0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். கருணா அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. வேலைக்கு போகலையா? அவ வெளியிலேயும் போகல. ஓ, விளங்கல நீங்க கதைக்கிறது. ஆ, கிச்சன் வேலை. ஓகே, சரி. நான் இன்னைக்கு இன்னும் பிள்ளைகள் எழும்பே இல்லை, பார்க்கலாம். ஆக்கள் குறைவா இருக்கடியோவில், எல்லாரும் வெளியில் போவினமெல்லோ. அப்படியாண்டா நானும் டக்கு நேரத்துக்கு சின்ன ஒரு ஜபத்தை செய்து போட்டு நானும் வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் இந்த தொடங்கினதுக்கு இந்த ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற பாக்கு கூட போகலை. பாக்கள் நிறைய பேர் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பினம்னு சொன்னால் அவையோடு இருப்பேன் நான். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: தனிமையில் தவிட்டேன்.
0: பாக்குறனம்மா என்னண்டா, அதுல ஒரு ஐயாயிரம் பாட்டு இருக்கு. அது அதுலதானே இருக்கு தலைப்பு. அப்ப அத நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். நன்றி அம்மா, நன்றி. அலையங்கள் 4162 5 3 0 0 8 0.

0: வணக்கம்.
1: வணக்கம் பியூலா.
0: பியூலா, எப்படி இருக்கிறீங்கள்?
1: நான் நல்லா சொன்னேன்.
0: நல்லா இருக்கிறேனம்மா. ஆமேன். பாட்டு பாட போறீங்களா? எடுத்து வாங்கம்மா.
1: இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. இந்த குட்டிகள்

0: ஒரு நாள் கை
1: வணக்கம். புரிஞ்சட்டமா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. இல்லை, விஞ்சனையா சொன்னவரம்மா, நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம் பிள்ளைகளோட இருங்கோண்டு. நானும் பிள்ளைகள் நித்திரையால் எழும்புறதுக்கு இடையில் நான் செய்திருவேன். அப்படி ஆக்கள் குறைவாக இருந்தால் நான் நேரத்தோட 3 மணிக்கு நான் ஜெபத்தை முடிச்சுட்டு நான் பிள்ளைகளோட வெளியில் போகமாட்டு. ஆமாம், இனி எனக்கு கீழ் வீட்டுக்காரன் வந்தானுண்டா என்னை நித்திர கொள்ள விடுவானுன்ட்டு கூட தெரியாது. அதான் ராத்திரி அப்பா சொன்னவர், எங்களுக்கு இனி நித்திரையும் கிடைக்குமான்னு தெரியாது, ஜெசிந்தா இப்போ கிடைக்கிற நேரம் நித்திரை கொள்வோம். ஆமேன்.
2: இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்குசம், இதுதான் இயேசுதான் என்ற

0: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: நகோமி அம்மா, அப்படி இருக்கிறீங்கள். ஆமேன். நன்றி அம்மா. ஆண்டவர் மட்டுக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க பாடல் ஏற்றுன்னு வாங்கம்மா.
1: நானே வழி, நானே சத்தியம், நானே ஈகத்மகளே. உனக்கு என்னாலொன்றி உனக்கு விடுவதையில்லை, என்னாலொன்றி உனக்கு நிம்மதியில்லை. நானே தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக சிலுவத்தை நான் சிந்தினேன். என் மகளே, மன்மகனே, மாட்வாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்காகவே, உனக்காகவே நான் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கிறேன். வருவாயா என் மகளே, இதயத்திலே இழந்தருவாயா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போலுன்னை காத்திருவேன். இதோ காத்திருவேன், கண் கலங்காதே என் மகளே, கண்மணி போலுன்னை காத்திருவேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஈரங்கே தையா. உம்மாலன்றி எனக்கு விடுவதை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீரொரு போதும் கைவிட மாட்டீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே ஜிறுவையிலே வசித்தீர், எனக்காக திருத்தம் நீர் சிந்தினேன். நானே வழி

0: சத்தியம் நானே இவன்வனே உனக்கு நான் அன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை.
1: நன்றி அம்மா, நன்றி நன்றி. அடுத்த அனுப்பில வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மகேஷம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. மகன் கொண்டு தந்தவரா? விஞ்சனையாட்ட தானம்மா இருக்கவன, நான் பிறகு வேண்டி வைக்கிறேன். சரி நன்றி அம்மா, பாடல் எடுத்துன்னு வாங்கோ.

0: கிருபை.
1: வணக்கம்.
2: வணக்கம் பிரசவட்டமா, திமேத்தி பேசுங்க.
1: திமேத்தி எப்படி இருக்கிறீங்க? பாடல் எடுத்து வாங்க ஐயா.
2: இந்த வே சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். இந்த வேயே நீங்கதா என்னென்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என்னிதயமே நீங்கதா என்னே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். எங்கள் உயிர் உடலில் உள்ளவரே பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். எங்கள் உயிர் உடலில் உள்ளவரே பாடல் நீங்கதான். இந்த வே சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என்னென்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என்னிடையமே நீங்கதான். என் கண்மணி போல் காக்குங்க நான் கண்ணுறங்க காவல் வைக்கின்ற கண்மணி போல் நன்றி
1: ஐயா. அடுத்த அனுப்பில. வணக்கம்.
3: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமென். பாடல் எடுத்து வாங்க.
3: ஆமென்.

மகிழ்ந்திருக்கேன் நீதி சேவை.

0: நன்றி அம்மா. நேரம் கலையத்தில் 12:15. வணக்கம். வணக்கம் வணக்கம். பிலோமினாமா, அப்படி இருக்கிறீங்கள். இந்த வானொலி சத்தத்தை குறைப்பீங்களாம்மா? தயவு செய்து தொலைபேசி அழைக்கிற போதே வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு வாங்க. இல்லையாம்மா, அது இங்கே கேட்குமாம்மா. எங்களுக்கு மைக்ரோ ஃபோன் இல்லோ, அதுக்களால் சிஸ்டத்துக்களை போயிக்கா கேட்கும். சரி, நன்றி அம்மா. நீங்கள் சோமா இருக்கிறீங்களா? நீ வெளியில் போயிலையா? பாடல் எடுத்து வாங்கம்மா.
1: நான் பாடுவேன், ஆடி பாடி தூடி தொடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், துயாவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழை மாற்றி விட்டார். சுகமானே நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வு மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதி துடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார்,
0: நன்றி அம்மா.
1: நன்றி அம்மா,
0: நன்றி. அலைங்கள் 4 1 6 2 5 3 0 0 8 0.

படுகுடியில தம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்கள், கொஞ்சம் நேரத்தோடு வரலாமே. அப்படியாண்டு இல்லையம்மா, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இடைவெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பாடினா வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமம்மா. இன்னும் சில பேர் காட்டில் காசு போட்டு எடுக்கிறவையம்மா, அதுக்காகத்தான் நான் உங்களை மற்றவையில் முன்னுக்கு வந்து பாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நன்றி அம்மா. பாடலை எடுத்துன்னு வாங்க.

ஒருத்தன் வாங்கம்மா. இன்னும் ஒரு சரணம் இருக்கே, இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடுங்கோ.

0: நன்றி அம்மா, நன்றி. இன்னும் முன்னே நாளில் அநேகர் பாட இருக்கிறீங்கம்மா. மாநதி எல்லாம் மீன் வராமல் விட்டுட்டீங்க. மாநதி கண்ணு நாளைக்கு பிறகு ஒரு மாதமும் 1.5 மாதத்துக்கு பிறகு போன சனிக்கிழமை ரேடியோவில் கேட்டனோட குரலை, ஆனால் மற்ற நாளிலெல்லாம் வார இல்லை. என்ன நடக்குதுன்றே எனக்கு தெரியலை. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது. யாராக அழைப்புக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்ன அல்ல ஆண்டவரை
1: பாவத்திலே நடத்திடுவான் தம்பி.
0: எங்க இந்த கான காணையில

0: நேரம் கழித்து 12:30. இன்றைய நாளும் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய துசானம்மா, ரஜனா, மணியம்மா, மல்லிகா, பவளமம்மா, ராஜினி, வியூலா, புருச்சட்டம்மா, நகோமியம்மா, மகேசம்மா, தீமைத்தேயு, மரியா, புலோமினாம்மா, குணமம்மா, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு, இதோ நாங்கள் ஒரு விளம்பரத்தோடு கருணா அம்மாவினுடைய பாடல், அதை தொடர்ந்து உலக நடப்பு செய்திகளை நாங்கள் கேட்டறிவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ கருணாம் அவர்கள் கேட்ட பாடல், தனிமையில் தவித்தேன் கரம் பிடித்தாய்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலியேற்ற நேரம் 12:36. ஒரு மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்களுடைய செய்தி. இவ்வளவுமாக நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்து கொள்வோம்.
1: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.

0: பாஸ்டர், அழைப்பில் இருக்கிறீங்களா? பாஸ்டர், பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?
1: உண்மையோடு அன்பாக ஜெபித்திடுங்கள். கர்த்தருக்கு புது
0: பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?

நேரம் கழியது 12:50 ஒரு மணிக்கு வர இருக்கிறது. டொரண்டோ மண்ணிலிருந்து தேவை செய்தி. ராபர்ட் கிட்ஸ் என்கிற ஒளித்தட்டிலிருந்து சில பாடல்களை இன்றைய நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. ப்ரேஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டரையா. இன்றைக்கு உங்களோட தொலைபேசி கொஞ்சம் விட்டு விட்டு விக்கி விக்கி வருகிறது, பார்த்து கொள்ளுங்க. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் எடுத்து வந்திருக்கிறது செய்தியை கொடுங்கள்.
1: சொன்னா நான்

Mm-hmm.

what the

தூதரை அனுப்பினார். கடைசியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஏற்றும் விலக்கிழமாக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து மீட்டுக் கொண்டார். ஆகையினால் இப்பொழுது சாத்தானின் அடிமைத்தனத்தின் என்றும் பாவத்தின் அடிமைத்தனத்தின் என்றும் மீட்கப்பட்டிருக்கின்றோம். எல்லா மனிதருக்கும் மீட்பு அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாய் இருக்கிறது. மீதரை விட்டு திரும்பி வருவர்களை மீட்கும் பொருட்டு மீட்பர் வந்திருக்கிறார். கத்தால் மீட்கப்பட்டவர்கள் ஆழ்ந்த கைப்புடன் பாடி சீரனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. சொன்னால் ஒரு மீட்கும் உரிமை யாத்திராவும் ஆறாம் அதிகாரம் பதினைந்து ஐந்து வரை பாருங்கள். யாத்திராவும் இரண்டாம் ஆறாம் அதிகாரம் பதினைந்து ஐந்து வரை நானும் தேவன் வேகம் நோக்கி நான் ஆணுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் பரிசுரமானேன். அவர்களோடே நான் உடன்படிக்கையை ஏற்படுத்தினேன். அடிமை கொள்ளையரே இஸ்ரவேல் புத்தரின் பெருமூத்தம் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் என்று சொல்லுகிறார். யாத்திராவும் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே யாத்திராவும் மூன்று பத்திலே இஸ்ரவேல் புத்தராக என் ஜனத்தை அழைத்து நடந்தவை உன்னை பாராண்டத்துக்கு அனுப்பினேன் வா என்றார். ரோத்தின் புத்தகம் நாலாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரை வாசித்து பாருங்கள். ரோத்தின் புத்தகம் நாலாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரை வாசித்து பாருங்கள். அப்போ அந்த சுதந்திரமாய் நான் மீட்க மாட்டேன், நீ மீட்டுக் கொள்ளும் என்றான். என்று சொல்லி தன் தாய ரட்சியை தாக்கி போட்டான். அப்போது போவாஸ் நகோமியின் கையிலே எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டேன் என்றார். ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லாரே ஐம்பத்தி நாலு ஐந்திலே உன் சிறுத்தையரோ உன் நாயகன் சீரனை கத்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மூத்தர். உன் மூத்தரும் தாயின் கத்தத்தில் உன்னை உருவாக்கிறவருமான கத்தர் நானே என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மூத்தரே வேதனை உள்ளவர் சேவையின் கத்து என்பது அவருடைய நாமம் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்கிற தோப்பாக்களோடு கடவுள் செய்த உடன்படிக்கையின்படி இஸ்ரவேலரை மீட்டு கானான் தேசத்திலே சேர்க்க வேண்டியதாயிற்று. ரூத்தை மீட்கும் உரிமை போவாசுக்கு வந்தது. நம்ம சிரிசித்த தேவன் அல்லது கடவுள் அனைவரையும் மீட்கும் உரிமை உடையவராகிறார். நமது மீட்பர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள சேனைகளின் தத்தர். அவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு பிறந்த காரணக்குள் அழைத்து செல்லுகிறார். அதனால் தான் கராத்தியர் நாலாம் அதிகாரம் நாலாம் ஐந்தாம் வாக்கை சொல்லுகின்றது. கராத்தியர் நாலு நாலாம் ஐந்தாம் வாக்குகள் நாம் புத்திர சுயாரத்தை அடையும்படி ஏழு பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கவர்கள் நிறைவேறிய போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவாத்தியர் மூன்று பதினொன்று சொல்லுகிறது. தேவாத்தியர் மூன்று பதினொன்று கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாகி மீட்டுக் கொண்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்

0: உலக மீட்பராக இயேசு உருவமைப்பார். அவர் மீட்பின் விளக்கம் சொல்லி என்ன மீட்பு ரச்சித்திருக்கிறார். நமக்கு சொல்லுகின்றது சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்தையில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நாலாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வார்த்தை சொல்லுகின்றது, அப்பவே அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காலையின் ரத்தத்தில் கொண்டு நடித்து அதை ஆசாரித்து கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரைவில் ரத்தத்தை தொகுத்து
1: ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்ரேயா. ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச வேண்டும். என்ன வேண்டி சொன்னால், இப்போ நேரம் ஒரு மணி 15 நிமிஷம், அங்கே 16 நிமிடங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது ஐயா. 15 நிமிடங்கள் ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுக்குமாறும், அது மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் வின்சனையாவுக்கு தனிப்பட்ட முறையிலே, எனக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து சொல்லுகிறார்கள், இப்போது இந்த வானொலியிலே நீங்கள் செய்தியின் நேரத்தை கூட்டி ஜெப நேரத்தை குறைக்கிறீர்கள். இப்பொழுது ஜெப நேரம்தான் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால கட்டத்திலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு வறுமையிலே கஷ்டத்திலே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து செத்துக்கொண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்களுக்காக காத்து கொள்ளும்படியாக, பாதுகாப்புக்காக எல்லாம் ஜெபம் எடுத்து வாருங்கள். வருகிறவர்கள் 14.15 நிமிஷம் செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு சிறிய ஜெபத்தோடு முடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஊழியர் அல்ல ஐயா, பல நாடுகளில் இருந்து பல ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு மணிக்கு செய்தி என்று சொன்னால் 12:58 நாங்கள் மியூசிக்கோடு உங்களோட நாங்கள் அழைக்கிற போது நீங்கள் செய்தியையும் ஜபத்தையும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் அந்த 15 நிமிடத்துக்களே கொண்டு வரும்படியாக, நீங்கள் எடுத்து வரும்படி எல்லா ஊழியர்களையும் உங்களை வைத்து சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. மாலையிலும் உங்களுடைய ஜப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜபம் எடுத்து வருவோம். சரி, நன்றி நன்றி பாஸ்டர். அருமையானவர்களே, அருமையானது செய்தியை கேட்டோம். அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். வருகிற ஊழியர்கள் செய்தியை நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த கால சூழ்நிலைக்குள்ளே ஜெபம், ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபம், அந்த ஊழியர்கள் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும். வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஊழியர்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த தேசத்துங்களிலே குடிகொண்டிருக்கின்ற பயங்கரங்கள் மாறுகிறதற்கு கர்த்தருடைய ஒரு கிருபையின் கருணையின் கண் கிடைக்கும் என்று அவர்கள் அன்பாக எங்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எல்லா ஊழியர்களுக்குமே நாங்கள் 15 நிமிடம் தான் கொடுக்குறோம், அதற்குள்ளாக நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் எடுத்து வாருங்கள். இதோ நாங்கள் அடுத்த செய்திக்கு கடந்து செல்லுவோம். 3வது செய்தியை அமெரிக்க மண்ணிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள்.

0: அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கத்தோட கிருபையினால உங்களை எல்லாரும் ஜபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய நாளும் எனக்காக எங்கள் வானொலி நேயர்களுக்கான தேவ செய்தி எடுத்து வாருங்கள்.
1: ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவனீர் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். வல்லவினர்கள் வானொலியிலே சகோதரனுக்காக, சரிஜசிந்தாமா அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வமே, ஊழியக்காரர்கள் அனைவரும் சுகமாக பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்னங்கள் நோய் நெடுகழிவுகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, சிறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒருவராவது அநியாயமாக எந்த வியாதியினாலும், எந்த விதமான வறுமையினாலும், பட்டினியினாலும் அப்பா மறிக்க கூடாது ஆண்டவரே. அந்த விதத்துல நீர் உடைய ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்க்கிறதும், அவர்களுக்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவர்களை நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்கிற சகோதரன் சத்தையாவையும் சரிஜசிதாமாவையும் அப்பா இந்த தொழில் காட்சி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதுல இணைந்து கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே, இன்னும் இன்னும் அநேக இதுல பங்கு பெற, அநேக உதாரத்துவமாய் கொடுக்க, அநேக ஊழியத்தை ஆதரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அற்புதங்களும் அடையாளம் நடைபெறட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவரீர் இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென்.
1: ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் ஆதி பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் போனது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலும் எப்படி தேவ புத்திரர்கள் வந்து மனுஷருடைய பிள்ளை பெண்களை திருமணம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 6 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அவர்கள் ராட்சதர்கள் வந்து பூமியிலே இருந்தார்கள் என்றும், பின்பு தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்றும், இதனாலே மனுஷர்கள் பலவான்களானார்கள் என்றும் தேவன் அறிந்து அந்த பூலோகத்தை அவர் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொள்ளுகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் நல்லாதான் இருந்தாங்க. ஆனா எப்பொழுது தவறான உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ, தவறான திருமண ஏற்படுத்தி கொண்டார்களோ, அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அந்த வேளையிலே 7 வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6 அதிகாரம் 7வது வசனம், நான் சிருஷ்டித்த பூமி மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தபமா இருக்கிறது என்று சொன்னார். ஆதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்த பொழுது தேவன் சொன்னார், அது தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். எப்படி தேவன் அது நல்லது என்று கண்டாரோ, அதே தேவன் இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்து அவர் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு மனஸ்தாபம் உண்டாக்குகிற காரியங்களை பண்ணுவோமே ஆனால், அந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனாலும் அந்த பூமியிலும், அப்படிப்பட்டதான கொடூரமான மக்கள் வாழ்ந்த பூமியிலும் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த நோவாவோ தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றான் என்று நாம் 6 அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே கீழும் உள்ள மக்கள் தவறான மனிதர்களா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் கிருபை பெற்றவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லா மக்களும் தவறு செய்தார்கள், நானும் அதே போல செய்தேன் என்று அவர்கள் மாத்திரம் என்ன நல்லவர்களா நான் அவர்களை பார்க்கிறோம் நல்லவன் என்று சொல்லி நம்மை நாமே அவர்கள் திருப்தி படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா அவன் எப்படி அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் கிருபை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்கள், இந்த மனிதர்கள் பொல்லாத மனிதர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் இந்த நோவாவுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். அது நோவாவுக்கு மாத்திரம் கொடுத்திருக்க முடியவில்லை, எல்லாருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நோவாவின் மூலமாக இந்த தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். எப்படி இந்த தேவ எச்சரிப்பு வருகிறது? இப்படி ஆண்டவர் வந்து மனிதர்களுடைய கிரியைகள் சரியில்லை, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர்கள் செய்கிறதான காரியங்கள் சரியில்லை, எனவே அதை அழிக்கப் போகிறேன் என்று தேவன் திட்டமிட்டதை அந்த தேவ எச்சரிப்பை இந்த நோவாவிடம் சொன்ன பொழுது அவன் எல்லாரிடத்திலே சொல்லி இருக்க முடியும். அவன் எல்லாரிடத்திற்கும் இதை அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவாவோ தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அதை அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் முக்கியம். இப்பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாள் வருகிறது, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலே எடுத்துக்கொள்ளப்படாத மக்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும், பிறகு இரண்டாம் மரணம் வரும், அங்கே அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றதான தேவ எச்சரிப்பை நாங்கள் இப்பொழுது கொடுக்கும் பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ கிருபையை கர்த்த கொடுக்கிறார். இப்பொழுதும் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அவன் அதை விசுவாசித்ததினாலே அவன் என்ன செய்தான்? அவன் பயபக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு நாம் காணாதவர்களை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அந்த நாட்களிலே நாம் அநேக மக்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் நோவாவோ அதை செய்தான், அதை நிறைவேற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, தேவன் இந்த நோவாவிடத்திலே சொல்கிறார், நீ ஒரு பிழையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பிழையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். பிழை என்றால் என்னவென்றே தெரியாது. பிழை என்பது ஒரு கப்பல் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த கப்பலை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்றே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் அங்கே தேவன் சொன்னதை காரியம் அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், அதை அவன் செயல்படுத்துகிறான். எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் தட்டி கழிக்கவில்லை, அவன் தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த பேழையை அவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலும் அங்கே மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, லூக்காவின் சுவிசேஷம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:38 ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 39வது வசனம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அவர்கள் உணராமல் இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை உணராமல் இருந்தார்கள், எச்சரிப்பை உணராமல் இருந்தார்கள், பயபக்தி இல்லாமல் இருந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று மத்தேயு 24:38 சொல்கிறது. அப்ப இந்த நாட்களிலும் இந்த காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகின்றது. இந்த மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்டதான ஒரு துன்பம் ஏற்படும், அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, இந்த வானொலியின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்கிறார். அவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நோவாவின் காலத்துல செய்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் 8 பேரையும் அங்கே அவர் காப்பாற்றினார். ஆமென், ஆமென். பாருங்கள், 2 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது, நோவா முதலான 8 பேரை, மன்னிக்கவும், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்ன, நோவா நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அதைத்தான் 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போ மக்கள் பயபக்தி இல்லாமல், தேவபக்தி இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மேல் இந்த உலகத்திலே தேவன் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட அந்த விதமாக பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது என்று 6:6 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:6. சோ இப்படியாக நாமும் கூட நாம் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோவாவின் குடும்பத்தைப் போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும், வருகையிலே காணப்பட வேண்டும். சென்று எடுக்கிற இந்த வல்லமை நலைகள் வானொலிக்காக தொலைக்காட்சிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்திருளும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா தடைகளையும் ஆற்றி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: நன்றி பாஸ்டரையா, மிக ஆசீர்வாதமான இந்த திவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறோம்.
1: நன்றி அம்மா, கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக.
0: ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் திவ செய்தியோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே இணைந்து கொள்

0: வார்த்தை மாறாத ஜீவ வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்கலாம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் ஜோசுவா 9:10, ஏசாயா 13:14, 1 தீமோத்தேயு 4:5-6 என்னோடு டொரண்டோவில் இருந்து வியுளா இந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யோசுவா 9:10, ஜோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெருஞ்சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிக்கோவுக்கும் ஆயிக்கும் ஜோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத இரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணமும் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலிலே இருக்கிற பாளையத்துக்கும் யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுபுத்திரரை நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகேமுக்கும் அஸ்தோத்தின் பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கும் அப்புறத்திலிருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரத்தை எடுத்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. இந்த நாங்கள் இந்த திராட்சரச துருத்தியை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3 நாளிலே அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபீரா, பெயரோத், கிரியாத் ஜாரீம் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், அதனால் அவர்களை நாம் தொடக்கூடாது, கடுங்கோபம் நம்மில் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவார் பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய கர்த்தர் தமது தாசனாய மோசைக்கு கட்டளை இட்டது உமது அடியானுக்கு நிச்சயமாக அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கையில் தப்புவித்தான். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிப்பிடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான். ஆமேன்.
1: சங்காரம் பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததே. கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாக அதோனி செதே கேள்விப்பட்ட போது, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கும் பெரிதுமாய் இருந்தபடினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாக அதோனி செதே எப்ரோனின் ராஜாவாக ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிசின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் ஜோஷுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு ஜோஷுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, மொத அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ராஜ்யத்தை எங்களுக்கு துணை செய்யும், பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே ஜோஷுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, அவளுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இந்த ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்கரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசத்தா மற்றும் மக்கேதா மற்றும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை உள்ளப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கர்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் கருத்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்ருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தருத்தது சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். ஐந்து ராஜாக்களும் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று ஜோசுவாக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஜோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது ஜோசுவா கெபியின் வாயை திறந்து, அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்து எஸ்ரேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகிசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனத்துக்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை ஜோஸ்வானத்தில் கொண்டு வந்த போது ஜோஸ்வா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது ஜோஸ்வா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாய் இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கத்தர் இப்படியே செய்வார் என்றார். அதுக்கு பின்பு ஜோஸ்வா அவர்களை வெட்டி கொண்டு 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே ஜோஸ்வா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே ஜோஸ்வா மத்தியதாவை பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராக சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தான். மக்கேதாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டிய கருத்தினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கும் செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தார். லிப்னாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அது 2 நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவங்களையும் பட்டிய கருத்தினால் அழித்தார். அப்பொழுது கேசேரின் ராஜாவாகி ஓராம் லாகீசுக்கு துறை செய்யும்படி வந்தார். ஜோஸ்வா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியா இராதபடி வெட்டி போட்டான். லாகீசிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதுக்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்த போல அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளில் தானே சங்காரம் பண்ணினார். பின்பு எக்லோனிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவருமாய் எக்லோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்த போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவங்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் பட்டிய கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேலர்களோடும் கூட கெபீருக்கு திரும்பி போய் அதே மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தார். அவர்களை பட்டிய கருக்கினால் அழித்து அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவர்களின் ராஜாவுக்கும் செய்தது போல கெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே ஜோஸ்வா மலைத்தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியின் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவர்களின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதிஸ் பர்னேயா துவக்கி காத்சா மட்டும் இருக்கிறதையும் கிவியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தார். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவள் தேசத்தையும் ஜோஸ்வா ஒருமிக்க பிடித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் பாளையத்துக்கு திரும்பினார். ஆமீன்.
0: ஆமீன். ஜோஸ்வாவின் புத்தகம் மன்னிக்கணும், ஏசாயா 13 அதிகாரம். ஆமோத்தின் குமாரனாய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரந்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கூறுகிறவர்கள் என்றார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்கள் வீழ்த்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள், கர்த்தரினால் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம், அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளையும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பாக முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்துக்கும் அபூர்வமாக்குவேன். இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை ஆதர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தாலே விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்பனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராட்சத்துக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேப்பர் மந்தியை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊழையிடும். வலு சர்ப்பங்கள் அவர்கள் செவ்விகையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்றார்.
1: ஆமேன். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி சின்னம் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாக யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தால் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாறு இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுதும் உழைப்பாறை அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதாறு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு இவ்விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களை போல பரிச்சயமானாயோ எங்களுக்குள் சமானமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு குழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வே அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை வீணப்படுத்தினவனே நீ தரையிலே உள வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். உன்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மிருகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலேயே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்துவிடப்பட்டாய். நீ அவர்களுடைய அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமேசேரோடைய சந்ததி ஒருபோதும் சேர்ப்பதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாத படிக்கு அவர்கள் பிதாக்குடைய அக்கிரமத்தினித்தம் அவளை குலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவளுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை முள்ளம் பந்திகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நீக்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவன் தோளிலிருந்து நீங்கும். தேச மனத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நிறுத்தப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோள் முடிந்ததென்று அக்களிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் தனி பறக்கிற அக்கினி சப்பமாய் இருக்கிறது இருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களே அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கேருந்து போய்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறுத்தோ சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஆமீன்,
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 4:4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேர்ந்தவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எச்சரிக்கையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
1: ஆமீன்.
0: அம்மா, 1 தீமோத்தேயு 5:5.
1: 1 தீமோத்தேயு 5:5. முதிர் வயதுள்ளோனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை தனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை கர்ப்ப பக்தியாய் விசாரித்து பெற்றால் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனத்தை நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களின் ஜெபங்களில் இருப்பார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள், அவர்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்தவான்களை கால்களை கழுவி உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவனுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியை விதவிகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளம் வயதுள்ள விதவிகளை அதில் சேர்த்துக் கொள்ளாது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கணைக்குட்படுவார்கள். அதுவுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடுபடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்பூர்வலாயும் வீண் அலவட்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுறவளுமாய் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சில சாத்தானை பின்பற்றி உலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனத்திலாவது ஒருத்திலாவது விதவிகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது. ஆகையால் அந்த பாரத்தை அவர்கள் வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுங்களே இரட்டிப்பான ஜனத்துக்கு பாத்திராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறது. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்ததிலே எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சபாத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவர்களும் மறந்திருக்க மாட்டாது. ஆமீன்.
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 6 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள் உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையில் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவார்கள். இந்தபடியே புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டைகளும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலண்டு எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழித்து அமுழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பெண்டியூ பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையையே சாட்சியாக விளங்கப்பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரி

0: அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். நன்றி அம்மா. நன்றி. அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு, இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்போடும் இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம், அதைத் தொடர்ந்து வருகிறது உலக நடப்பு செய்திகள், அதைத் தொடர்ந்து கவிதையின் நேரம். அத்தோடு சிறிய ஜபத்தோடு நான் 3 மணிக்கு இந்த ஜப இந்த வானொலியை இன்றைய நாளே நிறுத்த இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் மறு ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம் என்று குறிக்கொள்கிறேன். இதோ வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம்.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தலைவிரித்தாடும் கொரோனா வைரஸ் 2ஆம் அலை, மரணப்படுக்கையில் தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய இளம் தாய். மறக்கப்பட்ட நெருக்கடி, பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையே உள்ள மிக ஆபத்தான எல்லைப்பகுதியான டேரியன் வளைகுடாவிலிருந்து குடியேறிகள் குறித்த சிறப்பு செய்தி. பிரிட்டன் மருத்துவமனை நோயாளிகள் விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் மருத்துவர் குறித்த செய்தி தொகுப்பு.

0: வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தில் பதிவான தரவுகளின்படி வைரஸ் தொற்று தொடர்பான மரணங்கள் 1 மாதத்துக்குள் 1 லட்சத்தை தாண்டியுள்ளன. ஆனால் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கக்கூடும். தலைநகர் டெல்லியில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்த ஒரு இளம் பெண்ணின் சோகக்கதை குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் பிபிசி செய்தியாளர் ஒருலா குரின்.
1: Quick check showed me the best Capital One card I could get approved for with 100% certainty, and it didn't impact my credit score. I wish I could be that certain about everything, like whether my kid's going to be famous.
2: Our proven installation process ensures your gutters are in tip-top shape and prepped to protect your home. Step 1, we clean.
3: கொரோனா வைரஸை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது மிகவும் மோசமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடியது.
4: கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சுவாசத்திற்காக இவர் போராடி கொண்டிருக்கிறார்.
3: என்னால் பேச முடியவில்லை, ஆனால் ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன்.
4: மற்றவர்களை பற்றியும் தனது பிறக்காத குழந்தை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கும் டிம்பிள் அரோராவின் இறுதி செய்தி இது.
3: எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக எனது பிரசவ காலத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்.
4: இதனால் 7வது மாதத்தில் டிம்பிள் வயிற்றில் வளர்ந்து வந்த சிசு இறந்தது. அடுத்த நாள் அவர் போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டார். தனது 3 வயது மகன் வியானை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டார்.
5: அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள், வலிமையானவள். கோவிட் தொற்றால் இறக்கும் கடைசி நபர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என நாங்கள் நினைத்தோம்.
4: ஆனால் பெருந்தொற்றில் ரவிஷ் சாவ்லா தனது மனைவியை பறிகொடுத்தார்.
5: கருவுற்றிருந்ததால் அவரது எதிர்ப்பாற்றல் குறைந்தது.
4: 34 வயதான பல் மருத்துவர் டிம்பிள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் தனது மகனுடன் கொண்டாடியிருந்தார். 2019 லண்டனில் தனது குடும்பத்தினருடன் அவர் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழித்த காட்சிகள் இவை. தனது மனைவி மற்றும் இங்கு பலரது மரணம் உலகிற்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று ரவீஷ் கூறுகிறார்.
6: If the COVID is going down,
5: உங்கள் நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்தியாவில் அது குறைந்து கொண்டே போனது, ஆனால் காட்டு தீ போல் மீண்டும் வந்தது. மக்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆரோக்கியமான மக்களையும் கருவுற்ற பெண்களையும் இது பாதித்தது. எனவே எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க தவறாதீர்கள்.
4: இந்தியா தனது மக்களை பாதுகாக்க தவறியதன் விளைவை இப்போது எதிர்கொள்கிறது. தற்போது இந்திய திரிபு 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. பிரிட்டனில் தொற்று பாதிப்புகள் பன்மடங்காகியுள்ளன.
5: முன்பு வயதானோரை தாக்கியது, தற்போது இளைஞர்களை தாக்குகிறது. வைரஸ் புதிய பரிமாணம் அடைந்து வருகிறது. இந்தியாவில் இளைஞர்கள் பலரை தாக்கியுள்ளது.
4: தனது எதிர்காலத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகி வந்தார் டிம்பிள். கடந்த மாதம் தனது மனைவி இறந்ததிலிருந்து அவர் இறந்த தனது குழந்தையுடன் சேர்ந்து விட்டதாக ரவீஷ் தன்னை தேற்றி வருகிறார்.

0: I talk to myself, you know.
1: இரண்டாவது குழந்தையை பார்த்துக்கொள்ள அவள் சென்று விட்டதாக எனக்கு நானே கூறிக்கொள்வேன். அவனை அவள் தனியாக விட விரும்பவில்லை. அவள் தாயாயிற்றே, புனிதமான ஆத்மா அவள்.
0: She was a mother. She was a great soul.
2: அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பெலாரூஸ் வான்பரப்பில் விமானங்கள் பறப்பதை தடுப்பதாக லித்வேனியா அறிவித்துள்ளது. கிரேக்கத்திலிருந்து லித்வேனியா சென்று கொண்டிருந்த ரயனேயர் விமானத்தை பலவந்தமாக மின்ஸ்கில் திரை இறக்கிய பெலாரூஸ் அரசு அந்த விமானத்தில் இருந்த அரசு எதிர்ப்பு ஊடகவியலாளர் ரோமன் புரோட்டஸ்விச்சை கைது செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மியான்மரின் முன்னாள் ஆட்சித் தலைவி ஆங் சாங் சூச்சி முதல் முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தனது வழக்கறிஞர்களையும் அவர் முதல் முறையாக நேரில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். அரசாங்க ரகசிய சட்டத்தை மீறியது உட்பட அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்.
3: Good grammar and spelling are important, but if you want to write essays that inspire, messages that forge brighter connections, and emails that get the job done, you need to think about more than just grammar and spelling. This sentence is grammatically correct, but it's wordy and hard to read.
2: அமெரிக்கா செல்வதற்காக கொலம்பியா மற்றும் பனாமா இடையிலான எல்லைப்பகுதிக்கு வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மிகவும் ஆபத்தான இந்த பயணத்தை மேற்கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவது ஏன் என்பது குறித்த தொகுப்பை டேனியல் பாரடோ வழங்குகிறார்.
4: இதுதான் டாரியன் வளைகுடா. உலகின் மிகவும் ஆபத்தான தொலைதூர காடுகளில் இதுவும் ஒன்று. கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே இது அமைந்துள்ளது. கொலம்பியாவின் எல்லையில் போராளி குழுக்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் கடத்தல் மூலம் இந்த பகுதியை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சமீப காலமாக இந்த எல்லைப்பகுதி புதுவிதமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இந்த காட்டுப்பகுதியை கடக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். ஹைட்டி, கியூபா, வெனிஸ்வேலா மற்றும் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் குடியேறிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதை கடப்பவர்களின் எண்ணிக்கை அல்லது கடக்கும் வழியில் இறப்பவர்களின் எண்ணிக்கையை அறிவது சாத்தியமற்றது. டாரியன் வளைகுடாவை கடக்கும் போது உயிரிழந்தவர்களின் உடல்களை இதுபோன்ற கல்லறைகளில் புதைக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. கியூபாவை சேர்ந்த லியோடேனி மற்றும் எலிடியோ அமெரிக்கா செல்ல முயற்சிக்கின்றனர்.
5: இது ஆபத்தானது என்றாலும் எனக்கு கவலை இல்லை. அமெரிக்காவுக்கு செல்வது மட்டுமே எனது நோக்கம்.
4: தற்போது பெருந்தொற்றின் காரணமாக கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையேயான எல்லைப்பகுதி மூடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகள் அல்லது அரசு அமைப்புகளின் அறிகுறிகளே இங்கு தென்படவில்லை. எனவே சட்டவிரோதமாக பணம் செலுத்தி உதவி செய்பவர்களை நம்பியே இவர்களின் எதிர்காலம் உள்ளது. காடுகளை கடக்க கோயட்டஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள் தலைமை
6: தாங்குகின்றனர்.
4: இதுதான் மக்கள் வாழும் கடைசி பகுதி. இதற்கு அடுத்து மக்களை பார்க்க குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆகலாம். தற்போது அவர்கள் டாரியன் காட்டுப்பகுதியை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் சட்டவிரோத இடப்பெயர்வை மட்டுமல்லாமல் பல்வேறு சிக்கல்களை தாங்கள் கண்காணித்து வருவதாக ராணுவ தலைவர் கூறுகிறார்.
7: சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கும் அழுத்தம் மறுக்க முடியாத ஒன்று. சட்டபூர்வமான மற்றும் சட்டவிரோதமான பலவற்றை அவர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இடப்பெயர்வு உள்ளிட்டவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றனர்.
4: கடந்த 15 ஆண்டுகளாக குடியேறிகள் எல்லையை கடந்து டாரியனுக்குள் நுழைந்து வருகின்றனர். ஆனால் பெருந்தொற்றால் இவர்கள் முடங்கியுள்ளனர். தங்குமிடங்கள், தண்ணீர் மற்றும் கழிவறை வசதிகளை இவர்களால் பெற முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் நூற்றுக்கணக்கானோருக்கு இது ஆபத்தானதாக மாற வாய்ப்புள்ளது. ஆனால் அமெரிக்காவை சென்றடைந்து புது வாழ்க்கையை தொடங்கினால் இந்த ஆபத்தான பயணம் மதிப்பு மிக்கது என இவர்கள் கருதுகின்றனர்.
2: நோயாளிகள் மருத்துவமனைகளில் இருந்து விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் உதவியுடனான பரிசோதனை முயற்சி ஒன்று இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனை முயற்சி வெற்றியடைந்தால் நோயாளிகள் பலருக்கு தேவையான தொடர் மருத்துவ மேற்பார்வை வீட்டில் இருந்தபடியே கிடைக்கும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
8: வணக்கம் ஜூலியா, நலமா?
9: வணக்கம் ரெபேக்கா.
8: உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
9: என் வீட்டில் எனக்கு வசதியான சூழலில் இருப்பதும் நன்றாகவே இருக்கிறது.
8: இதன் சிறப்பம்சமும் சாதாரண காணொலி அழைப்புக்கும் இதற்குமான வித்தியாசமும் என்னவென்றால், இந்த கேமரா மூலம் நோயாளியின் முகத்தை மட்டுமல்லாது அவரை சுற்றியிருக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது. நான் உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம்.
6: That's the real benefit of
8: Hospital at Home திட்டத்தின் உண்மையான பலன் இதுதான் என்று நினைக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கும் போது கிடைக்கும் முழு கவனிப்பை வீட்டில் இருந்தபடியே நோயாளி பெறலாம். மேலும் வீட்டில் இருப்பதால் நோயாளி விரைவில் குணமடைவார். நோயாளி எவ்வளவு அதிகமாக படுக்கையில் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவரது தசைகள் பலவீனமாகும். எனவே வீட்டில் நோயாளியின் சுற்றுச்சூழலில் பராமரிப்பு வழங்குவது சிறந்த பலன் அளிக்கும்.
10: எனது இருப்பிட சூழலில் நான் நடந்து வருவதை பாருங்கள்.
8: ஆம், மருத்துவமனையில் இவ்வாறு செய்வது இயல்புக்கு மாறாக தெரியும்.
10: ஆம்,
8: நோயாளியின் வீட்டிற்கு செல்லாமலேயே நோயாளிக்கு தொடர் சிகிச்சை வழங்குவதே இதனால் கிடைக்கும் நன்மையாகும்.
2: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
11: இதுவரை நேரமும் நாங்கள் பிபிசி செய்தி அறிக்கையோடு இணைந்திருந்தோம். இது அடுத்து வருகிறது உலக நடப்பு செய்திகள்.
12: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.
13: உலக பலம் 24 5 மாதம் 2021 திங்கட்கிழமை இஸ்ரேலை போர்க்குற்ற நீதிமன்றின் முன்னால் நிறுத்துவதற்கான பணிகளை பாலஸ்தீனம் முன்னெடுத்திருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் இருந்த ஊடகங்கள் கட்டியமைக்கப்பட்டிருந்த அல் ஜலா கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய படையினர் குண்டு வீசி தாக்கி அதை அழித்தது தெரிந்ததே. இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேலியர்கள் நடத்திய பொழுது அதற்கு முன் ஏற்பாடாக தம்முடைய உளவு பிரிவினர் மூலமாக இந்த கட்டிடத்தை தகர்க்கப் போகின்றோம் என்றும், ஒரு மணி நேரத்தில் அனைவரும் இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் உத்தரவு போட்டது தெரிந்ததே. அதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஏபி செய்தி ஸ்தாபனம் உட்பட அல் ஜசீரா வரை பல்வேறு ஊடகங்கள், தொழில் நிறுவனங்கள், வக்கீல்களினுடைய நிறுவனம், நிதி நிறுவனங்கள் எல்லாம் 12 கட்டிடத்தில் இருந்து ஒரு மணி நேரத்தில் ஓடிவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதானது மனித குலத்திற்கு விடப்பட்ட ஒரு சவாலாகும். அதன் பின்னர் அந்த கட்டிடத்தை இடித்து தகர்த்ததானது மனிதர்களினுடைய மரியாதை, சர்வதேச ஜனநாயகத்தினுடைய தனித்துவம் அனைத்தையும் இடித்து சகர்த்தது போன்ற ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது போர்க்குற்றம் என்பதற்கு சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடன் பேசுகின்ற பொழுது தாம் பத்திரிகையாளரை வெளியே அனுப்பிவிட்டு தான் குண்டு வீசியதாக கூறியிருக்கின்றார். எனவே ஒரு நாட்டினுடைய பிரதமரே தான் குண்டு வீசியதை ஒப்புக்கொண்ட செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு நாடு போர்க்குற்றவாளி நாடுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு போதுமான ஒன்றாக இருப்பதாக அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் கூறியிருக்கின்றார். இதுதான் பாலஸ்தீன விவகாரத்தில் இன்று முக்கியம் பெற்றிருக்கும் செய்தியாகும். 11 போர் முடிந்து கலைந்த பறவைகளாக பறந்து சென்ற பாலஸ்தீனர்கள் இப்பொழுது தங்கள் குடியிருப்புகளை தேடி மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 11 யுத்தம் முடிந்த பின்னதாக இடிந்து கிடக்கும் வீடுகளை பார்த்து கண்ணீருடன் கதறி அழுகின்ற காட்சிகள் உலக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சுமார் 120,000 மக்கள் வரை தங்கள் வாழிடங்களை விட்டு பாடசாலைகள் உள்ளிட பொது இடங்களில் சென்று உயிர் தப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. 70 முதியவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து தான் வாழ்ந்த வீடு மட்டும்தான் என்றும், இப்பொழுது அது தரை மட்டமாக கிடைப்பதாகவும், தனக்கு எதிர்காலம் என்று இனி எதுவும் இல்லை என்றும், இந்த இடிந்த வீட்டின் மேலேயே ஒரு கூடாரத்தை அமைத்து உறங்குவதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்று அவர் விழி பிதுங்கி நின்றார். அதேவேளை பாலஸ்தீனத்தில் ஊடகங்கள் இருந்த ஜலா டவரை இஸ்ரேலிய படைகள் இடித்தது தெரிந்ததே. விமான குண்டுவீச்சு நடைபெற்று அது இடிந்து விழுந்த காட்சியையும் உலகம் பார்த்தது. உலகத்தின் முக்கியமான ஜனநாயக குரல்களாகிய பிரபல ஊடகங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தன. இப்பொழுது ஜலாட் டவரினுடைய அதிபர் ஜலாட் மஹ்டி அவர்கள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றத்திற்கு இந்த விவகாரத்தை எடுத்து செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் இருக்கின்ற போர்க்குற்ற மீறல்களை போர்க்குற்ற நீதிமன்று ஆய்வு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமைதி வந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு ஒரு சிறந்த வழி உலகம் ஒன்றிணைந்து போர்க்குற்ற நீதிமன்றனுடைய கரங்களை பலப்படுத்துமாக இருந்தால் இந்த விவகாரத்தை தீர்த்து விடலாம் என்பது இன்னொரு பாதையாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகத்தின் ஆய்வாளர்கள் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும் என்று கூறினாலும் கூட போர்க்குற்ற நீதிமன்றை வலுப்படுத்தினால் இது வராமலே ஓடி ஒளிந்துவிடும் என்பது முக்கிய விடயமாகும். கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதியில் இருந்து எத்தியோப்பிய படைகள் டிக்ட்ரே என்கின்ற பகுதியில் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போரை அந்த நாட்டினுடைய நோபல் பரிசு பெற்ற அதிபர் பிரகடனப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பது தெரிந்ததே. இப்பொழுது வந்திருக்கும் சிக்கல் பாலியல் பலாத்காரத்தை எத்தியோப்பிய படைகளும் எரித்திய படைகளும் இணைந்து படு மோசமாக செய்து வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. பெண்மணி ஒருவர் இது குறித்து சாட்சியம் அளிக்கின்ற பொழுது 5 படையினர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் இப்பொழுது தான் கருவுற்றிருப்பதாகவும் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு கடந்த 2 மாத கால பகுதியில் 200 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேரும் படையினரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். 4ஆம் தேதி நவம்பரில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் இவ்வாறு 500 பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் செய்து அளிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் எதற்காக ஆயுதத்தை தூக்கி இருக்கின்றார்கள், இவர்கள் எதற்காக சண்டை செய்கின்றார்கள், இவர்களுடைய நகர்வினுடைய கடைசி இடமாக அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது அமைந்திருக்கின்றது. மேலும் பல பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தினரின் முன்னால் பிள்ளைகளின் முன்னால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் தம்முடைய குடும்பத்திலும் அந்த குடும்பம் இருக்கும் சமுதாயத்திலும் தங்களால் வாழ முடியாத நிலையையும் இவர்கள் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்படும் பெண்கள் வைத்தியசாலைக்கு சென்றாலும் கூட அங்கு எதையும் காண முடியாது. ஏனென்றால் அங்குள்ள வைத்தியசாலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாமே சிதைந்து போய் கிடக்கின்றன. சுமார் 13% வைத்தியசாலைகள் மட்டுமே செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சர்வதேச சமுதாயம் பெரும் கவலை அடைந்திருக்கின்றது. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியும் எத்தியோப்பிய அதிபரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியவர்களுக்கு பலத்த தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஈரானிய பெற்றோர் செய்த வேலை காரணமாக ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் கிடப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய நீதித்துறை பற்றிய விவாதம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இதற்கு காரணம் 81-74 வயதுடைய கணவனும் மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளை கொன்ற விதம். இவர்கள் 47 வயதுடைய தங்களுடைய மகனை கொன்று தள்ளி இருக்கின்றார்கள். மகனுக்கு நஞ்சு வைத்து அவர் மயங்கியதும் அதன் பின்னர் அவரை கதிரையில் கட்டி முகத்தை ஒரு கருப்பு பையினால் மூடி கத்தியால் குத்தி கொலை செய்து பின்னர் துண்டுகளாக்கி 3 சூட்கேஸ்களில் அதை போட்டு நகரத்தின் பல இடங்களில் சுழற்றி வீசியிருக்கின்றார்கள். இவ்வாறான தண்டனையை இவர்கள் எதற்காக தங்களுடைய மகனுக்கு கொடுத்தார்கள் என்றால் மகன் இளம் பெண்களுடன் தகாத முறையில் உறவு வைத்திருக்கின்ற காரணத்தினால் இதை செய்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த செயலை செய்ததற்காக தாம் கவலைப்படவில்லை என்றும் கடவுளுக்கு விசுவாசமாக தாம் நடந்திருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய சட்டங்களிலே பிள்ளைகளை கொலை செய்பவர்களுக்கு ஆக கூடுதலாக 10 வருடங்கள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கலாம் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. மற்றவர்களை கொலை செய்தால் மட்டுமே மரண தண்டனை என்கின்ற சட்டம் இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு இந்த வழக்கில் 10 வருடங்கள் மட்டும்தானா தண்டனை என்பதுதான் முதலாவது விவாத பொருளாக மாறியிருக்கின்றது சட்ட ரீதியாக. இரண்டாவதாக 3 வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் தங்களுடைய மகளை கொலை செய்திருக்கின்றார்கள். மகளை எதற்காக கொலை செய்தீர்கள் என்பதற்கான விளக்கம் அவர் போதை வஸ்து பாவி பாவிப்பவராக இருந்தார். அளவுக்கு அதிகமாக போதை வஸ்து பாவிக்கின்ற தன்னுடைய மகள் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று, அவளையும் கொலை செய்தோம் என்று இந்த தாயும் தகப்பனும் கூறியிருக்கின்றார்கள். சரி, மேலும் ஒரு கொலையை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மருமகனை கொலை செய்திருக்கின்றார்கள். 7 வருடங்களுக்கு முன் இவர்கள் கொன்றிருக்கின்றார்கள். எதற்காக அவரை கொன்றீர்கள் என்ற கேள்விக்கு, அவர் ஒரு வன்முறையாளராக இருந்தார், வன்முறை மிக்க ஒரு மனிதன் இருத்தல் கூடாது என்று அவரையும் தீர்த்து கட்டியதாக இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீதான வழக்கில் அவர்களுடைய மருமகனை கொலை செய்த வழக்கு காரணமாக இவர்கள் தூக்கு தண்டனையில் போடப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், ஈரானினுடைய மதவாத கொள்கைகளில் அதி தீவிரமாக ஆழமாக ஆழமாக சென்ற இப்பெற்றோர் கடவுளுக்கு விசுவாசமாக நடப்பதாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இது ஈரானினுடைய சட்டத்தின் மீது விழுந்திருக்கின்ற ஓர் அடியாக இருக்கின்றது. ஈரானினுடைய சட்டம் இந்த பெற்றோருக்கு என்ன தண்டனையை வழங்கலாம் என்பதுதான் ஈரானினுடைய சமுதாயத்தில் இப்பொழுது விவாதமாகவும், ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றது என்கின்ற தலைப்பு செய்தி வெளியாக காரணமாகவும் இருக்கின்றது. நைஜீரியாவினுடைய படைத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அட்டஹிரு விமான விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. கடுனா விமான நிலையத்திற்கு அருகே இவர் பயணித்த விமானம் வீழ்ந்ததாகவும், இந்த விமான நிலையம் நைஜீரியாவினுடைய வடபுலத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை.
11: இதுவரை நேரமும் நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்திருந்தோம். நேரம் கலையத்தில் 2:25. இதோ அடுத்து வருகிறது இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கிறது கவிதையின் நேரம். இதோ வருகிறது இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள்.
14: தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். பெரிய கல்லாரோ வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறைவு தொடர்பில் சாணக்கியன் திடீர் விஜயம். பெரிய கல்லாரோ பகுதியில் வைரஸ் தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் திடீர் விஜயம் செய்திருக்கின்றார். வைரஸ் வைத்தியசாலைகளில் வைரஸ் நோயாளிகளின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையுள்ள குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து இதன்போது ஆராய்ந்திருக்கின்றார். குறித்த வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் பலரும் சாணக்கியனின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் உணவினை விநியோகிப்பொருளுடன் தொலைபேசி உரையாடாக உரையாடியதுடன் உணவின் தரத்தினையும் பேணுமாறு வலியுறுத்தியிருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சாணக்கியன், நாட்டில் தற்பொழுது அனைத்து பிரதேசங்களிலும் வைரஸ் தொற்று மிக மோசமாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பெரியகல்லார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் முன்வைத்த முறைப்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இது குறித்து ஆராயும் நோக்கில் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தினை எடுத்துக்கொண்டால் இங்குள்ள வைரஸ் வைத்தியசாலைகளில் 96% கட்டல்கள் நிரப்பப்பட்டுள்ளன. எனவே மேலதிக வைத்தியசாலைகள் அமைத்து நோயாளிகளை அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டு வரப்படும் வைரஸ் பரிசோதனை கருவிகளின் எண்ணிக்கை 1000 காணப்படுகின்றது. 600,000 பேர் உள்ள ஒரு மாவட்டத்தில் வாரத்தில் 1000 வைரஸ் பரிசோதனைகளே செய்யப்படுகின்றன. ஆனால் இதைவிட கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வைரஸ் காலத்திலும் கூட மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்காமல் ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துகின்றனர். கென்யாவில் 13 தினங்களில் 33 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் வைரஸ் காரணமாக. சுகாதார வழிகாட்டிகள் முழுமையாக பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே இந்த அனர்த்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நெருக்கடி நிலையிலிருந்து கென்யாவும் முழு நாடும் முழு உலகமும் மீட்சி பெறப்போவ பிரார்த்திப்போம். புத்தளம் நகரசபையின் தலைவர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அப்துல் பயாஸ் 52 உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ரிசார்ட் பதுதினுக்கு ஆதரவாக அம்பாறையில் சுவரட்டிகள். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் கைது செய்யப்பட்டு இன்றுடன் 1 நிறைவு பெற்றதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் சிறைந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்த சுவரட்டியில் அவர் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் விரைவான விடுதலை கிடைக்க ஆவணம் செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுவரட்டியானது பிரதான வீதிகள் உள்ள வீதிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை, நற்பட்டைமுனை, கல்முனைக்குடை, இஸ்லாமாபாத், சாய்ந்த மருது, மாளிகைக்காடு, நீந்தவூர், அட்டாளச்சேனி, அக்கறை பெற்று, சாமுந்த மருது, சம்மாந்துறை, மாவடிப்பள்ளி, சவளக்கடை, மத்திய முகாம், பொத்துவேல் பகுதிகளில் இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கடந்த புனிதன் ரமலான் மாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் சபாநாயகரின் அனுமதியோ நீதிமன்ற உத்தரவோ பெறப்படாமல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவருக்கு ஆதரவாகவும் விடுதலையை வலியுறுத்தியும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களும் செய்தியாளர் சந்திப்புகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்கின்றது. ஹக்கீம் அனுதாப செய்தி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வளர்ச்சியில் துணிகர அரசியல் போராளிகளில் ஒருவராக மதிக்கப்பட்ட புத்துலன் நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையும் அளிப்பதாக அன்னாரின் மறுவையிட்டு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹக்கீம் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் போலீசார் தவிசாளர் சிறைக்கைதிகள் உட்பட 9 பேருக்கு வைரஸ் தொற்று. வவுனியாவில் இனங்காணப்பட்ட வைரஸ் தொற்றாளர்களுடன் தொடர்புடைய பீனியபர்கள் மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் பெறுபர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் நெடுங்கணி பிரேசபையின் தவிசாளர் சிறைச்சாலை உத்தியோகத்தர் இருவருக்கும் வவுனியா போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கும் சிறைச்சாலை கைதி ஒருவருக்கும் வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பங்குளம் ஏழாம் ஒழுங்கை பகுதியில் ஒருவருக்கும் எருக்கல் பகுதியில் ஒருவருக்கும் ராசேந்திரகுளம் ஆடைத்தொருள் சாலையில் ஒருவருக்கும் என்று 9 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது. மன்னாரில் 2 நாட்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் மன்னாரில் அமைக்கப்பட்ட பெண்களுக்கான வைரஸ் இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் தற்பொழுது வரை 80 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அறிவித்துள்ளார். மன்னாரில் கடந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது மன்னார் மாவட்டத்தில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் கிடைக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் 23 நபர்களுக்கு வைரஸ் தொற்று உள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் 9 பேருக்கு வைரஸ் தொற்று. சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 21 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பேர் கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் என்றும் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றவர்கள் என்றும் 7 மாற்றான சோதனையில் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ராணுவ அதிகாரி உயிரிழப்பு. 3வது அலையின் காரணமாக இலங்கையில் ராணுவ அதிகாரியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். கேனல் செனவிரத்ன என்ற இலங்கை ஆர்டிலரி படையணியின் அதிகாரியை உயிரிழந்திருக்கின்றார். பதுல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். ராணுவத்தின் தொழில்திறன் மேம்பாட்டு மையத்தில் கடமையாற்றி வரும் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் உயிரிழந்த சந்தேகம் சாரதி உட்பட 3 பேர் கைது. புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். எழுவங்குளம் பிரதேசத்தில் உள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் நீராடிவிட்டு பின்பகுதியை திறந்த டிரக் வண்டி ஒன்றில் வீடு திரும்பும் போது வண்டியிலிருந்து வீதியில் விழுந்து காயங்களுக்கு இலக்காகினார். விபத்தை தொடர்ந்து புத்தளம் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் மற்றும் வனாதவில்லு போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணையின் பின்னர் வண்டி சாரதி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விபத்து ஏற்படும் போது அவர்கள் போதையில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை என்பன இடம்பெற்று நடத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையில் இன்றைய அரசாங்கம் உள்ளது. நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையிலேயே இன்றைய அரசாங்கம் உள்ளதாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அறிவித்துள்ளார். நாட்டில் வைரஸ் தொற்றின் பாதிப்பு மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த நிலைமைக்கு சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்கள் எடுக்க அரசு தவறியமையே காரணமாகும். விமான நிலையத்தை கட்டுப்பாடுகளை திறந்து வைத்திருந்தமை, உல்லாச பயணிகளை நாட்டுக்கு வர அனுமதித்தமை, சித்திரை புத்தாண்டில் கட்டுப்பாடுகளை தளரவிட்டமை, தடுப்பூசிகள் ஏற்பாடு செய்யாமை என்று பல காரணங்கள் சொல்ல முடியும். இன்றைய நிலைமை 3வது அலையை தாண்டி 4வது அலை ஏற்படும் என்று ஊகிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை தடுக்க நாட்டிலுள்ள சுகாதாரத்துறை சார்ந்த பிரதான 4 அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. நாட்டை குறைந்தபட்சம் 14 நாட்கள் மூடி வைக்குமாறு, மக்கள் நடமாட்டத்தை முழுமையாக அந்த காலப்பகுதியில் தடுக்குமாறும், இதுவே சர்வதேச ரீதியான சில ஆய்வுகளின் ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதியோ வைரஸ் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியோ இதற்கு செவி சாய்த்ததாக இல்லை. கொட்டகலையில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைப்போம். கொட்டகலை பிரதேசபைக்கு உட்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக உள்ளுணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் சொந்தமான நிதியொதுக்கீட்டின் கீழ் கொட்டகலை பிரதேசபையின் தலைவர் ராஜமணி பிரசாத், கொட்டகலை பிரதேசபை உறுப்பினர்கள் இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் அணிக்கு பதிலடி கொடுக்குமா இலங்கை? நாளை இரண்டாவது போட்டி. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை டாக்காவில் நடைபெற உள்ளது. நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணி 33 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. குசல் பெரோரா இலங்கை அணியின் தலைவராக அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் தலைமை தாங்கிய முதல் போட்டி இதுவாகும். இலங்கை அணி தோல்வியடைந்த போதிலும் வெற்றிக்காக கடுமையாக போராடியது. எனவே முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு இரண்டாவது போட்டியில் இலங்கை பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது இலங்கை ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும். இவ்விரு அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது போட்டி 28 தேதி நடைபெற உள்ளது. கல்முனையில் முறைகேடாக அகற்றப்படும் மனித கழிவுகள், நீதி கேட்டு வீதி கிறங்கிய ராஜனும் சிவலிங்கமும். கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் அகற்றப்படும் மனித கழிவுகளை முறைகேடாக அகற்றுவதன் மூலம் பொதுமக்களும் விவசாயிகளும் மீனவர்களும் பாதிப்பதாக தெரிவித்து கல்முனை மாநகர சபை மூன்றலில் இன்று காலை கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள் கந்தசாமி சிவலிங்கம் மற்றும் சந்திரசேகரம் ராஜன் ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். எவ்வித முறையினான வழிமுறைகளுமின்றி மனித கழிவுகள் நீர்நிலைகளில் கொட்டுவதன் மூலம் பொதுமக்கள் சுகாதார ரீதியாக வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும், அந்த கழிவுகளை மீன்கள் உண்பதனால் மீன் சாப்பிட முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் இங்கே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாநகர சபை உறுப்பினர்களான சிவலிங்கம் மற்றும் ராஜன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர். இலங்கை உட்பட 5 நாடுகளுக்கு பஹரன் பயணத்தடை. இலங்கை உட்பட 5 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளின் வருகையை பஹ்ரன் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அதன்படி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் உட்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் நுழைவை பஹ்ரன் இன்று தொடக்கம் நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. நன்றி.
15: அழைத்துக் கொண்டு வந்து அசோகா,
11: நாங்கள் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகளை கேட்டறிந்தோம். தொடர்ந்து அடுத்து வருகிறது கவிதையின் நேரம். கவிதையின் நேரத்தை தொடர்ந்து ஒரு சிறிய ஜபத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். நாளைய நாளிலே மீண்டும் நாங்கள் 9 மணியிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரலாம். இதோ ஆரம்பமாகிறது கவிதையின் நேரம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: பிளசம் அம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன். இந்த கொலுடைய வெளியில் போகிற மாதிரி இல்லையா? வீட்லேயே இருக்கிறீங்களா? சரி, சரி சரி. ஓகே ஓகே, அதே போதுமே. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி, நன்றியம்மா. இந்த நாளும் உங்களுடைய ஓ ஓ ஓ ஓ, அதுதான் நல்ல. அதான் இன்றைக்கு எங்களை முன்ன நானும் ஒரு இடம் போகிற இல்லை. அப்போ இன்றைக்கு 3 மணியோட ரேடியோவை முடிச்சுட்டு வாங்கோ, உங்களை கடற்கரைக்கு கூட்டிக்கணும் போகிறோம்னு சொல்லியிருக்கணும். அதுதான் இருக்கிறேன். சரி, எடுத்து வாருங்களம்மா உங்களுடைய கவிதையை.
1: கூடி உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிகாலம் தன்னிலே ஆயத்திரை மீதிலே அசைவாடின தெய்வமே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதி பெற்றோராயிருந்த ஆதாம் உருவாய் உறுதலால் ஆன துன்பம் துடைக்கவென ஆண்டவரே மனுவில் எடுக்க அன்னை மொழி மீதினிலே அன்பு நிழல் ஆனவரே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அகிலத்தை மீட்க வானின் நின்று அவதாரமான தேசதேவனை அடையாளங்காட்டி அறிவிக்க அழகு புறாவாக பறந்து வந்து அவர்தம் தோளிலே அமர்ந்து அத்தாட்சி காட்டிய தேவனை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆத்மீட்டுப்பணியை ஆரம்பிக்க முன் இயேசு ஆகாரம் நீர் எதுவுமின்றி அவாந்திர மனிதனிலே ஆயத்தமாக தவம் இருக்க அழைத்துச் சென்ற ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அழகு சிறு பூங்காவில் அகம் நிறைந்த துயிரோடு அமைதியாக செதுத்து நின்று அப்பாவின் சித்தம் கேட்டு அனுமதி கோரிய வேளை ஆக வேண்டிய பாதுகாப்பு அளித்து ஆறுதல் படுத்திய ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆண்டுகள் பல தாண்டிய பின் ஆதி முதல் சீடர்கள் மேலும் அங்கே கூடி நின்ற அனைவர் மேலும் ஆவேசமான காற்றோடு அக்கினி நாக்குருவாய் அமர்ந்து கொண்ட தேவனே அதிசயம் செய் நாயகனே ஆராதனை செய்கின்றோம் ஐயா. இன்று அக்கினி எம்மேல் பரவலாம், அலைகடல் சூழ்ந்து அழிக்கலாம், ஆகம் துன்பம் அனைத்தும் சேர்ந்து அமிழ்த்தியே தாக்கலாம், அனைத்தையும் தீர்த்து காத்து ஆறுதல் தரும் தேவனே உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரின் அருள்வாக்கு கேட்டு அஞ்சி நடங்குவோரின் அன்பு இதயம் காண்பவரே, அடைக்கலமாகியோரை அரணாய் என்றும் காப்பவரே, அணுகி உம்மை கண்ணீரோடு ஆராதனை செய்கின்றோம் ஐயா. அன்று தொடங்கிய ஆத்ம மீட்பு பணி இன்று வரை அகிலமெல்லாம் பரவி பயனளிக்க ஆர்வமுடன் அணியாற்றும் ஆர்வமுடன் பணியாற்றும் அரிய தொண்டர்கள், ஆயர்கள், குழுக்கள், துறையினர், துறவி துறையினர், பொதுநிலையினர், அயராது தொழிற்பட வரமளித்து காக்கும் ஆவியே அருள்மழை பொழிந்து அனைவரையும் காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம் ஆவியான தேவனே. ஆட்கொள்ளும் சுவாமி, அருள்மழை பொழியும் உம்மே. ஆமென்.
0: ஆமென். நன்றியம்மா, வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, கவிதையோடு இணைந்திருக்கிறோம். அழைப்புக்கு வாருங்கள். நேரம் கலையத்தில் 2:44. இன்னும் ஒரு சிறிது நேரத்திலே நான் ஒரு குட்டி ஜபத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன்.

இன்றைய நாளிலும் கவிதையோடு இணைந்து சிறப்பித்து தந்த பிரசமமாக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்தில் ஜெபத்தை சுருக்கமாக இன்றைய நாளிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். யாராகவும் இன்றைய நாளே சுகீனமாக இருந்தால் அழைப்புக்கு வாருங்கள்.

ஆத்மீகானவர்களே, இந்த $1 காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து இந்த ஜபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என்னோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான ஆண்டவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அதிகாலையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று இந்த ஆராதனையை ஆண்டவரே கருத்தோடு செய்யவும், ஐயா தகப்பனே இந்த வேதத்தை வாசித்து சிந்தனை துளியை கொடுக்கவும், நீர் எனக்கு செய்த மகாபெரிய கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தர். நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, வல்லவராக இருக்கிறீங்க, எனக்கு போதுமானவராக இருந்து கர்த்தாவே இத்தனை தொகுப்புகளிலும் இவ்வளவு தேவ செய்திகளிலும் ஆண்டவரே வேத வாசிப்புகளிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நான் ஒவ்வொரு வாரமும் செய்கின்ற நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய கரம், உம்முடைய காரணியம், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என்னோட கூட இருந்து நடத்தி வந்த கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே தகப்பனே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே இந்த கனடாவிலே விக்டோரியா டே என்று சொல்லி ஒரு நாளை ஆண்டவரே ஐயா ஒரு ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வெளியிலே சென்றிருப்பார்கள். ஆண்டவரே வீட்டிலே இருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளோடு, மருமக்களோடு, பேர பிள்ளைகளோடு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற இந்த வேளைகளிலும் ஐயா இல்லை இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இடங்களுக்கு போயிருந்தாலும் நீர் தாமே இந்த கால சூழ்நிலையிலும் எல்லா காவலோடும் ஐயா உம்முடையவர்களை நீர் பாதுகாத்து கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கருத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் டெனிசனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இத்தனை வருடங்களாக அந்த ஊழியக்காரரின் மூலமாக இந்த வானொலியின் ஊடாக நீர் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு வந்தீர் கர்த்தாவே. சுவாமி, வருகிற வாரத்தில் இருந்து கர்த்தாவே எங்களுக்கு இலங்கை மண்ணிலே இருந்து ஐயா நீர் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை நீர் எங்களுக்கு ஆயத்தமாக்கி தந்திருக்கிறபடினால் அந்த ஊழியருக்கும் நான் நன்றி சொல்லி ஐயா அந்த ஊழியரை நீர் எல்லா காவலோடும் காத்து சரியான நேரத்துக்கு தகப்பனே அவர் அந்த செய்தியின் நேரத்தை தவற விடாமல் ஐயா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வர நீர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நாட்களும் உங்களுக்கு செய்தியை கொடுத்து வந்த ஆண்டவரே பாஸ்டர் டெனிசனுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் அவருடைய ஊழியங்களோடு, அவருடைய குடும்பத்தாரோடு, ஐயா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு ஆண்டவரே தகப்பனே முழு பாதுகாப்போடும் அவரோடு கூட இருந்து வழிநடத்தும்படி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவரே, பாஸ்டர் பிரின்ஸ் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே, பாஸ்டர் பிரின்ஸ் ஐயா இந்த வயதான நேரத்திலும் ஐயா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே காத்திருந்து அந்த நேரத்துக்கு வந்து ஆண்டவர் இந்த வானொலிக்காக ஜெபித்து ஆண்டவரே நல்ல செய்தியை கொடுக்கிற அந்த ஊழியக்காரனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவருடைய இருதயத்திலே இருக்கிற நல்ல எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த ஊழியரை பாதுகாத்து கொள்ளுங்க, பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவர் செய்து வருகிற சின்ன சின்ன ஊழியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே, அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வலிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இன்னும் நீண்ட தூரம் ஆண்டவரே உமக்காக ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறபடியினாலே அந்த ஊழியரை கொண்டு ஐயா நிறைந்த ஆயுசோ

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பேரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை காலை 21 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 10 மணி. இன்றைய எமது ஒளிபரப்பிலே இடம்பெற இருக்கின்றது 10 மணிக்கு காலை தெளிதிய தொழிகள் ஆராதனை. அந்த ஆராதனை நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறார்கள் சௌரி டானியா, சௌரன் தர்சன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஜீவ வெளிச்ச நேரத்திலே தேவையான செய்தியை பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் 10:30 வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு இலங்கை நியூரடியாவிலிருந்து சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் அதை தயாரித்து வழங்குகின்றார். 12 மணிக்கு எமது விசேட நிகழ்ச்சியான இசையமதம் சிறப்பு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி இடம்பெறும். சௌரன் டேனி, சௌரி ஈவிலின் அவர்கள் அந்த இசைக்குழுவில் இருந்து அந்த நிகழ்ச்சியை வழங்குவார்கள். 2 மணிக்கு வேதாமம் வாசித்தல் சௌரி பீலா பாபு அவர்கள் வாசிப்பார்கள். இன்றைய ஒளிபரப்பிலே இவற்றை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நலில் காலை தெளிந்த துளிகள் நேரத்திலே எங்களோடு இணைந்து ஆராதனை பாடல்களை ஆண்டவருக்கு மகிமையாக வழங்க இருக்கின்றார்கள் சௌதரி டானியா மற்றும் சௌரன் தர்சன் அவர்கள்.

வல்லமையின் அலைகளின் காலை தெளித்தேன் துடிகள் ஆராதனையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். 1 தெசலோனிக்கியர் 5:16 தொடக்கம் 18 வரை. 1 தெசலோனிக்கியர் 5:16 தொடக்கம் 18 வரை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் சொல்லுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஜெபம் செய்வோமாக. அன்பு மிரக்கவும் உள்ள தாப்பனே, இந்த புதிய மாதத்திலே நாங்கள் காலடி வைக்கும் பொழுது உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களோடே கூட செல்லட்டுக்கும் சுவாமி. உம்முடைய பிறப்பை நாங்கள் இன்னுமாக உணர்ந்து தாழ்மையின் சின்னமாக வடிவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காகவே மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் ஒரு முறை நீரங்களை கூட்டி சேரும் வரைக்கும் நாங்கள் ஆவலோடும் பொறுமையோடும் பரிசுத்தமாகவும் எங்களுக்கு உதவி புரியும். கடந்து வந்த மாதங்களுக்காக எங்களை காத்து வழி நடத்தின தாயவுக்கு சோஸ்திரம் சொல்லுகிறோம். புதிய ஆண்டுக்குள் நாங்கள் காலடி வைக்கும் பொழுது உங்களுக்கு தேவ ஞானமும் பெலனும் எங்களுக்கு ஈந்தரலும். எங்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டையிலே மூடிக்கொள்ளும். ஒவ்வொரு ஊழியங்களையும் உம்முடைய சட்டலி நிழலிலே காத்துக்கொள்ளும். எல்லா கிருபையும் தயவும் மக்குறவர்க்கே. ஆமேன்.

0: Our loving and heavenly Father, we thank you for this beautiful day that you've given us. To come before your throne of glory and to praise your wonderful and matchless name.
1: Amen.
0: Lord, you are the God of all gods, the Lord of all lords, the King of all kings. Yet you are our friend and our provider. We thank you for this channel. We thank you for every listener. We thank you for every brother, sister, father, and mother listening. Father, we pray, O Lord, every word spoken and every word sung will touch somebody out there who is in need of your grace and of your love. We thank you, O Lord, for the grace that you've given us to know you as our Savior and Lord. We thank you for your grace and your mercy upon us.
1: Amen.
0: Continue to lead us and guide us and direct us. And if we don't know which way to turn, if we are at crossroads, and if we are faced with circumstances that are too overwhelming, we pray for grace, for your strength. We pray that you will be our strength during our time of weakness. Once again, we commit each and every one of us into your holy hands. We ask and pray all this in the matchless name of our Lord and Savior, Jesus Christ. Amen.
1: Amen. நன்றி சகோதரன் தர்சன் மற்றும் சகோதரி டானியா, ஆண்டவருக்கு மகிமையாக ஆராதனை பாடல்களை எடுத்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திலே 10:23, சனிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 10:30 அருமையான ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: இன்றைய ஒலிபரப்பில் 10:30 வர இருக்கிறது பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களுடைய செய்தி. அதனைத் தொடர்ந்து 11:00 இலங்கை நூரலியாவிலிருந்து சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை பாஸ்டர் பிலிப் ராஜா வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து 12:00 எமது விசேட நிகழ்ச்சியான இசை அமுதம் சிறப்பு நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நாளும் சகோதரன் டேனிஸ் சகோதரி ஈவிலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிறார்கள். 2:00 வேதாம் வாசித்தல் சகோதரி பீலா பாபுவார்கள் வாசிப்பார்கள்.
4: ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
5: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 ஆக, 100 ஆக, 1000 ஆக, மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
6: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமை.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: சனிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 20 வகை செல்சியஸாக சூரியோடியுடன் கூடிய ஒரு அருமையான அழகான நாளை கற்று தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். 10:30 மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்கலாம்.

0: தொடர்ந்து இன்றைய நாளுக்கான நற்செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொள்வார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நன்மை செய்கிறார். மனிதனை படைத்ததோடு அவன் நின்று விடாமல் மனிதனுக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை அல்லது மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்கான நன்மைகளையும் சேர்த்தே அவனுக்கு கொடுக்கின்றார். சில நேரங்களில் ஒரு உபகரணத்தை நாம் வாங்கும் போது அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற உபகரணங்களுக்கு நாம் தனியாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் சில கம்பெனியில் என்ன செய்யறாங்க, அந்த உபகரணத்தை கொடுப்பதோடு அதற்கு தேவைப்படுகிற மற்றவைகளையும் சேர்த்து கொடுப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை படைப்பதோடு நமக்கு தேவையான யாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் சற்று வித்தியாசமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். அந்த வாக்குத்தத்த வசனம் எங்க இருக்கிறது என்றால் மல்கியா புஸ்தகம் 3:11 இருக்கிறது. அந்த முழு வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மல்கியா 3:11, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கான கனி அல்லது நமக்கான ஆசீர்வாதம் நமக்கான நன்மைகளை அநேகர் பட்சித்து போடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை கண்டிப்பேன். உங்களுக்கான கனிகளை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அபகரிக்கிறவர்களை நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வேதாகமத்துல பல தேவ பிள்ளைகளுக்கான உச்சிதங்களை, மேன்மைகளை, கனிகளை பட்சித்து போடுகிறதை அல்லது பட்சித்து போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வசனம், யோபு 24:19, வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, முதலாவது பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்களாம். யோபு 24:21 அதை சொல்லுகிறது. பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவிக்கு நன்மை செய்யாதே போகிறார். இந்த ஏன் பாவிகள் அது பட்சிக்கும்னு சொன்னா, பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்கள், விதவைகளை பட்சிக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்துல தங்களுக்கு உரியதல்ல, தங்களுக்கு அல்லாத ஆஸ்திகளிலே ஆவல் கொண்டு, தங்களுக்கு அல்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் விருப்பம் கொண்டு அந்த ஆஸ்திகளை அபகரிக்க நினைக்கின்ற சிலரை நாம பார்க்கிறோம். அவர்களை கர்த்தர் பட்சிப்பார் அல்லது தண்டிப்பார். நமக்குரியவைகளை, நமக்குரிய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கட்டாயம் கண்டிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, ஜனத்தின் திராட்சை செடியை அல்லது திராட்சை பழத்தை அல்லது திராட்சை கொடியை பட்சித்து போடுகிறவர்களை கர்த்தர் அடையாளம் காண்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14, கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே அந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமியானவரிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. அந்த ஜனத்தின் மூப்பர்கள், நியாயாதிபதிகள், மக்களுக்கு போக வேண்டிய செல்வத்தை, மக்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கனிகளை அவர்கள் பட்சித்து போட்டார்கள். கர்த்தர்களை நிச்சயம் விசாரிப்பார் என்று வசனம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய மக்களாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், உங்களுக்குரியவைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விடமாட்டார். தேடி கண்டுபிடிப்பார், அவர்களை உண்டு பண்ணிடுவார். மூன்றாவதாக, எரேமியா புஸ்தகம் 50:17, இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தார். கடைசியில் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத் நேச்சரின் எலும்புகளை முறித்தார். அசீரிய ராஜா ஜனங்களை பட்சித்தார். எப்படி பட்சித்தான் அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. ஒரு ஆட்டை சிங்க துரத்துறது மாதிரி துரத்தி போய் அந்த ஆட்டை சிங்க பட்சிக்கிறது போல பட்சித்தான் அசீரிய ராஜா. பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். அசீரியர்களை கர்த்தர் தண்டித்தார். அசீரியர்களுக்கு அவள் செய்த செயலுக்கு தக்கபடி பழி வாங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உங்களிடையவர்களை யாராவது அபகரித்தால், ஆஸ்தி அபகரித்தால், சொத்தை அபகரித்தால், ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த காலங்களிலே அவர்களை கண்டிப்பார், அவர்கள் நியாயம் விசாரிப்பார். நான்காவதாக, எப்படி அசீரிய ராஜா தேவ ஜனத்தை ஒரு ஒரு ஒரு ஆட்டை சிங்கம் பட்சித்தது போல பட்சித்தானோ, அதுபோல நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:34. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான், வலுசற்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான், ஜனத்தை பட்சித்தான், அப்படியே வாரிக்கொண்டு போனான். பாருங்கள், எவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அதெல்லாம் கர்த்தருடைய மனதில் வச்சிருந்தார். தன் ஜனத்தை பட்சித்தவர்களை, தனத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பட்சித்தவர்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருந்தார். சரியான டைம் வந்துச்சு, சரியான நேரம் வந்த போது மிகச்சரியாக ஆண்டவர் பாபிலோனினுடைய ராஜ்யத்துல நியாயம் விசாரித்தார். நேபுகாத்து நேச்சா சந்திக்கப்பட்டான், தண்டிக்கப்பட்டான், கண்டிக்கப்பட்டான். ஆண்டவர் உங்களுக்குரியவைகளை ஒருவன் தொடுவானால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார், கவனித்துக் கொண்டிருப்பார், சரியான சமயத்துல அவர் பழி தீர்ப்பார். ஐந்தாவது, எப்ராயீமர் தங்களுடைய நியாயாதிபதிகளை பட்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:7. அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள், அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள், அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள் யார் என்று முன்பு நான் வாசித்தால், ஒசியா புஸ்தகம் 7:1 இப்படி வாசிக்கிறோம், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராஹிமின் அக்கிரமமும் சமரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வந்தனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரர் கூட்டத்தர் கொள்ளையிடுகிறார்கள். எப்ராஹிமில் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனம் 7:8 நான் வாசிக்கும் போது, ஒசியா 7:8 வாசிக்கும் போது, எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறார், எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று நான் வாசிக்கிறோம். எப்ராஹிம் நியாயாதிபதிகளை அவன் பட்சித்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுக்குரியவைகளை யாரெல்லாம் பட்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அபகரிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் சும்மா விடுகிறதில்லை. சரி, நீங்கள் எப்படி இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து செயல்பட முடியும், நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கு அவர் செயல்பட முடியும் என்ற நோக்கில் நாம் கவனிக்கும் போது, அதாவது மல்கியா புஸ்தகம் 3:11 பட்சிக்கிறவர்களை கர்த்தர் தண்டிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் தேடி வாசிக்கலாம். நமக்குரியவைகளை, நம்மை பட்சித்த மக்களை கர்த்தர் தண்டிக்கணும்னு சொன்னா, அவர்களை விசாரிக்கணும்னு சொன்னா, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழகான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:3. இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற்பலனுமாய் இருந்தது, அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள், பொல்லாப்பு அவர்கள் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பட்சித்தவர்கள் யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். யாரு பட்சித்தாலும் சரி, அவர்கள் குற்றவாளிகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்குரியவைகளை அபகரிக்கிறவர்கள், பட்சிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை வேதம் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அவருக்கு முதற் பலன்களாய் இருந்து, யாருமே நம்மையும் நமக்குரியவைகளை பட்சிக்க நினைக்கிற யாராயிருந்தாலும், அவர்களுக்கு கர்த்தர் நியாயத்திற்பு செய்யணும்னா, அவர்களை கர்த்தர் விசாரிக்கணும்னா, நாம் என்ன செய்யணும்ன்றத மிகச் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த தேவனுடைய ஜனமாய் இருக்கக்கூடிய எபிரேய ஜனம், இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திய மக்கள் அல்லது பாரோ மன்னன் பட்சித்தான், அவருடைய உழைப்பை பட்சித்தான், அவருடைய ஆயுசின் வருஷங்களை பட்சித்தான், அவருடைய வருமானத்தை பட்சித்தான். பாருங்கள், அவர்களை கொடுமையாக நடத்தினான். மிக பரிதாபகரமான நிலையிலே அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். ஒரு வருடம் 2 அல்ல, ஏறத்தாழ 400 அவர்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள். கொத்தடிமைகள் என்று சொல்றோம் பாருங்க, அது மாதிரி நடத்தப்பட்டாங்க. செங்கல் காலவாய்களிலே அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அப்படி உழைத்த உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் கொடுக்கப்படவில்லை. ஏதோ சாப்பாடு கிடைச்சது அவ்வளவுதான். அவர்கள் சேமித்து வைக்க முடியவில்லை, அவள் தாராளமாக செலவு பண்ண முடியவில்லை, வீட்டுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் மிருகங்களை போல நடத்தப்பட்டார்கள். நான் அடிமைகளை குறித்து நான் நிறைய வாசித்திருக்கிறேன். அப்படி அடிமைகள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கும் போது, மிருகங்களை போல நடத்தப்பட்டார்கள். ரோமர்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட அடிமைகளுக்கு பேர் கோருக்கள். மூன்று தலைமுறைகளுக்கு அதிகமாக அடிமைகளாக இருக்கிறவர்கள் கோருக்கள் என்று பெயர். அவர்கள் மிருகத்தை போல நடத்தப்பட்டார்கள். அந்த அந்த அடிமைகளுக்கு நடுவிலே ஒருவனுக்குத்தான் ஒரு புரட்சி தீ பற்றி பிடிக்கிறது. அவன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இதை ஸ்பார்டகஸ் என்ற ஒரு புத்தகத்தில் நான் வாசிக்க முடியும். அடிமை வாழ்வு, மோசமான வாழ்வு, அப்படி அடிமையாக நடத்தப்பட்டார். அளவுக்குரிய உழைப்பு எல்லாம் பட்சிக்கப்பட்டது. அவருடைய உழைப்பு எல்லாம் திருடப்பட்டது. எல்லாவற்றையும் அபகரித்தார்கள். அநியாயமாய் அபகரிக்கப்பட்டது அவருடைய ஆஸ்திகள். அதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும் பொழுது அதற்குள்ளாக, அதாவது அஞ்சாதிகார யாத்திராகமத்திலிருந்து பன்னெண்டாதிகாரத்திற்குள்ள, இவர்களை பட்சித்தவர்களை ஆண்டவர் ஒன்று இல்லைன்னு பண்ணிட்டார். 10 வாதைகளை கொண்டு வாதித்தார். ஏண்டா இந்த மக்களுக்கு விரோதமா நாம் எழும்புடன் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 10வது வாத சங்கார தூதன் எழும்பி வந்து தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற ஒரு பெரும் வாதை. அந்த வாதையெல்லாம் புலம்பல் சத்தம் கேட்டது. வாங்க, இவங்க கேட்டதை ஜனங்கள் கொடுத்தார்களா? 12வது அதிகாரத்துல வாசு பாத்தீங்கன்னா, யாத்திராக 12வது அதிகாரத்துல, பொண்ணு கேட்டா பொண்ணை கொடுத்தார், வெள்ளி கேட்டா வெள்ளியை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொள்ளை அல்ல, தவறான அது வார்த்தை, நான் வார்த்தை பிரயோகம் என்று கருதுகிறேன். அதை ஆண்டவர் மிகைப்படுத்தி சொல்கிறார். உண்மையாகவே அவர்கள் கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக உழைத்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய சன்மானத்தை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற போது மொத்தமாய் பெற்றுக் கொண்டு போனார்கள். நியாய விசாரிக்கிற கர்த்தர் நீதிபரர், மிக சரியான சமயத்தில் நீதிபரராய் நியாய விசாரித்து அவர்களை பட்சித்தவர்களை கர்த்தர் கண்டித்தார். சோ இந்த நேரத்திலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து பட்சிக்கிறவர்களை கண்டிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மூணே மூணு விஷயம்தான் நான் உங்களோட பேச போறேன். நாம், அதாவது இஸ்ரவேலர், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா நம்ம இருந்துட்டோம்னா, அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்துட்டோம்னா, நம்ம யாராவது பட்சித்தாங்க, நம்மையோ அல்லது நமக்குரியவர்களை யாராவது பட்சித்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை கண்டிப்பார் என்பதை மனசு வச்சுக்கோங்க. அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் நாம பிரதானமா செய்ய வேண்டிய மூணு விஷயம். நம்பர் 1, நாம் அவருக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். முதற்பேறான எந்த ஆண்பிலையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் என்று வாசிக்கிறோம். அதாவது அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். வேற இந்த உலகத்துல வேற எதுவும் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. நாம் முழுக்க முழுக்க முழுக்க கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக, கர்த்தருக்கு உரியவர்களாக, கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எத்தனை பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா? ஒரு பாடலே இருக்குது, சங்கீதத்தில் இந்த வசனம் இருக்கு. தேவனுக்கு சொந்தமான ஜனமாக, அவருடைய மக்களாக, அவருக்குரியவர்களாக வாழ்வது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். சோ நீங்க அவருடையவர்களா இருந்தா யார் உங்களை தொட முடியாது? உங்களுக்கு விரோதம் எழும்ப முடியாது. உங்களையோ உங்களுக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்றான். உன்னை எவனாவது தொட்டான்னா என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றார். இவ்வளவு அழகாய் கர்த்தர் பேசுகிறார். அந்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் அவருடையவனாக இருக்கும் பொழுது எனக்காக கர்த்தர் எழும்புகிறார். எனக்காக என்னை பாதுகாக்கும்படி, என்னை பட்சித்தவர்களுக்கு விரோதமாக அவர் எழும்புகிறார். அவர்களை கண்டிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை நியாய விசாரிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை விசாரிக்கும்படி எழும்புகிறார். அதை நான் மறந்து விடக்கூடாது. 2வது, அவர் நமக்கு இட்ட ஆணை, நமக்கு இட்ட கட்டளை, நமக்கு இட்ட கற்பனைகளை நாம பின்பற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா நாம் அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்ம யாரும் பட்சிக்க முடியாது. நம்மையோ நமக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, உபாகம புத்தகம் 7வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதை மறந்துட வேண்டாம். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கொடுத்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் போது நாம் அவருக்கு பரிசுத்தமான ஜனமா இருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது போல அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையை, வாழ்க்கையை வேறு யாருக்கு கர்த்தர் கொடுக்கல. நாம் அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ஆகவே நமக்கு விரோதமாக யாராவது எழும்பினால் அவர் சும்மா இருப்பாரா? உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத அப்படின்னு சொல்ற, வாய்க்காதே போகணும்னு சொல்றார். இன்னொரு இடத்துல உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒன்று, உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள் போராடுகளை தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு எதிராக எழும்புகிறவங்களை ஒன்றுமே நாம இல் பொருளாவார்கள். இப்படி எல்லாம் கர்த்தர் சொல்றார், வாக்குத்தத்தங்களை சொல்றார். இப்போ நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் இருக்கணும் முதலாவது, இரண்டாவது அவருடைய கற்பனையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி நான் வாழக்கூடியவனாக இருக்கணும், அவருடைய வசனத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது எந்த சத்துருவும், என்னை பட்சிக்க வந்த எந்த சத்துருவும் தேவனால் கண்டிக்கப்படுவான், அல்லது தேவனால் தண்டிக்கப்படுவான், தேவன் அவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வெகு காலத்துக்கு முன்பதாக நான் கேட்ட ஒரு சாட்சி, ஒரு சகோதரர் ஜேசிபி அந்த இயந்திரத்தை இயக்குகிற சகோதரர், அவர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை அவர் திருப்பி வாசிப்பார், வாகனத்திலே வச்சிருப்பார். தனக்கு எப்போதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் பைபிளை திருப்பி வாசித்து அதை சந்தோஷப்படுவார். அவருக்கு மேல் ஒரு அதிகாரி இருந்தார். அவருக்கு கிறிஸ்துவ பிடிக்காது, இயேசுவை சுத்தமா பிடிக்காது, பைபிளை தொடரவனை பிடிக்காது, எரிஞ்செறிஞ்சு விழுவார். இவன் பைபிள் வாசிக்கிறத பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இங்க வருவார். அவ்வளவு வேலை கிடைக்குது, அந்த வேலையை செய்யாம பைபிளை பார்த்துட்டு இருக்கிற, முடி வச்சுட்டு வேலையை பார் அப்படின்னு சொல்லுவார். ஓவர் டார்ச்சர். வேதத்தை வாசிக்கிறதுனால அந்த மனிதன் இந்த டிரைவரை ஓவரா டார்ச்சர் பண்ற பல நாட்கள் இது நடந்துச்சு. ஆனால் இந்த சகோதரன் தேவ பிள்ளையா இருக்கிறதுனால மிகவும் பொறுமையோடு இருந்தார், மிகவும் பொறுமையோடு ஆண்டவர் பார்த்துப்பாரு, ரொம்ப புன்முறுவலோடு அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மோசமா கோபமா பேசிட்டார். பைபிள் வாசிக்கிறத பார்த்த உடனே அவர் அப்படி பேசினார், இப்படியே பைபிள் வாசிக்கிறதா உனக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோமா என்றெல்லாம் பேசினார். அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த வேதத்தை வாசித்தார், அது வரைக்கும் கோபப்படாதவர் அன்னைக்கு கோபப்பட்டுட்டார். கோபம் வந்த உடனே இந்த சகோதரன் ஆகம புத்தகங்களின் ஒரு பகுதியை எடுத்தார். எபோசியர், எமோரியர் இவங்க பேரெல்லாம் சொல்லி இவர்களை குளவிகள் வந்து கொத்திட்டு அப்படின்னு ஒரு வேத பகுதி இருக்கு, அதை வாசிச்சிட்டார், சத்தமாய் வாசித்தார். எபோசியரை, எமோரியரை குளவிகள் கொட்டியது அப்படின்னு வாசித்து முடிட்டார். முடிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அதிகாரிக்கு என்னடா அவன் ஒண்ணுமே சொல்லாம ஏதோ பைபிளை திறந்தான், குளவிகள் வந்து கொட்டியதுன்னு வாசிக்கிறானே என்று நினைச்சுக்கிட்டே பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டிட்டு போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார் பாருங்க, எங்க இருந்து ஒரு குளவி கூட்டம் வந்துச்சு. அந்த குளவி கூட்டங்கள் வந்து அவரை ஓட ஓட விரட்டி கொத்துச்சு. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளவிகள் அவரை கொத்துச்சு, கொட்டியது பாருங்க. அவருக்கு உடம்பு முழுசும் அப்படியே வீங்கிச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. மருத்துவமனையில அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்க்க போனாங்க. பார்க்க போனவங்ககிட்ட எல்லாம் அவர் சொன்னது என்ன தெரியுமா? எப்பா, யார்கிட்ட வேணாலும் கரைச்சல் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க, அந்த கருப்பு புத்தகம் வச்சிருக்கிறானே ஒருத்தன், அதாவது பைபிள், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க ஐயா. நான் ஏதோ வேலையில அவனை கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், நீ வேலையை விட்டுட்டு பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு நாள் கோபப்பட மாட்டான். திடீர்னு அந்த கருப்பு புத்தகத்தை திறந்தா என்னமோ 4-5 பேரை சொன்னான், 7 பேரு சொல்லிட்டு அவர்களை குளவியில் கொட்டியதுன்னு சொன்னான். நாவது விளையாட்டா நினைச்சிட்டேன், அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஒரு சில நிமிஷத்துல குளவி கூட்டம் வந்து கொத்திருச்சு. அதனால அவன்கிட்ட மட்டும் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க என்று சொன்னார். அவன் மேல அவருக்கு அப்புறம் கோபம் வரல, உண்மையில தெய்வ சக்தி இருக்குன்னு அவர் நம்பியிருப்பார்னு நினைக்கிறேன். நாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய கற்பனைகளை நடக்கும்போது நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும், யார் வந்தாலும், அவங்க நமக்கு நமக்குரியவைகளை பட்சித்தாலும் கர்த்தர் விடமாட்டாரு. அவர்களை நியாயம் விசாரிப்பார், அவர்களை சந்திப்பார், அவர்களை தண்டிப்பார், கண்டிப்பார். அது நடக்கும். மூணாவது, பரிசுத்தமான உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களா, அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை உயர்த்தும்படி தேவனாலே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்பிரிக்கப்பட்டிருக்கிறோம், அப்படிதான் கர்த்தரமே அழைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். லேவியர்கள பரிசுத்தம் உள்ளவர்கள் ஏன் சொல்லிருக்கா, லேவியர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 2 புத்தகம் 35:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் 12 இந்த கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் செப்பரேட் பண்ணி வேறு பிரித்தார். காரணம், இவர் பரிசுத்தமானவர்கள். குறிப்பா பாருங்க, லேவி தன்னுடைய சகோதரி அதாவது மானபங்கப்படுத்தப்பட்டாள் தீட்டுப்பட்டாள் என்பதற்காக தன்னுடைய தமையன் சிமியனோடு சேர்ந்து அவர்களை கொன்று குவித்தான், தீனால கெடுத்தவங்களை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் மோசே மலையிலிருந்து இறங்கிறது தாமதமான போது எல்லாம் விக்கிரகாரணை செய்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது என்று கேட்கும்போது உருவின பட்டயத்தோடு குதித்தவர்கள் யாருன்னா இந்த லேவியர்கள். அதனால கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை கர்த்தர் செப்பரேட் பண்ணார். பரிசுத்தம் உள்ளவர்கள் லேவியர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். அவங்க எப்படி தங்களை காத்துக்கொண்டு, செத்தவைகளுக்கு எல்லாம் விலகி இருக்கணும்னு இருக்குது 14:21 செத்தவைகளுக்கு விலகி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க 14:1-2 வாசித்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரதிஷ்டியோட இருக்கணும், அர்ப்பணிப்போட இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் சொன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பிரதிஷ்டையோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்பவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அவங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி அவருடைய கனிகளை பட்சிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் தண்டிப்பார், அவர் எழும்பி காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவிதத்துல நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப யார் எழும்பினாலும் சரி, உங்களையோ அல்லது உங்களுக்குரியவர்களை யார் பட்சித்தாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். 2:3 எரேமியாவின் படி அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர்களை தண்டிப்பார், அவர்களை நியாயத்தில் கொண்டு வருவார், அவர்களை விசாரித்து அவர் நீதியை நிறைவேற்றுவார். ஆகவே நாம் கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்குரியவர்களாக, கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்கிறவர்களாக, வேறுபிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை லேவி கூட்டம் தான், அப்படியே லேவி கூட்டம் தான். நாம நம்மை குறித்து பைபிள் சொல்லுது, 2 பேதுரு புஸ்தகம் 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருமே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், நாம் அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம புறதமா யார் எழும்பினாலும் ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செயல்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம யாராவது பட்சிக்க நினைத்தால் கர்த்தர் அவர்களை பட்சிப்பார், அவர்களின் நியாயத்திலே கொண்டு வருவார், அவர்களை நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய வல்லமை விளங்கும், அவர்களை கர்த்தர் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வார். நாம் இந்த 3 குறிப்புகள், அதாவது நம் முதல்ல கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், 2 கர்த்தருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்குள்ள இருக்கணும், 3 வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். இப்படி நடந்து கொண்டால் இந்த வசனம் அதாவது மல்கியா 3:11 நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை பட்சித்தவர்களை கர்த்தர் சீக்கிரம் தண்டிப்பார், இது நடக்கும். அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமானவங்களா இருங்க. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தை, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. ஒரு பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கப்பட, உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்பட இயேசு சுவாமி நீ உதவி செய்யும். உம்முடைய கருணை கண்கள், கிருபை, தயவு, காருண்யம் அத்தனையும் எங்கள் மேல் அளவில்லாமல் தங்கி தாபரிக்கட்டும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்குரியவைகளை யாராவது பட்சிக்க நினைத்தால் அவர்களை நீ தண்டிக்கிறீர் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். எங்களுடைய கனிகளை, எங்களுக்குரியவைகளை யாரும் தொடாதபடி வேலையெடுத்து பாதகத்துக் கொள்ள எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உமக்குரியவர்களாக வாழ, உமக்கு சொந்தமானவர்களாக வாழ, உடைய கற்பனைகளின்படி ஜீவிக்க ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே,
0: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, ஆசீர்வாதமான செய்தியோடு எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள் எங்களோடு இணைந்திருங்கள்.
0: அடுத்து வர இருக்கிறது இலங்கை நுவரெலியாவில் இருந்து சிறுவர் தோட்டம் அருமையான ஊழியர் பாஸ்டர் பிலிப் ராஜ் அவர்கள் அதை ஒழுங்கு பண்ணி வழி நடத்த இருக்கிறார்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 11:03 சனிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது இலங்கை நுவரெலியாவில் இருந்து சிறுவர் தோட்ட பிள்ளைகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி.
2: வணக்கம். வல்லமை அலைகள் வானொலிக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னும் கூட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வழங்க இலங்கையின் மத்திய மலை நாட்டின் நுவரெலியா பிரதேசத்திலிருந்து சிறுவர் பூங்கா குழுவினராகிய நாங்கள் இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றும் கூட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வழங்க அனைத்த வகை என்னோடு தபிதா, பெஞ்சமின், பெரில், பாஸ்டர் பிலிப் மற்றும் ஸ்டெலா சிஸ்டர் ஆகியோர் இணைந்துள்ளார்கள். வாருங்கள், எங்கள் நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள் என்று ஆவலுடன் அழைக்கும் சிறுவர் பூங்கா குழுவினர்.
3: ஹலோ வென்சனன்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? எவ்வளவு சீக்கிரம் எழும்பினாலும் இந்த பேருக்கு போக லேட் ஆகுது. எல்லா திங்ஸும் எங்க? ஓகே ஓகே, குயிக்க ரெடி ஆகும், குயிக்க ரெடி ஆகும். இல்லாட்டி நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம், அப்புறம் வேர்க்குக்கு போக முடியாது. ஓகே ஓகே, எல்லாம் ஓகே, ரெடி ஆகிட்டோம். வேர் இஸ் மை பேக்? ஓகே ஓகே, ஐ டுக் இட். மை பென், மை ஃபைல் ஃபார்மட் and bottle, water bottle. Oh no, okay, one thing is missing. What is that? Huh? Mother, where is my lunchbox? Every day I should call like this. You are very late. Okay, you quickly. Okay, thank you. Okay, now I'm quickly. If you have to leave the phone, no, 10 minutes. அப்பா, 5 மினிட்ஸ்க்கு முன்னிட்டே வந்துட்டோமே, உங்களுக்கு என்ட்ரி ஆகும்.

0: வணக்கம் மண்டாக்கா.
1: வணக்கம் கிஷோ. இன்னைக்கு வொர்க்குக்கு போகலையா? நீங்கள் வளமையாக ட்ரெயினில் தானே போவீங்க? இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, நீங்கள் வரத்துக்கு முன்னுக்கு நீங்கள் போக போகிற அந்த 101 ட்ரெயின் வந்து கொஞ்சம் தாமதமாக 15 நிமிஷம் தாமதமாக வருமா?
0: அப்படியாக்கா, ரொம்ப நன்றி. வீட்டில் இருந்து அவசரப்பட்டு வந்தேன். அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறுவர் பொங்கலுக்கு வராதனால உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இது ஸ்டப்பாக இருக்கிற அந்த ட்ரெயின் இனிமேல் எப்போ எடுக்கும்?
1: ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. இப்போ தான் மக்கள்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறீங்க தானே? அங்கே பாருங்களே, அங்கே பாருங்களே, அந்த 3rd கிளாஸ்லேருந்து இறங்குறாரு. அவர் பாருங்கள், எங்கே பார்த்த மாதிரி இருக்கே. ஆமாம், அவரே தான். அவரும் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுவர் பூங்காக்கு வராதனால பார்த்து கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆகிவிட்டது. அவருக்கு ஏதோ சோகம் போல, எந்த நேரமும் சோகமாகவே இருக்காருனே. என்னோட தங்கை கூட வீட்டுக்கு வந்தபோது சொல்லியிருந்தார்.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம் போய், வணக்கம் போய். எப்படி இருக்கீங்க?
2: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நானும் கிஷோ தான் உங்களை பார்த்து இப்போ உங்ககிட்ட வருவோன்னு நினச்சோம். நீங்களே எங்ககிட்ட வந்துட்டீங்க. நீங்களே எங்கே போய் வந்தீங்க ராய்?
2: நான் சிறிய இடத்துக்கு போயிட்டு வந்தேக்கா.
1: ராய், இவ்வளோ நாள் நீங்கள் சிறுவர் பொங்காக்கும் வரலை, ஃபோன் கூட பண்ணலை, ஏதாவது பிரச்சனையா? உங்களை பார்க்கவே ரொம்ப சோகம் வேற இருக்கீங்களே.
2: இல்லைக்கா, 2-3 மாசமா சிறுவர் பொங்காக்கு வர ட்ரை பண்ணேன், என்னால் முடியலை.
1: நான் உங்கள் பின்புறம் நிறைய பெட்டிகள்லாம் வைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தபிதா தானே?
2: நானும் அவர்களும் தான் சென்று வந்தோம்.
1: என்னால் வர முடியலைன்னு சொல்கிறீங்க, என்ன அப்படி உங்களுக்கு பிரச்சனை? என்னன்னு சொல்லுங்களே.
2: சொல்கிறேன்க்கா, கேளுங்களே. என் அம்மாவுக்கு ரொம்ப சுகையினம், உடல் வருத்தம், நடக்கக்கூட முடியலை, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. என்ன தவிர வேறு யாரும் இல்லை, அவங்கள பார்த்துக்க வேறு யாரும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு அறிவிக்கவும் முடியலை. அதனால்தான் சிறுவர் பூங்காக்கு என்னால் வர முடியல.
1: அப்படியா ரோய்? எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதே. யாரு, நம்ம தபிதா கூட எனக்கு சொல்லவே இல்லையே. அவங்களும் வேலை போறனால சொல்லலை போல.
3: அக்கா, சொரிக்கா சொரிக்கா, நானும் சொல்ல மறந்துட்டேன்க்கா.
1: உங்களுடைய அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ரோய்.
2: நான் பல இடங்களை மறந்துடுத்து பார்த்துட்டாக்கா. சரி, வரவே நோய் குணமாகவே இல்லை அம்மாவுக்கு. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால் என்ன செய்யுது புரியலாக்கா.
1: ஒன்றும் கவலைப்படாதீங்க ராய்.
3: ராயோட பழகினவங்க அவங்க உறவினர்கள் யாரும் கூட அவங்க அம்மாவை வந்து பார்க்கலையா அக்கா? நாங்கள் இருவரும் அவங்க அம்மாவுக்காக மறந்துவாகத்தான் சென்று வருகிறோம். அந்த உறவுகள் ஃபோன் கூட பண்ணுறது இல்லையா அக்கா? நீங்களாவது இப்படி நல்லா விசாரிக்கிறீங்களே அக்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அக்கா.
1: ராய், நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுதான் உலகம். அவரவர் என்னென்ன வேலையில் இருக்கிறாங்களோ, எப்படி இருக்காங்களோ நமக்கு தெரியாதே. நம்ம ஏன் மற்றவங்களை எதிர்பார்க்கணும்? ஆனா ஒன்று மட்டும், யார் விசாரித்தாலும் விசாரிக்காட்டியும் நம்மளை விசாரிக்க ஒருத்தர் இருக்கார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், உங்களை விசாரித்து கொண்டுதான் இருக்கிறார். எதை குறித்தும் யோசிக்காதீங்க ரோய்.
2: அக்கா, எனக்கு சரியான வேதனையா இருக்கு அக்கா. பல வைத்தியர்களை நான் தேடி போயும் சரியா வரலக்கா. அம்மாவின் உடல் பலவீனம் சரியா வரும்னு எதிர்பார்த்தோம், அப்படி ஒன்றுமே நடக்கலக்கா.
1: கவலைப்படாதீங்க ராய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சுவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமானும் கொள்ளை. வசனங்கள் 14-ஆம் வசனங்கள், 15-ஆம் வசனங்கள் என்று இவ்வாறு கூறுகிறது ராய். ராய், எப்பயுமே அனைத்து உங்கள் வேதனைகளையும் தேவனிடமே ஜபத்தின் மூலம் தெரிவியுங்கள் ராய். கர்த்தர் நிச்சயம் பதிலளிப்பார். விசுவாசம் காத்திருங்க ராய். விசுவாசமானது நம்பப்படுகள் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அது ஒரு ஆயுதம் ராய்.
3: நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறோம்க்கா.
1: இப்ப எனக்கு வேதத்துல ஒரு காரியம் ஞாபகம் வருது, சொல்றேன் ராய். லூக்கா 12-ஆம் அதிகாரம்.
0: அக்கா அக்கா, அது லூக்கா 12-ஆம் அதிகாரம் இல்ல, அது லூக்கா 8-ஆம் அதிகாரம்.
1: சரியா சொன்னீங்க.

0: கிஷோ. நன்றி கிஷோ. லூக்கா 8 43-48 வரை. அந்த அதிகாரத்தில் அந்த வசனங்களுக்கு இடையில் யார் இருக்கா தெரியுமா? அந்த இஸ்திரி பெரும்பாடல் இஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு இஸ்திரி இயேசுவை கண்டு அவர் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்போது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதுக்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த இஸ்திரி, நான் தான் என்று முன்பாக வந்து கூறினார். அப்பொழுது அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ என்றார். இப்படி அந்த பெண் குதிரைப்பெருக்கோடே எத்தனை வருஷமா கஷ்டப்பட, 12 வருஷமா அவள் எல்லா காசுகளையும் செலவழித்து ஆஸ்திகளை விற்று சுகமாக கூட வாழாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். அவள் வேதனையோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பற்றி கேள்விப்பட்டாள். ஆனால் அவளிடம் இருக்க அந்த நோய் நிமித்தமாக அவளுக்கு வெளியே போக முடியாது என்று அந்த ஊர் சட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரை கேள்விப்பட்ட முதல் நாள் கொண்டு அவரை எப்படியாவது சந்திப்பேன் என்று சிந்தித்து கொண்டே அவள் இருந்தாள். ஒரு நாள் எதிர்பாராமல் அவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சத்தம் ஆரவாரம் வெளியே கேட்டது. அவள் வெளியே எட்டி பார்க்கிறாள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அறிந்தாள். யாருக்கும் தெரியாம கஷ்டப்பட்டு அந்த சன நெருக்கத்தின் மத்தியில நெருக்கப்பட்டு மடிந்து அவரிடம் போனார். அவ்வளோ போக முடியாது என்றாலும் முயற்சி செய்து போறார். கஷ்டப்பட்டு சூழலை எதிர்பார்க்காம யார் நம்மளை என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு கிறிஸ்து இயேசுவை தேடி போனான். ஏன்னா அங்குள்ள யூதர்கள் இந்த நோய் உள்ளவர்களை வெளியே வரக்கூடாது, வீட்டிலே பூட்டி வைங்க, வெளியே வந்தால் அவங்கள கொச்சப்படுத்தி உள்ளுக்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாவற்றையும் எதிர்பார்க்காம இயேசு கிறிஸ்துவை உண்டாக வைத்து அவரை தேடி சென்றார். நினைந்த சன நெருக்கத்தின் மத்தியில் வஸ்திரத்தின் ஓரலை, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலுக்கோட அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள், தன்னை தாழ்த்தி குனிந்து அவர் பாதுக்கி அந்த சன நெருக்கத்தின் மத்தியில் குனிந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட உடனே அவள் குணமானாள் என்பதை அறிந்தாள். உடனே இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். சீசர்கள் நம்மதல்ல, வேதத்தில் வாசித்தது போல இவ்வளோ ஜனம் உண்மை சூழ்ந்திருக்க, எத்தனை பேர் உண்மை தொட்டிருப்பார், நீ என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்பீர்கள் என்று கேட்டார்களாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து, இல்லை, யார் என்னை தொட்டார்கள், இன்னிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்னாராம். உடனே அந்த பெண், நான் தான் உம்மை தொட்டேன் என்று சொல்லி அவருக்கு முன்பாக வந்தார். இது என்ன விளங்குது என்றால், எந்த சூழ்நிலையை எதிர்பார்க்காம, நிலைமையை யோசிக்காம, மற்றவங்களையும் யோசிக்காம, விசுவாச ஓட்டத்தில் தன்னை தாழ்த்தி முயற்சி செய்து தேவனுடன் சேரும் மட்டும் தேவனை தேடினாள். அது ஒரு பெரிய காரியம். எங்களை கைவிட்டாலும், சூழல் பிரச்சனை நமக்கு வந்தாலும், எதிர்மறையா நின்றாலும், மற்றவங்க நம்மளை நோக்கி பார்க்காவிட்டாலும், நாம் எதிர்பார்க்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வருவார். நிச்சயமாக உங்கள் அம்மா சுகம் பெறுவாள். ரோய் ஒரு எடுத்துக்காட்டுத்தான். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி 12 வருஷமாக என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பா. அவர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
1: மிக ஒரு அருமையான காரியம் அக்கா, ரெண்டு விஷயம் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். அன்னை தாழ்த்தி விசுவாசத்துடன் இருக்கணும், ஆண்டவரே கிறிஸ்து விடுதலை கொடுப்போம்.
2: அப்படித்தானே அன்னைக்கு மாத்தான் மறையாளம் அக்கா விசுவாசத்துல காத்திருந்தாங்க.
0: சரியா சொன்னீங்க தபிதா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி மாதிரி தனக்கான விசுவாசத்துல அவங்க காத்திருந்தாங்க, தன் சகோதரனையும் உயிர்ப்பித்தாங்க. நிச்சயம் நீங்க சரியான காரியத்தை சொன்னீங்க தபிதா. அவர்கள் இருவரிடமும் சரியான காரியம் இருந்தது. கிறிஸ்து வருவார், தன் சகோதரனை உயிர்ப்பிப்பார், கிறிஸ்து இருக்கும் இடத்தில் மரணம் இல்லை அப்படின்னு அவர்கள் அறிந்திருந்தாங்க. அவர்களின் விசுவாசம் தன் சகோதரனை உயிர்ப்பித்தது. நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்றாரு. உடனே மார்த்தாள், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் உம்மை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்று நான் நம்புவதோடு, இர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரே கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், அவளின் விசுவாசம் மரியாளின் விசுவாசம் ஆகிய இரண்டுமே லாசரை உயிர்ப்பித்தது. அதே மாதிரிதான் அந்த சமாரிய ஸ்திரி, மெசியா வருவார், எல்லாவற்றையும் எனக்கு கண்டித்துணர்த்துவ என்ற விசுவாசம். இவர்கள் மூன்று பேருமே விசுவாச ஓட்டத்தில் தனக்கு கிடைத்த பாதையில் ஓடுகிறார்கள். ஆகவே ரோய் பயப்படாதீங்க, விசுவாச பாதையில் நீங்கள் தொடர்ந்து ஓடுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களோட அம்மாவுக்கு விடுதலை தருவார். அந்த பெரும்பாடு ஸ்திரி போல தன்னை தாழ்த்தி தேவரை நோக்கி கூப்பிடுங்க, விசுவாசத்துடன் ரோய். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படி அல்ல, வெறுமனவே தேவாலயத்துக்கு சென்று வந்துட்டு முழு மனதுடன் அவரை தேடுவதும் இல்லை. நாமாவது இவ்வப்பெண்ணை போல சூழலையும் பிரச்சனையும் எதிர்பார்க்காம மற்ற எல்லா வேதனையும் விட்டு எல்லா கருத்தும் கிறிஸ்து இயேசுவை முதலிடம் கொண்டு அவரை நாம் நாடுவோம். அப்போது நாம் மரித்தாலும் பிழைப்போம்.
1: மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பெயரில் பட்டுதலா இருப்பதே நலம் அக்கா.
0: ஆமாம் ரோய், அவர் நம் காரியங்களை வாய்க்க செய்வார்.
1: அக்கா, நான் அனுதினமும் ஜெபிச்சேன், இருந்தாலும் இந்த காரியத்தை நான் கேட்டவுடன் உங்கள் நிமித்தமாக இன்னும் என் தேவனுக்கு என் விசுவாசம் நிலை கொண்டது. உங்களுக்காகவும் எங்க அம்மாக்காகவும் ஜெபிங்க அக்கா.
0: நிச்சயமா ரோய், கர்த்தர் அடுத்த ஒரு சம்பவத்துல உங்களை சந்திக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை அம்மாவுக்கு விடுதலை அளித்திருப்பேன் என்ற விசுவாசம் எனக்கும் இருக்கிறது, அனைவருக்கும் இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்க கவனமா சென்று வாருங்க ரோய்.
3: அக்கா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்குள் பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். என் ட்ரெயின் வந்துருச்சக்கா, வாங்க போகிறேன்.
0: ஓகே கிஷோ, நல்லபடியாக விசுவாசி குறித்து இரண்டு வார்த்தைகளை சொன்னீர்கள். நீங்களும் இந்த இடத்துல நம்ம நால்வர் சந்தித்திலிருந்து ஒரு விசுவாசத்தில் திடன் கொண்டு நம்ம காரியத்தை நோக்கி ஓடுவோம். வாங்க, ட்ரெயின் வந்துருச்சு, போவோம்.
4: ஆமென். பிள்ளைகள் அனிதா மற்றும் பெஞ்சமின், பெரில், தபித்தால் மற்றும் ஸ்டெல்லா அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கினீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து இன்றைய ஒலிபரப்பிலே ஜெபிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையத்திலே 11:19 சனிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம். அடுத்து 12 வர இருக்கிறது எமது விசேட நிகழ்ச்சியான இசையமுதம் நேர் விருப்பு பாடல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாகவும் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 11:27, 12 மணிக்கு வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி இசையமுதம் பாடல் நேர் விருப்பு பாடல் நேரம். 12 மணிக்கு ஆரம்பமாகிறது. அன்பு உறவுகளே,

0: டேனி
1: அங்கிள் கேக்குதா?
0: எஸ் ஓகே நா ஸ்டாண்ட் பையா. டேனி
1: அங்கிள் கேக்குது.
0: ஓகே ஸ்டாண்ட் பையில இருங்க.
1: ஓகே அங்கிள்.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்கள்

0: வணக்கம் அன்பு உறவுகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் அலைகளின் விசேட நிகழ்ச்சியான இசையமுதம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னும் கூட மிக சிறப்பான ஒரு பாடல் நிகழ்ச்சியை வழங்க எமது இசைக்குழுவினர் காத்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அங்கிள். ஆண்டவருடைய கிருபை இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஆண்டி
1: எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் ஆண்டி கொஞ்சம் பரவாயில்ல.
1: ஓகே, நீங்க இன்னைக்கு கொஞ்சம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கு.
0: ஆமா, இன்றைக்கு பூர்ண சுகத்தோட இருக்கிற உங்க ஜெபங்களுக்கு நன்றி. டானிய நீங்க இந்த முறை கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணிட்டீங்க. அவரை கொஞ்சம் இடம் கொடுங்க அவருக்கு.
1: ஓகே,
0: மகிமையாக நல்ல பாடல்களை பாடி கீர்த்தனம் பண்ணி ஸ்தோத்தரிக்க இருக்கிறீர்கள். அன்பும் இரக்கமும் இருந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவே, இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதிவரை முற்றுமாக உம்முடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், எமது கலையத்தோடும் கூட இருக்கட்டும். ஐயா, வருகிற மக்கள் உம்முடைய நற்செய்தி அறிவிக்கிற பாடல்களாக கேட்டு அதை இந்த பிள்ளைகள் பாடி அநேக மக்களுக்கு, ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் போய் சேர உதவி செய்யுங்க. உமக்கே எல்லா கணம் துதியும் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம், உமையை வைத்துறோம். இயேசு கிறிஸ்து நினி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நாங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன். சரி, இன்றைய நாளும் நீங்கள் ஒரு பாடலை பாடுங்கள். பின்பதாக நாங்கள் ஃபேஸ்புக்கில் மற்றும் யூடியூப்பில் பதிவு செய்கிற பாடல்களை நாங்கள் கேட்கலாம். அது மாத்திரமில்லை, அன்புறவுகளை நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் நேரடியாகவே அழைக்கலாம். எங்கிருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம். சர்வதேச, அதாவது உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 இலக்கத்தில் நீங்கள் அழைத்து நேரடியாகவே உங்கள் பாடலை ஒரு ஈவிலினிடம் கேட்கலாம். மற்றும் டேனியோடையும் நீங்கள் பேசலாம். முடிந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை கமெண்ட் பண்ணுங்கள், அப்ரிசியேட் பண்ணுங்கள், உங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி பல வழிகள் இருக்குது. நேரடியாக நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளாவிட்டாலும் அங்கே இருந்து கொண்டே உங்களோடது உங்களால் பல விதத்தில் மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி போய் சேர உதவி செய்ய முடியும். எனவே உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ முதலாவதாக ஒரு பாடலை பாடி இயக்கத்துடைய நாமத்தை முகப்படுத்தி பின்பதாக விருப்ப பாடல்களை சொல்லியிருக்கோம். நீங்கள் தாமதிக்காமல் விருப்ப பாடலை எழுதுமாறு, அதாவது வாட்ஸ்அப்பிலே எழுதி விடுங்கள், வாட்ஸ்அப்பில் அழையுங்கள். 4 2 5 3 0 0 8 7 இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். அதோட மூன்றியலுக்கு இலவச இலக்கம் இருக்கிறது. மூன்றியல் வாழ் மக்கள் நீங்கள் இலவசமாகவே எமது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். அதையும் உங்களுக்கு அன்போடு அறிய தருகிறோம். எனவே நேரத்தை தாமதமாக்காமல் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மூன்றியல் வாழ் மக்கள் 5 1 4 4 4 7 5 9 9 என்ற இலவச இலக்கத்தில் அழைத்து உங்கள் பாடல் தெரிவுகளை கூறிக்கொள்ளலாம். சரி, இதோ நேற்றுக்குள்ளே நாங்கள் சொல்லலாம். உங்களுடைய ஆரம்ப பாடலையே பாடுங்கள்.
1: ஓகே அங்கிள்.

0: அருமையான ஆரம்ப பாடல். கர்த்தரை எப்பொழுதுமே நாங்கள் நினைவில் வைத்திருக்கொள்ளும், வேண்டும் மறவாதே என்ற பாடலை பாடி ஆண்டு நாம் இந்த உயர்த்தினீர்கள். வாழ்த்துக்கள் டேனி.
1: அங்கிள்,
0: உங்களோட வலிமை கொஞ்சம் கூட்டுங்க. மாஸ்டர் வலிமையில் உங்களோட வலிமை கூட்டுங்க கொஞ்சம்.
1: ஓகே,
0: நாட் மச். ஓகே, அடுத்த பாடல் பதிவு வரும் வரைக்கும் நாங்கள் இன்னும் ஒரு பாடலே பாடலாம். அன்பு உறவுகளை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் பாடல் தெரிவுகளை ஃபேஸ்புக்கிலோ அல்லது யூடியூப்பிலோ பதிவு செய்யுங்கள், அல்லது நேரடியாக 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைக்கலாம். அழைத்து உங்கள் பாடல் தெரிவுகளை கேட்கலாம். இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, இது நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடல் மூலமாக மகிமைப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. இதில் எல்லோருமே நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென்று உங்களை அன்போடு கூறிக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, மூன்றியல் வாழ்வாக்கள் இலவச இலக்கம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை அறவி எடுத்து பாருங்கள். 5 1 4 4 4 7 7 5 9 9 என்ற இலக்கத்தில் மூன்றியல் வாழ் மக்கள் அழைக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறியத் தருகிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு பாடலை கேட்கிறோம். இந்த நேரத்தில் உங்கள் விருப்பு பாடல்களை பதிவு செய்யும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு பாடலை பாடுறீங்களா?
2: ஆமாம் அங்கிள், இன்னொரு பாடல் பாடிடுறோம். அதுக்குள்ளே வேறு நேயர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு பாடலை பாடிடலாம்.

0: ஆமேன். அருமையான பாடல், வாழ்த்துக்கள். எங்களோடு ஆண்டனி அவர்கள் கோடம்பாக்கம் சென்னையிலேருந்து இணைந்திருக்கிறார்கள். யூடியூப்ல ஒரு பாடல் தெரிவி கேட்டுக்கிறார்கள்.
1: ஆமா அங்கிள், நான் நேசிக்கும் தேவனேசு என்னில் ஜீவிக்கிறார். நல்ல ஒரு அருமையான பாடல் அது.
0: ஆமேன். இப்பொழுது நாங்கள் மல்லிகா டொரண்டோலேருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் உங்களோட பேசுவதற்காக. பிரைஸ் லார்ட் சகோதரி.
2: வணக்கம் பிரதர் மல்லிகா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
0: சரி,
3: ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. எப்படி இருக்கீங்க
2: நீங்க? சோமா இருக்கிறீங்க தான?
3: நல்லா இருக்கோம்மா.
0: நீங்க பாக்குறீங்களா? என்னடியா சோமா இருக்கிறாரு?
2: நான் வந்து கேக்குற பாட்டு, யார் என்ன கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
0: ஓகே,
2: அது சகோதரி தெரியும் பாடி இருக்கிற.
3: பாடிடலாம். ஓகேம்மா.
2: சகோதரி
3: யார் என்ன கைவிட்டா கண்டிப்பா பாடுறேம்மா. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தொடர்ந்து பாருங்க. ஓகே,
2: நன்றி.
4: தேங்க் யூ ஆண்டி.
2: ஓகே ஓகே.
0: ஆமா, அடுத்து யார் எங்களோட இணைந்துக்கிறாங்க? பேபி சரவணன் இணைந்துக்கிறாங்க நினைக்கிறேன் பேஸ்புக்ல. அடுத்ததா குளோரி விக்டோரியா, அது உங்களுடைய உங்களுடைய
3: அம்மா,
0: ஃபேமிலி அம்மா. வாழ்த்துக்கள் சகோதரி குளோரி விக்டோரியா அவர்களே. உங்க கூட்டுவோம் தேவனே இன்றும் என்றுமாய் என்ற பாடலை கேட்டுக்கிறார்கள். பேபி ஷரோன் ஒரு பாடலை கேட்டுக்கிறார்கள். போற்றி துதிப்போம் என் தேவா, தேவாதி தேவனே,
3: தேவ தேவனே. ஆமா,
0: அந்த பாடலோடு நாங்கள் இப்பொழுது தற்போதுக்கு இணைந்திருக்கலாம். அடுத்து ஆண்டனி அவர்களும் ஒரு பாடலை நீங்கள் சொன்னீங்க, நல்ல ஒரு பாடல் உண்டு. ஆண்டனிக்காக அந்த பாடலை முதல் எடுத்து வரலாம். தோரன் ஆண்டனி கோடம்பாக்கம் சென்னையிலேருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இணைகிற மக்கள் நீங்கள் எந்தெந்த சிட்டி என்று எங்களுக்கு தெரிவித்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதையும் தெரிவிங்கள். அது மாத்திரமல்ல அழைக்கலாம். 6 4 7 3 3 8 5 5 9 ஆண்ட இலக்கத்திலே அழைத்து நீங்கள் உங்கள் விருப்பு பாடலை நேரடியாக சகோதரி ஈவிலினோடும் டேனியோடும் பேசி நீங்கள் பாடலை கொடுக்கலாம். அவர் அந்த பாடலை முடிந்த அளவுக்கு உடனடியாக பாடுவார்கள். ஆண்டோட நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். சரி, யாருடைய பாடல் இப்பொழுது பாட இருக்கிறீங்க
3: அங்கிள்? யூடியூப்ல பிரதர் ஆண்டனி தாஸ் அவங்களுக்காக பாடிட்டு வரேன்.
0: ஓகே,
3: அவங்களோட பாட்டு பாடிட்டு நான் அப்புறம் ஃபேஸ்புக்கு வரேன்.
0: ஓகே
3: ஓகே.

0: வாழ்த்துக்கள். அருமையான பாடல் சகோதரன் ஆண்டனி அவர்கள் மன்னிக்கவனம் சென்னையிலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். அடுத்து யாருடைய பாடல்? பெவிடிய பாடலா அல்லது மல்லிகா அவர்களுடைய?
1: அம்மாக்காக பாடிடலாம்.
0: ஆமா சோரி மல்லிகா,
1: பாடிட்டு வரேன்.
0: ஓகே பாடிடுவோம். சோரி மல்லிகாவுக்காக இந்த பாடல் விருப்ப பாடல். அவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தும்.

நீங்கள் அன்பு உறவுகள், நீங்கள் அதாவது வாட்ஸ்அப்பிலே நீங்கள் அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் மெருகூட்டலாம். 6 4 7 3 3 8 5 5 9 2 இலக்கத்திலே அழையுங்கள், அல்லது 4 6 2 5 3 சைபர் சைபர் 8 7 இலக்கத்தில் அழைக்கலாம். அத்தோடு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இந்த பாடல் என்ன பாடல் உங்களுடைய விருப்ப பாடல் என்று நீங்கள் பதிவு செய்யலாம். நேரத்தை தாமதமாக்காமல் இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக கலந்து சிறப்பீங்கள் என்று உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். இதோ சௌரி மல்லியாவுக்கான விருப்ப பாடல் இப்பொழுது பாட இருக்கிறார்கள் சௌரி ஈவ்லின்.

0: ஆமேன். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து எங்களை கைவிட மாட்டார் என்ற அருமையான நல்ல பாடலை விருப்ப பாடலாக கேட்டுத்தார்கள். டொரண்டோவிலிருந்து சௌரி மல்லிகா அவருடைய பாடல் ஒலித்தது. இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் ஒரு பாடலை பாட முடியுமான்னு கேட்டு அதாவது வாய்ஸ் இதில் விட்டிருக்கிறார்கள். அவர்களை கேட்கலாம் என்ன பாடல் அவர்கள் கேட்கிறார்கள் என்று. கேட்குறீங்களா?
1: ஓகே அங்கிள், கேட்கலாம்.
2: ப்ளீஸ் லார்ட் பிரதர், இந்த இசையமுதம் நிகழ்ச்சியில் மகள் ஈவிலின் வந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி அருமை துதிப்பேன் பாடல் அவள் பாட முடிந்தா அவட்ட கேளுங்க, பாடுவா வேண்டா பாட சொல்லுங்க பிரதர். மகன் டேனியையும் ஈவிலினையும் கேட்டது அமை ஆசீர்வதிப்பேராக. அமேன்.
0: நன்றி பிரீம் ரோஸ் அவர்களே. ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். நிச்சயமா இந்த பாடல் பாடுவீங்களே?
1: கண்டிப்பா அங்கிள், ரொம்ப சந்தோஷம் உங்க வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்டதுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெர்மனில இருந்து கூப்பிடுறாங்களா அங்கிள்?
0: ஆமா, ஜெர்மனில இருந்து.
1: ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா பாடுறாங்க அங்கிள் அவங்களுக்காக இந்த பாடல். அவங்க முதல் தடவையா வரனால அவங்களுக்கு இந்த பாடல் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடிடலான்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா? சரி,
1: அவங்களோட பாடல் பாடிட்டு அவங்க இன்னைக்கு தான் முதல் முறையா வராங்கல்ல?
0: இல்ல, அவங்க நீண்ட நாளா இருக்கிறாங்க, இப்பதான் முதல் முறையாக பாடல் கேட்கிறார்கள். இது யார் என்றால், இது யார் என்றால் நெதர்லாந்துல இருந்து எங்கட கிதியோனுடைய மாமியார்.
1: ஓ சரி சரி, கிதியன் பிரதரை தெரியும், இவங்கள தெரியல. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் அவர் வரல, கிதியன் பிரதர் வரல.
0: கேட்டுக்கின்ற பேர் நிச்சயமாக வருவார் நான் நம்புறேன். ஆமா, நீங்கள் எந்த பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் அழைக்க உங்களுக்கு முடியாவிட்டால் வாய்ஸில் என்ன பாடல் என்று நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம், அல்லது எழுதிவிடலாம், அல்லது அழைக்கலாம், அல்லது நீங்கள் ஃபேஸ்புக்கிலேயோ அல்லது யூடியூப்லேயோ பதிவு செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருவோம். சரி, அடுத்த பாடல் கேட்க இருக்கிறோம்.
1: ஆமாம் அங்கிள், ரிம் ரோஸ் ஆண்டி அவங்களுக்காக அவங்களோட பாடலை பாடிட்டு நான் வரேன். ஏன்னா அவங்க முதல் முறையாக வந்திருக்கனால அவங்களுக்கு இந்த பாடலை பாடிடுவோம்.
0: பாடிடுவோம்.

0: ஈவ்லின் டேனி அவருடைய சைடில் ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறது, கூடிய விரைவில் சரியாகும் என்று நான் நம்புகிறேன். உங்களோடு இணைந்திருங்கள்.
1: அங்கிள் இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. அங்கிள்
0: கனெக்ட் ஆயிட்டா? ஓகே. அந்த பாடல் அதாவது அடுத்த அதாவது ரெண்டாவது சரணம் எங்களுக்கு விட்டு விட்டு தான் கேட்டது, பரவாயில்லை.
1: ஓ
0: திரும்ப பாட முடியாது?
1: பாடிடலாமா அங்கிள்?
0: பாடிடலாம்
1: பாடிடலாம்
0: பாடிடலாம்.
1: திரும்பவும் அம்மாக்காக இன்னொரு வாட்டி பாடிடலாம். ஓகே.

0: அருமை. மீண்டுமாக அவர்களுக்காக அந்த பாடலை முழுவதுமாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள், மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். அடுத்து யாருடைய பாடலே பாட இருக்கீர்கள்? அலைங்கள் 647-3-3-8-5-5-9-2 இலக்கத்தில், அதிலே நீங்கள் ஆடியோ மெசேஜ் நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும் என்பது உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க தயங்காதீர்கள், அறிவியுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் மாத்திரம், நிகழ்ச்சி ஆண்டவருக்கு மகிமையாக இருந்தால் மாத்திரம் நீங்கள் மற்றவர்களோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்?
1: மம்மிக்காக அங்கிள்.
0: ஆமா,
1: அவங்களோட பாடல் பாடிட்டு ஃபேபி ஷேர்.
0: அதுக்கு பின்பதாக ஃபேபிக்காக பாடுவோம்.
1: பாடிட்டு அவங்களுக்கு வரலாம் நினைக்கிறேன் அங்கிள். ஏன்னா அவங்க சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. ஆமா, பாடி முடிச்சுட்டு அவங்க பாட்டு கேட்டுட்டு தூங்க போயிருவாங்க. மம்மி வெயிட் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பாடெல்லாம் மம்மியோட பாடிடுறேன்.
0: ஓகே,
1: ஃபேபிக்காக பாடிடுறேன். ஓகே.

0: பியூட்டிஃபுல், அழகாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். தொடர்ந்து சிறப்பான இசையமைந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். அநேகர் இதில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் பங்காளராக மாற உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். இலவசமாக நீங்கள் அழைத்து எங்களோடு பேசிக்கொள்ளலாம். பாடல் தெரிவுகளை சோரி ஈவிலினிடம் கூறலாம். 6 4 7 3 3 8 5 5 9 6 வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம். அல்லது பாடலை ஆடியோ வாய்ஸாக நீங்கள் பதிவு செய்யலாம். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் உங்கள் பதிவுகளை வைக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றோம். மொன்றியல் மக்கள் கூட இலவசமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கான இலக்கங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தோம். அடுத்து யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்? அம்மாட பாட்டு, மம்மியோட பாட்டு.
1: ஆமா அங்கிள், அப்படியே ஒரு ரெக்வெஸ்ட். யூடியூப்ல வந்து அவங்க உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க,
0: அந்த பாடிருமா? அந்த பாடல்
1: அதே மாதிரி இன்னொரு பாடல், இல்ல இன்னொரு பாடல் அதே மாதிரி இருக்கு.
0: என்ன பாட்டு?
1: ஓகே ஓகே, இல்ல உண்மை எல்லாம் அவரோட பாடல் பாடிடணுமா அங்கிள்?
0: ஆமா, அவரோட பாடலை பாடிட்டு அப்புறமா நீங்க மம்மியோட பாட்டு பாடுங்க.
1: சரி ஓகே, பாடிடலாம் அங்கிள்.

0: சிறப்பான ஒரு பாடல் திரிவு. கிறிஸ்தோபர் கனரெட்டும் அவர்கள் கேட்டிருந்தார்கள், உண்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? ஆண்டுடைய நாமம் ஒன்றே மயப்பட்டது. சிறப்பாக பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் டேனி, உங்களுடைய பின்னணி இசைக்கும் நன்றி.
1: தேங்க்யூ.
0: ஆமீன். அடுத்து மம்மியில பாட்டு பாடிடுவோமா?
2: ஆமா, பாடிடலாம்.
0: பாடிடலாம்.
2: ஓகே.

0: சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடல் உங்களுடைய மம்மியில பாடலா?
1: ஆமா அங்கிள்.
0: அவங்களுக்கு இந்த
1: ரொம்ப
0: பழைய பாடல். அவங்களோட பேர் என்ன? குளோரியாவா?
1: குளோரி
0: விக்டோரியா. சரி, இப்பொழுது எங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு அன்பு சோழன் இணைந்திருக்கோம். பிரைஸ் லார்ட் பிரதர்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஈவினிங்கோட பேசிக்கொள்ளுங்க.
2: பிரைஸ் லார்ட் சார்.
0: நீங்க
1: உங்களோட
0: பேரை சொல்லுங்க. மும்பைல இருந்து சிறுநிவாசன்
1: என்ன
2: பாடல்? மறவாமல் நினைத்தீரையா? அந்த பாடல்,
0: அந்த பாடல் மறவாமல் நினைத்தீரையா?
2: தெரியல.
1: கண்டிப்பா பாடுறேன் பார்த்தா தெரியும். கண்டிப்பா
2: பாடுறேன்.
0: நன்றி சீனிவாசன். வாழ்த்துக்கள். இந்தியா பொம்பையிலிருந்து அன்பு சோரன் இணைந்து இந்த பாடல் தெரிவி கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள்.
1: ஓகே அங்கிள். பிரதர் சீனிவாசன் அவங்களுக்காக
0: பாடிடுவோம். அதுக்கு முதல் இன்னொரு இணைப்பை எடுத்துக்கொள்ள அனுமதி தருவீர்களா?
1: எடுக்கலாம்.
0: எடுக்கலாம். மரியா அவர்கள் அழைத்திருந்தார்கள் டொரண்டோலிருந்து. வணக்கம் சோதரி மரியா.
3: வணக்கம் மரியா. அழைக்கிறேன்.
0: என்ன பாட்டு கேளுங்க? ஈவிலின். ஈவிலின் மரியா சோதரி இணைந்திருக்கிறாங்க.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
3: பிரைஸ் லார்ட். அம்மா பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஆண்டவருடைய கிருபையில. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஆமென். கர்த்தருடைய கிருபையில தான் ஜெபமா இருக்கிறோம்.
1: ரொம்ப சந்தோஷமா.
3: நன்றி உங்களோட பாட்டுகளுக்கு. எனக்கு ஒரு பாட்டு தாங்க. உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாத ஐயா.
1: ஓகே.
0: உங்க கிருபை இல்லாமல் வாழ முடியாத ஐயா. அந்த பாடல்
3: தெரியுமா?
1: அந்த பாடல் தெரியும். தெரியும்.
0: பாடி
3: காட்டிட்டன்
1: தொடர்ந்து பாருங்க. நன்றி.
0: பாடிடுவோமா? சோரி.
1: பிரதர் ஸ்ரீனிவாசனோட பாடல்
0: பாடிட்டு பாடிடலாம்.
1: ஓகே.

0: ஆமேன். அருமையான பாடல். இந்த பாடல் சௌரன் ஸ்ரீனிவாசனுக்காக எடுத்து வந்தது. ஆமா
1: அங்கிள்,
0: நல்ல ஒரு பாடலை கொடுத்துக்கிறார் இந்தியா பம்பையில இருந்து. நன்றி ஸ்ரீனிவாசன். அடுத்து சௌரி சிந்தர்லா அணைஞ்சிரு, சிந்தர்லா அணைஞ்சிருக்கிறாங்க. அப்படியா? ஒரு பாடல் கேட்டுக்கிறாங்க. சிந்தர்லா எப்படி இருக்கிறீங்க? உங்க அவருடைய மகன் தீமேத்தி எப்படி இருக்கிறாரு?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க அங்கிள். எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க. தீரன்
0: எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்களா?
1: ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க.
0: வாவ்,
1: எல்லாம் ப்ளே ஸ்கூல். ஆமா,
0: நேற்று தான் பிறந்த
1: ப்ளே ஸ்கூல். ஆமா, ப்ளே ஸ்கூல் போறாங்க.
0: ப்ளே ஸ்கூல், குட் குட்.
1: சின்ன, ஆமா சின்ன, இன்னும் ஸ்கூல் போல, ப்ளே ஸ்கூல் போறாங்க.
0: குட் குட் லேர்னிங். வாழ்த்துக்கள் சிந்தர்லா, நீண்ட நாளை அப்புறம் வந்துக்கிறீங்க. சரி, அடுத்து அவர் பாடலையும் தெரிவு செய்திருக்கிறார். அந்த பாடல்
1: நீலடங்கா ஸ்தோத்திரம், அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பாடுறோம். அதுக்கு முன்னால நதியாம்மா டொரண்டோல இருந்து கேட்டிருக்காங்க, அவங்களுடைய பாடல் பாடிட்டு.
0: சோரி, மேரி அவருடைய விருப்பம்.

0: ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இல்லாமல் எங்களால் உண்மையிலே வாழ முடியாத அருமையான பாடல் தெரிவு. வாழ்த்துக்கள். பீலா கனடா மொன்றியிலிருந்து ஒரு பாடலே பதிவு செய்திருக்கிறார் வாட்ஸ்அப்பில்.
1: எனக்கு தெரியும் கேட்டாலே பயமா இருக்காங்க.
0: அது என்னது சிரிக்கிறேங்களா? எனக்கு தெரியும். இந்த முதல் பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடலாக இருக்க வேணும்னு நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமதன்பை. அவருக்கு நாங்கள் எடுத்து கொடுக்க இல்லை வேணும். டேனிக்கு அதான் சின்ன சின்ன ஹிண்ட் உங்களுக்கு. அது மாத்திரம்
1: தேங்க்யூ அங்கிள்.
0: அது மாத்திரமில்ல, இன்னொரு பாடலே, இன்னொரு பாடலே விருப்ப பாடலாக கேட்டுக்கார்கள். சென்னையிலிருந்து ஆண்டனி அவர்கள், அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள்.
1: ஆமாம் அங்கிள், ஆனால் அந்த பாட்டு எனக்கு தெரியல. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு கலங்காதிருப்பது.
0: சுஜிதா கிடந்திருக்கிறார்கள், ஒரு பாடல் கேட்டிருக்கிறார்கள். என்ன திக்க திக்கிட்ட பிள்ளைகளுக்கு.
1: ஃபேஸ்புக்கில் சுஜாதா லாயிட்.
0: சுஜாதாவா? ஓகே.
1: ஆமாம் ஆமாம், இன்னைக்கு அவங்க யூடியூப்ல இருந்து மாறி ஃபேஸ்புக்கு வந்திருக்காங்க.
0: ஃபேஸ்புக் வந்திருக்காங்களா? ஆமாம். அடுத்த முறை யூடியூப் போயிடுவாங்களா? வந்து சேர்ந்துருங்களோ, உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல ஒரு பாடல்
1: கேட்டுக்கிறார்கள்
0: சுஜாதா அவர்கள், நல்ல ஒரு பாடல் கேட்டுக்கிறார்கள்.
1: நம்ம இப்ப சிஸ்டர் பீலாக்காக பாடிட்டு நான் சிண்டல்லாவோட பாடுறேன்.
0: பீலா நேரடியாக வர முடியவில்லையா, அவர்கள் சர்ச்சில் இருக்கிறார்கள். அங்கிருந்து இந்த பாடலே பதிவு செய்திருக்கிறார்கள்.
1: அவங்களுக்காக பாடிடுவோம்,
0: பாடிடுவோம். சாரி பீலாவுக்காக. இந்த மறு ஒளிபரப்புலையும் கேட்பாங்களோ?
1: ஆமா
0: ஆமா, நான் இல்லாத நேரம் என்னை பற்றி என்ன இவர்கள் பேசினார்கள் என்று கேட்கறதுக்காகவே வருவாங்க.
1: அப்புறமா மெதுவா கேட்டுக்கிட்டோம், நம்ம பாடி முடிச்சிருவோம்.

0: சோரி, பீலாவுக்காக இந்த பாடலை பாடியிருந்தார்கள். ஈவிலின், வாழ்த்துக்கள். பீலா வில் பி ஹாப்பி.
1: யூடியூப்
0: என்னம்மா
1: அதையும்
0: பார்த்து கொள்ளுங்கள்.
1: ஆமா அங்கிள், எனக்கு அந்த பாட்டு தெரியல அங்கிள்.
0: யார் கேட்டிருக்க அந்த பாடல்?
1: பிரதர் ஆண்டனி தாஸ் அவங்க கேட்டிருக்காங்க.
0: பின்புதாக
1: அவங்க இங்க ஒரு பாட்டு அங்க ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க அங்கிள்.
0: அப்படியே
1: யூடியூப்ல ஒரு பாட்டு, ஃபேஸ்புக்ல ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. ஆமா, அது லாயர் ஞானானந்தம் வந்து அக்கா ஹஸ்பண்ட் மாமா. இங்க சுஜாதா லாயர் அக்கா. ஆமா, அக்காவும் மாமாவும் வேற வேற சேனல்ல வந்து பிரதர் ஆண்டனி தாஸ் வேற ஒரு பாடல் கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள நான் சிண்டலாவோட கதை பாடல் எல்லாம் பாடிட்டு வரேன்.
0: ஆமாம் சார். ஆண்டனி, மிக மகிழ்ச்சி நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். பாடல்களை தெரிவு செய்து இன்னொரு பாடலை தெரிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூடிய விரைவில் உங்களுக்கு பாட தெரிவிக்காக பாடலாம். இந்த பாடல் இங்கே இப்படி தற்போது பதிவு செய்திருக்கிற பாடல், அவளுக்கு சரியான ராகம் தெரியவில்லை. மறுபடியும் இன்னொரு பாடலை பதிவு செய்ய முடியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு. அடுத்த யாருடைய பாடல் பாட இருக்கிறீர்கள்?
1: சிண்டர்லாவோட
0: பாடல்.
1: ஆமா, அவங்கள்ட்ட பாடிட்டு அப்புறம் சுஜாதா அக்காவோட பாட்டு.

0: ஆமேன். சிறப்பு, நல்ல பாடல் தெரிவு, அழகாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்து யாருடைய பாடல்?
1: சுஜாதா லாய்டு அக்கா வந்து என்னோட பெரியப்பாக்காக கேட்டிருக்காங்க அங்கிள்.
0: ஆமா,
1: அந்த பாடல். அதனால இந்த பாடல் என்னோட பெரியப்பாக்காக பாட.
0: அதான் இந்த யூடியூப்ல வந்துட்டாங்க. அப்படியா?
1: ஆமா, அது மாமா அங்கிள்.
0: மாமா,
1: இது வந்து அக்கா.
0: இது அக்கா.
1: ஆமா,
0: சரி.
1: ஆமா,
0: குடும்ப பாடல்.
1: ஆமா அங்கிள், என்னோட பெரியப்பாக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்குமா?
1: அதனால அவங்க கேட்டிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு அதுல எப்படி கேட்கணும்னு தெரியல, அதனால அக்கா அந்த பாடல் கேட்டிருக்காங்க. இதை என்னோட பெரியப்பாக்காக நான் பாடுறேன்.
0: ஆமென். பாடுங்கம்மா.
1: பாடிலாம் அக்கா.

0: நல்ல மெலோடி, அழகான பாடல். ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட்டது. நல்ல பாடல் தெரிவு. வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு.
1: நாங்களும்
0: மிக மகிழ்ச்சி. குடும்பமாக நீங்கள் வந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை பாடல் மூலமாக உலகமெங்கும் அறிவிக்கிறீர்கள். இதன் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும்.
1: ஓகே அங்கிள், மாமாக்காக இந்த பாடல் எந்த பக்கம் வந்தாலும் ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க, அந்த பாட்டை பாடிடலாம்.
0: பாடிடுவோம்.

0: அருமையான பாடல் தெரிவு. வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு அனைவருக்கும்.
1: நன்றி அங்கிள், தேங்க் யூ சோ மச்.
0: ஆமா, இன்னொரு பாடல் தெரிவு. நான் உங்க குடும்பத்தில் ஒருவர் தானே, அப்படித்தானே?
1: ஆமா அங்கிள்,
0: வெரி குட்.
1: கண்டிப்பா அங்கிள்.
0: இப்பொழுது சோர் ஆண்டன், மன்னிக்கூட ஆண்டனி, அந்த இன்னொரு பாடல் தெரிவு செய்திருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவர், விண்ணப்பத்தை கேட்பவரே. டானி, காட் இட்?
2: எஸ் அங்கிள், எஸ்.
0: ஓகே
1: ஓகே அங்கிள்,
0: பாடிடுவோம்.
1: பிரதருக்காக பாடிடுவோம்,
0: பாடிடுவோம். சோர் ஆண்டனி, அருமையான உறவுகள் எங்களுக்கு இந்தியாவில் கிடைத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு வாரம் பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.

0: ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தெய்வம். இந்த பாடல் சிறப்பாக பாடினீர்கள் டேனி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி அங்கிள்,
0: நன்றி. அடுத்து யாருடைய பாடல் தெரிவு
1: அங்கிள்? எல்லாரோட பாடலும்
0: முடிந்து விட்டார். பாடிட்டீங்க?
1: ஆமா, எல்லாம் பாடிட்டேன் அங்கிள்.
0: ஓகே, யூடியூப்ல செக் பண்ணீங்களா?
1: ஆமா அங்கிள், எல்லா பாடலும் பாடிட்டோம்.
0: ஆமாம், இறுதியாக இன்றைய நாள் செய்தி இருக்கா?
1: இல்லை அங்கிள், உங்களுக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்து. ஆமாம், அதனால்
0: த்ரோட் இன்ஃபெக்ஷன்
1: வரல.
0: ஓகே.
1: ஆமாம், இங்கே எல்லாம் ஒரே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறனா திடீர்னு மழை, அதனால் எல்லாருக்கும். ஆமாம், எனக்கே இன்னைக்கு ஃபுல்லாக கோல்டாக தான் இருந்துச்சு.
0: ஓ,
1: இருக்குது, நான் டேப்லெட் போட்டுட்டு தான் வந்தேன்.
0: அப்படி தெரியலையே.
1: ஓகே,
0: நல்லா இருக்கு உங்களோட குரல்.
1: குரல் நல்லா இருக்கு, குரல் பிரச்சனை இருக்காது அங்கிள். ரன்னிங் நோஸ் ஸ்டார்ட் ஆயிரும், தும்மல்
0: ஆரம்பிச்சிடும்.
1: இன்னைக்கு அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி கர கரன்ட்டே இருந்துச்சு.
0: எங்களுக்கு அப்படி தெரியல, இல்ல எங்களுக்கு அப்படி தெரியல.
1: ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் அங்கிள். ஆமா,
0: இன்னும் கர கரன்ட் எழுதி இருக்கா என்னன்னு தெரியல. என்ன பீலா, என்ன கொமெண்ட்ஸ் எழுதிக்கிறான்? இன்னும் வீட்டை போக இல்லை.
1: இன்னும் வீட்டுக்கு போகல நினச்சிருக்கேன்.
0: ஓகே, இன்னும் வீட்டை வர இல்லையா? இந்த அவங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு, இது முடிய வேதாமம் வாசிக்கணும். இன்னும் அவங்க வீடு வரவில்லை, இருந்தாலும் பரவாயில்லை. கத்திரை தெரிந்தாலே எங்களோட நிலை. வேதம் வாசிக்கிறதுக்கு மக்கள் இப்போ மிக குறைவே இருக்கிற ஒரு சில மக்களே தான் வாசிக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைய நாளில் வேதம் வாசிக்கிறதுக்கு நாங்கள் திடீரென்று ஒருவரை கேட்கலாம். நிச்சயமாக அவங்க வந்து வாசித்து பின்பதாக ஜெபத்தின் செய்வார்கள். எங்களோட ஃப்ரீம் ரோஸ் அவர்கள் எந்த நேரம் ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளலாம். அருமையான சோரி ஜியோமர் நிலையிலிருந்து, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரியனுடைய மாமியார் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயாக இருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் சோரி, நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்தால் ஆயத்தமாகுங்கள். இன்றைக்கு பியூலா வேதம் வாசிக்க வராவிட்டால் நீங்கள் தான் வாசிக்க இருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது உங்களுக்கு அடுத்ததாக நன்றிகள் பலவற்றை கூறிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் டேனி, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: ஆமா, இல்ல அதுக்குள்ளேஸ்புக்ல இன்னொரு பாடல்
0: வந்துருச்சா?
1: ஆமா, என்னோட ஃப்ரெண்ட், யுவர் ஃபேவரட் சாங் ப்ளீஸ். ஓகே, ஒரே ஒரு பாடல் பாட்டு, இதுதான் கடைசி பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கிள். வேற ஒரு பாடல் தேர்வில்லை. எங்களோட ஃபேவரட் பாட்டு பாடணும்னு கேட்டிருக்காங்க.
0: என்ன பாடல், என்ன கேட்டிருக்காங்க?
1: எங்களுக்கு பிடிச்ச பாடல் அங்கிள்.
0: உங்களுக்கு பிடிச்ச
1: எங்க விருப்பம், எங்க விருப்பமான பாடல். ஆமா,
0: வெரி குட். அதுவும் அப்படியே நீங்கள் கேட்கலாம். எனக்கு இப்பதான் ஞாபகப்படுத்திருக்கார்கள். அதை அப்படியே பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு
1: எங்களுக்கு விருப்பமான பாடல்னா, நாங்க எங்களுக்கு விருப்பமான பாடலே பாடிட்டு இருப்போம்ல. அது இது வந்து நேர் விருப்பம் தானே அங்கிள்?
0: ஆமா,
1: உங்களுக்கு விருப்பமான பாடல் தானே கேட்கணும்.
0: இல்ல, ஆமா, அவர்களுக்கு விருப்பமான பாடல் தான் கேட்கணும். இருந்தாலும் திடீரென்று அவர்களுக்கு பாடல் ஞாபகத்துக்கு வராவிட்டால் என்ன செய்யறது? ஒரு ஒரு பேக்கப்புக்காக உங்களுடைய விருப்ப பாடலை அவர்களுக்காக நாங்கள் அர்ப்பணித்து பாடலாம். அன்பு சோரனுக்கு வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக இவர்களுடைய விருப்ப பாடலை உங்களுக்கு தருகிறார்கள், அப்படி தானே?
1: ஆமா அங்கிள், இது நான் போன வாரம் பாடின பாடல் தான். நீங்க கேட்டீங்க, இது ஒரு கண் பார்வையற்ற ஒரு பாஸ்டர் பாடியிருந்தாருன்னு
0: சொன்னேன்.
1: அந்த அந்த அந்த பாடலே நான் திரும்பவும் பாடுறேன் அங்கிள்.
0: ஓகே, பாடுங்க.
1: ஓகே.

0: ஆமேன். இறுதி பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல், கருத்து நிறைந்த ஒரு பாடல் தெரிவு கொடுத்திருந்தீர்கள் அவர்களுக்காக. நன்றி சகோதரி ஈவலின். சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். அது மாத்திரமில்லை, சகோதரன் டேனி மிகச் சிறப்பாக பின்னணி இசைத்திருக்கிறார். வாழ்த்துக்கள் டேனி.
1: தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ அங்கிள்.
0: நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசுங்களேன். வானொலியாவதுதான் விரும்புவார்கள். அதாவது இது கண்டு அன்பா நிறைந்தவர்களே வாருங்கள் எங்களோட பேசுங்கள், அப்படி எல்லாம் பேசுறது. Come just now. எப்படி நீங்கள் வாழ்க்கையில எப்படி ரியாலிட்டியா இருக்கிறீர்களோ அப்படியே ரியாலிட்டியா இருக்கணும். அதுதான் பெஸ்ட், அதுதான் ஆண்டவர் உண்மையில கூர்ந்து கவனிப்பார். இந்த மகன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்றும் பேசுகிறார். அடுக்கு மொழியில் பேசாதபடி, மக்களை கவர வேணும் என்று பேசாதபடி, இயற்கையான தனது வாழ்க்கை நடைமுறை பேச்சு வழக்கில் பேசுகிறாருன்னு சொல்லி அதை நாங்கள் வரவேற்போம். கர்த்தரே அப்படிப்பட்ட மக்களை நேசிக்கிறார். அதனுடைய அடுத்த முறை நீங்கள் என்னோட சேர்ந்து ஐந்து நிமிடம் பேச வேணும். கர்த்தரை பற்றி, ஆண்டவரை பற்றி, உங்களை சாட்சியை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். உங்களை பார்த்து அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் கண்டு எழும்பி பிரகாசிக்க வேணும். அவர்தான் எதிர்காலத்தின் ஒளியை, கர்த்தரிட ஒளியை சுமந்து செல்கிற மக்கள் இல்லையா, வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு உதாரண மகனாக இருக்கணும் என்று உங்கள் குடும்பத்தின் மாத்திரமில்லை நானும் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். அருமையான பாஸ்டருக்கும் நாங்கள் ஜெபிப்போம். இன்றைய நாளில் ஜெப நேரத்தில் அவருக்கு இந்த தொண்டையில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் இன்றையோடு அது போயிடணும் என்று உற்சாகத்தோடு ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஆண்டுடைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, ஆராதனைகள். நாளைக்கு எங்களுடைய வானொலியிலேயும் வந்து அவர் பேசுவோம். அதுக்குள்ள அவருக்கு நல்ல சுகம் கிடைக்கணும்னு நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். நன்றி சகோதரி.
2: ரொம்ப நன்றி அங்கிள், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய பேர் வரல, ஆரம்பத்தில் நிறைய பேர் வரலன்னு வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பரவாயில்ல, அப்படியும் நமக்கு இன்னைக்கு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆக போகுது, 11 ஆயிடுச்சு டைம். 2 மணி நேரம் எல்லாருமே பாடல், நிறைய பேர் வந்தால் புதுசாக வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள், நிறைய சேனல்ஸில் வருது இந்த ப்ரோக்ராம். ஒருவேளை நம்ம லைவில் பார்க்க முடியலன்னா கூட எல்லோரும் ரீடெலிகாஸ்ட் பாருங்கள், அதில் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வரும். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரிந்த பாடல்கள் நான் பாடிடுறேன். ஸோ அது என்னுடைய எங்களுடைய திறமை எங்களுடைய தாளந்தை காண்பிச்சிருக்கிறதுக்காக இல்லை, அது வந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மாத்திரமே. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அங்கிள். எங்களுடைய இது மூலமாக கண்டிப்பாக ஒரு பாடல் ஊழியன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பாடல் கேட்கறதுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஒரு வாசனம் கேட்கறதோ இல்ல ஒரு பிரசங்கம் கேட்கறத விட ஒரு பாடல் கேட்கறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க. புற ஜாதியார் கூட விரும்புவாங்க. இதுல ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு வரி, ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிற மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த பாடல் போய் தொடப்பட்டா அது வந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்த ரீச் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். நம்ம அறிஞ்சிக்கிட்ட ஆண்டவரும் மத்தவங்களும் அறிஞ்சிக்கணும், அவங்களும் அந்த அன்பை ருசிக்கணும்னு சொல்லி எங்களுடைய வாஞ்சை. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள் இந்த ப்ரோக்ராம் பற்றி. தொடர்ந்து நான் 4 மணி நேரம் பாடுறதுக்கும் நான் ரெடி
0: தான்.
2: ஸோ ஆமாம், அதனால் எவ்வளோ பேர் வந்தாலும் தெரிந்த பாடலாக இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ நேரம் வேணாலும் சலிக்காமல் பாடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள், எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்காக
0: கண்டிப்பாக நன்றி அம்மா. உண்மையில் நீங்கள் அநேக காரியங்களே சொல்லியிருக்கிறீர்கள், நான் திரும்பமாக சொல்ல விரும்பலை. இருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த நாளில் அநேகர் வந்து கலந்து கொள்ள இல்லை, எனக்கு இதில் நிறைய அனுபவங்கள் உண்டு. நீங்கள் சோர்ந்து போய்விடார்கள், யார் வந்தாலும் வராவிட்டாலும் எங்கே ஒருவரொருவர் என் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து எங்களோட கூட இருக்கிறார். எங்களுக்கு அதாவது குவான்டிட்டி ஒரு இஷ்யூ இல்லை, குவாலிட்டி. கர்த்தருடைய வார்த்தையை சரியான முறையில் குவாலிட்டியாக எடுத்து செல்ல வேண்டும் என்று தான் எங்களுடைய வாஞ்சை. அதனுடைய அதை பற்றி இன்றைக்குமே நீங்கள் துவர்ந்து அதை சோர்ந்து விடாதபடிக்கு தொடர்ந்து உற்சாகமாக ஓடுவோம். வாரத்தில் ஒரு நாள் தான் நிறைய பிரேக் இருக்குது கேட்குற மக்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை வழங்குகிற மக்களுக்கு தான் ஒரு வாரம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் கேட்குற மக்களுக்கு நிறைய பிரேக் இருக்குது. அவர்கள் இந்த நேரத்தில் நிறைய வசதிகள் செய்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் அழைத்து உங்களுடைய டைம் ஒரு நிமிஷத்தை வீணாக்காதபடிக்கு ஒரு 30 செகண்ட் இல்லை 5 செகண்டில் டப் அதான் அனுப்பி விடுங்கள், பதிவு செய்து விடுங்கள், அதாவது சட் பண்ணி விடுங்கள். ஈஸியாக இருக்கும். அப்படி சட் பண்ணும்போது கத்தர் அந்த பாடல்களை அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது முடியல அடுத்த வாரம் அநேக மக்கள் வந்து பங்கு பெற்று விடும் என்று கூறிக்கொண்டு என்னால் சளைக்காதபடி இவ்வளோ நேரங்கள் இணைந்து அவனுடைய நாமத்தின் மேமேக்காக பாடின அருமை சோதரி ஈவிலின் அவர்களுக்கும் தம்பி டேனிக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேவ சமாதானம் எப்பொழுதுமே எங்களோட கூட இருக்கட்டும். அவருடைய இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிறப்பான பாடல் பகுதியை எடுத்து வந்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம்.
3: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: இன்றைய நாளும் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கிறோம். வேதத்தை வாசிக்க எங்களோட ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சகோதரி, எப்படி இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? இப்பொழுது வேதத்தை நீங்கள் வாசியுங்கள். மூன்று அதிகாரங்கள், ரூத் 3:4, ஏசாயா 45, வெளிப்படுத்துதல் 1:2 ஆகிய அதிகாரங்களை இப்பொழுது சௌரி வாசிப்பார்கள்.
1: அமேன். இந்த நாளிலும் நாங்கள் ரூத் 3 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேதக்காரிகளோடே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வாட்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வியை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியில் வந்து படுத்து கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வியை ஒதுக்கி படுத்து கொண்டாள். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு இஸ்திரி தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வியை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு இஸ்திரி வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வியை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வாட்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று

0: கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்தது எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வாட்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். 4வது அதிகாரம். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமேலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும், அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும் படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயலினத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் இந்த சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாதி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமேலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிளியோனுக்கும் மக்லனோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லேஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது இஸ்திரிகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ட்ரோனை பெற்றான். எஸ்ட்ரோன் ராமாவை பெற்றான். ராம் அம்மினதாவை பெற்றான். அம்மினதாப் நாகசோனை பெற்றான். நாகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 45 அதிகாரத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். வானங்களே, உயர இருந்து சொரியுங்கள். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கிடவது. பூமி திறவுண்டு இரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். மண் ஓடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறப்பட்டு போன என்னுடையவர்களை கிரியமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு இளைச்சி அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களின் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே, கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதி பெறரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தையும் இரண்டாம் அதிகாரத்தையும் வாசிக்க கேட்போம். முதலாவது அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலியை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. அவர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வெள்ளமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அது 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமேன். 2 அதிகாரம். எபேசல் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரியாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படியாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுதிய வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருந்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானாய் இருந்ததும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறந்தெளியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டியத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலனளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தனுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வெறுமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மட்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். குடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைக்கிற்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி அம்மா, அருமையாக கருத்தோடு வேதாமத்தை முழுவதும் வாசித்தீர்கள். தொடர்ந்து நாங்கள் ஒரு சிறிய சுருக்கமாக ஒரு ஜபத்தோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய ஒலிபரப்பிலே பங்கு பெற்றவர்களுக்காகவும் மற்றும் மற்ற ஜபங்களுக்காகவும் நீங்கள் ஜபிக்க இருக்கீர்கள். ஒரு 30 செகண்ட் தாருங்கள்.

0: ஆமேன். தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பங்களை வழிநடத்த இருக்கிறோம். எங்களோடு இதை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் மீண்டுமாக இணைந்திருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கிறீங்களா? நான் அதாவது இரண்டாவது தடவை சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன். அந்த ஆராதனை நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கு மற்றும் தேவ செய்தியை பாஸ்டர் கைவேலியன் டேவிட் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் இந்த பெயர்களை தனிப்பட்ட முறையில் எழுதியிருந்த இந்த பிள்ளைகளோட பெயர் வந்து அனிதா, பெஞ்சமின், தபிதா, பெரில். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். மற்றும் உலக நாட்டில் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு மக்களை பிரிவுடன் வைத்திருக்கின்ற இந்த யுத்த மேகங்கள் அகலும்படியாக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்தியா இலங்கைக்காக அங்குள்ள ஊழியங்களுக்காக இன்றைய நாளில் கலந்து சிறப்பித்த எமது நிகழ்ச்சியில் இசை முதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்கின ஈவ்னின் மற்றும் அவருடைய மகன் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அதோடு வளமையாக இருக்கிற ஜெபங்கள் தான் தாய்மார்களுக்காக, குறிப்பாக நோவாமா சுயினமாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கலாம், பவனாமாவுக்காக ஜெபிக்கலாம். இப்படி அநேக விடயங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்தது தான் சுருக்கமாக. நீங்கள் அதையும் உங்களுடைய குறிப்புகள், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெப குறிப்புகள் இருந்தால் அதையே நீங்கள் சுருக்கமாக ஜெபிங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்மா.
1: ஆண்டவரே, தாபனே, மீண்டும் ஒரு நாளிலும் இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே, இந்த திறப்பில்லை நின்று ஜெபிக்கத்தக்கதாய் கத்தாவே, நீங்க பாராட்டின கிருபை அது மட்டுமல்ல, தந்த ஜீவன், பெலன், சுகம். எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளை காணாமல் மறைந்து விட்டார்கள், எத்தனையோ வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள் சுவாமி. ஆனாலும் இது கிருபியாய் தந்த நாள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. எல்லாவற்றிற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவரே, அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த எளியா பாடுள்ள மனுஷனா இருந்திரும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிடம் தான் அந்த மகன் ஜெபித்திருப்பார். ஆனாலும் கருத்தாய் ஜெபித்தது போல அந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு எங்களுக்காய் பெருந்து பேச வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நாங்க வேண்டுவது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியா ஆண்டவரே, அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு ஆண்டவரே ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த விண்ணப்பத்தின் ஆவியினாலும் மன்றாட்டின் ஆவியினாலும் ஆண்டவரைக்கு தாவே ஜெபிக்கிற என்னை, என்னோடு இணைந்து யாரெல்லாம் இந்த ஊடகத்திலே ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ கத்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. வேதம் சொல்லுகிறது ராஜா, உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறது எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்படுத்திருந்தால் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னபடி கத்தாவே, நாங்கள் இருவர் மூவருக்கு மேலாய் இந்த அலைகள் ஊடாய் அநேகர் கேட்டுக் கொண்டிருப்பார்கள், அநேகர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பார்கள் சுவாமி. எனவே கத்தாவே, இந்த ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஜபத்தை நீங்க விரும்புகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் வாயில் சொல் வாததற்கு முன்பே எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே கத்தாவே. இந்த வேளையிலும் அநேக ஜப குறிப்புகள் இதுல இருக்கிறது தான் சுவாமி, ஆனாலும் அவைகளை பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா, அதை ஒவ்வொன்றையும் மறந்து விடாதபடி சுருக்கமா ஜபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையிலும் எங்களுக்கு உதவி செய்யும்படிய உம்முடைய கருத்துக்குள்ளே இந்த திறப்பின் வாசல் ஜப வழியை உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. முதலாவதாய் கத்தாவே சுவாமி, ஆண்டவரே என் தகப்பனே, இந்த வல்லமை நிலைகள் ஊடகத்தை நடத்துகிற கத்தாவே, வின்சென்ட் ஐயாவுக்காய், ஜசிந்தா சகோதரிக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கத்தாவே. எத்தனையோ வருடங்களா இந்த ஊழியங்களை நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொன்னபடி கத்தாவே சுவாமி, இம்மட்டும் நீங்க நடத்தினீங்க, இனி பேலும் நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. ஏனென்றா உம்முடைய ராஜ்யத்துக்காய் கஷ்டப்பட்டு பாடுபட்டு எப்படியாவது இந்த வார்த்தைகள் இந்த காற்றின் அலைகள் ஊடாய் அநேக தேசங்களுக்கு கடந்து போக வேண்டும், அநேக ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், இந்த வார்த்தையை கேட்க வேண்டும், பாடல்களை கேட்டு ஆராதனைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி கத்தாவே சுவாமி, மிகவும் கஷ்டப்பட்டு செய்யற இந்த ஊழியத்தோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. இது உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரை கத்தாவே, இது ஒரு மனிதனுடையது அல்ல, இது உம்முடைய ராஜ்யத்துக்காய் பிரயாசப்படுகிற இந்த ஊழியக்கார குடும்பத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை கத்தாவே. அப்பா நீங்கள் முதலாவது உடலிலே இருவருக்கும் நல்ல உடல் பெலன் சுகங்களை கொடுங்க. விசேஷித்த விதமாய் சகோதரிக்காய் நான் வருகிறேன். அநேக நாட்கள் அந்த இருமல் காரணமாய் பிள்ளையால அந்த ஊழியங்களை செய்ய முடியாத செய்யாதபடி, பொல்லாத சத்ருவானன் வியாதியை கொண்டு போட்டு தடை செய்யாதபடி, நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. உம்முடைய தளம்களில் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கத்தாவே. எனவே அந்த விசுவாசத்தோடு கத்தாவே, நீங்க சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அல்லவோ கத்தாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா, மகள் பரிபூர்ண சுகம் அடைந்து ஆண்டவரே மகனுக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துக்கத்தாவே. இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அந்த கழுகு கொத்த பெலத்தோடு, புது பெலத்தோடு ஆண்டவரே கத்தாவே, ஊழியங்களை செய்ய சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிற தேவன், நீங்க இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பலப்படுத்தி தொடர்ந்து ஓட, உம்முடைய ராஜ்யத்துக்காய் ஓட கத்தாவே. சுவாமி, பொல்லாத சத்ருவானவன் என்ன தடைகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவரே கத்தாவே, அந்த பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீங்க கொடியேற்றவரவை இருக்கிறபடியாக கத்தாவே, இந்த ஊழியத்தையும் ஊழியத்தை நடத்துகிற வின்சென்ட் ஐயாவையும் ஆண்டவரே கத்தாவே, சுவாமி சகோதரி ஜெசிந்தாவையும் உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். அது மட்டுமல்ல, அந்த கலிகத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கருவிகளும் ஆண்டவரே, அதுக்குள்ளே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கத்தாவே, எந்த தடையும் இல்லாதபடி உங்களுக்கு என்று தங்கள் நேரங்களை அர்ப்பணித்து ஓட கத்தாவே, இன்னும் பலப்படுத்தி உங்களுடைய யோகிய புயமும் பலத்த கரமும் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இருந்து சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்தோட உங்களுடைய கரத்துக்குள்ளே ஆண்டவரே இந்த குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த வெள்ளமையின் அலைகள் ஊடகத்தையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே மீண்டுமாய் ஆராதனை நடத்திய ஆண்டவரே கெத்தாவே, சகோதரி ராணியாவுக்காய், சகோதரன் தர்ஷனுக்காய் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தங்கள் நேரங்கள் காலங்களை உங்களுக்கு என்று அர்ப்பணிப்போடு செய்த அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் நீங்க சுவாமி. அந்த ஆராதனை நடத்திய இந்த பிள்ளைகள் தொடர்ந்தும் உங்களை ஆராதித்து துதித்து உங்கள் நாமத்தை ஆண்டவரே கெத்தாவே சுவாமி மகிமைப்படுத்தும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. இதன் மூலம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் தொடப்பட, இந்த ஆராதனை மூலம் ஆண்டவரே கேட்கிற ஜனங்களுடைய கண்கள் காதுகளில் அவைகள் ஒவ்வொன்றும் விழுந்து கெத்தாவே, அதை பிடித்து கொண்டு ஓடத்தக்கதாய் கெத்தாவே, இந்த ரெண்டு பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே தருகிறோம். நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து ராஜா கெத்தாவே தொடர்ந்து ஓட ஆண்டவரே உங்களுடைய கிருபை தாங்கும்படி இந்த குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய கருத்துக்களே நாங்கள் ஒப்பு தருகிறோம் சுவாமி. அப்படியாய் கெத்தாவே சுவாமி, தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் கைவிலிய டேவிட்டுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமில்ல, திருவர் புகுங்கா நிகழ்ச்சியை நடத்திய பாஸ்டர் பிலிப் ராஜுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ரெண்டு ஊழியங்களையும் செய்த இந்த பிள்ளைகள் கெத்தாவே சுவாமி, அப்பா அவர்கள் தேவ செய்தியை எப்பொழுதும் கொடுத்து கொடுத்து எப்படியாவது உங்களோட வார்த்தைகள், இந்த சத்திய வார்த்தைகள், இந்த காற்றலை ஊடாய் அநேக ஜனங்களை, தேசங்களில் இருக்கிற ஜனங்களை, மனம் திரும்பாமல் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கெத்தாவே பிரயாசப்பட்டு வேதங்களை ஆராய்ந்து ஆண்டவரே அந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி இந்த ஊழியர்களுக்கு கெத்தாவே இன்னுமாய் அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லத்தக்கதாய் கெத்தாவே சுவாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஐயா இவர்களை நீங்க கனப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியா இந்த தேவ செய்தியை கொடுப்பது என்பது கெத்தாவே, அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை கொடுக்க வேண்டிய காரியம், அதை தங்கள் நேரங்களை செலவழித்து கெத்தாவே இந்த காரியங்களை செய்கிற இந்த செய்தி கொடுத்த ரெண்டு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அது மட்டுமில்ல ராஜா, இந்த சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியை நடத்திய அந்த பிலிப் ராஜ் என்ற அந்த சகோதரனுக்கு நாங்க வருகிறோம் ஆண்டவரே. அதிலே விசேஷித்த விதமாய் சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவன், அதிலே பங்கெடுத்த அந்த அனிதா, பெஞ்சமின், தபித்தால், பெர்ரில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கெத்தாவே இதிலே நிகழ்ச்சிய நடத்தின அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு என்னென்ன தாளந்துகளை கொடுத்தீர்களோ கெத்தாவே, அந்த தாளந்துகள் சிறிய பராயத்திலே இருந்து கெத்தாவே உம்மை பிடித்து கொண்டு ஓட, வளர்ந்தாலும் அதை முதிர் வயதிலையும் அவர் அதை விட்டு விடாதபடி ஆண்டவரே கெத்தாவே சுவாமி, இந்த பிள்ளைகள் உங்களுக்குள்ளே ஓடும்படியாய் இந்த நாளிலும் அந்த நிகழ்ச்சியிலே, சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றின பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றோர்களையும் உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் இந்த பிள்ளைகள் காரியங்களை செய்ய கத்தாவே அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. அதே போல் இந்த வல்லமை நிலைகள் கூட யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இதயத்தில் ஆண்டவரை இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரை விழுந்து ஐயா ஒன்று 30 ஒன்று 60 100 வருமாய் பலன் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை திறப்பின் வாசலே நின்று கத்தாவே. ஏனென்றால் ஒருவனையும் காணவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடி கத்தாவே இந்த ஜனங்களுக்காய் இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா இந்த குடும்பங்களுக்கும் நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து ராஜா தொடர்ந்தும் கத்தரின் ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யுங்க சுவாமி ஆசீர்வதிங்கப்பா கத்தாவே. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் இசை அமுதம் பாடல் நிகழ்ச்சியை நடத்தின மகன் டேனிக்காய் மகள் ஈவ்லினுக்காய் வருகிறோம் சுவாமி. அவர்களும் தங்கள் நேரங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் ஐயா ஒவ்வொரு கிழமையும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. தேவனே இந்த பிள்ளைகள் உமது நாமத்தை வார்த்தை இசை கருவி மூலம் பாடல்கள் மூலம் பாடி உங்களுக்கு உமது நாமத்தை பிரசித்தப்படுத்தும் இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. வாராவாரம் தங்கள் நேரங்களை அர்ப்பணித்து உமக்கென்று செய்யும் இந்த பணி தொடர இன்னும் பெருக உங்கள் கரம் கூட இருந்து நல்ல நல்ல இனிமையான குரல் வளங்களை இன்னும் கொடுத்துக்க தாவே. இசை கருவி வாசிக்கும் போது மகன் டேனி என்ற கைகளை ஆண்டர் இன்னும் அபிஷேகிங்க தாவே. தொடர்ந்தும் நடத்துங்கள் சுவாமி. அவர்களிடம் அந்த குடும்பங்களுக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிறைவாக்கி சுவாமி அந்த குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி அந்த கத்தாவே விசேஷித்த விதமாய் சுவாமி நாங்கள் ஆண்டவரே என் தகப்பனை இஸ்ரவேலுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஏனென்றால் இந்த நாட்களிலே அது ஒரு பேசும் பொருளாய் இருக்கிறது ராஜா. நாங்கள் பார்க்கிறோம் கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள் என்றபடி. ஆனாலும் வேதத்திலே சொல்றபடி நாங்கள் இந்த 5 கண்டங்களையும் உடைய கரத்துக்குள்ளே தருகிறோம் ஆண்டவரே கத்தாவே. எல்லாரும் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அந்த கல இல்லாம சுவாமி அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும் படிக்கு என்று சொன்ன படிக்கத்தாவே. அது மட்டுமல்ல ராஜாக்களுக்காய் அதிகாரம் உள்ள யாவருக்காய் ஜபிக்க வேண்டும் என்று கெத்தாவே வேதத்திலே நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்க கெத்தாவே. அதன்படி ஆண்டவரே இந்த நாளிலும் 5 கண்டங்களிலும் ஆளுகிற ஒவ்வொரு ராஜாக்கள் ஒவ்வொரு அதிகாரிகளையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்க தருகிறோம் ஆண்டவரே. ராஜாவின் இதயங்கள் உங்களுடைய கரத்திலே நீர்கால்கள் போல இருக்கிறதே சுவாமி. அதை நீங்க சித்தத்தின்படி திருப்புற தேவன் என்று ஒவ்வொரு ராஜாக்களும் ஆண்டவரை நீதியோடு அரசாட்சி செய்ய இரக்க சிந்தை உள்ள ராஜாக்களை ஆண்டவரை கத்தாவே ஐயா கல்லான இருதயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சதியான இருதயங்களாய் மாற்றிக்கத்தாவே. ஒவ்வொரு ராஜாக்களையும் அதிகாரிகளையும் நீங்கள் மாற்றித்தாங்கப்பா. உங்களுடைய கரத்திலே தான் இருக்கிறது சுவாமி. ஞானம் புத்தி அறிவு எல்லாம் உங்களோட கரத்திலே இருக்கிறது கத்தாவே. நீங்க நல்லாலோசனை கத்தரா இருந்து அவர் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை கத்தாவே நல்ல முடிவுகளை எடுக்க என் தகப்பன் நீங்க கிருபை பாராட்டுங்க. அதே போல் இஸ்ரவேல் ஈரான் காசா ஆண்டவரே ஐயா பார்க்க முடியாத ஆண்டவரை பார்க்க முடியாமல் இருக்கிறது ராஜா. இந்த காசாவில இருக்கிற சிறுவர்கள் ஐயா அவர்களை பார்க்கிற பொழுது ஒரு துண்டு ரொட்டியாவது கிடைக்காது அன்று அங்கலாய்த்து கொண்டு அந்த பிள்ளைகள் மண்ணை அள்ளி வாய்க்கிலே கொட்டுகிறார்களே சுவாமி. என் தகப்பனை எவ்வளவு பரிதாபமான நிலைமை ஆண்டவரை. இந்த நிலைமைகளிலே இருந்து கத்தாவே பஞ்சம் பெறும் என்று சொன்னது உண்மைதான் சுவாமி. ஆனாலும் சிறு பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்தார்கள் ராஜா? ஐயா எலியாவே நீங்க காகம் கொண்டு போஷித்த தேவன் அல்லவா சுவாமி? இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஆண்டவரை வேற ட்ரஸ்ட்ல இருந்த ஒரு ஸ்தாபனங்களில் இருந்த எப்படியாவது ஐயா இந்த சாப்பாட்டுக்காய் அந்தப்படுகிற இந்த பிள்ளைகளுடைய வயிறு நிரப்பப்படத்தக்கதாய் கத்தாவே என் தகப்பனை உதவி செய்யுங்க ஐயா. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே ஐயா. அந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஒரு பக்கம் ஆண்டவரே இப்படி தேசம் கலங்கி கொண்டு இருக்கிறது கத்தாவே. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறதே கத்தாவே. நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் யுத்தங்களை ஓய பண்ணிக்கத்தாவே. சமாதான பிரபு நீங்கள் ஒரு சமாதானத்தை இந்த தேசங்களுக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா அந்த இஸ்ரவேலையும் ஆசீர்வதிங்க. ஈரான் ஆண்டவரை கத்தாவே இந்த காசா உக்ரைன் ரஷ்யா இன்னும் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை யுத்த மதங்கள் காணப்படுகிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சந்தோஷம் சமாதானம் தேசத்திலே நீங்க கட்டளையிடும்படியா நாங்களும் உங்களை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பல இடங்களிலே ஆண்டவரே நேற்றைய நாளிலும் மீண்டும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக, அந்த ஜப்பானிலே ஆண்டவரே அநேக வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது கத்தாவே சுவாமி. ஐயா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் விபத்துகள் மூலம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. ஐயா இன்ப ஆண்மையான நாட்களிலே ஐயா மரண கோலங்கள் ஆண்டவரே அநேகமாய் கேட்கிறது ராஜா. இந்த மரணத்தின் ஆவிகள், கொலைவரியின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள் என்று சொல்லி கத்தாவே ஐயா எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் கத்தாவே. இவைகளிலே இருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா, விடுதலையாக்குங்க ஆண்டவரே கத்தாவே. ஒரு ஆத்மாவது கத்தாவே அழிஞ்சு போறது உங்களுக்கு சித்தம் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே கத்தாவே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே மரணத்தை சந்திக்க முன்பு கத்தாவே திறவுண்ட மனமாய் ஆண்டவரே அந்த கிருபையின் வாசல்கள் அடைபட முன்பு ஆண்டவரே அந்த மரணத்தை சந்திக்க முன்பு கத்தாவே இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி மண்டை வரும்படியாய் கத்தாவே. உங்களுடைய கருத்துக்களை இந்த தேசங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதுபோல் வேதம் வாசித்த பிள்ளையை உங்களுடைய கருத்துக்களை தருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் தாமே இந்த நாளிலும் அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க கத்தாவே சுவாமி. எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி இந்த நாளிலும் மறந்த விண்ணப்பங்களையும் ஆண்டவரே ஐயா இன்னுமாய் விண்ணப்பண்ண ஒவ்வொரு ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கும் இனிவரும் நாட்களிலும் நீங்கள் நல்ல பதில்களை தந்து நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கத்தாவே எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
0: நன்றி அம்மா, எல்லா ஜெபங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்திருக்கிறீர்கள். கர்த்தாவே இந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தந்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். அன்றைய நாளும் வேதத்தையும் வாசித்து இந்த சிறு ஜெபத்தையும் வழி நடத்தினீர்கள். கர்த்தாவே உங்களுக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் ஜெபித்த ஒவ்வொன்று மக்களுக்காக நாங்கள் இந்த இடத்துல நன்றி செலுத்துகிறோம். இந்த வானொலியோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். உங்களுக்கு என்ன ஜெப குறிப்புகள் இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாக. அவைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க இந்த நேரம் காத்திருக்கிறோம். மீண்டுமாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திங்கட்கிழமை மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட எமது ஆராதனை நாளைய நாளில் இருக்கிறது ஆராதனை பகுதி. அதுவும் தடைபடாமல் ஆண்டவர் நடத்துவார் என்று விசுவாசிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும் சரி, தேவ சமாதானம் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கட்டும்.
1: ஆமென், ஆமென். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிடைத்திலே 3:02. சனிக்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.
2: மேலாக இயங்குகின்ற 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas and more.
0: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1,000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிடையாது 3:05.

பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வியாழக்கிழமை காலை 19 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:59 பத்து மணிக்கு வர இருக்கிறது. ஆண்டவுடைய நற்செய்தி, ஆண்டவுடைய செய்தியை எங்களோடு

0: வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். நேரம் கலையத்திலே 10:01 எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்துட இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ராஜமணி அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: யா பாஸ்டர், பிரதர், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கும். ஆண்டோட கிருபை. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் ஐயா. கெட்டிங் பெட்டர். நீங்கள் தொடர்ந்த பிரேயருக்காக ஆண்டவருக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கூடிய விரைவில் இந்த கலையத்தில் வந்து ஆண்டவருடைய பணியை தொடர வேண்டும் என்று இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: நன்றி, நன்றி. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய மத்தியிலும் மகிமைப்படுவதாக. வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதனாலும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 பார்க்கும் பொழுது 20 வசனம் இப்படி சொல்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. இந்த கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயன் மூலமாக தேவன் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துக்கத்தையும் முடித்து வைப்பதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கரம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை முடித்து வைப்பதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வல்லமை தான் ஒரு மனிதனுடைய காணப்படுகிற வாழ்க்கையில துக்கத்தை மாற்ற முடியும். ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்ற முடியாது, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரீரத்துல இருதயத்துல குடும்பத்துல காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் இருக்கலாம். சரீரத்துல பலவீனம் வந்ததுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்துல குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இல்லையா, எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். இல்லையா, இல்ல பலவிதமான வியாதிகள்ல பில்லி சூன்யத்தின் பிடியில இருந்து சிக்கி தவிக்கிறதுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த பகல் வேளையில உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. எப்பொழுது தெரியுமா? கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் சூரியனா இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிற பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை படிக்கும் பொழுது முதல் வசனம் இப்படி சொல்கிறது. அங்கு ஒரு பிசாசு பிடித்த மனிதன் ஒருவன் இருக்கிறான். இயேசு கதலினுடைய பட்டணத்திற்கு வந்த பொழுது கல்லறைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த, கல்லறைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசு பிடிக்கப்பட்ட லேகோன் எனப்பட்ட ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இயேசுவே உமக்கு எனக்கு என்ன, குறிப்பிட்ட நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீ என்னை துக்கப்படுத்த வந்தீரோ என்று கேட்கிறான். ஆனா நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக வந்தபடியினாலே அந்த நாளிலே அந்த இடத்திலே அவனுடைய துக்கத்தை மாற்றினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய குடும்பத்துல பாருங்க, இத்தனை வருடமாக அந்த கல்லறைக்குள்ள இருந்தான் என்று தெரியாது. கல்லுகளாலே தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் இல்லையா, அவனை காயப்படுத்துறது மட்டுமல்லாம அவனின் நிமித்தமாக அவனுடைய பெற்றோர், அவனுடைய உடன் பிறந்த சொந்த பந்தங்கள் இறுதி அளவுல மனதளவுல என்ன செய்திருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, துக்கம் அடைந்திருப்பாங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடினாலே, நீதியின் சூரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில

0: கடந்து வந்தபடியினாலே, அவனை சந்தித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட துக்கத்தை மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பில்லி சூனியம் இருக்கலாம், பிசாசினால் பிடிக்கப்பட்டு நீங்க அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், சரீரத்தை வியாதிகள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம், தொழிலில் நஷ்டத்திற்குமே நஷ்டம் வந்து கொண்டிருக்கேன் கலையும் கொண்டிருக்கலாம் இல்லையா, வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கி இருக்கலாம், லோனை கட்ட முடியாமல் நீங்க திகைத்து போயிருக்கலாம், இல்ல இன்னொருத்துக்கிட்ட காசு கொடுத்திருப்பீங்க அந்த காசு திரும்ப வராமல் இருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் துக்கம் அடைந்து இருக்கலாம், வாகனத்துல போய் கொண்டிருக்கும் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கூட திட்டமாக எங்களுடைய ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளில கூட துக்கத்தை மாற்றுவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவர், இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து போதுமானவர். அன்றைக்கு கடலினுடைய நாட்டில் அந்த பிசாசு பிடிக்கப்பட்ட அந்த மனிதனை விடுதலையாக்கின அதே ஆண்டவர், அவனுடைய வாழ்க்கையில ஒளியாகிய கடந்து வந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீங்க போய் கொண்டிருக்கிற உங்களை வாகனத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், நீங்கள் இருக்கிற அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் நீங்க வியாதிப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துக்கத்தை இன்றோடு முடித்து வைப்பதற்காக வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் மாறு. பிரியமானவர்களே, ஏசாயா 60 அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நீதியின் சூரியனாக இருப்பாராம். பாருங்க, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு காணப்படுகிற இருள் எல்லாம் விலகி போயிடும். பிரியமானவர்களே, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு இருக்கிற இருள் எல்லாம் காணாமல் போய்விடும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் ஜோதிகளின் பிதா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஜோதிகளின் பிதா அவர் இல்லையா? லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் எவ்வளவு பிரகாசம் இருக்கு என்று யோசித்து பாருங்க. நிலாவுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, இதையெல்லாம் உண்டாக்கினவர் அவர், அவள் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார் என்று யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அவ்வளவு பிரகாசம் உள்ள, அவ்வளவு வல்லமை உண்ட, அவ்வளவு வல்லமை உள்ள நீதியின் சூரியனாய் இருக்கிற அவர், வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது ஒரு இருள் கூட இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் கூட இருக்காது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மந்திரவாதங்கள் ஆகட்டும், எவ்வளவு பெரிய பில்லிசுனியத்தின் கட்டுகள் ஆகட்டும், பிசாசனுடைய போராட்டமாகட்டும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி ஆகட்டும், இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் சந்திக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால செயலிழந்த உறுப்புகள் இப்பொழுதே புதிய உறுப்பாய் மாறுவதா? ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவன் என்று ஒருவர் இருக்கிறார். ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கிறார். அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 36 வசனத்தை படிக்கும் பொழுது, மார்க் 5 அதிகாரம் 36 வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபால தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்பொழுது இந்த சொல்கிறார், தன்னுடைய குமாரத்தின் மறுத்தி போய் மறுத்து விட்டால் என்று செய்தி வந்த பொழுதும் அவனுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, என் மேல் நம்பிக்கை உள்ளவனா இரு, மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் இல்லையா, இனிமே இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வரவே வராது, உன் கைவிட்டு போயிருச்சு, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மனிதர்கள் சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கையோடு என்கிட்ட வந்த பாத்தியா, என் பாதத்துல வந்து விழுகும் போது இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு உன் கையை விட்டு உன் மக்கள் போன பிறகும் மறித்து விட்ட சூழ்நிலையிலையும் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் உன்னுடைய இருதயத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன் பாருங்க, அவர் சொல்லுகிறார், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல பிரியமானவர்களே துக்கம் வருகிறது, பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல தடுமாற்றம் வருகிறது, பயப்படும் பொழுதுதான் பலவிதமான இன்னல்களுக்குள்ள இந்த இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய செல்வந்தர்களும் பெரிய அறிவார்ந்த வல்லுநர்களும் தடுமாறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மென்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, ஆட்டி படைக்கிறது இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, வியாதிப்பட்டு திடீர்னு மறிச்சிருப்பாரு. அடரே, நமக்கும் ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிற பெற்றோர், அந்த பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து கலங்குகிற பெற்றோரை குறித்து கலங்குகிற பிள்ளைகள் இல்லையா? இன்றைக்கு பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வருகிறதுனாலதான் இன்றைக்கு உலகம் தடுமாற்றத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அண்டி இருக்கக்கூடும், ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்பட்டாயோ அதே விசுவாசத்தோட என்ன செய், முடிவு பெறுகின்ற இருந்துதான் ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாம நீ இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மரித்து போன தன்னுடைய அவனுடைய மகளை ஜெப ஆலய தலைவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவனுடைய கரங்களை கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பம் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், சரீரத்துல உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கலாம், செயலிழந்து போயிருக்கலாம், சொத்துக்கள் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பிரிந்து போயிருக்கலாம், உங்களுடைய கணவன் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், மனைவி உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ஆதரவற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவளா இருங்க. உடைந்து போன உறவுகளை கூட்டி சேர்க்கிற தேவன் ஒருவன் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உடைந்து போன வாழ்க்கையை கட்டுகிற தேவன் ஒருவன் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டினே நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றும்படிக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பிரசன்னம் கடந்து வரும்படிக்காக, உயிர் திறந்த உடைய வல்லமை ஆண்டவர் உடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படிக்காக, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே பலவீனங்கள் மாறும்படிக்காக, முன்னதத்தின் பலத்தினாலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படிக்காக, நரம்புகளுக்குள்ளே எலும்புகளுக்குள்ளே ஆண்டவரே உடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக, அந்த வியாதி படுக்கைகள் மாறும்படிக்காக, வில்லி சுண்ணத்தின் கட்டுகள் அறுக்கப்படும்படிக்காக, ஆண்டவரே சாபங்கள் முறிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் துக்கம் கடந்து வராதபடிக்கு, யாபேஷனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டு தீங்கவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொண்ட எங்களுடைய தேவன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரருக்காக, சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் மேல் ஆண்டவர் நீதியின் சூரிய நீர் உதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுக்கு ரோதமாக எலும்பி நிற்கிற எல்லா விதமான சத்துருக்குடைய கிரியை அளிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன், உன்னதத்தின் பலன் ஆண்டவர் பிள்ளைகள் இந்த நேரத்தில் நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறேன். எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள ஆண்டவரே உயிர் திறந்த வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் வருவதாக உற்சாகத்தின் ஆவியினாலே உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஊழியங்களுக்குள்ள அடுத்த ஊழியத்தில் அடுத்த எல்லைகளுக்கு உடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வீராக. யாபேசனுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த ஆண்டவருடைய வார்த்தையிலே எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்களையா, தொடர்ந்து உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நேரம் கலையத்தில் 10:15. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் ஊழியர் மூலமாக கேட்டோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: Waves of Power. வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
5: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13, Scarborough, Finch & Finchdale, Sandipya, 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களில் இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 10:18. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து 10:30 வருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: இதோ ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிரையத்திலே 10:30 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கலாம். எங்களோடு வார்த்தையை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களை அன்போடு வார்த்தையை வரவேற்கலாம். இதோ அவருடைய செய்தியை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.
2: ஞானத்திற்கு ஆதாரமாக உபாகம புத்தகம் 7:13 வாசிக்க கேட்போம். உபாகமும் 7:13. உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. தேவன் அன்பு வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் அதிகம். அவருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ், தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிதா கிடைக்கும். கவனிக்க வேண்டும், நாம் ஜபம் பண்ணும் போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை தொழுகிற பொழுது கர்த்தனமே ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக அவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் இருந்தால், தெய்வத்தினுடைய அன்பிற்குரியவர்களாக நாம் இருந்தால், அன்பானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் தருகிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய. இந்த வசனத்தை மேலே பார்க்கிற போது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்ற அந்த வார்த்தை முடியும் போது ஆசீர்வதிப்பார்னு முடியுது. அன்பு வைத்து ஆசீர்வதிக்கிறவர். சோ தேவனுடைய அன்பை பெறுவது எப்படி, கர்த்தருடைய அன்பை பெறுவது எப்படி, கடைசியில் அதை குறித்து சொல்லுகிறேன். ஆனால் இப்பொழுது அவர் அன்பு வைப்பதனால் நமக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன, மாற்றங்கள் என்ன, அவருடைய அன்பு, அவர் நம்ம மேல் அன்பு வைக்கிற போது என்னெல்லாம் நடக்குது. அதனால நாம ஒரு ஜபத்தை செய்யணும் இன்னைக்கு. ஆண்டவரே, என் மேல் ஏற்கனவே அன்பு வச்சிட்டீங்க, ஆனா மீண்டும் ஒரு விசை என் மேல் உன்னுடைய அன்பு வைக்கப்படட்டும், என் மேல் உன்னுடைய நேசம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அன்பு வைக்கிறவர் நீர். கர்த்தருடைய அன்பு நம்மேல் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் மள மள வென்று நடைபெற ஆரம்பிக்கும். அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் அன்பு வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதலை நம்முடைய மனசுல வைப்பார். கடவுளுடைய அன்பு நம்மேல் விழும்போது, தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல படுகிற போது நடக்கிற மிகப்பெரிய புதுமைகளில் ஒன்று என்னன்னா, அவருடைய ஆறுதலை நீங்க ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் இஸ் கம்ஃபோர்ட். அவர் உங்களை கன்சோல் பண்ணுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறதுனாலே நான் ஆறுதலாய் இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் பாசமாய் இருக்கிறதுனாலே, சிநேகம் பாராட்டுகிறதுனாலே, எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதலை நான் உணர்கிறேன். சோ தேவனுடைய அன்பு, அவர் உங்க மேல் அன்பு வைப்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு ஸ்பெஷலா ஒரு கம்ஃபோர்ட்டை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு அவர் கன்சோல் பண்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவர் நம்மில் அளவிட முடியாத ஆறுதலை தருகிறார். 2 Thessalonians 2:16 வாசிக்க கேட்போம்.
3: நம்முடைய கர்த்தனாய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும்.
2: அன்பு கூர்ந்து அவர் நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல். சோ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்தாலும், அதுக்கு நடுவில் ஒரு நித்தியமான ஒரு ஆறுதலை அவர்களுடைய மனதிலே கொடுக்கிறார். எப்படி இந்த ஆறுதல் வருகிறன்னு சொன்னால், அவர் உங்கள் மேல், என் மேல் வைக்கிற அன்பினாலே அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக அன்பு வாழ்க்கையிலே காண்பிக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய ஆறுதலை, நித்தியமான ஆறுதலை நாம் அனுபவிக்கின்றேன். நித்தியமான ஆறுதல் எனக்கு கிடைக்கிறது. உபாகம புத்தகத்திலே இப்படி ஒரு வசனத்தை காலையில நான் பார்த்தேன். உபாகமம் 10:18 பாருங்க.
3: அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும்.
2: அவர் திக்கற்ற ஒரு மனுஷனுக்கு திசை தெரியல, ரொம்ப அதாவது வழி தெரியாம நிக்கிறான்னு சொன்னா, அவனுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும்.
3: அண்ணியின் மேல் அன்பு வைத்து,
2: மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அண்ணியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு, கடவுள் வந்து யாரையும் தள்ளிவிடுறவர் அல்ல. நியூ டெஸ்டமென்ட்ல ஒரு வசனம் இருக்குது, அவள் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் அண்ணியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அண்ணன். அதனாலதான் இந்த தேவனுடைய அன்பு நம்ம விழுகிற போது நம்ம இனம் புரியாத ஒரு ஆறுதலை அனுபவிக்கிறோம். இந்த ஆறுதல் எப்படி வருது? அவர் என் மேல் அன்பு வைக்கிற போது அவருடைய அன்பிற்கு பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லார் மேலும் அவருடைய அன்பு விழுகிறது. அவர் அண்ணியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர், திக்கற்றவனை விசாரிக்கிறவர், விதவை விசாரிக்கிறவர். ஆகவேதான் அவர் நம்ம அன்பு வைக்கிற போது அந்த ஆறுதலை நாம் உணர்கிறோம். ஏழாவது அதிகாரம், உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள்.
3: சகல ஜனங்களிலும்,
2: சகல ஜனங்களிலும்
3: நீங்கள் திரட்சியான ஜனம்,
2: திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கிறீங்கன்றதுக்காக உங்க மேல அவர் அன்பு வைக்கல. பொதுவா எல்லாருடைய மனசும் ரொம்ப மெஜாரிட்டியா இருந்தா அவங்க மேல ஒரு இஷ்டம் வரும், அப்படி இல்ல. நீங்க ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தீங்க, நீங்க ஸ்ட்ரென்த் இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடையாது. சொந்த பந்தத்துக்கு நடுவில் ரொம்ப எளிமையான பிள்ளைங்க நீங்க, ஜாதி ஜனத்துக்கு நடுவில் உதவியற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதனால கத்தர் சொல்றான், அவங்க மேல அன்பு வைப்பேன்னு சொல்றாரு. எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறேன், எனக்கு ஜாதி ஜனத்தினுடைய ஒத்தாசையும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல வந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்காக உங்களை நேசிக்கிற மிகப்பெரிய கூட்டத்தை கத்தர் உங்களுக்கு தருவார். அதுதாங்க சொந்தம், அதுதான் உறவு. இரத்த சம்பந்த உறவுகளை நான் அலட்சியப்படுத்தல, நம்முடைய சொந்தங்கள் என்று சொல்றோமே அவங்கள அலட்சியப்படுத்தல, அவங்கள நமக்கு வேணும் தான். ஆனா உண்மையிலேயே நிலைத்திருக்கிற உறவை அவர் ஏற்படுத்துவார். அவருடைய அன்பு உங்க மேல இருந்தா அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு இப்போ கம்ஃபர்ட் எது? என் சொந்தங்களோட இருப்பதை விட, என் அன்பு சகோதரர்கள், உடன்பிறந்த சகோதரர்கள் இருப்பதை விட, தேவ மக்களோடு இருப்பதைத்தான் மனம் நாடுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் உள்ளம் விரும்புகிறது. நாட்கள் கடந்து ஓடிடுச்சு, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. என்னுடைய உள்ளம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் வாஞ்சிக்கிறது. சோ அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அந்த அன்பு. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரண்டாவதாக இன்னும் கூட ஒரு வசனத்தை அதில் வாசித்துருங்களேன். யோவான் நற்செய்தியின் ஒரு 13 முதல் வசனம், யோவான் சாப்டர் 13 வசனம் 1, அதுல குறிப்பிட்ட அந்த இடத்தை மட்டும் வாசிங்க.
3: தம்முடையவர்களிடத்தில்
2: இருக்கிற
3: தம்முடையவர்களிடத்தில்
2: அன்பு வைத்தபடியே
3: முடிவு பரியந்தம்
2: அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி பீப்புள், அவரோடு இருக்கிற டிசைபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்களிடத்துல எப்படி துவக்கத்தில் அன்பு வச்சாரோ அந்த அன்பை கடைசிக்கு விடல, அவர் கன்சோல் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் போவேன், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவால் உங்களிடத்தில் வரார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை தேற்றுவார், வேறொரு தேற்றவன் வருவார், கவலைப்படாதீங்க, ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். அவர் நம்மேல் அன்பு வைத்தால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ். 13 அதிகாரத்தில் இது சொல்லியிருக்கு, 14 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும்பா, நான் சீக்கிரத்துல தேவனுடைய வார்த்தையின்படி சிலுவையில் அடிக்கப்படுவேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், 3 நாள் உயிரோடு எழும்புவேன், 40 நாட்கள் உயிரோடு என்னை காண்பிப்பேன், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவேன். நீங்க சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. டோன்ட் பி ட்ரபிள் இன் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய மனசுல நீங்க கலங்க வேண்டாம். ஏனென்றால் வேறொரு தேற்றரவாளன் வருவார், அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். இது எப்படி நடக்கிறது? இறைவன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அன்பினாலே ஒரு ஆறுதலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது, நல்ல நம்பிக்கை பெறுகிறோம். இந்த நம்பிக்கை இருப்பாருங்க, நம்பிக்கை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்ல, அந்த நம்பிக்கையை அவர் தான் என்ன செய்யறார். அதே வசனம், அதாவது 2 Thessalonians 2:16,
3: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
2: நித்திய ஆறுதலையும்
3: நல் நம்பிக்கையும்
2: கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுவதனால இரண்டாவது கொடுக்கிற காரியம் என்னன்னா நல்ல நம்பிக்கை. எப்படி அவர் தான் நம்பிக்கை கொடுக்க முடியும்? நீங்க நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா அவர் உங்க மனசுல அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை அவர் கொடுத்ததுனாலதான் நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம், தேவனை இருக பிடித்துக் கொள்கிறோம். நம்பிக்கையை நானாக உருவாக்கிக் கொள்ள முடியாது, உருவாக்க முடியும் எப்படின்னா நீங்க ஜபம் பண்றதன் மூலம், வேதத்தை வாசிக்கிறது மூலம் அந்த நம்பிக்கை வளரும் உங்களுக்குள்ள. ஆனால் நம்பிக்கை துவக்கிறவர் யார்? Hebrews 12:1, நம்பிக்கை துவக்கிறது யார்? Hebrews 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும்
3: முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி.
2: இயேசுதான் அந்த நம்பிக்கையை துவக்க வேண்டும், அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அதை நிறைவு செய்து வைக்கிறவர். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை படகு வீழ்ந்து போகாதபடி நம்மை காப்பாற்ற முடியும். என் நிலைமை மாறும், யோசிச்சு பாருங்க, லைஃப் ஆக்சிடென்ட், நம்முடைய லைஃப்ல வாழ்க்கையே விபத்துக்குள்ளாகும் போது, ஒண்ணுமில்லை நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நம்மளே தீர்மானிக்கின்ற போது, உங்க மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை விட்டுறாம கத்தர் பாதுகாக்கிறார். அது எப்படின்னா, அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலதான். நீங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணம், அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, சாரி அன்பு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். எல்லாம் போச்சு, இனி என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. யோபுனுடைய லைஃப்ல எல்லாம் போச்சு. 7000 ஆடு போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு. ஆசை ஆசையா கொஞ்சி வளர்த்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைங்களும் ஒரே நாள் ஒரு வீட்டுல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது வீடு இடிஞ்சு போய் விழுந்துருச்சு. 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை கூட தப்பல. இந்த நிலையில ஒரு மனிதன் வந்து எப்படி உலகத்துல வாழ முடியும்? ஒரே நாள் 7000 ஆடுகள், 3000 ஓட்டங்க, அந்த எவ்வளவு வெல்தி பாருங்க அந்த காலத்துல. ஏன்னா யோபு வந்து, நீங்க 4 எஸ்ரா நெகேமியா எஸ்தருக்கு பிறகு இருக்கிறதுனால பிற்காலங்களில் வாழ்ந்தவர் அல்ல. இவர் வந்து ஆதாமுக்கு ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் யோபு. ஏன் இங்க வச்சிருக்காங்க அந்த புக்கேன்னு சொன்னா, ஆர்டருக்காக பாடல் புத்தகம் ஆரம்பிக்குது. யோபு வந்து ஒரு பாடல் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்டதுல 5 பாட்டு சாங்ஸ். அதனால இங்க வச்சிருக்கு. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய வெல்தியா இருந்த மனுஷன், எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பாருங்க. அந்த மனுஷனுடைய லைஃப்ல அவன் நிக்கிறான்னு சொன்னா, அது தேவன் அவனுக்கு காண்பித்த மிகப்பெரிய மிகப்பெரிய அன்பு. அதாவது எல்லாம் போன பிறகும் கூட, அது அது அந்த இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு பிறகு பாருங்க, உடல் முழுவதும் பருக்கள், குஷ்டரோகம். அது ஒரு வகையான குஷ்டரோகம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அந்த மனுஷன் நம்பிக்கையோட இருக்கிறான். அந்த நம்பிக்கையை தக்க வைத்தவர் கர்த்தர். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருப்பதற்கான காரணம், தேவனாய் கர்த்தர் அவன் மேல அன்பு வைத்ததுனாலே. இப்போ தேவன் அன்பு வைத்ததுனாலே முதலாவது நடக்கிற விஷயம் என்ன? ஆறுதல். ரெண்டாவது, நல்ல நம்பிக்கை. மூன்றாவது, ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவருடைய அன்பு நம்ம மேல இருந்துச்சுன்னா, எங்கேயாவது சிக்கிட்டனா கூட அவர் டெலிவரன்ஸ் கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சிக்கல்ல இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்க, கடன் பாரம் இல்ல, கொடுத்த கடன் மாட்டிக்கிச்சு, திருப்பி வர முடியல, பயங்கர நெருக்கடி. சோ இந்த நிலையிலிருந்து நான் மேல வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. உங்க கண்ணு அப்படிதான், உங்களுடைய மைண்ட் தான் சொல்லுது, வாய்ப்பு இல்ல அப்படிது. எல்லாம் போச்சு, நான் இப்படி வந்தலாம் நினைச்சேன், ஆனா நான் இப்படி கிடக்குறேன் கீழே அப்படின்னு நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு விடுதலை இல்லாம ரொம்ப போராட்டத்தோடு கஷ்டத்தோடு நுகத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். உங்க மேல தேவனுடைய அன்பு விழுந்துருச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களை விடுவிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. உபாகமம் 7:7.
3: கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும், அதன் ராஜாவான பார்வோனின் கையின் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார்.
2: 430 வருஷம் கழிச்சு வெளியில வர்றாங்க அந்த நாட்டில இருந்து. ஒரு வருஷம், 430 இயர்ஸ், அரௌண்டா 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்ட காலம். 30 வருஷம் அவங்க இந்த விடுதலைக்காக உள்ள காலங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்தில் அடிமையா இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, மேல வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்து. தேவன் அன்பு கூறுவதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் வருது. ரெண்டாவது, நல் நம்பிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மூணாவது, நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். நிறைய விஷயத்துல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இல்லைன்றத போராடிட்டே இருக்கிறேன். பல வருஷமா, பல ஆண்டுகளா போராடிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும் சூழ்நிலை நினைக்கிறேன், ஆனா மாறல. என் பிரச்சனை கிணத்துல போட்ட கல்ல போல இருக்குது அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேல அன்பு வைங்கப்பா, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஐ நீட் யுவர் டெலிவரன்ஸ். உங்க விடுதலை வேணும். எனக்கு இருக்கிற கட்டில இருந்து நான் வெளியில வரணும். எனக்கு இருந்த பாண்டேஜ் இருந்து வெளியில வரணும். இன்னும் அதிகமா நான் அன்பு கூறுகிறேன். ஆனா கடவுள் எதிர்பார்க்கிற ரேசியோனுடைய அன்பு இல்ல. அவர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நான் இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. ஆகவே இன்னும் நான் அதிகமாக அன்பு கூறுகிற போது நடக்கும். சோ தேவனாகிய கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கிற போது, அவர் இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில கொண்டு வருகிறார், உங்களை விடுவிக்கிறார். இந்த நெருக்கடி, வளர முடியல, பெருக முடியல, விருத்தி அடைய முடியல, சமாதானத்தோடு வாழ முடியல, மகிழ்ச்சியோடு ஜீவிக்க முடியல, எல்லா பாண்டேஜஸ்ல இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார். மூன்றாவது. நான்காவது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஒன்று இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த சாபம், அந்த ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ், அந்த சாபத்தினுடைய ஆளுகை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம வெளியில வர முடியல. சிறப்பா செஞ்சா கூட அது ஒண்ணு இல்லாம போயிடுது. நிறைய பேர் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது, அவங்க மலமலன்னு மேல வந்துருவாங்க. சிலர் பாருங்க, எல்லா டேலண்ட் இருக்கும், நல்ல அறிவா பேசுவாங்க, நல்ல இன்டலெக்சுவலா பேசுவாங்க, ரொம்ப திட்டமிடுவாங்க, நல்லா திட்டமிடுவாங்க. ஆனா அவங்க நல்ல குவாலிபிகேஷன் இருக்கும், நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல தனித்திறமைகள் நிறைய இருக்கும். ஆனா அவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு கர்ஸ், அது ஒரு சாபம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சாபம் தொடருமான்னு சொன்னா, சரியாக முறியடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்காத வரை அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சோ ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இந்த சாபம் முறியடிக்கப்படாவிட்டால் இந்த வாழ்க்கை என்பது, நம்ம ஜெபிப்போம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்னன்னா, தேவனுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கணும். இன்னும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வாசிக்கலாம் வாகமம் 23:5.
3: உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
2: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
3: உன் தேவனாய கர்த்தர்
2: அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். உன் மேல ஏதாவது சாபம் இருந்தா, அது ஏதாவது மனிதனுடைய சாபங்கள் அல்லது அசுத்த ஆவிகளுடைய சாபங்கள் உன் மேல இருந்தா கூட, அவர் உண்மையில் வைக்கிற அன்பினாலே அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அதனாலதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த உணர்வு நம்மிடத்தில் அதிகமாகணும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக, அவர் நம்மை நேசிப்பதற்கு பாத்திரமாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள்
3: என்னை கண்டடைவார்.
2: யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்களை நான் நேசிக்கிறேன்ற ஆண்டவர். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற நான்காவது விஷயம், எதெல்லாம் சாபமா இருக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் நம்ம அன்பு வைக்கிற போது நம்முடைய லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, சாபம் ஆசீர்வாதமா மாறும். 5வது, தேவன் நம்ம அன்பு வைக்கிறதுனால நாம் சுத்திகரிக்கப்படுறோம். அதாவது இந்த உலக காரியம் நம்மை விரட்டி வருது, பாவம் நம்மை அடிமைகொள்ள துடிக்கிறது, பாவத்திலிருந்து நம்மால விடுதலை பெற முடியல. அது நம்ம மேல இருக்கிற அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிற காரணம், நாமாகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னா, அவர் அன்பு வைக்கிறதுனாலதான் நடக்குது. எபேசியர் 5:25-26-27
3: புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்,
2: அப்படியே
3: கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து
2: பரிசுத்தமாக்குகிறதற்கு
3: கரைதிரை முதலானவைகள்
2: ஒன்றுமில்லாமல்
3: பரிசுத்தமும் பழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
2: கிறிஸ்து அன்பு கூர்ந்து நம்மை சுத்திகரித்தார். சபையை அவர் நேசித்து காப்பாற்றினார். அன்பு கூர்ந்ததினாலே சுத்திகரித்தார். புருஷர்களே மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்து சபையின் இடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து சுத்திகரித்தார் என்பதை சொல்லுகிறார். அவர் அன்பு கூறுவதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். 6வது, இந்த உலகத்தில் எதுவும் நம்ம பின்னாடி வராது. நீங்க வச்சிருக்கிற ஆஸ்தி, உங்க பட்டம் படிப்பு, எதுவும் உங்க மரணத்துக்கு பின்னாடி வராது. எது பலன் கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க மற்ற மனிதர் மேல் வைக்கிறீங்க பாருங்க அன்பு, அதுதான் பலன் கொடுக்கும். அவருடைய அன்பு நம்ம மேல வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த அன்பை உணர்கிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க துவங்குவார்கள். அதனால அழியாத ஒரு ஆஸ்தியை நித்தியத்திலே சேர்ப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனுஷர் பாசை பேசினாலும் தூதர் பாசை பேசினாலும் அன்பு எனக்குறாவிட்டால் ஒன்னும் இல்லை. என் சரீரத்தை சாவு எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தா கூட அன்பு எனக்குறாவிட்டால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாதவன் தேவனை, கடவுளுடைய அவர் என்மேல் அன்பு வைக்கிறதுனால அதை நான் உணர்கிற போது நான் மற்றவர்களை நேசிக்க துவங்குகிறேன். 5:8 ரோமர்ல வாசிக்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன்
3: நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
2: யாரிடத்துல நீங்கள் அன்பு வைத்தீர்கள்? சாதாரண உலக மக்கள், நீங்க கிறைஸ்ட பிலீவ் பண்றவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உலக மக்களை பாருங்க, அவங்க நம்மளை விட அதிகமான அன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? அது வந்து வித்தவுட் கண்டிஷன்ஸ், எந்த நிபந்தனை இல்லாத அன்பா இருக்கணும் நம்முடைய அன்பு. அவங்க நமக்கு தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நாம விட அதை நேசிப்பது. அன்புன்றது நீங்க எல்லாத்தையும் காமிக்கலாம், பச்சமாய் பேசுவது, யாரையும் கசந்து கொள்ளாமல், யாரையும் வெறுக்காம ஒதுக்காம நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது அவருடைய சகாயம், அவருடைய ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கும். ஏனென்றால் அவர் நம்ம அன்பு வைத்ததுனால இந்த உணர்வு நமக்கு வரணும். ஆறாவது, ஏழாவது, அவர் அன்பு வைக்கிறதுனால நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. எபேசியர் 2:4, 5:2.
3: அக்கிரமங்களில் மரித்தவர்களாக
2: புரிந்து கொள்ளட்டும். கலாத்தியர் 2:20. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அன்பு வைத்து நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார். அவர் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற ஏழாவது விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நித்திய ஜீவன். அவரை நம்ம அன்பு வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. இங்க ஒரு வாலிபன் பணக்காரன் வந்து கேட்கிற, ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள மூட வர விரும்புறேன். பைபிள் சொல்லுது, மார்க்கு 10:21, அவன் மேல் அன்பு வைத்து உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரு கொடுன்றார். நித்திய ஜீவனுக்கு வரணும்னா நீ இதை செய்ப்பா, அன்பு கூர்ந்ததை சொன்னாராம். ஏனென்றால் உடைய மனம் முழுக்க முழுக்க பணம் பணம் என்று இருந்தது. அதுல இருந்து அவன் முழுமையா வெளியில வரணும்னா அவர் அவன் மேல் அன்பு கூர்ந்ததை சொல்ல, விட்டுருப்பா, என் பின்னாடி வா, நான் எல்லாரும் எப்படி சொல்லல அவர். சோ தேவன் நம்ம அன்பு கூறுவதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அது என்னெல்லாம் ஆசீர்வாதம்ன்றது, 1, ஆறுதல், 2, நல் நம்பிக்கை, 3, விடுதலை, 4, சாபம் ஆசீர்வாதம் மாறுவது, 5, சுத்திகரிப்பு, 6, அன்பு கூறுவது, 6, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதான வலிமை, அது ஒரு பெரிய வரம், எந்த பட்சபாதம் இல்லாம எல்லாரிடத்தில் அன்பு கூறுவது, 7, நித்திய ஜீவன். சோ இந்த தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான். நம் முதல்ல வாசித்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உபாகம் 7:13 முன்னாடி 11:12 வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளை கற்பனை இதைகளை கை கொண்டா அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்னு இருக்கு. உபாகமம் 7:13, 11, 12 குறிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி 1 யோவான் 2:5, 3:11, 2 கொரிந்தியர் 5:6. இவள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த கற்பனை என்ன, அன்பு கூறுவதுதான். தேவனையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடத்திலும் அன்பு கூறுவதுதான், நீங்க அன்பு கூறுவதுதான், அவர் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தனை மாற்றும்படி எல்லாரும் எளிமை நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கவிலியம் டேவிட், அவர்களே, அருமையான வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரயத்திலே 10:54, வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கிரையத்திலே 11:07. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர் சூசி பிரபாகர் தாஸ் அவர்கள் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 105:3-4 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவரை தேடுகிறதை குறித்து இந்த 2 வருகிறது. ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 20:1-4 வாசித்து பாருங்கள். அங்கே யோசபாத்து ஆண்ட அந்த காலத்திலே விரோதிகள் கூட்டமாக அவனிடத்தில் போரிட வருகிறார்கள். எதிராளிகளுடைய எண்ணிக்கை அதிகம், அவர்களுடைய இராணுவ பலம் அதிகம். ஆனா யோசபாத்து பயந்து ஆண்டவரை தேட அவன் ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ண அவன் அழைப்பு கொடுக்கிறான். அருமையானுள்ளே, பிரச்சனைகள் வரும்போது அல்லது எதிர்ப்புகள் சூழும் பொழுது நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை யோசபாத்து தேடியதனாலே ஜெயம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். 2 5:3 நீதிமொழியின் புஸ்தகம் 8:17 வாசித்தால் ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். அதிகாலமே தேடுதலின் பொருள் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று பொருளாகும். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை முதல் ஸ்தானத்தில் வைத்து அதிகாலமே தேட வேண்டும். 2 அங்கு எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே அங்கே வேத வசனத்திலே 29 நீங்கள் புரட்டி பாருங்கள். 29 அந்த 29 நீங்கள் வேத வசனத்தை வாசித்தால் அங்கே 13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும், 2 அதிகாலமே தேட வேண்டும், 3 நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம், 4 ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும், தாழ்மையோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். தாழ்மையோடு, புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக் கொள்ளலாம். அங்கே 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 2 தேவாலயத்திலே ஜெபிக்க செல்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது லூக்கா 18:10-14 வாசித்தால் 2 ஜெபிக்கிற செல்கிறார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் தான் தாழ்மையோடு ஜெபித்தான். அவன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படியானால் அவன் வாழ்க்கையிலே தாழ்மையோடு ஜெபித்தான். லூக்கா 18:14 பாருங்கள், தன்னை உயர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், 2 அதிகாலையை தேட வேண்டும், 3 முழு இருதயத்தோடு தேட வேண்டும், 4 தாழ்மையோடு தேட வேண்டும், 5 விசுவாசத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 8 43 நீங்கள் 48 வாசித்தால், 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரி ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புதம் கிடைத்தது. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? 48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஆகவே இந்த பெண்ணானவள் ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடினாள். 5 குறிப்பாக சொன்னேன். 6 நாம் ஆண்டவரை தேடும் போது நம்முடைய சுயநலத்துக்காக தேடக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்றால், பிறர் நலன் கருதி நாம் தேட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஆன்மீக வாழ்வு தங்களை சுற்றி, தங்கள் குடும்பத்தை சுற்றி, தங்கள் சபைகளை சுற்றி இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே லூக்கா நட்சத்திரம் 7 எடுத்து பாருங்கள். ஒரு 100 அதிபதி தன் மகனுக்காக தனக்காக ஆண்டவிடத்திலே ஆட்களை அனுப்பவில்லை, தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டான் அதற்காக அனுப்புகிறான். இது பிறர் நலன் நாடி பண்ணுகிற ஒரு ஜபமாகும். மார்க் நற்செய்தி நூல் 2 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 2:2 ஒரு அருமையான திமிர்வாதக்காரனை 4 அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரண்டிலே இந்த 4 தங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக வேண்டும் என்று வருகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவிடத்தில் நாம் வரும்போது பிறர் நலனை மனதில் வைத்து பிரார்த்திக்க தேடும்படியாக வர அழைக்கப்படுகிறோம். 7 ஆண்டவிடத்தில் வரும்போது நாம் கீழ்ப்படுதலின் சிந்தையோடு வர வேண்டும். அநேகர் ஆண்டவிடத்தில் வருவார்கள் ஆனால் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் கீழ்ப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17 நீங்கள் புரட்டுங்கள். இந்த 17 14 சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி 10 குஷ்டரோகிகள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியன் காண்பீர்கள் என்றார். கீழ்ப்படிந்து போகும் பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே ஆவியானுடைய துணையை கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரை பிரச்சனைகள் மத்தியிலே தேட வேண்டும், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். 2, 3 முழு உள்ளத்தோடு தேட வேண்டும், 4 தாழ்மையோடு தேட வேண்டும், 5 விசுவாசத்தோடு தேட வேண்டும், 6 பிறர் நலன் கருதி தேட வேண்டும், 7 ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற சிந்தையோடு அர்ப்பணிப்போடு தேடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
0: ஆமே. நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகர்தாஸ் அவர்களே. மீண்டுமாக இன்னொரு முறை உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நேரம் கலையத்திலே 11:14 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடல் பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:19 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி. உங்களுக்கான பாடுகின்ற நேரம், பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்.

இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதுக்கு முன்பதாக இன்றைய நாளில் நீதிமொழிகளை சகோதரி மெரினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 19 அதிகாரம். நீதிமொழிகள் 19 அதிகாரம். மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கலடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நகுலப்படுவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு இவனும் சிநேகிதன். தரித்திரனே அவனுடைய சகோதரர் எல்லோரும் பயக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்குறவன் நன்மையடைவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெட்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், சுத்தியுள்ள மனைவியோ கட்டர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்பிவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பொய்யனை பார்க்கலும் தரித்திரனே வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ரொம்பரி தன் கையை கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயன்றைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. வேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி விட.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 11:34. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 4625 0005 இலக்கத்திலே அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் 6473855 96 என்ற இலக்கத்திலே அழைத்து நீங்கள் பாடலாம். அல்லது பாடுவதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டால் நீங்கள் பாடல் தெரிவுகளை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம். 2 நாளைக்கு முன்பதாக இந்தியாவிலிருந்து ஒரு அருமையான சகோதரன் எங்களோடு மெசஞ்சரில் விருப்ப பாடலை கேட்டிருந்தார். நாங்கள் மெசஞ்சர் அடிக்கடி பார்க்கிறது இல்லை, வாட்ஸ்அப்பெலாம் கூடுதலான கவனத்தை செலுத்துவால் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. இன்றைய நாள் அந்த பாடலை அவருக்காக நாங்கள் ஒலிபரப்புவோம். அலையங்கள் 6473855 96 என்ற இலக்கத்தில். அதோடு நீங்கள் எங்களது வெப்சைட்டில் உள்ள சட்ரூமிலேயும் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்கிறீர்கள். தயவு செய்து அதையும் தவித்துக் கொள்ளுங்கள். என்றால் அடிக்கடி நாங்கள் சேட் ரூமில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை. உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பித்தால் மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்க சொல் மரியா?
1: சும்மா இருக்கிறேன், கத்திட்டகிரி வேலை. நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஜசிந்தா எப்படி இருக்கிறா?
0: ஜசிந்தா கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக சுகமாக இருக்குது. வருவா, அடுத்த வாரம் வானொலிக்கு வருவான். உங்களை காணையில் நேற்று வெளியில் போயிட்டீங்களா?
1: இல்லை, நான் இருந்தேன். நான் கொஞ்சம் பிஸி, உடல்நிலைகளும் கொஞ்சம்
0: சரி
1: உள்ளதான். அப்போ
0: பாடுங்க.
1: எனக்கு ரேடியோ கொஞ்சம் நின்று வேலை செய்கிறதால தெரியலை. அப்போ நேரடியாக போகுதோ அல்ல மறுபடி வேறப்போ அப்படின்ட்டும் இருந்துட்டேன்.
0: சரி சரி,
1: பாடுறேன்.
0: பாடுங்க.
1: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா

0: ஆமென்.
1: ஆமென். நன்றி சகோதரி மரியா, வாழ்த்துக்களம்மா.
0: நன்றி. எனக்கு எனக்கு ஒரு பாட்டும்
1: சொல்லுங்க.
0: மறவர் இயேசு மறவர், மறவர் இயேசு மறவர் என்ற பாட்டு. சீடி வெளியில
1: மறவர் இயேசு மறவர். ஓகேம்மா.
0: இயேசு
1: ஓகே. நன்றி. நேரம் கலையத்திலே 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நேரத்தை வீணாக்காமல் பாடுகிறவர்கள் உடனடிய ஆலயங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அனைவரும் பாடலாம்.

0: வணக்கம் அம்மா.
1: ஓ, நான் மகேஷ் கதைக்கிறேன்.
0: ஓகே, பாடுங்க.
1: சூத்திரமாக இந்த நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் இந்த நாவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்த நாவியார், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, பலவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லமே.

0: என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் முந்தனாவியார் தேற்றரவாளன் பரிசுத்தாவி, தேற்றிட பார்வமே தேற்றரவாளன் பரிசுத்தாவி, தேற்றிட பார்வமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் முந்தனாவியால் இந்த நிரப்பும் உந்தனாவியா. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி அம்மா.

0: வணக்கம்.
1: கத்தருக்கு ஸ்தோத்திரம் மிஷன்.
0: கத்தருக்கு ஸ்தோத்திரம் பெரியண்ணா. எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறோம்.
0: சரி, இன்றைக்கு நேற்று வேலையில் பாடுறதுக்கு
1: நான் வெளியில போனேன். அலுவல
0: சரி
1: மறந்துட்டேன். மறந்தேன்னு அந்த டைம்
0: முடிஞ்சது. ஓகே ஓகே ஓகே.
1: ஆமாம்,
0: பாடுங்க.

ஆமேன். நன்றி பெரியண்ணா. நிறம் கலையத்திலே 11:54, இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் மேரி.
0: மேரி, எப்படி இருக்கீங்க சௌரி?
1: நல்லா இருக்கும். ஆண்டவர் கிருபையால.
0: ஆமென் ஆமென்.
1: சரி, நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இருந்தாவும் நல்லா வந்துட்டு இருக்கிறான்.
1: வருவா வருவா, கட்டாயம் வருவா. ஆண்டவர்கிட்ட இறக்கம். ஆமென்
0: ஆமென். பாடுங்க.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி,

என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீனத்தில் என் பெலன் தருவேன் நன்றீர். பெலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீனத்தில் என் பெலன் தருவேன் நன்றீர். நிழல் போல என் வாழ்வில் தொடர்பவரே, விலகாமல் துணை நின்று

புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை

0: வாழ்விலே. ஆமென், ஆமென்,
1: ஆமென்.
0: நன்றி,
1: நன்றி சோதர் மேரி. வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம் ஐயா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேம்மா.
1: எனக்கு ஒரு பாட்டு தாய்யா.
0: என்ன பாட்டு?
1: ராஜாவின் மாளிகையில் ராப்பகரா வந்திருப்பேன். எவத்தோட்டம்.
0: ஓ ஓகேம்மா.
1: ஓகே,
0: நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா, நன்றி.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய

0: சகல விதமான பொருட்கள் பேக்கேஜிங் மற்றும் மூவிங்கிற்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவு அண்ட் சேஃப்டி 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர் யூனிட் 13 ஸ்காப்ரோ ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் 416-291-9148.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: நேரம் கலையதிலே 12:08 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் அழைக்கலாம். 6473385596 என்ற இலக்கத்திலே சர்வதேச உறவுகள் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இலக்கம் மூலம் நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். அல்லது உங்கள் விருப்ப பாடலை அதிலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: நேரம் கலையத்திலே 12:13 தொடர்ந்து உங்களுக்கான நேரத்தில் இணைந்துக்கொள்ளும். இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய நாளின் விருப்ப பாடல் பாடல்களை கேட்க இருக்கிறோம். ஒரு சில அன்பு உறவுகள் பல நாடுகளிலிருந்தும் தங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பாடல்கள் ஒலிபரப்பாயிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:17. விருப்பு பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எமது அன்பு உறவுகள், சகோதர சகோதரிகள் பல நாடுகளிலிருந்தும். முதலாவதாக லண்டன் தேசத்திலிருந்து சகோதரி குன்சி அவர்கள் கேட்ட விருப்பு பாடலை இப்பொழுது நாங்கள் ஆரம்ப பாடலாக கேட்கலாம்.

0: இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் அருமையான சௌரி கொன்சி அவர்கள். லண்டன்ல இருந்து அவருடைய விருப்பு பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். வணக்கம். சரி பவளம்மா, பாட வந்திருக்கீங்க, பாடுங்களம்மா.
1: கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், இனிவன் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவன் அவர், நமது நிழலாயிருக்கின்றவர், நீதி மண்டல்லாட விடமாட்டார், இத்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், தகப்பனுந்தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், சத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், தகப்பனுந்தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தன்னம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா, வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், வணக்கம்.
0: நிறம் கலையத்திலே 12:25 விருப்ப பாடல்கள் வரிசையிலே அடுத்து இடம்பெறுவது ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான சிறப்பான ஒரு பழைய பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை இப்பொழுது அநேக மக்கள் கேட்கிறதுக்கான வாய்ப்பில்லை, அதனால் இப்படி விருப்ப பாடல் மூலமாக உங்களுக்கு பிடித்த மற்றும் ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துகிற பாடல்களை விருப்ப பாடலாக கேட்டு மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க உதவி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு சௌரிக்கு மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இதோ பாடலை கேட்கலாம்.

அருமையான ஒரு பழைய பாடலை கேட்டும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சகோதரி. அடுத்ததாக நாங்கள் நோர்வே பக்கம் போகலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கோம். இதோ பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

ஆமீன். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக இருந்தார்கள் நோர்வேலிருந்து மாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள். அடுத்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இப்பொழுது டென்மார்க்குக்கு செல்லலாம். டென்மார்க்கிலிருந்து அருமையான சகோதரி கீதா அவர்கள் இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்பு மார்க் கேட்டிருந்தார். இதோ சகோதரி கீதா டென்மார்க்கிலிருந்து கேட்டவர்களுக்காக இந்த பாடல் வான் அறைகளிலே வருகிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

அருமையான பாடலை கேட்டோம். இதை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து அருமையான சகோதரன் ஜோசப் அவர்கள் ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார். அந்த பாடலை அவர் ரெண்டு நாளைக்கு முன்பாக எமது மெசஞ்சரிலே அதிலே பதிவு செய்திருந்தார். அதே மெசஞ்சரை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். எனவே இன்றைய நாளில் சகோதரன் ஜோசப்புக்காக திருவாரூர் தமிழ்நாட்டிலிருந்து சகோதரன் ஜோசப் அவர்கள் கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். இதோ அவருடைய பாடலை கேட்பதற்கு முன்பதாக

அடுத்து விருப்ப பாடலாக சோரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தெரிவு பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ ஜோசப்புக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அருமையான சோதரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக டொரண்டோக்கு வரலாம். இன்றைய நாளிலும் கூட எங்களோடு இணைந்து சௌரி மரியா அவர்கள் ஒரு விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள், மரபார் இயேசு மரபார் என்ற பாடல். இதோ சௌரி மரியாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடலை டொரண்டோவிலிருந்து சோரி மரியா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து பாடல் கேட்டுக்கிறார்கள் ரீட்டாம் அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது.

இந்த பாடலை தாயார் ரீட்டாம் அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ இறுதியான ஒரு விருப்ப பாடல், டொரண்டோவிலிருந்து சௌரி மெடினா அவர்களுடைய விருப்ப பாடல்.

இந்த பாடலை சௌரி மெடினா அவர்கள் டொரண்டோவிலிருந்து கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் பாடல் பாடியவர்கள், விருப்ப பாடலை கேட்டவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து

0: வணக்கம். சாரி, விடுதிக்கு அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். இது செய்திக்கான நேரம். பிரைஸ் லார்ட் சாரி.
1: பிரைஸ் லார்ட் சார். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சகோதரி? போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எப்படி இருக்காங்க சார்?
0: ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் சிக்கா தான் இருக்கிறாங்க, அடுத்த வாரம் வருவார்கள். அவர்களுக்காக ஜெபித்ததுக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து முந்தைய நாள் ஆண்டவருடைய வாழ்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, தருமையான நாளை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலிருந்து கத்தாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் உம்மை குறித்து நாங்கள் சம்பாஷிக்கிற காரியங்களையும் கத்தத்தாமே நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களுடைய இருதயங்களிலே நீர் ஆண்டவரே வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான செய்தி வேளையிலும் கர்த்தர் எங்களை கர்த்தாவே கிருபையாய் நடத்துவீராக. நீர் சொல்ல விரும்புகிறதே ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீர் போதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நண்பரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த செய்தி வேளையில ஆண்டவரே நீர் அவர்களை ஆத்துமாவிலே பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தொப்பு கொடுக்கிறோம். அருமையான சகோதரியும் நாங்கள் விசேஷமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரத்திலே அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் நல்ல சுகபலத்தோடு கூட அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளையிலே நாம் சிற்சை என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை கேட்கலாம். பாருங்கள், வேத வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது. சங்கீதம் 94:12-13 வசனங்கள். நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிற்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் 119 அதிகாரத்திலே 67 முதல் 71 வசனங்களிலே இப்படி ஆய் சொல்லுகிறான். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்சிக்கிறார் என்று பவுல அப்போஸ்தலன் எபிரேயர் 12:10 எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும். இது அப்படியே வேத வசனத்தின் வார்த்தையாக காணப்படுகிறது. யாக்கோப்பு 1:2-3 வசனங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து எப்படியேனும் அதை வெற்றியாக முடித்துத்தான் திரும்ப வேண்டும். சிற்சை நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறது. சோதனையின் போது நாம் சந்தோஷப்பட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிற்சையின் மூலம் பிதாவினால் போதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது பரலோகம் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. சோதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. விதையில்லாத நிலத்தை உழுதாலும் நீர்ப்பாய்ச்சலாலும் பலன் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளும் இவ்வாறு சோதனையால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இருதயம் சில வேளைகளிலே மிருதுவாய் அது நம்மிடத்திலே ஒரு சாஃப்டான ஒரு காரியங்களை உருவாக்குகிறதாய் காணப்படும். ஆனால் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். சோதனையில் பிதா நமது எண்ணத்தில் எதை கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எதினால் நம்மை சிற்சிக்கிறார், எதினால் நாம் அவரிடத்திலிருந்து சிற்சையான காரியங்களை பெறுகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். சோதனையாகிய பள்ளிக்கூடத்திலே முக்கியமான ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் கவனிக்கலாம். அவை திட்டமான நோக்கம், ஒரு நல்ல பாட புத்தகம், ஒரு நல்ல ஆசிரியர், கல்வியை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளும் மாணவன் என்கிறதான தலைப்பிலே நாம் இதை குறித்து கேட்க போகிறோம். முதலாவது பாருங்கள், சோதனையின் நோக்கம் நமக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம், ஏன் சிற்சிக்கப்படுகிறோம், அதன் காரண காரியங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பிதாவுக்கு உயரிய ஒரு மகிமையாய் இருப்பது போல பிள்ளைகளுக்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.

0: அவர் நம்மை தண்டிப்பதால் அவரது பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாகிறோம். சில வேளைகளிலே நாம் பாவம் செய்யும் பொழுதோ இல்லாவிட்டால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது ஒரு சிக்ஷையை அவர் அனுமதித்து தம்மோடு கூட அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். சோதனையிலே விசுவாசி எதிர்பார்ப்பது ஒரு ஆறுதலை தான் இல்லையா? அவன் அமைதியாயிருந்து இந்த விசேஷித்த தண்டனைக்காக திருப்தியாயிருக்கிறான். இது துவக்கம் மாத்திரம்தான். பிதா இன்னும் உயர்வான ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் அவனை மிக தூயவனாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி ஆக்கவும் பரிசுத்தத்திற்கு நேராக அவர் நம்மை அழைத்து செல்லவும் விரும்புகிறார். யோபின் புஸ்தகத்திலே யோபு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய பாடுகளையும் அவ்வளவு கஷ்டத்தையும் ஒரே நாளிலே அவன் கண்ட பிற்பாடும் அவன் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21. அது அவனுடைய சோதனை பள்ளிக்கூடத்தின் ஆரம்பமாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு இன்னும் போதிக்க வேண்டியது இருந்தது. நமது சித்தம் எல்லாவற்றிலும் அவருடைய தூய சித்தத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் எதை வாஞ்சிக்கிறோம் இல்லாவிட்டால் எதை குறித்து நாம் அதிக பிரயாசப்படுகிறோம் என்பது கர்த்தருடைய சித்தத்திலே அது இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படி சம்பவிக்கிறது. அவர் தமது பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். அவரது பரிசுத்தத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கமாயிருக்கிறது. இதுவே நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இதிலே நாம் சில வேளை தவறும் பொழுது சிறு சிறு சிக்ஷைகளை நாம் ஒருவேளை அனுபவிக்கலாம். இது கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மில் இடைப்படுகிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், முக்கியமாக சோதனை காலத்தில் வேத வசனம் நாம் வாசிக்கிற புத்தகமாயிருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போய் காணப்படும் பொழுது நாம் வேதத்தை வாசிப்பதில்லை. ஆனால் அந்த காலகட்டங்களில் தான் நாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். தேவன் நம்முடைய சோதனைகளிலும் துன்பங்களிலும் அவரது வசனத்தை நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். ஏன் அவர் நம்மை தண்டிக்கிறார், எவ்வளவு ஆழமாக அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவரது வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதும் எத்தனை ஆறுதலான விஷயம் பாருங்கள். சோதனை பிதாவின் வாக்கு தத்தங்களுக்கு புதிய மகிமையை தருகிறது. நாம் தண்டிக்கப்படும் பொழுது ஆலோசனைக்காக வேத வசனங்களைத்தான் நாட வேண்டுமே ஒழிய மற்ற எதையும் நாம் நாடக்கூடாது. மூன்றாவதாக பாருங்கள், இயேசுவே நம்முடைய ஆசிரியராக இருக்கட்டும் என்று பார்க்கலாம். அவரே பாடுகள் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறார். பாடுகள் மூலமாகவே முழு கீழ்ப்படிதலையும் அவர் கற்றுக்கொண்டார். அவருக்கு அதிசயமான உருக்கமுள்ள இருதயம் காணப்படுகிறது. அவரோடு நாம் அதிகமாய் உறவு கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நாம் ஆறுதல் அடைய முயற்சிக்கவே கூடாது. அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் கஷ்டப்படும் பொழுது இல்லாவிட்டால் நாம் சோதனையிலே அகப்பட்டு சிக்ஷிக்கப்படும் பொழுது அநேகர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அந்த ஆறுதல்கள் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதல்கள். அவை நம்மை ஒருபோதும் ஆறுதல் படுத்துவதில்லை. இயேசு நமக்கு போதனை தர நாம் அனுமதிக்க வேண்டும். தனிமையில் அவரோடு சம்பாஷித்து அடிக்கடி வேத வசனத்தை நாம் தியானம் செய்யும் பொழுது அது நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். பிதா நமக்கு வார்த்தையையும் ஆவியையும் ஆண்டவராகிய இயேசுவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பங்களும் தண்டனையும் சிக்ஷையும் நம்மை வசனத்திற்கு நேராக இயேசுவுக்கு நேராகத்தான் நம்மை அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் தமது பரிசுத்தத்திற்கு நம்மை பங்காளியாக்குவார். இயேசுவோடு உள்ள உறவு தானாக நமக்கு ஆறுதலை கட்டாயம் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நான்காவதாக பாருங்கள், விருப்பத்துடன் கற்கும் ஒரு மாணவராய் இருக்க வேண்டும். சோதனை சாலை என்பது ஒரு பள்ளிக்கூடமாய் இருந்தால் அதை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாய் நாம் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிக மிக அதிகமாயிருக்கும். நம்முடைய அறிவீனத்தை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? நமக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று எப்பொழுதுமே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். துன்பங்களிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களுக்கு போதிக்கும் மற்றும் ஞானத்தின் வாக்குத்தத்தம் இருக்கிறது. காதுகளை திறந்து வைக்க நாம் நாட வேண்டும். இதனால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நாம் அதை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனை போல என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்விதமான ஒரு மனநிலையிலே அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அப்படித்தான் நாம் ஆவிக்குரிய சோதனை சாலைகளிலே நாம் போடப்படும் பொழுது நமது இயேசுவே நமது ஆசிரியர் என்று பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு நேராகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாகவும் நாம் அமைதலோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. முழு விருப்பத்தோடு அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும், அவர் போதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இதில் நம்மை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நீர் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94:12 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நெறிவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோப்பு 1:2-4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சோதனை காலத்தை பாக்கியமான காலமாக நாம் எண்ண வேண்டும். அதோடு பிதாவோடு நெருங்கிய உறவு கொள்ளும் ஒரு காலமாகவும், அதனால் அவரது பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளி ஆகிறோம் என்றும் நாம் எண்ணிக்கொண்டு அதில் மிகவும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாங்கள் நாம் மகிழ்ச்சியோடு கூட சொல்லலாம், நான் துன்பப்பட்டது நல்லது என்று சங்கீதக்காரனை போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நாம் கட்டாயம் நம்மால் சொல்லக்கூடும். பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையின் இரண்ட சோதனைகள் வரும்போது உம்முடைய வசனம் காண்பிக்கும் மகிமையான ஒளிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் இதன் மூலம் எனக்கு போதித்து உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக நீர் என்னை மாற்றுகிறீர் என்று நான் உம்மில் விசுவாசமாயிருக்கிறேன். நீர் உமது சொந்த குமாரனுடைய பாடுகளையும் மரணத்தையும் அனுபவிக்க செய்து அதன் மூலம் பரிசுத்தத்தை எனக்கு அருகிலே நீர் கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக மாற வேண்டும் என்று சொல்லி நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சிட்சையை நாங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். உமது விலையேற பெற்ற பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஆலோசனையை மாத்திரம் என்னில் நிறைவேற்றும், உமது சித்தத்தை செய்யும்படி நீர் என் கைகளை பழக்கு வித்திரளும் என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் நாம் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். கடைசியாக பாருங்கள், கிறிஸ்துவுக்காய் நம்மை நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டியதன் ஒரு அவசியம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மத்தேயு 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதான் நமக்கு மிக சிறந்த முன்மாதிரி. நாம் அவரை பின்பற்ற அழைக்கிறார். நாம் தான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருக்கு பின் செல்லும்படியாக நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவர் தகுதியும் உத்தமமும் உடையவர். அவர் நம்மிடம் அதிகமாய் கேட்கிறார், ஆனால் அவரை முழுமனதோடு பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் மிக அதிகமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எஜமானுடைய உபயோகத்துக்கும் எல்லா நிற்கரியைக்கும் ஆயத்தமான பாத்திரமாய் நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேளையில ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கேட்டுக்கொண்ட இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் சிற்சையிலும், ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்லயும் நாங்கள் இருப்போமானால் கர்த்தத்தாமே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது வசனமும் வாக்கு தத்தங்களும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீட்பரேசுவினான் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: நன்றி சகோதரி, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. வாழ்த்துக்களமா, ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோமா.
0: நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நிறம் கலையத்திலே 1:16. இப்பொழுது மீண்டுமாக நாங்கள் இன்னும் ஒரு ஆலோசனை பகுதிகளை செல்ல இருக்கிறோம். எங்களோடு டாக்டர் செல்வின் ராஜேஸ்வராஜ் அவர்கள் இணைந்து ஆண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர் டாக்டர் செல்வின் ஜெயசுராஜ், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த நல்லா இருக்கிறோம் பிரதர்.
1: நல்லா இருக்கிறீங்களா? மிக மகிழ்ச்சி. என்ன விசேஷம் அங்கு உங்களோட தேசத்துல? ஒண்ணுமில்ல
3: பிரதர், பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல பிரதர்.
1: ஒண்ணுமில்ல, எல்லாம் நார்மல், அது நடக்கிற மாதிரியே நடக்குது. ஓகே,
3: ஆமாங்க, ஆமா.
1: இன்றைய நாளும் ஆண்களுக்கான ஆலோசனை பகுதிகளை வழங்குங்கள் ஐயா.
3: கண்டிப்பா பிரதர், இன்னைக்கு ஆண்களுக்குரிய ஆலோசனை பகுதியில் உங்களோட கூட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முழு நம்பிக்கையா இல்லை தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு எதையெல்லாம் இன்னைக்கு மிக அவசியமா இருக்குதுன்றதை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற பாதையில நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு நிறைய நேரங்களில் நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 24 மணி நேரம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 23 மணி நேரம் 55 நிமிடம் சுற்றி இருக்கிறவர்களால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கிறது, சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம இவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம நடந்து போகிற பாதையை குறித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட கூட பார்க்குறேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த பாதை, வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கைன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. எத்தனையோ விதமான பாதைகள் இந்த பூமியில் இருந்தபோதும் நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்மளை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரிந்தெடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை தான். இதை நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோங்க. ஏதோ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த வாழ்க்கைக்கு வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வற்புறுத்தி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு வந்துடுது. அப்படி கிடையாது. எத்தனையோ விதமான வாழ்க்கைகளின் முறைகள் இருந்தாலும் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் குவாலிட்டி. இதுக்கு மேலே பெட்டர் குவாலிட்டி கிடையாது. அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்கட்டும், முதல்ல நீங்கள் அதை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லைஃப் உங்களுக்கு. நீங்கள் இதை விட்டுட்டு வேற வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னோம்னா, நம்ம தெரிந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம், அது சரியா தவறான்னு நிறைய நேரங்களில் ஒரு குளறுபடி வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று தெளிவுபடுத்திக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைஃப் இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீ செய்கிறத இப்படி மாற்றிக்கிட்டேன்னா உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு நீ இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு சில காரியங்களை சொல்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் விட நீங்கள் பெட்டரான ஒரு லைஃபை சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கங்க. பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட பெருசு உயர்ந்தது நீங்கள் தெரிந்தெடுக்க எடுத்திருக்கிற இந்த பாதை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட இது அதிகம், ரொம்ப ஹைக்கானது. ஆனால் அவங்க வந்து நீங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிற பாதையை அவங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் விட அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட நீங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிற உங்களுடைய இந்த பாதை தான் ரொம்ப பெட்டரான ஒரு பாதைங்க, உயர்ந்த ஒரு பாதை. இந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது எப்பவுமே உங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம் இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பூஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதை வந்து நீங்களே உங்களுக்குள்ளாக உருவாக்கி கொள்ளணும். ஐ ஆம் த பெட்டர் பர்சன், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃப்பில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து தான் உள்ளதிலே பெட்டரான ஒரு பாத். இதை நான் வந்து போகும்போது நான் எப்பொழுதும் என்னையே நான் என்னை உற்சாகப்படுத்தி கொள்ளணும். நிறைய நேரங்களும் இங்கே தான் நம்ம விழுந்து போயிடும். நான் என் வாழ்க்கையில் எது பெட்டர்னு நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாதையில் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த வேலையை என்னால் உருப்படியாக செய்ய முடியும் நம்ம நினச்சிட்டு பல நேரங்களில் விழுந்து போய்டுறோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிருது. உண்மையிலேயே நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாத்தம் கரெக்டான பாத்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பாதை, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எதையோ சக்சீட் பண்ணணும்னு இதை எடுத்திருக்கிறீங்க, இதை செய்தே முடிக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படணுமா இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதை வந்து ஆட்டி படைக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய நேரங்களில் நம்ம இங்கே விழுந்து போய்டுறோம். பிறர் என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1000 பேர் 1000 சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விதத்தில் குத்தி காமிச்சிட்டு இறக்கி பேசிட்டு நம்மளுடைய தராதரத்தை வந்து ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு குளிச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் ஏதோ ஒரு காரியம் ஒரு நல்லதாகவோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிச்சுவேஷனோ ஒரு ஒன்று உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க. நூறு பேரும் உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் சரி, நீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கும். அந்த ஹோப்ல யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு பலம் இருக்கும். இந்த பாத்தை நம்ம எப்படியும் ஃபினிஷ் பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். எத்தனை விதமான ஒரு இடர்கள் இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற பாதையில ஏதோ ஒரு நன்மையானது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருக்குங்க எல்லா சிச்சுவேஷன்லையும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்வோம்னா அந்த சிச்சுவேஷனையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போமே தவிர அதற்குள்ளாக நம்ம நிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குதே, நான் சூஸ் பண்ண இந்த பாத்திரத்தில் நினைச்சு நிக்கிறதுக்கு ஒரு பாதை ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குதே அப்படின்றத நம்ம யோசிச்சு அதுல நம்ம பலப்படணுமே தவிர எப்ப பார்த்தாலும் சுத்தி இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்றதையே யோசிச்சுட்டு இருக்க கூடாதுங்க. இல்லை, நம்மளுடைய பாதையில் நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம ஆள வேண்டியது மிகவும் அவசியம். இதில் இந்த ஜாக்கிரதையாக வாழ்கிறதுன்றது வேற, நம்ம எடுத்திருக்கிற இந்த பாதையே வந்து ரொம்ப மோசமானதாக நினச்சி இதை விட்டு விலகிடலாமா நம்ம நினச்சிட்ருக்கிறது சுத்தமான கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன்று. நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அவர் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு எச்சரிக்கையாக ஓட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஓட்டி கொண்டு இருக்கும் அந்த பாதையில் வந்து எந்த விதமான கரடு முரடான காரியங்கள் இருக்கலாம், ஒரு ஒரு அடல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பர்சன் வந்து போயிட்டு இருக்கிறார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்காம அந்த ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சரியான பாதையை சூஸ் பண்ணிட்டு அவர் ரைட் பண்ணுறாருனா ஹீஸ் அ காசியஸ் டிரைவர், ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம ஒரு டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் வண்டியே ஓட்ட மாட்டேன், அந்த பாதைக்கே நான் போக மாட்டேன், வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டி வராங்க அப்படின்னா அவங்க அந்த டிரைவரை வந்து நம்ம காசியஸ் டிரைவர் சொல்ல மாட்டோம், அவரை டிரைவர்னே சொல்ல மாட்டோம். இவர் என்ன ஒரு மனநிலைமையில் இருக்கிறாரு, வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டாமல் இருக்கிறாரு, இந்த நிலமையில் இந்த மாதிரியான ஒரு கரடு முரடான பாதையில் ஓட்டக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறாரே நம்ம நினைப்போம். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம எடுத்திருக்கிற பாதையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர இனிமே நான் இந்த பாதையிலேயே போகக்கூடாது, இந்த காரியத்தையே நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் எந்த நேரத்துலையும் நான் வந்து என்னுடைய மைண்ட்குள்ளே நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடாதுங்க. நிறைய நேரங்களில் இதுதான் நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கிறேன், ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது தேவையில்லாத அந்த ரிஸ்கான ஒரு காரியங்கள் வரும்போது அதை உதறி தள்ளிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஜாக்கிரதையாக நடந்து போகிறது மிகவும் அவசியம். அதுக்காக நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையவே விட்டுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சரியான காரியமே கிடையாதுங்க. ஒரு மனிதன் கிட்ட வந்துங்க, ஒரு கிரீக் மித்தாலஜியில வந்து ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்து ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும், சிமேரான்றாங்க. அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சிங்கத்தோடைய தலையா ஆட்டுடைய உடம்பு அப்புறம் ஒரு பாம்புடைய டெய்ல் வச்சு ஒரு அனிமல் மாதிரி ஒரு மித்தாலஜி கிரீக் மித்தாலஜியில இருக்குது. இது வந்து எப்படி செய்யறதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா, மூணு டிஃப்ரெண்டான விஷயத்த வந்து அவன் கையில் கொடுத்துட்டாங்களா, இது ரெண்டு மூணையும் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு அவன் மூணையும் இணைச்சிட்டான், அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரீக் மைத்தாலஜியில் ஒரு பெரிய அனிமல் போல இன்னைக்கு காட்சி அளிக்கிறது. இது என்ன அப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து இருக்கும்போது டிஃப்ரெண்டான திங்ஸ் எது வந்தாலும் அதை சேர்த்து ஒன்று பண்ணி நம்மளுடைய லைஃப்க்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துருச்சே, இதை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, இதை நான் வந்து பெட்டராக என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ட்டு நான் விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்க. எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் எந்த காரியத்தில் யார் ஈடுபட்டாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பாதையில் எதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அதை நீங்கள் அப்படி பயன்படுத்தணும். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நம்முடைய கரத்தை ஈஸியாக இன்னொருத்தர் மேலே கையை காமிச்சு விட்டுருவோம். இவர் என் பாதையில் குறுக்க வந்தனால தான் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இவங்கெல்லாம் நான் நல்லா போயிட்டு இருக்கணும்னு நினைக்காம என்ன வேணும்னு கெடுக்கணும்ன்ட்டு இந்த பாதைக்குள்ளாக அவங்க வந்து என்னை மாத்திட்டாங்க, என்னுடைய இமேஜினேஷன் போச்சு, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான காரியத்தை நீங்க தயவு செஞ்சு எந்த நேரத்திலையும் நீங்க உங்க மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் உங்க லைஃப்குள்ள வந்தாலும் சரி, யார் எந்தெந்த காரியங்களை எப்படிலாம் கொண்டு வந்து சொன்னாலும் சரி, நீங்க முடிவு பண்ணி எடுத்திருக்கிற இந்த காரியத்துல நீங்க அனுமதிக்காம யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறது என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. நிறையா பீப்புள் நம்ம போகிற பாத்தில் க்ராஸ் பண்ணி வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம போகிற பாத்த மாற்றிக்க முடியாது. அவங்க வர நேரத்தில் கொஞ்சம் பாஸ் பண்ண வேண்டியது இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவங்க கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க ஒருத்தர் நமக்குள்ளே வந்து அங்கே கிராஸ் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்றக்காக அதே இடத்துல நின்று அங்கேயே யோசிச்சுட்டு போக வேண்டிய பாதையை மறந்து போயிடாதீங்க. நமக்கு நிறைய நேரங்களில் அநேக விதமான அந்த ஒரு கனவோடு நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இது கனவு அப்படின்றது வந்து எப்படின்னா ஏதோ ஒரு ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நடக்கிறது கிடையாது. இட்ஸ் அ சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், கண்டினியூஸாக ஏதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயந்தான் ஒரு ட்ரீம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனவுன்றத இது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கலாம், சம்டைம்ஸ் நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள், நம்ம எடுத்திருக்கிற இந்த வேலையில் நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பாத்திரம் இப்படிலாம் நடக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சீரியஸான திங்ஸ் வந்து கண்டினியூஸாக இதுக்கடுத்துன்னு ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று தடைப்பட்டுட்டா அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய நல்லதும் கெட்டு போய்டும் நம்ம நினைக்கிறது வந்து தவறான காரியங்க. இட்ஸ் கம்ப்ளீட், நீங்கள் எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மிஸ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், த தேர்ட் ஸ்டெப் ஸ்டில் தேர், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம நினைக்கிற நினைப்புகள் எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளும் நமக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நினைவுகளும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நினைவுகளும் சரி, காலங்காலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பார்த்த குறித்து நீங்கள் கொஞ்சம் காலங்களுக்கு விருப்பாது ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் வரலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு தவறாக பேசிகிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் கூட நிற்கலாம், உங்களுக்கு எதிர்ப்பாக பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட உங்களோட கூட சேர்ந்து நாளைக்கு பயணிக்க நேரிடலாம். அப்படி இருக்கும்போது எது நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பாத் இருக்குது பாருங்களேன், அந்த பாத்துல நீங்க நிலைச்சு நின்று ஓடிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உங்க கூட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாத்தை நான் சூஸ் பண்ணணும்னா நான் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பாதையை உருவாக்கினது என்னுடைய முழுமையான சம்மதத்தோடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதை கொடுத்தது நம்மை உருவாக்கின கடவுள் என்பதை நீங்க நினைச்சிங்கன்னா மாத்திரம்தான் நீங்கள் தெரிந்தெடுக்கிற பாத் வந்து எவ்வளவு வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாத்தை நீங்களா தற்செயலாக நீங்கள் எடுத்துக்கலைங்க, காட் கம்பல்சரி பர்பஸ்ஃபுல்லாக உங்களுடைய இந்த கிரியேஷனுக்கு இந்த டைமில் நீங்கள் இந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னு உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹாப்பினஸை கம்ப்ளீட்டாக கொடுக்குறீங்க, உங்களுடைய பாசிட்டிவிட்டி இதில் நிறைய இருக்க போகுது. அப்படி நீங்கள் கடவுளுடைய பாதையில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் தேர்ட் பர்சன்ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்களோ யார் இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணதை எந்த நேரத்துலையும் விட்டுறாமல் இடறி போகாமல் ஜஸ்ட் கோ அஹெட்ங்க. காட் ரியலி பிளெஸ் யூங்க. தேங்க்யூ.
1: ஆமீன் ஆமீன். மிக ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆலோசனை. இதை கேட்டுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கூட நீங்கள் சொல்கிற விடயங்கள் எல்லாமே மிக சரியாக ஒத்துப்போகிறதா இருந்தது. எந்த இடத்திலும் நாங்கள் அங்கு இங்கு என்று அலையாதபடிக்கு எங்களை நோக்கி, அதாவது 21 வருடங்களே அடுத்த மாதம் நாங்கள் கழிக்க இருக்கிறோம் இந்த ஊழிய பாதையில். ஆயிரக்கணக்கான மக்களை நேர்களையே நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். இப்போ அநேகர் இல்லாவிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு பின்னாக எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவது அல்லது விமர்சிப்பது மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அல்லது இப்படிப்பட்ட மக்களினுடைய விமர்சனங்களை பின்னாலிருந்து கேட்கும்போது ஏசாயா 58வது வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இந்த வசனம் தான் என்னை திடப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மக்களை நான் கேட்பது, நேரடியாக உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் என்னோடு பேசிக்கொள்ளுங்கள், எனக்கு பின்பதாக பேசி மற்ற உறவுகளை நீங்கள் தவறான பாதைக்கு கொண்டு போய் விட வேண்டாம் என்பதுதான் எனது ஆலோசனை. இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த ஆலோசனை என்ன இன்னும் பக்குவப்படுத்துகிறது, இன்னும் எழுந்து ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க அநேக மக்களை அவர்களுக்கென்று தயார்படுத்த, கத்தருக்கென்று தயார்படுத்த இன்னுமாக இது இன்னுமாக தொடர்ந்து ஓடுவதற்கு இது எனக்கு மிகவும் பலன் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக மிக நன்றி சௌரன், டாக்டர் செல்வின் வாழ்த்துக்களை.
3: நன்றி பிரதர், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் பிரதர்.
1: ஆமா, நீங்க ரெண்டு தடவை வந்தாலும் அப்படி போல்டா பேசிடுறீங்க. ஒவ்வொரு வாரம் நீங்கள் வர வேண்டும், அநேக காரியங்களை எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் தேவை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்கிற உறவுகள் குடும்பங்கள் ஆயிருந்தாலும், இது உண்மையிலே ஒரு காலத்துக்கு உரிய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். மிக மிக நன்றி, வாழ்த்துக்கள் சௌரன். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் நிச்சயமாக இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கூடாக எங்களுடைய ஆலோசனை பகுதிகளை நாங்கள் கேட்க அதன்படி நடக்க கத்திரங்களுக்கு உதவி செய்வாங்க.
3: நிச்சயமா பிரதர், ஆமே.
1: நன்றி, நன்றி சௌரன்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதிலே 1:34. அடுத்து 1:45 வர இருக்கிறது வேதம் வாசிக்க கேட்போம். இந்த நாளும் எங்களோடு இணைந்து ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி வாசிக்க இருக்கிறார்கள். பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். நாங்களும் அந்த நேரத்தில் வேதாமத்தை எங்கள் அருகில் இருந்தால் எடுத்து அவர்களோடு இணைந்து வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம், படிப்போம். இன்றைய நாட்களில் அநேக மக்களுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரங்கள் மிக மிக குறைவு. உண்மைதான், அதில் மாற்று கருத்தில்லை. காரணம், வேகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வேதத்தை விட்டுவிடக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனபடியால் முடிந்த அளவுக்கு இந்த வேதத்தை எந்த நிலையில் இருந்தாலும், அல்லது வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது டிரைவராக இருந்தாலும், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், மற்றும் படுக்கையில் இருந்தாலும் இந்த வேதத்தை நாங்கள் கேட்க, அல்லது வயதான மக்களுக்காக, கண் தெரியாத மக்கள் இருக்கலாம், அவர்களால் வேதத்தை வாசிக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனபடியாக இதை உதாசீனப்படுத்தாதபடி நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். வேதத்தை வாசிக்கிற சகோதரிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேரம் கலையத்திலே 1:35, இன்னும் 10 நிமிடத்தால் நாங்கள் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்க்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 1:41, வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்கிறதும் கேட்பதும்.

0: நேரம் கலையதிலே 1:45. இது வேதம் வாசிப்பதற்கான கேட்பதற்கான நேரம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமே ஆமே. நன்றி அம்மா. எங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள், உங்களை போன்ற மக்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டவனாக என்றென்றும் இருப்பேன். தொடர்ந்து இன்றைய நாளும் அவனுடைய வேதத்தை நீங்கள் 3 வாசிக்க இருக்கிறீர்கள். ஆரம்பிங்களும்.
1: சோத்ரம் ஆண்டவரே, தாப்பனே தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொரு இங்க தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கேட்கிற ஜனங்களும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இதை பலப்பட நீங்கள் கிருப தரும்படியா உங்களுடைய கருத்துக்குள்ளே நான் தந்து என் தேவனே இந்த நாளை உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 21 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும் போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சன்னதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெஞ்சமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிட்டு மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலியாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாலியத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாலியத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பெஞ்சமீனர் திரும்ப வந்தார்கள். கீழையாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரிகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்கு மனஸ்தாபப்பட்டார்கள். பெஞ்சமீன் கோத்திர ஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்களை கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெஞ்சமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலிலிருந்து சிகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பெஞ்சமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக, இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கு தங்கள் குடும்பத்துக்கு போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 43 அதிகாரத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்தேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும் படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அறங்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படுவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வெளிச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆமென். அடுத்ததாக யோவான் வாசிக்க கேட்போம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன்.
0: ஆமேன். நன்றி சகோதரி, மிக அழகாக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இது நல்லொரு பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட பணியை, நச்செய்தி பணியை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி அம்மா நன்றி. உங்களை மீண்டுமாக 3 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஜபத்துக்காக.
1: ஓகே பரவாயில்ல. ஓகே.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: தொடர்ந்து நாங்கள் பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்தை கேட்க இருக்கின்றோம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த இஸ்ரேலின் மருத்துவமனை கூர்ந்து கவனிக்கப்படும் அமெரிக்க அதிபர் எடுக்க இருக்கும் முக்கிய முடிவு. காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பலியான பல பாலத்தீனர்கள் உணவு விநியோக மையத்திற்கு அருகிலும் தாக்குதல்கள். 3D மூலம் விண்வெளி வீரர்கள் உணவுகளை பெற முடியுமா? ஆரோக்கியமான விண்வெளி உணவுகளுக்கான சோதனை முயற்சி குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவிய ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் கணிசமான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன.

0: லூசி வில்லியம்சன் பீர்ஷெபாவில் சேதமடைந்த மருத்துவமனைக்கு அருகிலிருந்து வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
1: There was still smoke billowing from this building.
2: தாக்குதலுக்கு பல மணி நேரங்களுக்கு பிறகும் இன்று காலை இங்கு நாங்கள் வந்தபோது கட்டிடத்திலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவசர கால குழுக்கள் இன்னும் நோயாளிகளை வெளியேற்றி வருகின்றன. கட்டிடத்திற்குள் ஏற்பட்ட சேதங்களை இன்னும் மதிப்பிட்டு வருகின்றன. விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என நினைத்து அதிக மருத்துவ பணியாளர்களுடன் பல வாகனங்கள் வரிசையாக சம்பவ இடத்திற்கு காலையில் வந்தன. ஆனால் தாக்கப்பட்ட பகுதியில் உள்ள பெரும்பாலான நோயாளிகள் சமீபத்தில்தான் இந்த மருத்துவமனையின் நிலத்தடி தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்ற டொனால்டு டிரம்பின் கோரிக்கைக்கு மறுமொழியாக வரும் இந்த தாக்குதல் இருதரப்பினரும் புதிய இலக்குகளை குறிவைத்து வேறுபட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் மோதலை தீவிரப்படுத்தக்கூடும் என்பதையே நினைவூட்டுகிறது.
0: ஈரானின் நாத்தன்ஸ் உள்ளிட்ட அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது. செயல்படாத அராகனநீர் அணு உலை இலக்குகளில் ஒன்று. கதிரியக்கம் பரவும் அபாயம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகளை ஈரானிய அதிகாரிகள் துண்டித்துள்ளதால் அந்நாட்டுக்குள் நடப்பவை குறித்து நம்பகமான தகவல்களை பெறுவது கடினமாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக அறியப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிகிறது. அமெரிக்க தலையீட்டால் சீர் செய்ய முடியாத சேதம் ஏற்படும் என்று ஈரானின் அதிஉயர் தலைவர் டிரம்ப்பை எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் ஜாக் வான் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: ஈரானும் இஸ்ரேலும் ஒரு வாரமாக பரஸ்பரம் தாக்கிக் கொள்ளும் நிலையில் அது முடிவடைவது போல தோன்றவில்லை. இந்த காணொலியில் காணப்படுவது போல ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதை சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை நேரடியாக தாக்குவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வரும் நிலையில் இந்த போர் அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கும் பரவக்கூடும். ஈரானின் அணுசக்தி நிலையமான ஃபோர்டோவை அமெரிக்காவின் பங்கர்களை அழிக்கும் குண்டுகளால் தான் நிலத்தில் ஆழமாக ஊடுருவி தாக்க முடியும். அது அதிபர் டொனால்டு டிரம்ப் தாக்கக்கூடிய இலக்கு. அவர் இப்போது ஈரானை தாக்கும் திட்டத்தை அனுமதித்துள்ளார் என்று பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான சிபிஎஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்ளலாம் என்று எண்ணி தன்னுடைய இறுதி உத்தரவை இன்னும் டிரம்ப் வழங்காமல் உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவல் அலுவலகத்தில் நேற்று பேசிய அதிபர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு இன்னமும் சாத்தியம் உள்ளதாக கூறினார்.
4: அவர்களுக்கான சிறந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக ஈரான் இருந்தது. இது இன்னும் நடக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் வந்து எங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். வெள்ளை மாளிகையில் என்னை சந்திக்க விரும்பினர். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது.
3: பேச்சுவார்த்தை அல்லது சரணடைவது என்கிற கருத்தை உடனடியாக ஈரானியர்கள் மறுத்துள்ளனர். ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. ஆனால் ஈரானை நேரடியாக தாக்குவது என்பது எல்லை மீறிய செயலாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி அச்சுறுத்தல் என எதிர்ப்பு செய்தியோடு ஈரானின் அதிஉயர் தலைவர் தொலைக்காட்சியில் தோன்றி எச்சரித்தார்.
5: இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு ஈரானுக்கு ஏற்படுவதை விட அதிகமாக இருக்கும். அமெரிக்காவின் ராணுவ தலையீடு அதற்கு சீர் செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும்.
3: இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் முற்றுவது குறித்து உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. ஈரானிய தலைவரை கொன்று ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பான திட்டத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். தங்களது தலைவர்களோடு ஒன்றுபட்டுதான் ஈரானிய மக்கள் அணி திரள்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு அவையில் ஈரானால் கூட்டப்படும் அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போர் மேலும் தீவிரமடைவதை தடுக்கும் இறுதி முயற்சியாக அதே நாளில் ஜெனீவாவில் ஈரானியர்களை ஐரோப்பாவின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்க உள்ளனர். ஆனால் இப்போதைக்கு உண்மையான முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கையில்தான் உள்ளது.
0: காசாவில் இன்று நடந்த தாக்குதல்களில் பாலத்தினர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இடம்பெயர்ந்தவர்களின் தற்காலிக கூடாரங்கள் மீதான தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் உதவி விநியோக மையம் அருகே இருந்த 15 பேரை இஸ்ரேலிய துருப்புகள் சுட்டுக் கொன்றதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் பொது பாதுகாப்பு முகமை கூறுகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிக்கவில்லை. தாய்லாந்து பிரதமர் பெடாட்ரான் ஷின்வாட்ரா முன்னாள் கம்போடிய தலைவர் ஹூன்சன் இடையிலான தொலைபேசி உரையாடல் கசிந்த நிலையில் தாய்லாந்தின் பிரதமரின் கூட்டணி அரசு கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோபம் அதிகரித்துள்ளதால் முக்கியமான கூட்டணி கட்சி வெளியேறியுள்ளது. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையில் தாய்லாந்தின் ஒருமைப்பாட்டிற்கு பிரதமர் சேதம் விளைவித்துள்ளதாக பூம்ஜதாய் கட்சி தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களின் உணவுகளை விண்வெளியிலேயே உருவாக்கும் சோதனை வெற்றியடைந்தால் பெரும் திருப்புமுனை ஏற்படும். இது தொடர்பான உணவு ஆய்வக செலவுகளை குறைப்பதை ஐரோப்பிய விண்வெளி முகமை

0: இலக்காக கொண்டு செயல்படுகிறது.
1: 5 4 3 2 1 ignition, engines full power and lift off. Go Falcon, go bandwagon 3.
2: மேலே சுற்றுப்பாதையில் டெஸ்ட் டியூபுகள் மூலம் விண்வெளி வீரர்கள் தங்களுக்கான உணவை உருவாக்க முடியுமா என்பதற்கான சிறிய அளவிலான சோதனை செய்யப்படுகிறது. சிறிய மாதிரி வடிவமான இதில் மரபணு மாற்றப்பட்ட ஈஸ்ட் உருவாக்கப்படுகிறது. புரதங்கள் பவுடராக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை அனைத்து வகையான உணவுகளாகவும் மாற்றப்படலாம்.
3: They can produce proteins, they can produce
4: புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள், ஃபைபர்கள் உருவாக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றை கலந்து பல்வேறு வகை உணவுகளாக உருவாக்கலாம்.
5: விண்வெளி நிலையத்தில் உங்களுக்கு பிடித்தமான இறைச்சி துண்டை 3D பயோ பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் செய்யலாம் என்பதை கற்பனை செய்து பாருங்கள்.
2: இறைச்சியாக மாற்றலாமா?
3: Yes, that's the aim.
2: இப்போது விண்வெளியில் சாப்பிடுவது என்பது சிறந்த அனுபவமாக இருப்பதில்லை. பெரும்பாலும் உறைந்த, உலர்ந்த அதே போன்ற உணவுகள் தான். அதன் விலையும் அதிகமாக உள்ளது.
3: The researchers are doing this experiment.
2: விண்வெளிக்கு உணவை அனுப்புவதற்கு அதிக செலவாகும். ஆகவே ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். விண்வெளி வீரர் ஒருவர் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு 20,000 pounds செலவாகும். விண்வெளிக்கு சென்று அங்கு வாழவும் பணியாற்றவும் நூற்றுக்கணக்கான விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான இலக்கை நாசா அடைந்தால் அதன் செலவுகள் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்படும் இதுபோன்ற உணவு விலை மலிவாகவும் இருக்கும், அதோடு சுவையான மாற்று உணவாகவும் இருக்கும். ரசாயனத்தை உணவாக மாற்றுவதுதான் ஜாகூப்பின் பணியாகும். அனைத்து பொருட்களும் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட முடியும். சுவையான டம்ப்ளிங்ஸ்களை உருவாக்கும் அந்த நாளிற்காக முயற்சித்து வருகிறார்.
6: பல்வேறு பொருட்களை உங்களால் உருவாக்க முடியும் என்பதால் பிரெஞ்சு, சீன, இந்தியா என எவ்வகையான உணவாக இருந்தாலும் விண்வெளியில் அதனை பிரதி எடுக்க முடியும்.
2: 1991 சோவியத் யூனியனின் மிர் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் பிரிட்டன் விண்வெளி வீராங்கனை ஹெலன் ஷார்மன், எதிர்காலத்தில் உணவு எப்படி இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்?
7: அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய சுவை எனக்கு பிடித்திருக்கிறது. விண்வெளியில் உணவு சலிப்பாக இருப்பது மிகப்பெரிய சிக்கல். விண்வெளி வீரர்கள் உடல் எடையை இழப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிக வகையான உணவுகள் இல்லாததால் அவர்கள் அதிகம் சாப்பிட மாட்டார்கள்.
2: சில மணி நேரங்களுக்கு புவியின் சுற்றுப்பாதையில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் பல்வேறு சோதனைகளில் இதுவும் ஒன்று. அனைத்தும் சரியாக நடந்தால் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்ட உணவுகளை இன்னும் சில ஆண்டுகளில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் சாப்பிட முடியும்.
0: நிறைவாக டென்மார்க்கில் நடைபெறும் பட்டம் பறக்கவிடும் திருவிழா குறித்து பார்க்கலாம். பெனியூ தீவில் நடைபெறும் 40th பட்ட திருவிழாவில் பல நாடுகளின் மக்கள் கலந்து கொள்கின்றனர். விரிவான கடற்கரைகளும் தொடர்ந்து வீசும் காற்றும் இந்த விழாவுக்கு இயற்கையான தளத்தை உருவாக்கி கொடுப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:11 2:30 வருகிறது. கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் என்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் சகோதரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். பின் மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட். சாரி சுசியம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம்மா. ஜெசந்தாவுக்காக நீங்க தொடர்ந்து பிரே பண்றீர்கள். வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் அவரும் சுகத்தோடு வானொலியில இணைந்து கொள்வார்கள். கூடிய விரைவில் பாஸ்டர் எப்படி இருக்கிறார்?
1: பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு. கட்டட கிருபியல்ல.
0: மேலும் கூட வீட்டு டோக்கி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குது. நல்லா இருக்கு.
0: ஆமா, இடையிடையே சத்தம் போடுவேன்.
1: ஆமா, இடையில இடையில சத்தம் போட்டுட்டு அட்டென்ஷன்
0: கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, வீட்டு செல்ல பிராணிகள் அப்படித்தானே. சரி, இன்றைய நாள்ல பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்குங்கள், ஆரம்பிங்கள்.
1: ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு கிருபை இருந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மதியம் விளைக்காய் இம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மட்டுமாக நீ நடத்தி வருகிற மகத்தான கிருபிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில இந்த அருமையான சகோதரி ஜெசிந்தா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் தேவன் உம்மை கர்த்தாவே உறுதியாய் பற்றிருக்கிற இந்த மகளுக்கு கர்த்தாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ வெகு சீக்கிரமாய் கட்டளையிட்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தெய்வீக பலத்தினால இடை கட்டுமதியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ பலப்படுத்தும் ஐயா, உற்சாகப்படுத்தும் ஐயா. எல்லா விதமான அந்த செஸ்ட்ல இருக்கிற எல்லாம் இருமல் சளி, கர்த்தாவே, அந்த லங்ஸ்ல இருக்கிற என்ன எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவை நேராக்கி அப்பா நல்லா சுவாசிக்கும்படியான ஆண்டவரே கிருபையில கொடுத்துடலாம் அப்பா. அவனுடைய சுவாசத்தை மகளுடைய கர்த்தாவே அந்த நுரையீரல்ல அப்பா நீர் போடும்படியாய் செபிக்கிறோம். ரத்தம் ஒரு முறை கூட கர்த்தாவை பாய்ந்து செல்லட்டும் ஐயா. கர்த்தாவை பலமீனமா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நீ பலப்படுத்தும் கர்த்தாவே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கட சகோதரன் காய்ச்சிப்பிக்கிறோம். அவர்களை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இம்மட்டுமாக நடத்தி வருகிற கிருபைகள் காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல இணைந்து இருக்கிற, இதுல ஊழியம் செய்கிற அப்பா, இந்த ஊழியத்திற்கு கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில பெண்களுக்காக மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான உற்சாகமூட்டுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். ஏசாயா அதற்கு ஆதாரமாக ஏசாயா 43:4 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார். அநேகர் இந்த நாளில பலவித காரணத்தினால நல்ல மனம் சோர்வுற்று காணப்படலாம், பலவீனமா இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில், நீ அருமையானவள், நீ அருமையானவன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லு இந்த நாளில் சொல்கிறார். கர்த்தரை, கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் காண்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என் பார்வையில விலையேற பெற்றவன். என் கையிலே கனத்துக்குரிய கிருபையின் பாத்திரம், உன்னை என் கரங்களிலே அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாக வைத்திருக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உன்மேல் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று மனதுருகி சொல்கிற ஆண்டவர் நம் மத்தியில இந்த நாளிலே காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பார்வையில நாம் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், அநாதைகளைப் போல காணப்படலாம். நம்முடைய உறவுகளும் உறவினர்களும் நம்மை வெறுத்து வேண்டாம் என்று தள்ளி இருக்கலாம். ஆனா இந்த நாளில நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடியினால அவருடைய பார்வையில நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவ கிருபை நம்மை சந்தித்தபடியினால அந்த கிருபை சாதாரணமாக உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையே உயர்த்தவும் அவரால் முடியும், அவரை அவர்களுக்கு முடிசூட்டவும் அவராலே கூடும். கர்த்தருடைய விலையேற பெற்ற இரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த நாளில எரேமியா 15:19 விதமாக வாசிக்கிறோம், நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் பொலி வாய் போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்படலாம். நம்முடைய நண்பர்கள் கூட அப்படி ஒரு மாதிரி அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் அவங்க மத்தியிலிருந்து நாம் வந்து பிரித்தெடுக்கப்படும் போது நான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் அவர் வாய்ப்போலாய் இருப்போம். நாம் அவர்களிடத்துல திரும்பாமல், அந்த மக்களிடத்துல திரும்பாமல் அவர்கள் நம்மிடத்துல உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மையினால தங்களை தாங்களே குறைவுகளாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். சிலவங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அவங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள் தாங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் காணப்படலாம். தங்களை குறித்து ஆண்டவர் எவ்வளவு உயர்வான மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் யாருமே அறிந்து கொள்ள இந்த நாளில் இப்படி மனத்தாழ்மையாக இருக்கும்போது நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. இதனால் பல வேளைகளில் நாம் என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு நாளில் ஒருவர் விதமாக தன்னுடைய வறுமை, கடன் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு அவர் பகிர்ந்து கொண்டாராம். அவர் வந்து சாட்சியாக சொல்லியிருக்கிறாரு, இப்படி நான் ரொம்ப வறுமையாக இருக்கிறேன், கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், போராட்டத்தோடு காணப்படுகிறேன், உங்களை விட நான் வந்து மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னபோது அந்த ஆப்போசிட் நபர் சொன்னாராம், நான் என்னுடைய சாட்சி அவர் சொல்கிறாரு. அவருடைய அந்த ஆப்போசிட் நபருடைய சாட்சியை அவர் முதல்ல சொன்னவரிடம், கடன் பிரச்சனை இருக்கிறேன் என்று சொன்னவரிடம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களோட மோசமான நிலைமையில தான் இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்தபோது அவர் என்னை வெளியேற பெற்றவனாய் மாற்றி விட்டார், உங்களையும் அவ்விதமாக மாற்றுவார் என்று அந்த ஆப்போசிட் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்ததான். இதுதான் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டிய காரியம். நம்மிடத்துல யாராவது வந்து ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், நானும் இப்படி தான் இருந்தேன் என்று அவரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ளும் போது, விசேஷமாக பெண்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக விசுவாசம் பெறுகிறதாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு ரகசியமான வார்த்தை இதுதான், நீ தீழ்ப்பானது இன்று வெளியேற பெற்றதை பிரித்து எடுத்தால். சாதாரணமாக பொன்னை வெட்டி எடுக்கும்போது குப்பையான மண்ணிலிருந்து தான் எடுப்பாங்க, பின்னர் பொன்னை வந்து அக்கினியில் போட்டு அவங்க உருக்கி அதில் உள்ள களிம்புகள் எல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறது. அப்பொழுது பொற்கல்லனுடைய முகம் வந்து பளிச்சுன்னு அதில் தெரிகிற வரைக்கும் அவன் புடமிடுகிறான். அப்பொழுது தான் அந்த பசும் பொன்னாக மாற்றப்படுகிறது. அது ராஜாவுடைய தலையில் இருக்கிற வெளியேற பெற்ற கிரீடமாக காணப்படுகிறது, விளங்குகிறது. கிறிஸ்துவின் முகச்சாயல் இதே போல, கிறிஸ்துவின் முகச்சாயல் நம்ம தெரியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை புடம்பிட்டு கொண்டே இருப்பார், அசுத்தத்திலிருந்து அவர் வேறு பிரிப்பார். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது உலகம், மாமிசம், பிசாசு நம்மை முற்றிலும் நீக்கியார், இவற்றிலிருந்து நம்மளை நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிப்பார். அப்பொழுது நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக விலையேற பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். சிலருக்கு வந்து பணம், சிலருக்கு படிப்பு, சிலருக்கு பிள்ளைங்க, சிலருக்கு குடும்பம், அப்போ இவைகள்லாம் விலையேற பெற்றதாக இருக்கும். ஆனால் சாலமன் ஞானிக்கு அவருக்கு ஞானமாக தான் பெருசாக காணப்பட்டது, விலையேற பெற்றதாய் காணப்பட்டது. அது நீதிமன்றிகள் 8:11-12 வாசிக்கும் போது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக ஞானத்தை கண்டடைகிற மனுஷனோ, புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனோ பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கல அது விலையேறப்பட்டது, நீ சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்று நீதிமொழிகள் 3:13-15 வரை வாசிக்கிறதுல நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, பாருங்க புத்தி தான், நல்ல புத்தியோட நான் ஞானமாய் நடந்து கொள்ளணும். இதை நான் ஆண்டவரிடத்துல தான் கற்றுக்கணும், ஆண்டவரிடத்துல தான் கேட்கணும். அவர் தான் நமக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவர். நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் நீக்கி போட்டு, நம்முடைய இயலாமைகளை அவர் எடுத்து போட்டு, நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை தந்து, அவர் நல்ல ஞானத்தை நீ இந்த வழியில நட, நீ இந்த வழியில செய், இப்படி பேசு, ஞானமாய் பேசு, உன்னோட வாயின் வார்த்தைகளெல்லாம் ஞானம் விளங்க பேசு என்று ஆவியானவர் நமக்கு வற்புறுத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு தெரியப்படுத்துவார். பாருங்க பிரசங்கிக்கு விலையேறப்பட்டது என்ன தெரியுமா? நற்கீர்த்தி மட்டுமல்ல, அறிவுள்ள உதடு, பரிமள தைலத்தை பார்க்கலாம். நற்கீர்த்தி நல்லது என்று பிரசங்கி 7:1 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:15 பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தனம். விசேஷமாக பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாள்ல நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் ஒவ்வொருவரோடு சம்பாஷணை செய்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறது? அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா? அது பயனுள்ளதாக இருக்கிறதா? மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவர் ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார், பேசுவதற்கான அந்த திறமைகளை தருவார். ஒரு நம்ம ஒருத்தரை பேசி அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்க ஆவியில உற்சாகம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அது போல நாம் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும் போது விதமாக நாம் நல்ல வழியில நடத்துகிறவர்களாய் காணப்படணும். ஒரு ஒரு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு செல்வ சீமாட்டியும் அவருடைய வேலைக்காரியும் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு போனாங்களாம். அந்த கூட்டத்துல பிரசங்கியார் பரலோகத்தை உள்ள விலை மதிக்க முடியாத கிரீடங்கள், வாசஸ்தலங்கள், சுதந்திரங்களை பற்றி அவர் வர்ணித்து பேசி கொண்டிருந்தாராம். அன்றைக்கு சீமாட்டி கர்த்தர்க்கென்று தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து 2 வருகையில காணப்பட தீர்மானித்தாங்களாம். வேலைக்காரியால அவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ள முடியல, என்னதுடா இது, நம்ம சீமாட்டி என்ன சொல்றாங்க அப்படி. இருவரும் அவங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் வேலையை காரிய பார்த்து அந்த சீமாட்டி சொன்னார்களாம், கர்த்தோட வருகை திடீர்னு இருக்கும், திடீரென்று இருக்கும், நான் வருகைக்கு ஆயத்தமாக்கி விட்டேன், நான் எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் போன பிறகு என்னுடைய எல்லா நகைகளையும் நீ எடுத்துலாம் எடுத்துக்கொள்ளலாம். வேலைக்காரிக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சான், உற்சாகத்தோடு சரி அம்மா என்று சொன்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாங்களாம், கர்த்தோடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி விட்டது, இனியாவது நாளிகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்பொழுது இந்த வீட்டை கூட நீ எடுத்துக்கலாம் என்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாலாம், எப்படியும் நான் வருகைக்கு போய்விடுவேன், நான் போய்விட்ட பின்பு என் எல்லா நிலங்களையும் கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னாங்களாம். அப்பொழுது ஆவியானவர் அந்த வேலைக்காரியுடைய உள்ளத்திலே கிரியை செய்தாராம். வருகையிலே கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே சிக்குவது எவ்வளவு பரிதாபகரமான காரியம் என்பதை அவர் வந்து அந்த வேலைக்காரிக்கு உணர்த்தினாராம். உடனே அவள் கண்ணீரோடு, அம்மா இந்த உலக பொருட்கள் ஒன்று எனக்கு வேண்டாம், நானும் உங்களோட கர்த்தருடைய வருகையிலே பரலோகத்திலே காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அத்தியாசியமாய் உள்ளவங்க இந்த உலகத்துல நித்தியமானவைகள் எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனா நித்தியமானவைகளும் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இப்படியாக நாம் நம்முடைய கூட பேசுகிறவங்க, நம்மோட கூட சம்பாஷிக்கிறவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கலாம், புறஜாதி மக்களா இருக்கலாம், தேவன அறியாத பிள்ளைகளா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள், சில வேளையில நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தேவன அழைப்போம் அவங்களிடத்துல நாம் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் போது, இல்லாட்டா அவங்கள நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம். ஒரு நாள் வந்து எங்க சபைக்கு வந்து பாருங்க, உங்க முதல்ல நீங்க வாங்க, அதுக்கப்புறம் குடும்பத்தோட வாங்க என்று சொல்லி அவங்கள கூட்டி கொண்டு வரும்போது நிச்சயமாக அவங்க கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வாங்க. மாத்திரமல்ல அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அது போல நான் ஞானமாய் பேசணும், ஒரு அவிசுவாசியோடு பேசும்போதோ இல்ல தேவன் அறியாத பிள்ளைகளோடு பேசும்போது நாம் ஞானமாய் பேசி அவர்களை நாம் கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் மாத்திரமல்ல அவர்களையும் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களாய் காணப்படுவோம், கர்த்தர் தாமே இந்த நாளில் அவிதமாய் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த விலையேறப்பட்ட நேரத்திற்காய், விலையேறப்பட்ட நாளுக்காய், விலையேறப்பட்ட நொடிக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபியாய் நீ கொடுத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஞானமாய் பேசி ஞானமாய் நடந்து ஆண்டவரே ஞானமாய் எங்களோட வாழ்க்கையை நடத்த என் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஒரு முறை குறைந்த வேலையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குறைகளை நீர் மன்னிப்பீராக. எல்லா துதி கனமையுமே உமைக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் கர்த்தர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி சகோதரி சுசியம்மா, மிகவும் ஆசீர்வாதமான ஆலோசனை. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்குமான ஒரு ஆலோசனை பகுதியா இருந்தது. அதான் குறிப்பாக ஞானமாய் பேச ஆண்டவர் எங்கள் உதடுகளை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். பிற மக்களிட பிற ஜாதிகளிட எங்களோட வேலை செய்கிற உற்றார் நண்பர்களோட உற்றார் உறவினர்களோட கத்திர அறியாத மக்களோட மிக நிதானத்தோடு ஞானமாய் பேசி கத்திற்குள்ள அவர்களை வழிநடத்த எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தினந்தோறும் ஜபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நன்றி அம்மா, மிகவும் ஆசீர்வாதமாக செய்து வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலையத்திலே 2:33. வியாழக்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது எமது வானொலியினுடைய ஒலி டிஜிட்டல் முறையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் ஹெட்போன் போட்டு பயன்படுத்தி கேட்டால் அதனுடைய ஒலி கலவையினுடைய கத்துடைய வார்த்தை மிகவும் அழகாக உங்கள் செவிகளிலே சந்திக்கும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். 3:30 வருகிறது ஜப நேரம். இன்றைய நாளில் திறப்பின் அசல் ஜபத்தை அருமையான சகோதரி பிரின்ஸ் அவர்கள் வழிநடத்த இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். சகோதரி பிரின்ஸ் ரோஸை இன்னும் ஒரு அரமணி தியாகத்தெல்லாம் பின்பதாக அவர் எங்களோடு இணைந்து இன்றைய திறப்பின் வாசல் ஜபத்தை வழிநடத்துவார்கள். அதுவரை நாங்கள் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்தில் 2:40 மூன்று மணிக்கு வருகிறது. துறப்பின் வாசல் ஜப நேரம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரிம் ரோஸ் அவர்கள், ஜெர்மனியில் இருந்து.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.
1: நேரம் கலையத்தில் 2:45. வியாழக்கிழமை காண பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். 2:30 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசலிலே ஜப வேளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 2:50 மூன்று மணிக்கு வருகிறது ஜெப வேளை. திறப்பின் வாசலே ஜெபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

வாசலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களில் இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: திறப்பின் வாசல் ஜபத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். வணக்கம் பிரைஸ் லார்ட் சகோதரி. ஓகே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குது பிரதர்,
0: கேக்குது. இன்றைய நாளும் வியாழக்கிழமை நிகழ்ச்சி நிலையிலே இன்றைய ஒளிபரப்பிலே தேவ செய்தியை கொடுத்த ஊழியர்கள் பாஸ்டர் ராஜமணி, பாஸ்டர் கைவல்யம் டேவிட் மற்றும் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் ஜெயந்தி பெடரிக். அடுத்ததாக ஆலோசனை பகுதியை டாக்டர் செல்வின் ஜெஸ் ராஜ் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக வாழலாம் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான தேவ ஊழியர் சுசி பால்மர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அத்தோடு மாத்திரமில்லை, இன்றைய நாளும் நீதிமொழிகளை சௌதரி மெடினா அவர்கள் வாசித்தார்கள். அதனைத் தொடர்ந்து

0: அருமையான தாயார் பூமியில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், பணமாக ஜெபிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் சுருக்கமாக அந்த நேரத்திலே ஜெபத்து எடுத்து வாருங்கள். தாயார் நோவா அம்மா அங்கு ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். மற்றும் எல்லா நாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் எமது ஊழியர், அதாவது வானொலியில் இணைந்து பணி செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, நிறைய மக்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் ஜெபத்தில் வழிநடத்துங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: பிரமாண்டவரே, தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஜீவன் தந்து பெலன் தந்து இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை ஜெபிக்கத்தக்கதாய் கேத்தாவே சுவாமி, எங்களோடு இந்த வானிலையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மையா உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஐயா நமக்காக பரிந்து பேச வாங்க சுவாமி. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது சுவாமி. எலியா பாடுள்ள மனனாய் இருந்தாலும் ஆண்டவரே கெத்தாவே அவன் கருத்தாய் ஜபித்தானே கெத்தாவே, அப்படி கருத்தாய் ஜபிக்க சொன்ன குறிப்புகளை தவற விடாதபடி ஞாபகப்படுத்துங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொன்றையும் நிதானமாய் செய்ய கெத்தாவே நீரங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. மீதி காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தகப்பன் நீர் ஆண்டவரே கெத்தாவே நடத்தி தரும்படியாய் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே சுவாமி. தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி விசேஷித்த விதமாய் ஆண்டவரே முதலாவதாய் இந்த ஊழிய பாதையை நடத்துகிற இந்த வெள்ளமையின் அலைகள் வானொலியை நடத்துகிற ஆண்டவரே கெத்தாவே வின்சென்ட் ஐயாவுக்காய் ஆண்டவரே கெத்தாவே சகோதரி வின்சென்ட் ஆண்டவரே, அது மட்டுமில்ல சகோதரி ஜசிந்தாவுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்றபடி அநேக காரியங்கள் ஆண்டவரே இந்த வெள்ளமையின் ஊடாய் பாடல்கள் ஊடாய் செய்திகள் ஊடாய் வேத வாசிப்பு ஊடாய் ஜபங்கள் ஊடாய் அநேக காரியங்கள் கடந்து செல்கிறது சுவாமி. என் தகப்பனே உங்களுடைய நாமம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பரவி செல்லும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் இதற்குள்ளே காணப்படுகிறதோ ஆண்டவரே அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கெத்தாவே சுவாமி நடத்துங்க ஆண்டவரே கெத்தாவே. தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பலன் கொடுத்து தொடர்ந்து ஓட தகப்பனையும் கூட ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இருந்து ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஊழியம் செய்கிற அந்த கலியத்துக்குள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்கள் நடத்தும்படியாய் நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து நடத்தும்படியாய் கெத்தாவே சுவாமி உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராஜமணிக்காய் ஆண்டவரே கெத்தாவ பாஸ்டர் கைவலியா டேவிட்டுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல கெத்தாவே சுவாமி டாக்டர் ஜெயந்தி ஃபெட்ரிக்காயும் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா இந்த மூன்று பிள்ளைகளும் கொடுத்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அது ஆண்டவரே வெறுமனே நிலத்திலே விழுந்து விடாதபடி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கெத்தாவே சுவாமி இந்த நாளிலே பிள்ளைகளுடைய நாவிலே போட்டு நீங்கள் நடத்தினோ யார் யாருக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பேசப்பட்டதோ கெத்தாவே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் வியாதியோடு துக்கத்தோடு அநேக காரியங்களோடு. ஐயோ யார் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம் சுவாமி, எங்களுக்கு தெரியாது எப்படி இந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்குள்ளே கடந்து போகிறதோ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்தவங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த மூன்று ஊழியர்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படியா நீங்கள் அவர்களுக்கு அனுக்கிறோம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்த ஒவ்வொரு சத்தியமும் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடிக்கு தாவே இந்த நாளிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி

0: என்ன நோக்கத்துக்காய் சித்தத்துக்காய் ஆண்டவரை இந்த ஊழியர்கள் மூலம் நீங்க பேசினீங்களோ ஆண்டவரைக்கு தாவே அந்த வார்த்தைகளை கொண்டு வந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் என்று சொன்னபடி இந்த நாளிலும் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரைக்கு தாவே. ஐயா அந்த கொடுத்த மூன்று ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரை அவர்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் இதிலே ஒரு பெருக்கத்தை காண ஆண்டவரே, இன்னும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு தொடர்ந்தும் ஆண்டவரை ஓட நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் நீதிமொழிகளை வாசித்த சகோதரி மெடினுக்கா வருகிறோம் ஆண்டவரே. அந்த சாலமோன் எழுதிய நீதிமொழிகள் ஆண்டவரே அந்த முப்பதிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்குரிய நாளிலே அதை எடுத்து வாசிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த சகோதரி அங்கிருந்து வாசிக்கிற அந்த வாசிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரைக்கு தாவே அதை அநேக காரியங்கள் அதிலே சொல்லப்படுகிறதுக்கு தாவே அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் கெத்தாவே சுவாமி ஆண்டவரே அந்த நீதிமொழிகள் இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட அந்த நீதிமொழிகள் ஆண்டவரை கெத்தாவே அதை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் அது பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மெடினா சகோதரியே நீங்கள் ஆசீர்வதிங்க, தொடர்ந்தும் நல்ல பலன்கள் சுகங்களை கொடுத்து தொடர்ந்து மோடக்கத்தாவே சுவாமி நீங்கள் கிருபைகளை போட்டு நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்கள் ஆண்டவரே இந்த பாடல் பாடிய நேரங்கள் விருப்ப பாடல்களை கேட்டவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே கெத்தாவே. யாரெல்லாம் தங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அது மட்டுமில்ல தங்கள் குரல்களால் பாடினார்களோ கெத்தாவே சுவாமி அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்திய இந்த பிள்ளைகள் ஆண்டவரை கெத்தாவே தொடர்ந்தும் அந்த தேவனுடைய வார்த்தையை தங்கள் நாவினால் பாடி துதித்து கெத்தாவே இன்னும் தங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தி கெத்தாவே அந்த தாளந்துகளை ஆண்டவரை பொதித்து வைத்து விடாத படிக்கத்தாவே அதை வெளிப்படுத்த நீங்க கிருபைகளை போட்டு இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் இன்னுமா இவங்களை பாடி துதித்து கெத்தாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கெத்தாவே அந்த பாடல்கள் பாடிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். தொடர்ந்தும் அவர்கள் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கெத்தாவே நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே இந்த நாளிலும் சுவாமி ஆண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த ஆண்டவரே அந்த செல்வின் இயேசுராஜுக்காய் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி ஆண்டவரே அந்த பெண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த சுசி பல்மருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா இவர்கள் எப்படியெல்லாம் வேதங்களை ஆராய்ந்து அதில் இருக்கிற சாட்சிகளை யார் யார் ஆண்கள் பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னிக்க தாவே இந்த பிள்ளைகள் எடுத்து ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரைக்கு தாவே அது கேட்கிற ஜனங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை அது கிரியை செய்யவும் ஆண்டவரைக்கு தாவே அநேக ஆண்டவரை குடும்ப தலைவர்களுக்குள்ளே ஆண்டவரை குடும்ப தலைவிகளுக்குள்ளே அநேக குறைவுகள் இன்றும் இருக்கிறது தான் சுவாமி ஆண்டவரைக்கு தாவே. ஆனாலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் சாட்சிகளை கேட்டுக்கத்தாவே இன்னுமாய் இன்னுமாய் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பவும் ஆண்டவரை கெத்தாவே சுவாமி. இன்னும் எப்படியா இந்த ஆலோசனைகள் ஆண்டவரை கெத்தாவே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து ஓடக்கத்தாவே இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை கெத்தாவே ஜனங்கள் அதை கேட்டு ஒரு மனம் திரும்புவதற்குள்ளே கடந்து வரத்தக்கதாய் கெத்தாவே சுவாமி இந்த நாளில் கொடுக்கப்பட்ட 2 பகுதியினருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனைகளுக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை கொடுத்த அந்த 2 பிள்ளைகளின் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்ட ஆண்டவரை தொடர்ந்தும் அதை செய்து ஓடக்க தாவே அப்பா பிள்ளைகளை பலப்படுத்தி நீங்கள் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி இன்னுமா ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவரே கெத்தாவே திறப்பின் வாசலில் ஒருவனை தேடினேன் ஆண்டவரே ஒருவனே காணுள்ளேன் நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடி ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே விசேஷித்த விதமாய் தேசங்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஐயா. இஸ்ரேல் ஆண்டவரே ஈரான் யுத்தத்துக்காய் வருகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று தெரியாதபடி தேசங்கள் ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது ராஜா. அது மட்டுமில்ல, அங்கால உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆண்டவரைக்க தாவே இப்படி யுத்தங்களின் செய்தியையும் கேட்போம் என்று சொன்னபடி இது ஆண்டவரைக்க தாவே இந்த நாட்களிலே எங்களுடைய காலத்திலே அதை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, என் தேவனே, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னபடிக்க தாவே ஐயா அநேக ஜனங்கள் அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள், உயிரிழக்கப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகள். ஆண்டவரை கத்தாவே சுவாமி, என் தேவனே, ஒரு நேரம் சாப்பாட்டுக்காய் கையேந்தி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை கத்தாவே சுவாமி. ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரை கத்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா, நீங்கள் யுத்தங்களை ஓய பண்ணி கத்தாவே சுவாமி, எந்த சேதங்களும் இல்லாதபடி ஆண்டவரை கத்தாவே ஐயா, இந்த தேசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் ஆண்டவரை கத்தாவே தேசங்களிலே அழிவுகள், இயற்கை அழிவுகள், விமான விபத்துகள் என்று ஜனங்கள் ஆண்டவரை கொத்து கொத்தாய் மறித்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ராஜா. என் தகப்பனே, இதுல இருந்து இந்த மரணத்தின் ஆவிகளின் பிடிகளில இருந்து கொலைவரியின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள் தேசங்களிலே சூழ்ந்து போயிருக்கிறது ராஜா. என் தகப்பனே, நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று உங்களை நோக்கி பார்த்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. தேசங்கள் அழிந்து விடாதபடி, ஜனங்கள் அழிந்து விடாதபடி, மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவியின் கிரியல் ஆண்டவரே, நசரேன்வா இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப சந்ததியினர் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே, போதை வஸ்து என்றும் ஆண்டவரே கத்தாவே, விபச்சாரங்கள் என்றும் ஆண்டவரே, ஒரு பக்கம் அப்படியாய் வாலிப சந்ததி அழிந்து கொண்டே போகிறது ராஜா. சத்ருவானவனும் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி கத்தாவே, இந்த ஆத்மாக்களை ஆண்டவரே நரகத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போகிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே ஐயா, உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த வாலிப சந்ததி அழிந்து போய் விடாதபடி, இந்த வேதங்களை கேட்டு பாடல்களை கேட்டுக்கத்தாவே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே இனி வரும் நாட்களிலும் நாங்கள் அதை காணத்தக்கதாய் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்த கால போலம் இல்ல ராஜா. இந்த வாலிப சந்ததி ஆண்டவரே அநேக டெக்னாலஜிகளே கடந்து போய் ஆண்டவரே, இந்த கையடக்க தொலைபேசிகளே அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது சுவாமி. இதற்குள்ளே இந்த கீழ்வரும் சந்ததிகள் பாழாய் போய் விடாதபடி, இதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஐயா நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா, எங்களால முடியாதப்பா, எங்களிலே பலன் இல்லை ஆண்டவரே கத்தாவே, நீங்கள் தான் கிருபை தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே கத்தாவே, இந்த இலங்கை மண்ணில இருந்து கொடுக்கப்படுகிற அந்த சத்திய வசனம் நிகழ்ச்சிக்காயும் நாங்க வருகிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே கத்தாவே ஐயா, அந்த சத்திய வசன நிகழ்ச்சியை நடத்துகிற ஊழியர்களையும் அந்த ஊழியத்தை ஆண்டவரே, அது அநேகருக்கு சாட்சியா இருக்க இன்னும் ஆண்டவரே அது பல்மடங்கு பெருகும்படியாயும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அது மட்டுமல்ல கத்தாவே, வயோதிபர்களுக்காய் நாங்க வருகிறோம் ஆண்டவரே கத்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த நோவா அம்மாக்காய் நாங்க வருகிறோம், அந்த வயோதிப தாயாருக்காய் நாங்க வருகிறோம் ஆண்டவரே கத்தாவே. முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்று சொன்னபடி கத்தாவே ஐயா, கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைவார்கள் என்று சொன்னபடி கத்தாவே ஐயா, இந்த வயோதிபர்களாய் அநேகர் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில தனிமையோடு இருக்கிறார்கள் அநேக வயோதிபர்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் இருந்தும் பார்க்காத படிக்கத்தாவே, அநாதை விடுதிகளிலும் ஆண்டவரே, எத்தனையோ இடங்களிலும் ஆண்டவரே கத்தாவே, எத்தனையோ வயோதிபர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள் கத்தாவே. இவர்களுக்கு எல்லாம் அடைக்கலமும் புகலிடமும் நீங்கள் தான் சுவாமி ஐயா. அந்த நோவா அம்மாவுக்கும் ஆண்டவரே, அதை போல் இருக்கிற ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் ஆண்டவரே, நீங்கள் பக்க பலமாய் நீங்கள் துணையாய் இருந்து கத்தாவே சுவாமி. உங்களுடைய கரம் ஒன்று தான் துணை ஆண்டவரே. ஜனங்கள் கைவிடப்படலாம், யார் கைவிட்டாலும் என் தேவன் நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே ஐயா. அவர்களே நீங்கள் ஆண்டவரே போஷித்து பாதுகாத்து எந்த நோய்களும் அவர்களை தீண்டாத படிக்கத்தாவே அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே ஐயா, இந்த நாளிலும் இந்த ஊழிய காரியத்துக்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த உலகங்களிலும் ஊழியம் செய்ய ஊழியக்கர பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சபைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே சபைகளை சத்ருவானவன் வஞ்சித்து விடாதபடி ஆண்டவரே கத்தாவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி, நீங்கள் ஒவ்வொரு சபைகளையும் அடிக்கடி ஆண்டவரே கெத்தாவே நீர்ப்பாய்ச்சி அது சோர்ந்து போகாதபடி இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற தேவன் என்று சொன்னபடி கெத்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் உமக்கென்று ஓடுகிற ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கெத்தாவே நீங்க இந்த நாளிலும் வர்த்திக்க பண்ணி நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்தும் ஓட உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகளாய் கெத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம், நீங்க பதில் தருவீங்க, நாங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று சொன்னபடி கெத்தாவே இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அதற்குரிய பலனை நாங்கள் காண்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஜெபம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சகோதரி, கருத்தோடு எல்லா விண்ணப்பங்களையும் வைத்திருக்கிறீர்கள், வேண்டுதலையும் கேட்டிருக்கிறீர்கள். எல்லா ஜெபங்களும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமேனும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் ஆண்டவர் பூர்ண நல்ல சுகத்தையும் பலத்தையும் இன்னுமாக ஊழியங்களில் பங்கு பெற்ற நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் அன்போடு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்ததுக்கு மீண்டுமாய் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் நாளைய நாளும் ஒளிபரப்பில் இணைந்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது சத்திய வசன நிகழ்ச்சி. நன்றி அம்மா.
0: ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

நேரம் கலையத்திலே 3:25 வியாழக்கிழமைக்கான பின் மாலை, அதாவது மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருவது இலங்கை மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் சத்திய வசனம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக.
1: மகள் ரேவதி ரெடியா? இன்னும் என்னப்பா செய்யற? உன்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டினம் போல இருக்கு.
2: ஓமம்மா, நான் போய் கதவை திறக்கிறேன்.
1: வேண்டாம் வேண்டாம், நீ வெளுக்கிடு, நான் போறேன்.
2: இல்ல இல்ல, நான் போறேன்.
3: டேய், நீ ஏண்டா வீட்டை வந்தனே? இப்ப அம்மா கண்டா?
4: என்றாலும் இந்த உடுப்புல நல்ல கவர்ச்சியா இருக்கிறீ.
3: இப்ப ஏன் அந்த கதை?
1: மகள், இங்க உள்ளுக்கு வாணி.
3: பாத்தியா, இப்ப அம்மா கத்த போற. இன்னைக்கு ட்ரிப் போன மாதிரி தான்.
2: வாரன் வாரன், சும்மா கத்தாதேங்கோ.
1: இது என்னடி பிள்ளை உண்ட கோலம்? இது என்ன உடுப்பு? இது எங்க? இப்ப எனக்கு தெரியாம வேண்டின. நீ யார்? உனக்கு காசு தந்தது? அது சரி, ஏதோ ட்ரிப் போற நண்ட. யாரோட போற? இவன் யார்? எங்க உண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்? மரியாதையா வீட்டுக்குள்ள போ. பொருள் நான் அவனுக்கு ரெண்டு கொடுத்துட்டு வார்.
2: அம்மா, வீணா கொழுவாதீங்கோ. இது என்ற சுதந்திரம். நான் ஒரு மேஜர். நான் ஒரு பிள்ளையும் விட மாட்டேன். நான் அவனைத்தான் மேரி பண்ண போறேன். என்ன மறிச்சு வீண் ஆர்ப்பாட்டம் போட்டீங்களோ, அதுக்கு பிறகு என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. நான் போறேன்.
1: அட கடவுளே, இத பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்.
0: வாலிப பருவம், வளமான பருவம், வாய்ப்புகள் நிறைந்த பருவம். அந்த பருவத்திலே மற்றவர்களாலே கவரப்படுவதும் மற்றவர்களை கவருவதும் இயற்கை. அந்த வாலிப பருவத்திலேதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பும் காணப்படும். அந்த துடிப்பும் ஆவலும் சிலவேளை நம்மை சீர்கட்ட நடத்திக்கும் கொண்டு போய் விட்டுவிடலாம். இன்றைக்கு ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது என்ற தப்பான அபிப்பிராயம் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயோ என்ற வாலிபனுக்கு எழுதும் பொழுது, நீ உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாய் இரு என கூறிவிட்டு, நீ உன் கற்பிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொள் என்று எழுதுகின்றார். பிரியமானவர்களே, வாலிப பருவம் என்பது ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பானது. அதை நாம் சரியாய் வனையாவிட்டால் கடைசியில் அது பயனற்ற ஒரு பாத்திரமாகிவிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் அர்ப்பணித்திருப்பீர்களானால், அவர் உங்களை தமது பாத்திரமாக வணைந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களுக்கு தந்த வாழ்வை அழித்து போடுவதும் அதை ஆசீர்வாதமாக்கிக் கொள்வதும் உங்கள் தீர்மானத்தில் தங்கியுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, வாலிப பருவத்திலே வழிதவறி போகாதபடி அவர்கள் தங்கள் வழிகளை உமக்கென அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ உமது அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன்.

0: தானியலின் புத்தகம் 10:11. பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஒரு பட்ட பெயர் நமக்கு கொடுக்க முடியுமா? தங்கச்சி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள். தம்பி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி கூப்பிட்டானாக்கா சொன்னானாக்கா அதுல கள்ளத்தனம் இருக்கும், உண்மை இருக்காது. ஆனா தேவாதி தேவன் ஒரு ஆள் அப்படி கூப்பிட்டாருனாக்கா அது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கும் நான் கெஞ்சி கதறிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே, நீர் தானியலை கூப்பிட்டே, நீ எனக்கு பிரியமானவன். அப்படியே என்னை ஆசையோடு ஒரு நாளாவது நீ என்ன கூப்பிட மாட்டீரா? நீ எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவன். தம்பி, நீ எனக்கு பிரியமானவன். என்ன அருமையான ஒரு சர்டிபிகேட் தெரியுமா இது? நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் செவிசாய்க்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் கூடுறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எவ்வளவு பேருக்கு தாகம், அநேக காரியங்களில முன்னேறணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா கேட்டது ஒண்ணுமே கிடைக்கல, ஏமாற்றம் வாழ்க்கையில, நிம்மதி இல்ல, சுதந்திரம் இல்ல, இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் தம்பிமார்கள் உண்டு. உன்னுடைய வேண்டுகோளுக்கு கர்த்தர் செவி சாய்த்து நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னாக்கா நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு தர நான் சித்தமாகி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவனா நான் ஜீவிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. என்னால முடியலையே, என்னால முடியலையே. அப்படி துக்கப்படுறவங்களும் உண்டு, இதை பத்தி கவலைப்படாதவங்களும் உண்டு. நீ எனக்கு பிரியமான புருஷன். 143:10 தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தரலும். உம்மை நான் எப்படி சாமி நான் பிரியப்படுத்துறது? நான் எப்படி ஜீவிச்சா நீ உமக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் எந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தா உம்மை நான் பிரியப்படுத்த முடியும்? உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எனக்கு போதித்தரலும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:22 கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி இருக்கிறது. தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் என் மனதுக்கு ஏற்றவனாய் இருக்கிறான். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்கிறபடினால அவன் எனக்கு ஏற்றவன். இது யார் கொடுக்கிற சர்டிபிகேட்? ஏ தேவன் ஆகிய தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், கடவுள் கொடுக்கிற சர்டிபிகேட். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம்னாக்கா நீங்க கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்களா? என் தேவன் என்னோடு கூட பேசின 3 முக்கியமான காரியங்கள். மகனே, நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிக்கணும்னாக்கா 3 முக்கியமான காரியத்தை நீ எனக்கு செய்யணும். அது நீ கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். என்ன அது முக்கியமான காரியம்? 1, நீ என்னதான் திருப்திப்படுத்தணும். 2, எனக்கு நீ பயப்படணும். 3, என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 3 காரியத்தையும் நீ மறக்காம நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிப்பப்பா. 1, என்ன திருப்திப்படுத்து? யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை மீ. என்ன திருப்திப்படுத்து? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீ திருப்திப்படுத்தினா நீ ஏமாந்து போயிடுவேன். அது உண்மையான சந்தோஷம் அல்லது. ஆனா கடவுளை திருப்திப்படுத்துவேன். எப்படி ஜீவிச்சா, எப்படி நான் வாழ்க்கையை நடந்து கொண்டா என் தேவனை திருப்திப்படுத்தலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை நீ திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருத்தனை பார்த்து, சகோதரி நீ இந்த மாதிரி முடி வளர்த்தாதே, அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தாதே, தம்பி நீ இப்படி முடி வளர்த்தாதே, நீ தவறானபடி ஜீவிக்கிற, நீ பாவத்தை விட்டுடு, நீ சிகரெட் குடிக்காத, சினிமாவுக்கு போகாத, இப்படிதான் சொன்னா கேட்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். யாரும் என்னை தடைப்படுத்த முடியாது. எனக்கு சுதந்திரம் வேணும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு உள்ளத்துல அதிகமாக விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? சுதந்திரம். சுதந்திரம் சபைக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, நாட்டிலையும் சுதந்திரம் கேட்கறாங்க. அவங்கள கட்டுப்படுத்தவே யாருக்கு இஷ்டம் இல்லை, அவர்கள் இஷ்டப்படுகிறது இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவில் வடபாகத்தில் வாலிபர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. என்ன தெரியுமா? எங்களுக்கு எக்ஸாமினேஷனே கூடாது, வருஷா வருஷம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டே போகணும், அதான் அவங்க விருப்பப்படுறோம்.
1: சுதந்திரம். அதனால வாதியாரே கொண்டுட்டாங்களா பாத்துங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. வாலிபருடைய சுதந்திரம் எல்லைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது. நீ கடவுளை திருப்திப்படுத்தனா இருந்தனாக்கா நீ பிரசங்கம் அல்ல, அந்த திருப்திப்படுத்த நினைச்சாலே போதும் உன்னுடைய வாழ்க்கை தானாகவே மாறி போயிடும். இது விட அதை விட்டுட்டு தப்பு இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னாக்கா கோபம் வந்துடும். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல வந்தாச்சுனாக்கா உனக்கே தெரியும் நான் இப்படி போறது நல்லா இருக்குமா, நான் இப்படி உடுத்துறது நல்லா இருக்குமா. இல்ல என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் போற இடம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நான் அப்படி போகக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்த நீங்க பழகி கொண்டீங்கனாக்கா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க. சகையை திருப்திப்படுத்தணும் தெரியுங்களா, ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஏ சாமி யோட அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே நான் நாலத்தினே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன், கர்த்தாவே நான் தவறா பணம் வாங்கி வச்சிருக்கிறேன், தவறான அப்படி பொருள் சேர்த்திருக்கிறேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன் அப்படி சொன்னான் அவன், எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாமி அவனை பார்த்து தம்பி நீ வந்து தப்பா நீ பணம் சேர்த்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, சிகரெட் குடிக்கிற, நீ சினிமாக்கு போறன்னு ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லைங்க. ஆனா இவன் யோசித்தான், என் இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும்னா, என் வீட்டுக்கு வரணும், என்னை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். அப்ப அவர் எதை செஞ்சா அவருக்கு திருப்தி, பணம் கொடுத்தா திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, பணத்தின் மேல அவர் விரும்புகிற தேவன் அல்ல. பின் எப்படி நான் என்ன கோயிலுக்கு ஒழுங்கா போன திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர் கேட்கிறது உன்னுடைய இருதயம், உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். வேற ஒன்னும் ஒரு சொத்து பணம் கிணம் ஒன்னும் கேட்கல, உன் இருதயத்தை காத்துட்டு கேட்கிறார். அப்போ என் தேவனுக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் விட்டாக்க அவருக்கு இஷ்டமா இருக்குமா? இங்க போகாம இருந்தா கர்த்தருக்கு இஷ்டமா இருக்குமா? இப்படி ஒரு ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்க செய்கிறது மிக முக்கியமான காரியம். இந்த தானியலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார், காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம் அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். வாசிப்போம் முதல் அதிகாரத்தில் தானியலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னு இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா, தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆகாரம் கூட அவனால சாப்பிட முடியல. அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா, தீர்மானம் எடுத்தான். வசனத்தை நீங்க பார்க்கும் போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்ந்து கொள்வதற்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும்னாக்கா முதல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பாவோட இருந்தப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்திருந்த சமயத்துல நீ இருந்த இன்பம், நீ அனுபவிச்ச சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தரை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த கில்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வுகள், அது எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி பாரு. ஐயோ நான் ஆரம்பத்திலிருந்த சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். அப்ப என்ன செய்யலாம், தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும், நீ அப்படியே இருக்க முயற்சி பண்ணாத, ஒரு தீர்மானம் எடு. இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான், நான் எழுந்து இந்த நாற்றம் எடுத்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு நான் எழுவேன், எழுந்து நடந்து என் அப்பாவின் வீட்டுக்கு நான் போவேன், எழுந்து நடந்து அப்பா வீட்டுக்கு போவேன். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். எப்படி கிரியைகளை நடப்பிக்கணும், இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், எடுத்தவன் அதை நடப்பிச்சான், நான் தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காமிச்சான். நான் எழுந்து என் தகப்பனத்தில் போவேன்னு சொன்னான், சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கல, அவன் உடனே எழுந்தான், எழுந்தான் உடனே நடந்து போனான். இன்னைக்கு தீர்மானம் அநேக பேர் எடுக்கிறாங்க, இன்னும் நான் இப்படி ஜீவிப்பேன். ஆனா தீர்மானம் எடுத்த மாதிரி செய்கைகளில் நடைமுறையில அவங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கனாக்கா அதை நடைமுறையில காட்ட முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமான ஒரு ஒரு பதவி உங்களுக்காக காத்திருக்குது. இந்த கேட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், நான் இந்த இடத்துல இருக்க போறதில்லை. அவனுடைய தீர்மானம் பிரகாரம் நீங்க எடுக்க முடியுமா? நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து என் தகப்பனிடத்துல போவேன். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? பாத்தீங்களா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவியுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்க கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். எஸ்எம்எஸ் அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794722866 என்ற இலக்கத்துக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794722866 860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
4: நேரம் கரையத்திலே 3:57 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

பயப்படாதே திருமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்கிற வாக்கு திட்டம் கடந்த வருஷத்திலே எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. இந்த வாக்குத்த வசனங்களை பாடலாக எழுதி பாட கத்தர் திருமணம் செய்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கத்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார்கள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பேராலும் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 24 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:58 10 வருகிறது ஆண்டவுடைய செய்தி. செய்தியை எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: ஆமேன். செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்துகிறோம் நேரம் கலையத்திலே 10 மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமென்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம். ஆண்டவருடைய சுத்த கிருபையினால நீங்களும் சுகபலத்தோடு இருப்பீர்னு நான் கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன்.
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம் மகிமைப்படுவதாக. கிருமியான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த கிழமையில உங்களோடு கூட பிலிப்பியர் 3 அதிகாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டது ஞாபகம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 7-8 வசனங்கள்ல, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று, அதை விட இன்னொரு வார்த்தை சொல்லுறேன், குப்பை என்று கருதுகிறேன். எதற்காக என்றால், கிறிஸ்து

0: இயேசுவை ஆதாயப்படுத்துவதற்காக, அவரை ஆதாயப்படுத்துவதற்காக எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ, அது மாத்திரமல்ல அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக என்றால், பவுல் பல இடங்களில் அவன் எழுதுகிற பொழுது கிறிஸ்து இயேசு இன்னார் என்று நான் அறிவேன் என்று எழுதுகிறான். இதுக்கு முன்னால் அதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்கவும் அவர்களை கொலை செய்வதற்கும் சம்மதித்த, அவர்களை இழுத்து வந்து அப்படிப்பட்டவர்களை நிர்மூலமாக்குகிற ஊழியத்தை செய்த இந்த பவுல் இப்பொழுது சொல்லுகிறான், இந்த இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் அறிவேன், அவரை அறிகிற அந்த அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு கடைசியாக 12 வசனத்திலே பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று இன்னாமல், எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், எதுவும் பாக்கி இல்லை, எல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லாம அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ, அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தலர் 9 ஆண்டவர் அவனை சந்திக்கிற அந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது 9:6 ஆண்டவர் சந்திக்கிற பொழுது உடனே பவுல் சொல்லுகிறான், நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே இதுவரை அவரை அழிப்பதற்காக, அவருடைய ஜனங்களை அழிப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது அவன் திகைத்து ஆண்டவரே என்று அவரை சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே உனக்கு அறிவிக்கப்படும், அங்கே உனக்கு சொல்லப்படும். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 15 அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல, ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எல்லாருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் அவரை தெரிந்து கொண்டேன். அதிலும் சொல்லும் பொழுது அவனை எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் காண்பித்து, உபத்திரவத்தின் குகையில, உபத்திரவத்தின் மத்தியில நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு ஒரே ஒரு முறை 40 அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 5 எப்படி அடிக்கப்பட்டிருக்கிறான், மிலாற்றினால் அடிக்கப்பட்டிருக்கிறான், கல்லறியுண்டான், கப்பல் சேதத்தில் இருந்தான், செத்து விட்டான் என்று போட்டுவிட்டு போகிற பொழுது எழுந்து போய் சீஷர்களை திடப்படி சொல்லுகிறான், நாம் இப்படித்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் நுழைய வேண்டும். ஆக எந்த அளவுக்கு இந்த ஜனத்தை துன்பத்தானோ, அந்த அளவுக்கு இந்த ஜனத்துக்கு ஆண்டவரை அறிவிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு பாத்திரமாக கடைசி வரை வைராக்கியமா இருந்ததுனாலதான் இங்கே பிலிப்பில் சொல்கிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ, அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு அவன் இந்த இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு கருமையானவர்களே, ஆரம்பத்தில் அவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அறிவித்தாலும் அதன் பிறகு ஆண்டவர் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பணியை அவன் கையில ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்காக. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆரம்பத்தில் எல்லா இஸ்ரவேலருக்கும் சிதறுண்ட இஸ்ரவேலர்கள் மத்தியிலேயே எல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதன் முதலாக புறஜாதிகள் மத்தியில அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக, புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவனாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால, ரோமர்ல 10:1 எழுதுகிற பொழுது, நான் என் ஜனமாகி இஸ்ரவேலராகிய நீங்க என்னுடைய பாரமாக இருக்கிறீங்க, ஆனாலும் என் ஜனமாகி உங்களுக்கு நான் அறிவிப்பதற்கு பாரமாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதை கடைசி வரை நிறைவேற்றும்படியாக, அதற்காக எவ்வளவோ துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், அதுக்கு முன்பதாக அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு பாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளுகிறான். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக. பணம் ஒருவேளை லாபமாக இருக்கலாம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்காகவே சிலர் ஒருவேளை ஊழியத்தை தெரிந்து கொள்ளலாம், சிலர் அதற்காகவே பல விதமான யுத்திகளை கடைபிடிக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதையெல்லாம் குப்பை என்று விட்டுவிட்டு, ஒருவேளை தற்புகழ்ச்சிக்காக, இந்த உலகத்தில் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்பதற்காக எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளிவிட்டு தற்பெருமை, சுய லாபம், இன்னும் பார்த்தீர்கள் என்றால் சுய கௌரவம், எல்லாவற்றையும், பதவி ஒருவேளை இருந்திருந்தால் அண்ணா கைப்பா போன்ற ஒரு பெரிய பதவி அவனுக்கு கிடைத்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு செல்வாக்குள்ளவன், பெரிய பணக்காரன், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இந்த கிறிஸ்துவுக்காக எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை வைராக்கியமாக நிற்பதைத்தான் இந்த வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய பேதுரு எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டானோ அந்த காரியத்துல அவன் தனித்தன்மையாக அவன் நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ஒருவேளை யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் யாக்கோப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் தனித்தனி அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்தாரோ, எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக எந்த தரிசனத்தை அவர்கள் கொடுத்தாரோ, அந்த தரிசனத்துல கடைசி வரை அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான அந்த தரிசனத்தில் அவர் நிற்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தவர் தரிசனத்தை அல்ல. புசனை பவுல் சில இடங்களிலே அவன் எழுதுகிற பொழுது எழுதுகிறான், மற்றவர்கள் கட்டிய அந்த அஸ்திபாரத்துல நான் கட்டாமல், கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையில ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும். அதனால்தான் இங்கே நாம் பார்க்கிறோம், எதற்காக பவுல் பிடிக்கப்பட்டானோ, எதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனு கொடுத்தாரோ, அந்த தரிசனத்துல கடைசி வரை நிற்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நமக்கும் ஆண்டவர் வெவ்வேறு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே தரிசனம் அல்ல. இன்னொரு கட்டின அஸ்திவாரத்தை நாம் கட்டாதபடி, இன்னொருடைய தரிசனத்திலே நாம் ஒருவேளை இணைந்து செய்யலாமே வெளியே, அந்த தரிசனம் நம்முடைய தரிசனம் அல்ல. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அந்த தரிசனத்துல, அந்த பாத்திரத்துல நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நின்றோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்து அவர் பெருமைப்படுவார். இதைத்தான் பவுல் எழுதுகிறார், உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ. உதாரணத்துக்காக என்னுடைய தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் ஆரம்ப காலகட்டத்தில் பிரித்தெடுத்தார், ரோமன் கத்தோலிக்கத்தில் குருவாக இருந்து அங்கே ஊழியம் செய்கிற பொழுது ஆண்டவர் இந்த சத்தியத்தை அறியவும் வேதத்தை அறியவும் எனக்கு கிருபை செய்து அதன் பிறகு அதிலே பிரித்தெடுத்தார். அதிலே பிரித்தெடுத்த பிறகு நான் பவுலை போல எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னும் அடுத்ததாக பிரித்தெடுத்தார். எப்படி பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டாரோ அதே போல இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தபடியினால அவர்களுக்கு அந்த அவர்களுக்காக என்று அந்த தரிசனத்தை கொடுத்து அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனம் சத்தியத்தை அறிய வேண்டும், அவர்கள் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை அறிந்து ரட்சிப்பின் பாதையில வர வேண்டும் என்று அந்த தரிசனத்தை கொடுத்த பிறகுதான் அநேக காரியங்களை வேத சத்தியங்களை மாத்திரமல்ல இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலே இருக்கிற எல்லா தவறான காரியங்கள் மாறுபாடான காரியங்கள் அவர்கள் செய்கிற திருப்பலி எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறது. வேதம் ஒரே முறை மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு மீட்பு நமக்கு இரட்சிப்பு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமன் கத்தோலிக்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இல்லை இல்லை, அவர் மரித்ததுனால நமக்கு முழுமையான இரட்சிப்பு வரவில்லை, அதனால் தான் நமக்கு முழுமையான பாவ மன்னிப்பு வரவில்லை, அதனால் தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலிபீடத்தில் பலி செலுத்துகிறோம் என்று ரோமன் கத்தோலிக்க உபதேசம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் மீண்டும் மீண்டும் பலி திருப்பலி என்று பலி செலுத்துகிறது. அது மாத்திரமல்ல புனிதர்களுடைய காரியங்களிலே இன்னும் ஒவ்வொரு காரியங்களையும் மரியாருடைய காரியங்களிலும் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் எப்படி வேறுபாடான மாறுபாடான காரியங்களை இன்றைக்கு திருச்சேவியானது பின்பற்றுகிறது என்று அவருடைய உபதேசத்தினுடைய ஆதாரத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதன் பிறகுதான் கர்த்தருக்காக வைராக்கியமாக என் ஜனமாகிய இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனத்துக்காக நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் கடைசி வரை தொடரும்படியாக இன்றைக்கும் அந்த ஊழியத்தை கையில் எடுத்து எப்படியாவது இந்த கத்தோலிக்க ஜனங்கள் ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று அதற்காகவே ஓடுகிற அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் உங்களை குறித்து ஆண்டவர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ, ஊழிய தரிசனமாக இருக்கலாம், அல்லது நாம் விசுவாசியாக வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவர் ஏதாவது நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கலாம், ஏதாவது தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், எதற்காக ஒரு சில இடங்களில் நாம் வேலை செய்யும் இடத்தில் எதற்காக நம்மை கொண்டு போனாரோ அந்த இடத்திலே அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை கொண்டு போயிருக்கலாம். ஆகவே அதிலே நாம் உறுதியாக நிலைத்திருந்தால் அநேகரை நிச்சயமாக ரட்சிப்பின் பாதையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தலாம். இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தை செய்தால் எந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, எந்த தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரோ அந்த தரிசனத்துல அந்த அழைப்புல அந்த உறுதியில கடைசி வரை நாம் நிலைத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்ததான காரியத்துல கடைசி வரை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தில் கூட குறிப்பாக இந்த வானொலி இந்த டெலிவிஷன் இந்த ஊழியத்தில் கூட கர்த்தர் எந்த நோக்கத்திற்க நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அருமையான ஊழியக்காரர் மூலமாக நிறைவேற்றுகிற பொழுது இதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிய வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் கடைசி வரை தொடர்ந்து ஓட்டத்தை ஓடவும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஜெயமாய் எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர்தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை நிறைவாக சத்தியத்தின் பாதையில நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதற்காக நிச்சயமாக உங்களை கடைசி வரை எல்லா கிருபையும் கொடுத்து உங்களோடு கூட இருந்து கடைசி வரை உங்களை சமாதானத்துக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாம் பிடிக்கப்பட்ட அதிலே நாம் கடைசி வரை நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையான சத்தியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் ஐயா. அது மாத்திரமில்ல, உங்களோட தரிசனத்தை அழகாக விவரித்து சொன்னீர். ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது விதமாக எமது ஒளிபரப்பும் இந்த ஊடக ஒளிபரப்பும் கர்த்தருடைய வார்த்தையை வேதத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை எங்களுக்கு தந்தபடியால் 2004 இதுவரை அதிலே நிலைத்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அநேக மக்கள் இன்றைய நாட்களில் வேதத்தை தியானிப்பது அல்லது படிப்பது அல்லது வாசிப்பது அதற்கென்று நேரம் கொடுப்பது மிக மிக குறைவாக இருக்கின்ற இந்த நாட்களிலே அதை உலகமெங்கும் அறிவித்து அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து படித்து அதன்படி சபைகளுக்குள்ள கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் எமது தரிசனம் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் பல துன்பங்கள், பல பிரச்சனைகள், பல அதாவது எங்களுக்கு பல வழியில் பொருளாதார தடை இருக்கிறது. இருந்தாலும் இந்நாள் வரைக்கும் வழிநடத்த எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய அருமையான தரிசனத்தை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்திருக்கிறீர்கள், பலப்படுத்தியிருக்கிறீர்கள். இதே மாதிரி அனைவரும் இந்த தரிசனங்களோடு அந்த தரிசனத்தை நினைத்து நின்று ஆண்டவருக்கு பணி செய்ய ஊழியம் செய்ய நாங்கள் இந்த இடத்துல அவர்களை நினைவுறுவோம். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமாக
0: நன்றி ஐயா. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் தரிசனத்தை கொண்டு நிச்சயமா உங்கள் மூலமாக கர்த்தர் எதை செய்ய நினைத்தாரோ அதை நிச்சயமாக யாவையும் செய்து முடிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன்.
1: நன்றி ஐயா, நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களுடைய

0: கற்றலைகள் வழியாக நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கலையத்திலே 10:21 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருந்தோம். அருமையான ஒரு ஆண்டுடைய வார்த்தையை இன்றைய நாளில் கற்றுக்கொண்டோம். அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் உதவி செய்வாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து 10:30 ஆண்டுடைய வார்த்தையை மீண்டுமாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com

0: நேரம் கரையத்திலே 10:30. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும், நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலமாகவே ஆண்டவர் பேசுகிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ மனிதர்கள் எடுத்து சொல்லும் போது அதை கேட்கின்ற தருணத்தில் அந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளுணர்வின் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிறார். சொப்பனத்தின் வழியாக பேசுகிறார். தரிசனங்களை கொடுத்து பேசுகிறார். யாராவது பிரத்யோகமாக ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் நமக்காக அனுப்பி நம்மோடு கூட பேசுகிறார். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் மனிதனோடு பேசி வருகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது இந்த உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து அது நம்முடைய காதுகளில் ரீங்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு விதங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற பழக்கம் ஏற்பட்டுவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால், அதை விட ஒரு மேலான அனுபவம் வேற எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்களில மனிதன் பேசுகிற விதமாக அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு அற்புதமான ஒரு நேரம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. மனிதன் பேசுவதை போல கர்த்தர் பேசுவாரா என்றால் நிச்சயம் பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அதை நினைத்து நான் இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிறேன். என்னாலும் கர்த்தர் அப்படி பேசுவாரா என்றால் இல்லை. அவரை நெருங்கி அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னும் நாம் வளர வேண்டியிருக்கிறது. இன்னும் அவரை நெருங்கி ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு இந்த ஊடகத்தின் வழியாக உதவி செய்திருக்கிறார். யாரெல்லாம் எந்த நிலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம். ஆகவே நான் ஒரு பிரசங்கி என்கின்ற ஒரு மனநிலையோடு உங்களிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசவில்லை. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு, என்னுடைய அன்பு சகோதர சகோதரோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை அறிய நீங்கள் ஆசையா இருப்பீங்க. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பல காலங்களாக நீங்கள் பார்த்து வருவது மற்ற மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம். அதுல 7 சபைகளுக்கான செய்திகளை ஆவியானவர் சொல்கிறார். அதுல ஒரு சர்ச் தான் பிலதெல்பியா. பிலதெல்பியா சபைக்கு சொன்ன செய்திக்குள்ளதான் இந்த குறிப்பிட்ட வசனம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இந்த வாக்குத்தத்தம் அதுதான். இது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் எக்காலத்துக்கும் உரியது. நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலேயும் நாம் தப்பும்படி கர்த்தர் நம்மை காப்பார். சோதனைக்காரன் என்பது சாத்தானுக்கு இன்னொரு பெயர். சோதனைக்காரன் என்ற அந்த வசனத்தை மத்தேயு நற்செய்தியின் 4:3, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3:5 இவைகளிலே பார்க்கலாம். சோதனைக்காரன் என்றே பிசாசை அல்லது சாத்தானை வேதம் அழைக்கிறது. சோதனைக்காரன், அவன் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான். நம்மை கீழே விழத்தெழுவதற்கு அவன் மிகவும் கவனமுள்ளவனாக இருப்பான். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்காரன் சோதிக்க உத்தரவை கேட்டுக்கொண்டான், நானோ உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்க முடியும். ஆகவே சோதனைக்காரன் நம்மை சோதிக்கிறான். இந்த சோதனையிலிருந்து தப்பிவித்து காப்பாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. ஆம், அவர்தான் நம்மை தப்பிவித்து காப்பாற்ற வேண்டும். சோதனை காலத்திலிருந்து அவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுவாராம். நமக்கு அவர் உதவி செய்வார். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களாயிருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நாம் நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம், ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்போம். அவர் சோதனை காலத்திலிருந்து நம்மை தப்புவித்து காப்பாற்றுவார் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை மறுபடியும் பாருங்கள். சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்கிறார். சோதனையில வீழ்ந்து போய்விடாம, சோதனையில நம்முடைய விசுவாசம் செத்து போயிடாம ரொம்ப கவனமா இருக்கணும். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையிலவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்றது வசனம் சொல்கிறது. சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கு. சோதனை வரும், அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கான ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் மனசுல ரொம்ப ஆழமா பதிந்த ஒரு வசனம் அது. ஏறத்தாழ 32 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் மனப்பாடம் செய்தேன். இந்த வசனத்தை அடிக்கடி நான் நினைப்பது உண்டு. எனக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலும், எனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கு நடுவிலையும் நான் தப்புறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. நான் தப்பி போவதற்கான ஒரு பாதை ஒன்று இருக்கிறது என்பதை நான் நம்ப வேண்டும். முழுமையாக அதிலே என் நான் விசுவாசத்தை வைத்து நான் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவனுக்கு தயவு செய்ய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனையிலிருந்து தப்பும்படி காப்பாராம். நமக்கு ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார். அந்த சோதனை நம்மளை வந்து எந்த விதத்திலையும் பாதித்து விடாமல் இருப்பதற்கு அவர் நம்மை சுற்றில் வேலையெடுத்து காப்பாற்றி அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கும் அவர் உதவி செய்கிறார். அவர் நமக்கு சப்போர்ட் பண்றாரு, நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், தய பாராட்டுகிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்ம எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறது பாருங்கள். நீங்க சோதனையில் அப்படியே மூழ்கி போய் அழிஞ்சு போயிடாம இருக்க, சாத்தான் உங்களை வஞ்சித்து விடாமல் இருக்க, அவர் உங்களை காப்பதிலே கவனமாக இருக்கிறார். இந்த உணர்வோட தான் ஆண்டவர் நற்செய்தி நூல சொல்கிறார். பேதுருவிடத்தில் லூக்கா நற்செய்தி நூல் 22:31-32 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் மிகவும் தந்திரக்காரன். அவன் நம்மை சோதிப்பதற்கு உத்தரவு கேட்கிறானா? ஆனா ஆண்டவரோ நம்மை காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். இப்பொழுது நமக்காக வேண்டிக் கொள்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காக்கிறார். சோதனை காலத்தில் சோதிக்கப்படுகிற போது நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் அவர் கவனமாய். பிசாசு எப்போது நம்மை சோதிக்கிறவன் தான். விதைக்கிற ஓமானத்தை ஆண்டவர் சொல்லும் போது அதுல கற்பாறையில் விதைக்கப்பட்டவனை குறித்து அவர் விளக்கம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 8:13 கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சோதனை காலம் ஒன்னு இருக்குது. அந்த சோதனை காலத்துல கர்த்தர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறாராம். நாம் பலனற்று போய்விடாமல் நம்மை காக்கின்ற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். சோதனை காலத்திலே நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். பழைய பாட்டிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது. 1 சாமுவேல் 2:9 இது ஒரு பாடல் பாடியவள் அன்னாள். அன்னாளுடைய இந்த பாடல் வரிகளிலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார் என்று அவள் பாடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை அவர் காப்பாற்றுகிறார். உங்களுடைய பாதங்கள் காப்பாற்றப்படுகிறது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஞானி சாலமோன் தன்னுடைய புத்தகத்திலே நீதிமொழிகள் 3:26 சொல்கிறான், நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராம். பாதங்களை காப்பாரு சொன்னால் எங்கேயாவது நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி, நம்முடைய கால் எதிலையும் மாட்டிட்டு நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுற கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதுகிறார். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற அந்த தேவனை நாம் எப்போது நோக்கி பார்க்க வேண்டும். எரேமியா 31:10 ஒரு மேய்ப்பன் மந்தை எப்படி காப்பானோ அது மாதிரி கர்த்தர் நம்மை காக்கிறாரா. ஆடு மேய்க்கிற சகோதரர்களை பாருங்களேன், அந்த ஆடுகள் மேல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒரு சாலையில ஆடுகள் தொடர்ந்து வருகிற போது ஏதாவது வாகனம் வந்து விட்டால் அவர்கள் ஒரு சத்தம் கொடுப்பாங்க. அந்த ஆடுகளை பத்திரப்படுத்துவதற்கு அவர்கள் காட்டுகிற வேகம், தீவிரம், இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரங்களில் கண் விழித்து அவர்கள் அந்த மந்தையை காக்கிறார்கள். திருடர்கள் வந்து ஆடுகளை திருடி கொண்டு போய்விடக் கூடாது, துஷ்ட மிருகங்களுக்கு பலியாகிவிடக் கூடாது என்று ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தை எப்படி காப்பானோ அதுபோல ஆண்டவர் உங்களை காப்பாராம். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள், மேய்ப்பனை போல. அல்லது ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் ஒரு நல்ல மேய்ப்பன். இயேசு அதைத்தான் செய்தார், நம்மை அவர் காத்துக்கொண்டார், உயிரை கொடுத்து காத்துக்கொண்டார். இதற்கு பழைய பாட்டில் நிழலாட்டமான ஒரு கேரக்டர்னா தாவீது தான். அவன் சவுல்ட்ட சொல்றான், ஒரு முறை என்னுடைய ஆட்டை வந்து ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு, இன்னொரு முறை ஒரு கரடி பிடிச்சிட்டு போச்சு, நான் விடலையே, நான் தொடர்ந்து போனேன், அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்று அதனுடைய வாழ்க்கையின் ஆட்டை தப்பு வைத்தேன் என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்க. அவன் ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்திருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு சிறந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி காப்பாற்றுவானோ அதுபோல நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் பாடுகிற போது கர்த்தர் நீ எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பாருன்னு சொல்றான். எல்லா தீங்கும், என்னெல்லாம் பிசாசு தீங்கு கொண்டு வர்றானோ, என்னெல்லாம் கஷ்டம் கொண்டு வர்றானோ, எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விளக்கி காப்பேன் என்று 121 சங்கீதம் 8 வசனத்திலே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 121:7 வாசிக்கும் போது என்றென்றைக்கு காப்பார் அப்படின்னு பாடுறான். இன்றைக்கு மாத்திரம் இல்ல, என்றென்றைக்கும் நான் காப்பேன், கடைசி வரைக்கும், நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றி நடத்துவேன், உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு. சோ இந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல, நமக்கு ஒரு பெரிய பலன் வருது. ஆண்டவர் என்னை காப்பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவரனை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு சின்ன ஒரு தலையில இருக்கிற முடி கூட அவருடைய உத்தரவு இல்லாம கீழே விழாது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்துல நற்செய்தி கூட்டம் பேசுறதுக்கு போயிருந்தேன். அதுல ஒரு கிராமத்துல அந்த கூட்டம் நடக்குது, ஒரு ஸ்கூல் மைதானத்துல. அதுக்கு பக்கத்துல இருக்கிற 2-3 ஊர்களுக்கும் இந்த சத்தம் கேட்கணும்ன்றதுக்காக அந்த ஊழியக்காரர் நிறைய குழாய்களை, அதாவது ஸ்பீக்கர், அந்த குழாய்களை கட்டி வைத்திருந்தார். இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள் எல்லாம் 2-3 ஊர்களுக்கு கேட்கும்படி அவர்கள் செய்திருந்தார். மக்கள் கிரவுண்ட்ல கம்மி தான், ஆனால் அநேகர் கிராமங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பாடல் நேரம் முடிந்தது, என்னுடைய செய்தி நேரம். எனக்கு பொதுவாக கிராமங்களிலே நற்செய்தி சொல்வது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும்ன்ற அந்த மனநிலையில நான் எப்போதுமே நற்செய்தி சொல்றதில்லை, சாதாரணமாக பேசுவது போல நான் பேசுவேன். அப்போ நற்செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற போது என் மனதிலே ஆண்டவர் பேசுகிறார். God inspired me. எனக்குள்ளே அவருடைய சத்தம் கேட்குது, நீ மந்திரவாதிகளுக்காக பேசேன் என்று நான் சொன்னேன். பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் மிகப்பெரியவர், இவருக்கு இணையாக எந்த சக்தியும் கொண்டு நிறுத்த முடியாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய மனசுல ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இதை நான் சொல்லுகிறேன். மிகப்பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த பகுதியில் அநேகர் மந்திரவாதிகள் இருக்கிறீர்கள், பெல்லிசூனியம் செய்கிறவர்கள், செய்வனை செய்கிறவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய இந்த சத்தத்தை கேட்டால் நீங்கள் தைரியமாக என்னை சோதித்து பார்க்கலாம். உங்களுடைய மந்திரவாதங்களை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். வெள்ளி சூன்யத்தை செய்வினை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். உங்களால் என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட எடுக்க முடியாது உங்க மந்திரவாதத்தை பயன்படுத்தி. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இவர் மிகப்பெரிய தெய்வம். இவர் காத்துக்கொள்வது போல வேற எந்த சக்தி காத்துக்கொள்ள முடியாது. பொதுவா கிராமங்களிலே குல தெய்வம்னு சொல்லுவாங்களே, என்னுடைய குல தெய்வமாக இயேசு இருக்கிறார். இவரை மீறி எந்த செய்வினையோ எந்த பெல்லிசூனியமோ மாந்திரிகமோ செயல்படாது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே பரிசோதித்து பார்க்கலாம் என்று நான் அந்த கூட்டத்திலே பேசினேன். பல மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது, ஆகவே கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். பிரியமானவர்களே, நான் இதை வெளிப்படையாய் சொல்வதற்கான காரணம், எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. என்னை இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். அதை கடந்து எந்த செய்வினையும் எந்த மாந்திரிகமும் என்னிலே வல்லமை கொள்ள முடியாது. நீங்கள் அந்த இயேசுவை நம்பினால் உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் பேசினேன். ஏனென்றால் அந்த பகுதியில நிறைய செய்வினை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதை தொழிலாய் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும் அது. ஆகவே ஆண்டவரும் அதை குறித்து பேச சொன்னார். தைரியமாய் பேசிவிட்டு கீழே இறங்கினேன். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. இன்றைக்கு அந்த நம்பிக்கை போய்விடாது. அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறார் எல்லா சோதனை பிரச்சனையிலிருந்து. இந்த தேவன் நம்மை சோதனை தப்பிவித்து காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதே வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நீ என் வசனத்தை வார்த்தையை கை கொண்டாள் அப்படின்னு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். கை கொண்டதில்ல, காத்துக்கொள்ளுதல். கர்த்தருடைய வார்த்தையை நீ காத்துக்கிட்டா அவர் உங்களை காத்துக்கொள்வார். நீ காத்துக்கொண்டால் நான் உன்னை காத்துக்கொள்வேன். என் வார்த்தையை காத்துக்கொள். வார்த்தை அப்படின்ற அந்த பதத்துக்கு பதிலாக அவருடைய பிரமாணம், கட்டளை, அவருடைய வழிகள் என்று நிறைய பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு மூன்று இடங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து விட்டு உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன். அதாவது, யாரை கர்த்தர் காப்பாற்றுவார், யாரை கர்த்தர் பாதுகாப்பார் என்றால், அவருடைய கற்பனையை அவருடைய கட்டளையை கை கொள்கிறவர்களுக்கு. நாம வந்து எப்படி கர்த்தருடைய வழிகளை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து, கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து என்ன மனநிலையோடு இருக்கிறோம், அதை காத்துக் கொள்வதில் நாம் கவனமாக இருக்கிறோமா? யோபு சொல்லுகிறான், அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குகளை என் ஆகாரத்தை விட அதிகமாக நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். சாப்பாட்டை விட கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்துக்கிட்டேன்னு சொல்றான். வேதாகமத்தில் யோசுவா எல்லா கோத்திரத்தாருக்கும் கானானில் இடங்களை, நிலங்களை பிரித்து கொடுத்து அவர்களை அனுப்புகிற நிகழ்வு. யோசுவா 22 நீங்க பாத்தீங்கன்னா, ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் இவங்களை கூப்பிட்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா 22:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகி கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். நீங்க அந்த கட்டளைய, வார்த்தைய, வசனத்தை காத்து நடந்தீர்கள் என்று யோசுவா சொல்லுகிறார். யார பார்த்து சொல்றான்? ரூபனியரை, காத்தியரை, மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை பார்த்து சொல்றான். கர்த்தருடைய வசனத்தை காத்து நடந்ததுனால அவங்கள அவங்களுக்கான சுதந்திர வீத பாகத்திற்கு அனுப்பி வைத்து இந்த யோசுவா சொல்லும் போது நிறைய காரியங்களை சொல்றான். 6 இறுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா அவர்களை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறான். கர்த்தருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை அவர்கள் காத்து கொண்டார்கள். அப்படி காத்து கொள்ளும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம காத்து நடக்கிறோமா? காத்து நடக்கிற அந்த சூழல் உங்களுக்கு இருக்குதா? காத்து நடக்கிறீங்களா? தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல முழு கவனம் வைத்து அதை காத்து நடக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2 ஒரு நிகழ்வு, தாவீதினுடைய கடைசி காலம். முதல்ல வாசித்தது யோசுவாவினுடைய கடைசி காலம். இது தாவீதுடைய கடைசி காலம். தாவீதுடைய கடைசி காலத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை, 2 சாமுவேல் புத்தகம் 22:22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, மிகப்பெரிய ஜெயம் கிடைச்சது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தாவீது எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடந்தான், கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்தான், அவருடைய வசனங்களை காத்து நடந்தான். அதனால இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய ஜீவிதத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு ஒரு நன்மையை அவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். ஆற்றிடையனாக இருந்த தாவீது அரசனாக மாறினான். காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்ததுனால. மூன்றாவது சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு ஒரு பெரிய ஜபத்தை பண்றான். அந்த ஜபத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தை சொல்றான். இது எங்க இருக்குதுன்னு கேட்டா, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8:25 இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தாவே, தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆனால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுதும் அவனுக்கு நிறைவேற்றும். அதாவது ஆண்டவர் தாவீதுட்டு சொன்னாராம், இங்க பாரு தாவீது, உன்னுடைய சந்ததி, உன்னுடைய பிள்ளைகள் என் வார்த்தையை காத்து நடந்தா இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உன்னுடைய சந்ததி எப்போது இருக்கும்னு சொன்னார். தாவீதினிடத்திலே கர்த்தர் சொன்னார். அதை தாவீது தன்னுடைய குமாரனுக்கு தெரிவித்தான். எங்கே தெரிவிக்கிறான் என்றால், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2:3. இது அப்படியே மனசுல வச்சிருந்த சாலமோன் சர்ச் கட்டிட்டு ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைய ஆண்டவருக்கு நினைவுபடுத்தி ஜெபிக்கிறான். அவனுக்கு சொன்ன வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு ஜெபிக்கிறான். ஆனா என்ன பிரயோஜனம்? இவன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சாரு. 2 கோத்திரத்தை சாலமோனுடைய குமாரன் ரெகோபியாமுக்கு கொடுத்தார். 10 கோத்திரத்தை சாலமோனுடைய வேலைக்காரன் யெரொபெயாம் எடுத்துக்கொண்டு அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான். இவன் யூதாவின் ராஜாவாக மாறினான். தேவன் குன்றி போக பண்ணினார். காரணம், தாவீது தன் தேவனுடைய வழியை காத்து நடந்தது போல சாலமோன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் இங்கே ராஜ்யம் பிரிந்து போகும்படி அனுமதித்தார். அன்பு தேவ மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் உயர்த்தப்படும்படி, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னமும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு தய செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு நிச்சயம் போதுமான அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். தெய்வத்தினுடைய அளவிட முடியாத பேரின்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவருடைய வழியை காத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய பேராசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சோதனை வரும். அந்த சோதனை காலத்திலே தப்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை தப்பும்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நாம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொண்டு நடப்பீர்களே ஆகில் நான் உங்களையும் காப்பாற்றுவேன். சோதனை உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. என்னுடைய அந்த பிரசன்னம் உங்களை பாதுகாத்து நடத்தும். எப்படி சத்துரு முயற்சி செய்தாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் உங்களை எல்லா சோதனையிலிருந்து தப்புவிக்கும்படி உங்களை காக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளை கைவிட தெரியாது, ஏனென்றால் அவர் நம்மேல் அவ்வளவு பிரிய வைத்திருக்கிறார், அவர் நம்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்ததுனாலதான் நாம இன்னைக்கு சுகமா இருக்கிறோம், பலனா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம். தெய்வத்தினுடைய அந்த பாதுகாவலும் வழிநடத்துதலும் தொடர்ந்து நமக்கு இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நேசிக்கிறீங்கள் நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக. ஆம், நான் சோதனை உன்னை பாதித்து விடாதபடிக்கு நான் உன்னை தப்பிவித்து காப்பாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும். இந்த பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு நாங்களும் எப்போதும் உடைய வார்த்தைகளை காத்து நடக்க, உம்முடைய வழிகளை காத்து நடக்க நீர் எங்களுக்கு தய பாராட்ட வேண்டும் என்று பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்.
0: ஆமென். நன்றி பாஸ்டர் கைவேலியம் டேவிட் அவர்களே.

0: அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களுடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவு அண்ட் சேஃப்டி 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர் யூனிட் 13 ஸ்காப்ரோ ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் 416-291-9148.
1: You are listening to Waves of Power, Utamo Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: காற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நிறம் கலையத்திலே 11 மணி, செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல், கேட்கின்ற நேரம்.

0: நேரம் கலையத்திலே 11:30 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நாளின் நீதிமொழிகளை சௌரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 24 பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை ஜோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன், பிளமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்கார அநேகரால் ஜெயம் கிடைக்கும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனசருக்கு அருவறுப்பானவன். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறியினது. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதித்தருகிறவர் அறியாரோ? உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ? என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசத்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் எழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடர்ந்து கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கர்த்தரதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே. துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரோடு கலவாதே. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே மோதாட்சணியம் நல்லதல்ல. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாயிருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள். பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். அவனை கடிந்து கொள்ளுகிறவர் மேல் பிரியம் உண்டாகும். அவர்களுக்கு உத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும். செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. நியாயமின்றி புறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே. உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். அவன் செய்யக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. சோம்பேறியின் வயலையும் மதீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தியடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெடினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் 11:34. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல் கேட்கின்ற நேரம். அலைங்கள் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே எமது சர்வதேச உறவுகளும் கூட நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியாக பாடலை பாடலாம். அது மாத்திரமல்ல, உங்களால் வாய்ப்புகள் இல்லாவிட்டால், வசதி இல்லாவிட்டால், நீங்கள் ஒரு 30 செலவழித்து உங்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். அந்த பாடல் உங்களுக்காக விருப்ப பாடலாக ஒலிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: வணக்கம்.
3: வணக்கம் அங்கிள், நான் கிளிநொச்சில இருந்து செமினா பேசுறேன்.
0: ஆமா, இலங்கை கிளிநொச்சில இருந்து செமினா பேசுறீங்களா? எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கோம். இவ்வளவு நாளா வராதது மன்னிச்சுக்கோங்க.
0: பரவாயில்லையம்மா, நீங்க எத்தனையோ பேர் வராம போயிட்டு நீங்க திரும்ப வாரீங்களே, அதுவே மிக மகிழ்ச்சி. கத்தர் நிச்சயமாக சந்தோஷப்படுவார். பிள்ளைகள் குழந்தைகளை அவர் நேசிக்கிறது அவன். அனுபடியான நீங்கள் மகள் ஒரு கிழமையா வராவிட்டாலும் இன்றைய நாளில் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் படிப்புக்கு பெற்றோருக்கு செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் அவருக்காக பாடுங்கள்.

இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை.

வாழ்விலே நீர் போது மென்வாழ்விலே ஏசையா நீர் போது மென்வாழ்விலே.

கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே

0: நன்றி
1: நன்றி சமினா, அழகா பாடினீர்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நல்ல ரிசப்ஷனாக இருந்தது, ஒருவித இடையூறும் இல்லாமல் அழகாக பாடியிருக்கிறீர்கள். ஆண்டோட நாமம் மகிமைப்பட்டது. தொடர்ந்து அப்பா அம்மாவை நான் கேட்டுன்னு சொல்லுங்க, நாளைக்கு வாங்க.
0: தேங்க்யூ,
1: காட் பிளஸ் யூ. வணக்கம். ஓ, நேற்று எங்கே போனீங்க? காண
2: இல்லை.
1: சரி, இப்போது பாடுங்க. கண்டிப்பா சொல்றோம். என்ன பேர்? நமினாவா? என்ன சொல்லுங்க. சரி, நன்றி அம்மா, பாடுங்க.
2: நன்றி பாலி, நன்றி பாலி, நல்லவரே உமக்கு தான் அறிவாலை ஆனந்தமே, என்னப்பா உன் திருப்பாதமே, ஏற்றிய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானவையா, துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஓர் நாள் தந்தீர், மறவாத என்னேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன், இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஓர் நாள் தந்தீர், மறவாத என்னேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். ஓளிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நன்றி பாலி, நன்றி பாலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பா உன் திருப்பாதமே. ஆண்டவரே, ஓடி ஓடி சோத்திரம், ஓடி ஓடி சோத்திரம். நன்றி,
1: நன்றி, நன்றி அம்மா.
2: துயரமெல்லாம் இன்று மறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி சோத்திரமே, கோடி கோடி நன்றி ஐயா,
1: நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம். நான் மேரி.
1: எப்படி இருக்கீங்க சௌரி மேரி?
3: ஆண்டவரே இறக்கம் கிருபை சூழ்ந்து கொள்ளுறது எங்களை, நாங்க சுகமா இருக்கிறோம்.
1: ஆமென்.
3: சந்தோஷம், சௌரி சுகமா இருப்பா? நீங்க சொன்னீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு.
1: அவ கெட்டிங் பெட்டர். நேற்று தான் மாலையில நீண்ட நாளைய பிறகு நல்ல ஒரு குக் கொண்டு செய்தான் சாப்பிட, இரவு சாப்பாடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. எனக்கு உண்மையில ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு எனக்கே வெக்கமா இருக்கு. தேத்தனி தவிர வேற ஒன்றும் வைக்க தெரியாத மாதிரி என்ன வச்சுட்டா, அப்படி என்ன செய்யறது?
3: நான்
1: ரெண்டு மூணு தர முயற்சி பண்ணினான், ஒன்றுமே கம்ப்ளைண்ட், இது சரியில்லை அது சரியில்லை, வேணாம். நானே சமைக்கிறேன். ஆனால் திடீரென்று அவருக்கு முடியாமல் போயிட்டு இருந்தாலும் கத்தர் நல்லவர், நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கார். அநேகமாக கூடிய விரைவில் வானொலியில் தொகுப்பாளராக இணைந்து உங்களோடு எல்லாம் பேசி ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்வான்னு நான் விசுவாசிக்கிறேன்.
3: என்னுடைய கணவருக்கும் சமைக்க தெரியாது, இப்ப கண்ணப்பிரதம் பண்ண பிறகு கொஞ்சம் பழகி
1: அவர் வந்துட்டு
3: என்ன செய்யற சூழ்நிலை அப்படியான இடத்துல கொண்டே விட்டுரும்.
1: ஆமா, இந்த நாள் நாங்களும் கடையில ரெஸ்டாரண்ட்ல வாங்கி உண்மையில அரைவாசியும் சாப்பிட மாட்டோம், விருப்பம் இல்லை.
3: உடலுக்கு நல்லது இல்ல,
1: பிள்ளைகள்
3: சாப்பிடுவா போல வராது.
1: ஆமாம், அங்கே அங்கே மகள் அங்கே இருந்து அனுப்புவா, என்ன வேணும் என்று மகனும் இங்கே இருந்து அனுப்பியர். எல்லாம் எங்களுடைய அக்கௌண்ட் தான், நான் யார்கிட்டையுமே கேட்கிறேன். பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் தனியாக வாழ்கிறாள், அவர்களுடைய பொருளாதாரத்திலேயோ பணத்திலேயோ நாங்கள் எந்த உதவியும் செய்யாமல் முடிந்த அளவுக்கு. ஆமாம், கத்தர் அந்நாள் வரைக்கும் இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தில் கூட நான் ஒரு நாளும் மக்களிடம் அடிக்கடி காணிக்கல் கேட்கறதும் இல்லை, எங்களுக்கு சம்பளமும் இல்லை. நாங்கள் வேலை செய்யறோம், நானும் என் மனைவியும்.
3: சரியான அர்ப்பணமான ஒரு ஒப்பு கொடுத்தலான ஒரு தியாகமான ஊழியம் தான்.
1: அநேகம் பேருக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு பாருங்க, இவ்வளவு வெளிநாட்டில் இருக்கிறோம், ஒரு $10 கூட எங்களுக்கு டொனேஷன் பண்றதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் இந்தியாவில இருந்து இப்போ ஒரு சகோதரி எடுத்து ஜிபேல உங்களுக்கு ஏதாவது பணம் அனுப்ப எப்படி அனுப்பலாம், நான் கொஞ்சம் பணமாவது நான் இந்த காணிக்கையாக தர விரும்புகிறேன் என்று இந்தியாவிலேருந்து கேட்குறாங்க. பாவம் என்ன, அவர்கள் இந்திய மக்கள் அவர்களுடைய என்ன பெரிய காசு அவர்களால் அனுப்ப முடியும், கஷ்டம்தானே. ஆனால் இங்கே வெளிநாட்டில் கனடாவில் உள்ள மக்களுக்கு இதனுடைய உங்களுக்கு இருக்கிற புரிதல் இல்லை. படிப்படியாக எல்லாத்தையும் குறைத்து
3: கொண்டுறேன். அவனுக்குதான் தெரியும் சூழ்நிலை.
1: ஆமாம், வயது போனால் போதான் ஆண்டவரை இன்னும் நாங்கள் தேடணும் இல்லை, அவருடைய அவருடைய நாளை குறித்து நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் இன்றைய நாட்களில் வயதான மக்கள் முன்பு இருந்த உற்சாகம் இல்லை. ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாய் தந்தைமாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரமா. நான் மனம் திறந்து உங்களோட பேசுறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாரோடமே இப்படி பேச முடியாது, எங்களை நன்றாக அறிந்தவர்களோடு தான் பேசலாம். அதனால தான் இன்றைய நாளில் இதயத்தின் உள்ளத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்துண்டேன்.
3: உள்ளத்தின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தத்தானே வேணும்.
1: வேறு யாரும் எங்களுக்கு தொலைபேசியும் ஒரு தரம் எடுக்கிறே இல்லை, எங்களுக்கு நேரமும் இல்லை யாருக்கும். 24 மணித்தியாலும் இதையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டி இருக்குதெல்லாம். மறு ஒளிபரப்பையும் நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது. கீழேயும் ஒரு ரேடியோ இருக்கும், மேலேயும் இருக்கும், டிவியிலேயும் இருக்கும். போய் கண்டு இருக்கிறது, ஏதாவது தடங்கள் வந்தால் உடனே வந்து ரிப்பேர் செய்யணும். சில நேரம் இந்த இன்டர்நெட் நின்று ஒரு செகண்ட் நின்றுட்டு போயிடும், அப்போ எல்லாமே ஷட் அவுட் பண்ணிடும், திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது.
3: தெசிந்தாவுக்கு
1: டெக்னிக்கல் அலுவல் சொன்னாலும் எனக்கு கை வைக்க மாட்டேன், நான் ஆண்டவர் வேலையை தான் நான் செய்வேன், எல்லாத்தையும் நீங்கள் செய்தாங்க அப்படி இருக்கிறான். எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன் இருக்கிறேன், அவரை நான் ஹயர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனாலும் அவர் எந்த நேரத்திலையும் கிடைக்க மாட்டார், அவர் பார்ட் டைமாக தான் எங்களோடு இணைந்து வேலை செய்கிறார். அவரு கூட 3 மாசமாக சம்பளம் கொடுக்கல, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் விசுவாசத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் அழைத்தவர், உண்மை உள்ளவர், இந்நாள் வரைக்கும் காத்ததுவன். 21 ஆண்டுகள் அடுத்த மாசத்தால் ஜூலை மாதம் 31st. ஆமாம், 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்கிறதுக்கு கத்திரட்ட பணியில் இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து அன்பு கொண்ட மக்கள் தான் அநேகம், எங்களை பின்புறமாக யாருமே பேசுறதில்லை, தெரியும். அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனாலும் அவர்கள்தான் விட்டு விலகுகிறார்கள் ஒழிய நாங்கள் அவர்களை விட்டு விலக இல்லை. கத்திரம் அப்படித்தானே, வேதாமத்தில் பார்க்குறோம், முதுக காட்டினாரலாம் அவர் அழைத்த மக்கள். ஆனாலும் கத்திர ஒவ்வொரு நேரங்களில் இந்த மக்கள் பிடிபட்டு இருக்கும்போது, எதிரிகளால் சூழப்பட்டு இருக்கும்போது அவர் இரக்கத்தோடு மீண்டுமாக அவர்களை தன்பக்கம் இழுத்து கொண்டார். அதே விதமாக தான் இந்த ஊழியம் இருக்கு. பிரதர் எப்படி இருக்கிறார்?
3: வெளியில போயிட்டு நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: நன்றியம்மா, ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுறது நாங்கள் இன்னும் கத்திரங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை வெளியில் கொண்டு போவதற்கு நீங்களும் ஆண்டுடைய பாடலே, அழகான பாடலே, புது புது பாடல், பழைய பாடல்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்திலே நீங்கள் பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து அந்த பணியை செய்யுங்கள். பாடுங்க.
3: ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சோத்திரம் ஜெசப்பா, நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எவ்வளவோ உங்களை புகழ வேணும், துதிக்க வேணும். ஆண்டவரே, சிறிய இந்த பாடலை உமாக்கே மகிமையாக பாடுகிறேன். அன்பான தேவனே சோத்திரம்.

ஜபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவ

நரிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதை

ஓ ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் குணவானாரே. வாக்கு தந்த காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஓ ஆராதிப்போமே

0: இல்ல. ஆமென் ஆமென்.
1: ஆமீன் ஆமீன். அழகான பாடல், கருத்தோடு உள்ள பாடலே பாடி ஆண்டோட நாமத்தை மேம்படுத்தினீர்கள். ஒரு பாடல் விருப்ப பாடலே ஒரு சௌரி பதிவு செய்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து, எனக்கு அது சரியான உச்சரிப்பை தெரியவில்லை. கிரிபார் ஊற்று என்ற பாட்டு இருக்கா? கிரிபார் ஊற்று வத்தினாலும் என்ற பாடல்
0: எனக்கு புதுசா இருக்கு பிரதர், எனக்கு தெரியே இல்ல.
1: ஓகே ஓகே, பார்க்கலாம். அவங்க பாடியும் காட்டியிருக்கிறார்கள், நீங்கள் அப்படியே இணைப்பில் இருங்க, போட்டு காட்டுன்னு கேட்க முடியும் என்ற பாருங்க. இல்லை நீங்கள் இருந்தால் கேட்கல, நான் போடுறேன்னா
0: சரி, அதில் ஒலிபரப்பு நான்
1: கேட்கு. ஓகே அம்மா, ஓகே
0: பேர்ந்து எடுத்து பேசுகிறேன். ஓகே
1: ஓகே, நன்றி அம்மா.
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி. கத்தரும் உங்களையும் உங்கள் சௌகரியம் ஆசீர்வதிப்பார்.
1: ஆமீன் ஆமீன்
0: ஆமீன்.
1: நேரம் கலையத்தில் 11:52, இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். அலைங்கள் 6473385562 இலக்கத்தில் அழைத்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை மறவாமல் நன்றியோடு பாடல்களை பாடுங்கள், பாடல் பதிவுகளை செய்யுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க? மல்லிகா சௌதரி,
1: நல்லா இருக்கிறேன். அவருக்கு சுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
0: நீங்க ஜெபம் பண்ணி கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கு.
1: ஆண்டவர் கூட இருப்பார் பிரதர் உங்களோட. ஆண்டவர் எல்லாத்தையும் பாதுகாப்ப. ஓகே, நான்
0: பாடுறேன்.
1: மேரி சிஸ்டர் நல்லா பாடுறா, கருத்தான பாட்டு.
0: அவ இன்று மட்டும் அன்றிலிருந்து இப்ப வரைக்கும் பாடுற அதே மாதிரி தான் இருக்கு.
1: எனக்கு சரியான விருப்பம் அவட பாட்டுக்கு. நல்ல பாட்டு. ஓகே, நான் பாடுறேன். ஓகே. அத்தோத்திரம் தகப்பன் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது.

0: கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, ஜோத்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, ஜோத்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே. நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. ஆலயங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 2 இலக்கத்தில்

0: தான் பரவாயில்லை பரவாயில்லை,
1: சந்தோஷமா
0: இருக்கிறது.
1: ஆமேன். ஆண்டவரே கிருபையால வந்து தன்னுடைய வேலையை செய்வா விரைவாய். ஆமேன்.
0: ஜெபிச்சவங்களுக்கு எல்லாரும் நன்றி அம்மா.
1: ஆமேன். கர்த்தர் தான் எல்லாமா இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார், தன்னுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவார்.
0: ஆமென்.
1: துன்பம் வந்தாலும் தூக்கி எடுப்பார்.
0: ஆமென்.
1: நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை

0: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி, வாழ்த்துக்களம்மா.
1: நன்றி
0: நன்றி. நிறம் கலையத்திலே 12 மணி செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: வணக்கம், ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீர்கள் பிரியண்ணா? சரி, பாடலுக்கு ஆயத்தமா வந்திருக்கிறீர்கள். அதுதானே, பேசும்போது தெரியுது இல்லையா, கதைக்கும் போது. படிப்போம்.
1: ஆனந்தம் ஆனந்தம் கொள்வோம் அகமகளுடனே,
0: ஆமேன். பழைய பாடல் எல்லாரும் மறந்திருப்பினா நீங்க திரும்பமாக அதை உயிர்ப்பிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: பழைய பாட்டில் அர்த்தங்கள்
0: அர்த்தம்
1: இல்லாம, இப்ப தாய போல தேற்றினி தந்தைய போல தேற்றினா எத்தனை தேமா இருக்கு, பிள்ளைகளை தூக்கி
0: எறிஞ்சிருக்கிறாள்.
1: ஆண்டரை கொண்டு ஆய உடையதா பிரணவ உடையலாது. இப்ப சில நேரங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அந்த அறிகிற தன்மை இருக்காது. காலப்போக்கில் ஏதாவது பிரிஞ்சு வருவோம். இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்க எத்தனை தாய்மார் பிள்ளைகளை பெற்று விற்கணும், எறிஞ்சிட்டு போயிடும், சாப்பிடணும். ஒரு ஒரு மகனோட ஒரு ஃப்ரெண்ட்ல ஓடி போறாங்க. அப்ப தாயை விட தந்தையை விட சிலருக்கு அன்பு செலுத்துறவர் ஆண்டவர் ஆகியிருக்கிறார்.
0: ஆமீன்.
1: சரி, பாடுங்க.
0: பாடுங்க ஐயா.

துன்பத்தில் இன்பமும் பயந்தரு நோயில் என் சுகம் தயிரியம்

ஆருயிர் நாயகனே. குறைவினில் நிறைவே தன்மையில் உறவே அறிவினன் பேரறிவாக வந்தீர். அடிமையின் சுதந்திரமே உடைந்த

0: நாசத்தில் நயமே பலவினன் பேலமே வெக்கத்தில் மகிமையின் கிரீடம் நீரே. மரணத்தின் ஜீவன் நீரே கோடு நரகத்தில் மோட்சம் நீரே தருணமும் செல்லாம் நீரே ஆனந்தம் கொள்வே நகமகிழ்வுடனே ஞானம ஞானவரம் தரும் ஆவியின் அனுபவமே. நன்றி கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக.
1: ஆமேன், ஆமேன். அப்படி நாமம் மாத்திரம் மகிமைப்படும். நன்றி ஐயா, அழகான பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை நாளை நாளும் வந்து பாடுங்க. கருத்தோட இருக்கணும் பாடல்.
0: அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் ராஜக்கொடி பலனற்று போனாலும் ஒளிவ மரம் பலனற்று போனாலும் அந்த பாட்டை நான் இயேசுக்கு மகிழ்ச்சியாக பண்ணா வீட்டுல உப்பு இல்லாட்டிக்கே தொங்கி பிரச்சனை.
1: படிக்கணும். அது கிறிஸ்தவ நாடுகளில் உள்ள அரசாங்கங்களே நிப்பாட்டிட்டு அவங்களோட சபை இல்ல, அதாவது பார்லிமெண்ட்ல. அது மாதிரி இப்ப அது எல்லாம் நிப்பாட்டியாச்சு. பத்து கட்டளை பற்றி யார் சொல்றது? ஒரு தரம் அருமையான செய்தி.
0: ஆறுதலா சொல்லி ஆறுதலா மக்களுக்கு யார் வந்தாலும் உலகத்துல ஆண்டர் விசுவாசம் இருக்காது.
1: அப்படித்தான் வேதத்துல இருக்கு.
0: ஆண்டவர் வந்துதான் திருப்பியர் படிப்பு பாசிட்டிவ் இல்லையா, நெகட்டிவ் தான் காய்ச்சல். ஆண்டவர் வந்து பாசிட்டிவா எல்லாம் காய்ச்சி எங்களுக்கு 1993 வருடங்கள் ஒரு இழப்பும் இல்லாம கஷ்டப்பாம நாங்கள் மாம்சம் சாப்பிடாம எல்லாம் வாழ போறோம்
1: பூமியில.
0: பிறகு 94 1994 இதே மாதிரி பிசாது ஆண்டவர் கட்டி வச்சு அவர் போவார்.
1: ஆமா,
0: அவர் வந்து 94, 95, 96, 97, 100, 2000.
1: நன்றி, நன்றி ஐயா, நீங்கள் பேசுனது. வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இணைப்பில் இருக்கிறீங்க?
2: நாங்கள் கிண்ணச்சி பரந்தன் ஏவிஜி சபை வந்து கிடைக்கிறோம்.
1: ஓகே, உங்களோட பேர் என்ன சோதரன்?
2: என் பேர் அருண்.
1: அருண்.
2: ஓ
1: ஓகே. வல்லமை நிலைகள் வானொலியோடு இணைந்திருக்கீர்கள். இது ஒரு பாடுற நேரம். கிளிநொச்சியிலிருந்து இணைந்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் அருண்.
2: நன்றி.
1: பாட விருப்பமா பாடுறீங்களா?
2: ஓ பாடுங்க.
1: பாடுங்க.
2: உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உன் அன்பையே நம்பி இருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, உண்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் ஆணி. நீதானே என் துணையானே,

0: முடிவு பறி அந்த உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே. முடிவு பறி அந்த உம்மை நம்புவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பறி அந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பறி அந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உன் அன்பையே நம்பியிருப்பேன்.
1: ஆமீன். அருண்,
0: ஆமீன்.
1: அழகா அழகா பாடினீர்கள், வாழ்த்துக்கள். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது பாடுகின்ற நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பாடலாம், நல்ல தெளிவாக இருக்கிறது அங்கு உங்களோட கனெக்ஷன். சின்னொரு வேண்டுகோள், சுருக்கமாக பாடணுமா? ஒரு மணித்தியால் தான் உங்களுக்கு இருக்குது, அநேகருக்கு பாட இடம் கொடுக்கணும். சுருக்கமாக அடுத்த முறை பாடுங்கோ. சரி, உங்களோட வேற யார் இருக்கிறார்கள் பாடுகிறதுக்கு?
0: இன்றைக்கு யாரும் இல்லை.
1: யாரும் இல்லை. யார் உங்களை அறிமுகப்படுத்தினது? கவிதா ஊழியரா?
0: ஓ, சிஸ்டர் தான்.
1: அவங்களுக்கு சொந்தமா?
0: ஓ, அக்கா.
1: அக்கா? ஓ, அக்காவா? ஓகே ஓகே. சரி, மிக மகிழ்ச்சி. இது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இதே நேரங்களில் நீங்கள் வந்து பாடலாம். வேறு யாரும் பாடுறன்றாலும் அவர்களையும் நினைச்சு கொள்ளலாமா?
0: நன்றி.
1: நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் கலையத்திலே 12:19. அடுத்ததாக நாங்கள் ரீட்டா அம்மாவோடு இணைந்து கொள்ளலாம். நீண்ட நேரமாக அவர்கள் காத்திருக்கிறார்கள்.

0: வணக்கம் அம்மா. வணக்கம், மன்னிக்கோணம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா?
1: இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஆமா, நேற்று முந்தின நாள் காண இல்ல, அதான்
1: கேட்டேன். நேற்று டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு அந்த பல் அடைக்க.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே.
1: எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஐயா.
0: சொல்லுங்கம்மா.
1: அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா.
0: அப்பா முழுவதும் என்னை அர்ப்பணித்தேன்.
1: அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன்.
0: அப்பா என்னை முழுவதும்
1: அர்ப்பணித்தேன்.
0: சரி
1: சரி ஐயா,
0: நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அலைங்கள் 6473385596 வாட்ஸ்அப் இலக்கத்திலே, வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உங்கள் பாடல் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம்.

நேரம் கலையத்திலே 12:24 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். பாடுகின்ற நேரம் விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். இப்பொழுதும் கூட நாங்கள் விருப்ப பாடல் கேட்க இருக்கின்றோம். ஒரு சில விருப்ப பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நமது அருமையான உறவுகள். முதலிலே லண்டனிலிருந்து சகோதரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.

அருமையான பாடலே இன்றைய நாளில் தெரிவு செய்திருந்தார்கள் சகோதரி கொன்சி லண்டன்லேருந்து. அது மாத்திரமில்ல, ஜெபக்குறிப்பு கூட கொடுத்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு புதிய ஒரு ஆண்டே திருமண நாளை தந்திருக்கிறார்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அந்த மகிழ்ச்சியான நல்ல நேரத்தில் இந்த புதிய ஆண்டுக்காக கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்களும் நன்றி செலுத்தி உங்களுக்காக மாலையிலே ஜெபிக்க இருக்கிறோம். வல்லமை அலைகளும் உங்களை புதிய திருமண நாளிலே வாழ்த்துகின்றது. நேரம் கலையத்து 12:30. அடுத்த பாடலை தெரிவு செய்திருக்கிறார்கள் விருப்ப பாடலாக சௌரி கீதா டென்மார்க்கிலிருந்து. இதோ சௌரி கீதாவுக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை சகோதரி கீதா அவர்கள் டென்மார்க்கில் இருந்து விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். கீதாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த விருப்ப பாடலாக பார்க்க இருக்கிறோம். ஜெர்மனியிலிருந்து பிரீம் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலே தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்ப பாடலாக வருகிறது இந்தியாவிலிருந்து சகோதரி காமாட்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி காமாட்சி அவர்கள் இந்த பாடலே தனது விருப்ப பாடலாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதோ அவருடைய விருப்ப பாடல்.

ஆமேன். அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் தமிழ்நாட்டிலிருந்து சௌரி காமாட்சி அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து சௌரி மெரினா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டு ஒலிபரப்புமாறு விண்ணப்பித்திருந்தார் அருமையான சௌரி கனடாவிலிருந்து மெடின் அவர்கள். மீண்டுமாக கனடாவிலிருந்து தாயார் ரீட்டம்மா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் இதோ, அவர்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது.

0: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டம் அவர்கள் அந்த பாடல் அவர்களுக்காக ஒலித்து ஓய்ந்தது. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான நேரத்தில் இவ்வளவு நேரம் இணைந்திருந்தோம். பாடல் பாடி மற்றும் பாடல் தெரிவுகளை கொண்டு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தின அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நிறம் கலையத்திலே 12:55. ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய செய்தி. அதன் பின்பதாக 1 மணிக்கு டொரண்டோவிலிருந்து செய்தியை பாஸ்டர் கிறிஸ்டி மரீனா ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை மட்டக்கிடப்பிலிருந்து சவரன் பாஸ்டர் சசி ரோஷான் அவர்கள் செய்தியை வழங்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

ஒவ்வொரு நாளும் எமது வானொலியில ஜபங்கள் நடைபெறுகின்றன. உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்பு இருக்குமா இருந்தால் எங்கள் பெயர்களை கூட எழுத தேவையில்லை, வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக ஜபிக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் ஜபிப்பார்கள், நாங்களும் உங்கள் தேவைகளுக்காக ஜபிப்போம். எனவே ஜப குறிப்புகள் இருந்தால் எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்கள் ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்கப்படும்.

0: செவ்வாய்க்கிழமை மதிய ஒளிபரப்போடு அணிந்திருக்கும் நேரம் கலையத்திலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டி மரியநாயகம் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஆண்டவர்கிட்ட கிருபையால் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க சௌரம்?
0: நல்லா இருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி. ஜெசிந்தாவுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல சுகமாயிருக்கிறது. அடுத்த வாரம் உங்களோடு இணைந்து ஊழியத்தை செய்வார்கள்.
1: ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.
0: ஆமேன். இதனாலும் ஆண்டோட வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் பாஸ்டர்.
1: ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் மீண்டுமாய் வல்லமையில் ஊழியத்தின் ஊடாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வல்லமையில் ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நடத்தும்படியாய் தெரிந்து கொண்ட குடும்பத்தாருக்காய் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற, பொன்சம் பண்ணுகிற, ஜெபிக்கிற, உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை மறைத்து இந்த வார்த்தைகள் மூலம் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் யாத்திராகமம் 4 13-17 நான் வாசிக்கிறேன். அந்த பிற்பாடு செய்தியை தொடருவோம். யாத்திராகமம் 4:13-17. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசே மேல் கோபம் உண்டாவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். அன்பான சகோதரங்களே, இந்த மோசியை ஆண்டவர் உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று நான் யோசித்து பார்த்தேன். இந்த காரியங்களை வாசிக்கிற வேளையிலே எப்படி ஒரு ஆண்டவருக்கு 1000 மோசையை உருவாக்க முடியும்? ஒரு நாளிலே முடியும், அவரால் முடியும். ஒரு மனுஷனை எடுத்து அவனுடைய இருதயத்தை மாற்ற கத்தரால் முடியும். ஆனால் இந்த மோசையை கொண்டுதான்

0: தேவன் எதையோ செய்ய நினைத்தால் அதை மோசியை கொண்டு செய்து முடிக்கிறார். இன்றைக்கும் அன்பு சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் போராடி கொண்டிருக்கிறார். மகனினி இந்த ஊழியத்துக்கு வந்துவிடு, மகனினி இந்த காரியத்தை செய், மகனினி இந்த பாவத்தை விட்டுவிடு, நான் மகனை இந்த பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டு, இந்த துளையான உறவை விட்டுவிடு, தவறான உறவை விட்டுவிடு, இப்படி பல காரியங்கள்ல தேவ ஆவியானவர் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் மோசே பாருங்கள், இந்த 4 அதிகாரத்துல தொடக்கத்துல இருந்து ஒரே சாட்டு சொல்லி கொண்டிருக்கிறான், என்னால் அது முடியாது, பேச முடியாது, வாக்கு வல்லவன் அல்ல, எதெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய அந்த அழைப்பு மாறாது என்பதற்கு இது ஒரு நல்ல சாட்சி. அன்பு சகோதரங்களே, கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்தார் என்றால் நம்மை கொண்டு செய்த நினைத்ததை நம்மை கொண்டுதான் அவர் செய்ய முடியும். ஜோனாவை கொண்டு செய்ய நினைத்ததை ஜோனாவை கொண்டுதான் செய்து முடித்தார். பேதுருவை கொண்டு செய்ய நினைத்ததை பேதுருவை கொண்டுதான் செய்வார். பவுலை கொண்டு செய்ய நினைத்ததை பவுலை கொண்டுதான் செய்து முடிக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்களுடைய பேரை சொல்லி சொல்லுகிறேன், உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் உங்களை கொண்டுதான் சொல்லி செய்து முடிப்பார். நாம சிலவளை சாட்டுப்போக்களை சொல்லி தப்பிவிடலாம், அல்லது எங்கள் குறைபாடுகளை சொல்லி, அல்லது எங்களுடைய வீக்னஸ்களை சொல்லி, எதையாவது சொல்லி இந்த காரியத்திலிருந்து தப்பலாமென்றலாம். ஆனால் அது நமக்குத்தான் ஆபத்து, நமக்குத்தான் நாட்கள் நீடிக்கும், நம்மால் ஆசீர்வாதம் தடைப்படும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நாம் சாட்டுப்போக்கு சொல்லுகிற ஊழலே தேவன் இன்னொருவரை உருவாக்க வேண்டி இருக்கிறது. அந்த இன்னொருவர் எப்படி செய்வார் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் எப்படி நம்மோடு ஒத்து போவார்கள், எப்படி நம்முடைய தரிசனத்தை அறிந்து கொள்வார்கள், எப்படி நம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியாது. அப்ப ஆபத்தும் இருக்கிறது. இது நல்ல ஒரு உதாரணம். மோசே ஆரோனை நினைத்தபடியால் தான் பின்பாக நாம் வரப்போற காலங்களை பார்ப்போம். ஆரோன் மோசே சீனாய் மலைக்கு 40 நாள் போனதின் டைமிலே அவர் பாவத்தை, பெரிய பாவத்தை, ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிற அளவுக்கு தேவன் அருவருக்கிற ஒரு பாவத்தை ஆரோன் செய்ததை பார்க்கிறோம். மோசையினுடைய அண்ணன் லேவி குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், லேவியர்கள் வேதத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த புத்தக வடிவிலே கொடுக்கப்படாவிட்டாலும் தேவன் மனச்சாட்சியில் எழுதி கொண்டே வருகிறார், சொல்லிக்கொண்டே வருகிறார். விக்கிரகங்களை செய்யக்கூடாது, விக்கிர ஆராதனை எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்தான் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி அவரை அங்கி கோபம் பெற வைத்து விட்டான் மோசே. ஆனாலும் தேவன் பொறுமையாக, உன்னுடைய சகோதரன் அல்லவா, அவன் உனக்கு வாயாயிருப்பான், அவன் உன்னோடு பேசுவான், அவன் நீ சொல்ல வேண்டியதை சொல்லுவான், நீ செய்ய வேண்டியதை செய்வான், அவனை அழைப்பி என்று சொல்லுகிறார். அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு நம்மை தேவன் அழைக்கிற வேளையிலே இதோ வருகிறேன் அடியேன் என்று ஒப்பு கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு குடும்ப பாரங்கள் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், பல சவால்கள் இருக்கலாம், பல பற்றாக்குறைகள் இருக்கலாம். இவைகள் மத்தியில் எப்படி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு வருவது, எப்படி உம்முடைய ஊழியத்தை செய்வது? எல்லாரையும் ஆண்டவர் முழு நேரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று அழைக்கவில்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு விடுகிறார், என் நாமத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அது ஒரு ஒரு கிழமையில ஒரு நேரமாய் கூட இருக்கலாம், ஒரு மடுத்தியாலமாய் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறார். ஏன்? நம் எல்லாரையும் தேவன் அழைத்தார். நம்மை கொண்டுதான் இந்த உலகத்துக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை அறிவிக்க முடியும். தேவனை சுவைத்தவர்கள்தான் தேவன் நல்லவர் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு இயேசப்பாவினுடைய அன்பை சுவைத்தவர்கள்தான் இயேசப்பாவின் பாவத்தை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நாம் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து பேச முடியும். அப்ப நம்மை தேவன் அழைக்கிறார் எதற்காக? இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆனால் இன்றைக்கு நாம் அநேக சாட்டுப்போக்களை சொல்லுகிறோம், இது என்னால் முடியாது, என்னுடைய குடும்ப சூழ்நிலையால் முடியாது, அதால் செய்ய முடியாது, இதால் செய்ய முடியாது என்று எவ்வளவு காலம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு காலம் கடந்து போகும். 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். காரணம், மோசே ஆயத்தமாக்கப்பட ஒப்புக் கொடுக்கவில்லை. மோசே தன்னுடைய கரத்திலே தான் எல்லாத்தையும் ஆண்டவர் தந்து விட்டார் என்று எடுத்தவுடனே ஒருவனை எலிகித்து என்னை கொலை செய்கிறார். அதன் பிற்பாடு தன்னுடைய உயிருக்காக நடுங்கி ஓடி அவர் வேறே இடத்திலே போய் திருமணம் செய்து அங்கே செட்டில் பண்ண பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சில திட்டங்களை வைத்து, நேரங்களை குறித்து, நாட்களை குறித்து, வருடங்களை குறித்து நம்மோடு செயல்படுகிற போலே நாம் எவ்வளவு சீக்கிரமாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாய் நமக்கும் நல்லது, தேவனுக்கும் நல்லது, நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதம். அப்ப தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒப்பு கொடுத்தல், இதோ வருகிறேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இவரோ இல்லை இல்லை இல்லை. அப்ப அவரிடம் கேட்கிறார், உனக்கு சகோதரன் இருக்கிறாரா? அவனுடைய வாயிலே என்னுடைய ஆவியை போடுவேன், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இதை பாருங்கள், நமக்கு பதிலாக இன்னொருவரை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த மோசே தள்ளிவிட்டார். ஆரோன் ஏற்கனவே இருக்கிறார், அவர் தமையன், அவருடைய காலத்திலே அவருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. எல்லா குழந்தைகளும் நதியில் நதியிலே போட வேண்டும் அல்லது கொலை செய்யப்பட வேண்டும் என்ற காலம் வருவதற்கு முன்பதாக பிறந்தவர். அப்ப அந்த ஆரோன் அங்கு இருந்தாலும் ஆரோனை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு இருக்கிற நம்மை தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு 10 பேர் இருக்கிறார்கள், 10 ஆடைகள் இருக்கிறது. ஆனால் அதிலே தேவையான ஆடையை அன்றைய ஞாயிறு ஆராதனைக்கு எந்த ஆடை பிடிக்குமோ அந்த ஆடையை செலக்ட் பண்ணி அதை மாத்திரம்தான் நாம் போடுகிறோம். 10 பேர் இருந்தாலும் மோசே இருக்கிறவர்களே ஆரோன் இருக்கலாம், அவருடைய சகோதரி இருக்கலாம், அல்லது வேறு யாரும் இருக்கலாம், எத்தனையோ ஆண்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை கொண்டு தேவன் செய்ய விரும்பவில்லை. நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை தேவன் நம்மை கொண்டுதான் செய்வார். இதுதான் அந்த செய்தியினுடைய மிக முக்கியமான பகுதி. அப்ப நமக்கு ஞாபகம் வர வேண்டும், தேவன் எதையோ என்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். அதனால்தான் நான் வாழ்க்கையில பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னேற முடியாத சூழ்நிலைகள் வருகிறது. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை பெற்று நான் பிரகாசிக்க முடியாதபடி தடையாயிருக்கிறது. அப்போ ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பு சகோதரங்களே. அப்ப என்ன செய்கிறார் இன்றைக்கு மோசே? ஒப்பு கொடுக்காதனால் அங்கே ஆரோன் உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஆரோன் ஜனங்களை பிழையான வழிக்கு நடத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆரோன் மிரியாவுமாய் சேர்ந்து, சகோதரனும் சகோதரியுமாய் சேர்ந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசைக்கு எதிராக எழும்பினதை பார்க்கிறோம். ஆரோன் அநேக தீமையான காரியங்களை வேதத்திலே செய்தது நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன நடக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் எப்ப நாமெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னால் முடியாது, என்னால் முடியாது, என்னால் முடியாது என்று சொல்லுகிற போலே தேவன் இன்னொரு மனுஷனை உருவாக்க வழிக்கிட்டால் அது மிகவும் வேதனையாயிருக்கும் நமக்கும். அப்ப நாம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசியாவினுடைய புத்தகத்திலே அங்கே 6 அதிகாரத்திலே பார்க்கிற போலே அங்கே ஏசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்றேன். ஏசியா சொல்லுகிறார் இங்கே யாத்ராமத்திலே, மோசே வேறு யாராயாகலும் அனுப்பும், என்னால் முடியாது, என்னால் முடியாது சாட்டி சொல்லுகிறார். அதனால் அந்த விளைவு என்ன? ஆரோனை உருவாக்க வேண்டியிருந்தது, ஆரோனை இந்த ஊழியத்தில் இணைத்தபடியால் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போனது. இன்றைக்கு அன்பு சகோதரங்களே, இந்த ஏசியாவினுடைய புத்தகத்திலே ஆண்டவர் ஏசியாவினுடைய நாக்கை தொடுகிற போலே, ஏசியாவுக்கு தேவனுடைய அழைப்பை அறிந்தவுடனே ஒப்பு கொடுக்கிறார் முழுமையாக, நான் போகிறேன். இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம், ஆண்டவரை என்னை அனுப்போம், ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த ஒரு சமாதானத்தை செய்து வைக்கிற ஒரு பொறுப்புக்காக, ஆண்டவர் இந்த குடும்பத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய, ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை அறிவிக்க என்னை அனுப்போம், என்னை அனுப்போம், என்னை அனுப்போம். பாருங்கள், அன்றைக்கு ஏசியா ஒப்பு கொடுத்ததனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்ப்பை குறித்து, அவருடைய 2வது வருகையை குறித்து, 1000 வருஷ ஆட்சியை குறித்து எல்லாவற்றையும் ஒரு புத்தகத்திலே அடக்குகிறதுக்கு அளவுக்கு பலத்த தீர்க்கதரிசியா ஏசியா பயன்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னென்றால் அவருடைய ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசன புத்தகங்கள் நம்மிடம் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் விசேஷமான தீர்க்கதரிசன புத்தகமாக இந்த ஏசியாவின் புத்தகத்தை கருதுகிறார்கள். காரணம், எல்லா காரியத்தையும் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கு. சில தீர்க்கதரிசனத்திலே பிறப்பு இருக்கும், இறப்பு பெற்றி இருக்கார். சில தீர்க்கதரிசனத்திலே இறப்பு இருக்கும், பிறப்பு இருக்கார். ஆனால் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை பிறப்பு இறப்பு அது மாத்திரமல்ல அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் என்பதையும் அந்த தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறார், என் மகனே நீ போவாயா, என் மகளே நீ போவாயா. அப்ப இந்த ஸ்காட்லாந்துல திடீரென்று ஒரு யங் போய், ஒரு வாலிபன், அவர் வந்து சொல்லுகிறார், இந்தியாவுக்கு என்னை தேவன் போக சொல்லுகிறார், நான் போக போகிறேன். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பெரிய அந்த எல்டர்ஸுகள், மூப்பர்கள், பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொன்னார்கள், தம்பி நீ உட்காரு, அங்கே இந்தியாவிலே தேவன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கிறவர்களை கொண்டு செய்வார், நீ போக தேவையில்லை, நாங்கள் அதற்கு ஒரு சப்போர்ட்டும் தரமாட்டோம் என்று சொல்லி அவரை அமர்த்தி விட்டார்கள். ஆனால் தேவன் அவருடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார், நீ போக வேண்டும், எனக்காய் போக வேண்டும், என்னுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். அவர் திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அறிவித்தார், நான் இந்தியாவைய தங்க சுரங்கத்துக்குள்ளே இறங்குகிறேன், உங்களால் எத்தனை பேர் கயிறை பிடிக்க முடியுமோ பிடியுங்கள், நீங்கள் பிடிக்காவிட்டால் என்ன பிடித்தால் என்ன, நான் அந்த தங்க சுரங்கத்திலே இறங்குறதுக்கு முடிவெடுத்து விட்டேன். அது தேவனுடைய அழைப்பு, இந்த அழைப்பை நான் நோ சொல்ல முடியாது என்று சொன்ன போலையிலே ஒருவர் சொன்னார், நான் அந்த கயிறை பிடிக்கிறேன், இன்னும் ஒருவர் சொன்னார், நாங்களும் இந்த கயிறை பிடிக்க வருகிறோம். இப்படி பலர் அவரை தாங்கி பிடிக்கிற ஓலையிலே அவர் இலகுவாக பயணம் செய்து அங்கே போய் அந்த ஊழியத்தை செய்தார். அவருக்கு ஜபிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அவருக்கு ஊழியத்துக்கு தேவையான பொருளாதார உதவி விதத்திலே உதவுவதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஏற்படுத்தினார். காரணம், அந்த மனிதன் துணிந்து இறங்கினார். ஐயோ, இவர்கள் சொல்லுகிறார்களே, அவர்கள் சொல்லுகிறார்களே, இவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி இருப்பதற்கு நம்மை தேவன் அழைக்கவில்லை. தேவன் சொன்னால் அதை தெளிவாக நாம் அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். இன்றைக்கும் அப்போஸ்தல நடபடிகள் 9 அதிகாரத்திலே நமக்கு அநேக தடவைகள் சொல்லியிருந்தாலும் அந்த வசனம் நமக்கு தெரியும். பவுலுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் 9 அதிகாரத்திலே வசனம் 5-6, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்தப்படுகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்றார். இந்த பவுல் எதற்காய் வந்தவர், கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும், அவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறார்களோ அவர்களை சிறைபிடித்து கொண்டு போக வேண்டும், அவர்களை கட்டி இழுத்து குதிரையிலே, குதிரை ஓட ஓட நிலத்திலே இழுத்துவட்டு கொண்டு போய் அவர்களை பார்க்கிறவர்கள் இனி ஒருபோதும் யூதாசியம், அதாவது பவுல் ஜூதாசே, ஜூதர்களுடைய வைராக்கியமாய் பரிசேயர்களே, ஒரு பரிசேயராயிருந்தவர், அந்த ஜூத இனத்தை, யூத இனம் யாரெல்லாம் கிறிஸ்துவை விட்டு வெளியே போனார்களோ அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிற மனிதனை தேவன் சந்திக்கிறார். தேவன் சந்தித்து சொல்லுகிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். அப்பொழுது அவனுக்கு விளங்கிவிட்டது, இது தேவனுடைய குரல். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ இந்த பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். அந்த பட்டணத்திலே தேவன் நமக்கு செய்தது தெரியும். அந்த மனுஷனை அபிஷேகம் செய்வதற்காக ஒரு மனுஷனை அனுப்பி அவருடைய கண்ணை பார்வையடைய வைத்து, இன்றைக்கும் புறவினத்தார் அனைவருக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு மகனாக அவரை மாற்றியதற்கு காரணம் பவுலுடைய ஒப்பு கொடுத்தல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இன்றைக்கும் நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி. அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனே, அப்பா மோசையை போ போ போ என்று சொன்னவளே அவன் சாட்டுப்போக்கு சொல்லி கொண்டிருந்தான். அது மூலம் ஆரோனை உருவாக்கி ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில பல சவால்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே எங்களோடு ஆண்டவரை இணைந்த அநேகரை நீர் இணைத்து ஊழியங்களை செய்ய விரும்புகிறீர். எங்களை குறித்து செய்ய நினைத்தது எங்களை கொண்டே செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர். நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து உமக்காய் பிரகாசிக்க பரிசுத்தாவியானவரங்களை பலப்படுத்தட்டும். தொடர்ந்துமா இந்த ஊழியத்தை செய்கிற குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஒரு வேத பாடமாக இந்த பாடம் ஆலோசனையாக ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து வந்தீர்கள். மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நானும் அதை குறித்து இன்னுமாக கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இன்னும் சாட்டுப்போக்கு சொல்லாதபடி அவர் கொடுத்த வேலையை சரியான முறையில் தரிசனத்தை கொண்டு செல்ல கத்து இந்த நாளில் பேசியிருக்கிறார் வார்த்தையில் கூட. நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ,
0: காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.
1: நேரம் கலையத்திலே 1:18. அடுத்து நாங்கள் இனிமொரு செய்திக்காக இலங்கை மட்டக்களப்பில் செல்ல இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 1:19. செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கோம். இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இலங்கை மட்டக்களப்பிலிருந்து பாஸ்டர் சசி ரோசான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட்
1: பிரதர். எப்படி இருக்கீங்க?
3: ஆண்டோட கிருபையில் நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறோம்?
3: மனைவி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபையில் ஜெபங்கள், நீங்கள் ஜெபத்தில் எங்களை தாங்கிறதுக்காக நன்றி.
1: நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
3: ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த வானொலியில இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலே நாங்கள் அநேக நாட்களாய் தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய தொலைபேசியிலே, கையடக்க தொலைபேசியிலே சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நிமித்தம் என்னால் அந்த நேரத்துக்கு கலந்து கொள்ள முடியாமல் போனதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். உங்களிடத்திலே மிகவும் தாழ்மையாய் தயவா என்னை மன்னித்துக் கொள்ளும்படிக்காய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த நாளிலும் நம்மளோடு ஒவ்வொருவரோடும் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. விசேஷமாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், வேதத்திலே குறிப்பிடப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நடக்கிறதாய், அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள், அநேக காரியங்கள் அநேக செய்திகளை நாங்கள் எங்களை வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்துகிற பொழுது அல்லது பிரயோகப்படுத்துகிற பொழுது அவை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாய் நன்மையாய் அமைகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அதை குறித்து ஆராய்ந்து வேதத்தை தியானித்து அதன் வேதத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகப்படுத்துகிற பொழுது அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட அந்த கட்டளையிலே சொல்லப்பட்ட அந்த கமன் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கமன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நன்மையான கமன், நன்மையான ஒரு கட்டளை அல்லது நன்மையான ஒரு வார்த்தையை குறித்து நாங்கள் வேதத்தில இருந்து தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்தை குறித்து அநேக இடங்களிலே அநேக விதமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் ஒரு விதமான வேதம் குறிப்பிடுகிற, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விதமான ஜபத்தை குறித்து நாங்கள் தியானிக்கலாம் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். காரணம், வேதத்திலே அநேக விதமான அநேக வல்லமையுள்ள அல்லது அநேக மாற்றங்களை கொடுத்த ஜபங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் கூட 5:16 யாக்கூப் எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில சொல்லப்படுகிற இந்த வசனம் மிகவும் ஒரு வித்தியாசமான வசனமாய் காணப்படலாம் அல்லது வித்தியாசமான ஒரு ஜபமாய் இந்த ஜபம் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே இந்த ஜபத்தில சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எப்படி வேதத்திலே ஒரு சிலருடைய வாழ்க்கையில நிறைவேறினது அல்லது ஒரு சிலருடைய வாழ்க்கைக்கு அது எப்படி ஏதுவா இருந்தது, இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெப வாழ்க்கையில அது எவ்வாறு பிரதிபலிக்கிறதாய் பயனுள்ளதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் தியானிக்கலாம். அந்த 16 சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். காரணம் நீங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. இன்றைக்கு நாங்கள் அநேகர் நினைக்கிறோம், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைகிறார்கள், அவருடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகிறது, அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உண்டாகிறது என்று நாங்கள் அநேகர் நம்புகிறோம், அதை நாங்கள் யோசிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா இந்த வசனம் நமக்கு புதிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறதை, அல்லது இந்த புதிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் இந்த அதிகாரத்துல, இந்த வசனத்துல நாங்கள் காண முடியும். எப்படி அந்த வசனம் சொல்லுகிறது? நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு என்று அந்த வார்த்தை, அந்த வசனம் அமைகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு மேலுள்ள வசனமும் விசுவாசம் உள்ள ஜெபத்தை குறித்து, ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து, பிணியாளியை ரட்சிக்கத்தக்கதான ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது, மற்றவர்களுக்கான ஜெபத்தை குறித்து, அவர்களுடைய சுகத்துக்கான ஜெபத்தை குறித்து அதற்கு மேலுள்ள வசனம் சொன்னாலும், இந்த 16வது வசனம் சொல்லுகிறது, 5வது அதிகாரம் யாக்கோபு எழுதின நிருபம், நீங்கள் சொஸ்தமாகும்படிக்காக. இன்றைய நாளிலே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கே காண முடியும்? நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கிறேன், அதை நான் அனுபவித்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் என்னை போல அநேகர் என்னை விட மேலான சாட்சி சொல்லத்தக்கதாய் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். காரணம், கர்த்தர் உங்களை, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபித்த பொழுது, மற்றவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்த பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில நேர்ந்து அல்லது எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைத்த நன்மைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதத்துல இவ்வண்ணமாய் மற்றவர்களுக்காக ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் என்று நாம் எல்லாருக்கும் தெரிந்த, அல்லது நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே தியானிக்கத்தக்கதான ஒரு தேவதாசன், தேவ மனுஷன் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேவன் அவருக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் அது மிகவும் அற்புதமானது. ஆனால் தேவன் அவரை எப்படி வழி நடத்தினார் என்றால், இந்த உலகத்துல சீமானாய் அவரை கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய, அவருடைய சொத்துக்கள், சொத்துக்களுடைய மதிப்புகளை குறித்து முதல் அதிகாரத்துல நாங்கள் காண முடியும். யோபு எழுதின புஸ்தகம் முதல் அதிகாரத்துல அவருடைய சொத்து மதிப்புகள் குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதற்கு அடுத்தடுத்த வசனங்கள், அடுத்தடுத்த அதிகாரங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது, அவர் ஒவ்வொன்றாய் அவைகளை இழந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் இழந்து போகிற பொழுது அவருக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு உண்டாகிறது. அவர் தேவனை எப்படி பார்ப்போமா இருந்தால், அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை குறித்து அவரிடத்துல சொல்லுகிற ஆலோசனைகள் தேவனை விட்டு தூரமாகுகிற ஆலோசனைகள், அவருடைய மனைவியினுடைய கூற்று, இப்படி அநேக காரியங்கள் தன்னை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுதும், அநேக காரியங்கள் தன்னை நெருக்கின பொழுதும், தனக்குள்ளே அவரிடத்து தீர்மானம் ஒன்று இருக்கிறது. அந்த சூழ்நிலையின் நிமித்தம், அல்லது அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் தன்னை அழைத்து அல்லது தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்த, நன்மைகளை தந்த தேவனை விட்டு தூரம் போகாதவராய் அவர் கொடுத்ததான ஒரு விசேஷித்தமான, அல்லது அவர் தனக்குள்ள எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் இருக்கிறது. நாங்கள் வேதத்துல வாசிப்போமா இருந்தால், வேதம் நமக்கு சொல்லுகிறது 10வது வசனம், 42வது அதிகாரம் யோபு எழுதின புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம், அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு, தன்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் இழந்து போய் வியாதி, வறுமை, நிம்மதி இல்லை என்கிற சிறையிருப்புல சிக்கி தவித்த அந்த தேவ மனிதனாகிய யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, தன்னுடைய நண்பர்களை குறித்து அவர் ஜெபித்த பொழுது, தன்னுடைய நண்பர்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், அவருடைய சூழ்நிலைகள், மனநிலைகள், இவைகள் எதுவா இருந்தாலும் அந்த நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, நண்பர்களை குறித்து அவர் கரிசனையாய் தேவனிடத்துல தேவனை நோக்கி பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நண்பர்களை குறித்து இவர் ஜெபிக்கிறார், இவரை குறித்து பரலோகம் ஒரு திட்டம் வைக்கிறது. எனக்கு அருமையான அன்பு தேவ ஜனங்களே, அன்பு உறவுகளே, எனக்கு அருமையான அன்பு தேவனுக்குள்ளாய் வளர்ந்து வருகிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லத்தக்க நல்ல ஆலோசனை, நாங்கள் சொஸ்தமாகும்படிக்கு, நாங்கள் சொஸ்தமாகும்படிக்காக யோபு தன்னுடைய நண்பர்களுக்காய் ஜெபித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பட்ட, அவர்களுடைய வாழ்க்கையில அந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில இருந்த காரியங்களுக்காய் இவர் ஜெபித்த பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக அல்லது உறவினர்களுக்காக அல்லது உங்களுடைய உங்களை சூழ்ந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். காரணம், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு, கர்த்தர் வைத்திருக்கிற முடிவு என்ன தெரியுமா? வேதத்திலே அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்புமா இருந்தால், யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் நினைவுகளை பார்க்கிலும் அவற்றுக்கு மேலாய் செய்ய வல்லமையுள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவரை நம்பு, அவரை நம்புகிற பொழுது அவரை நம்புகிற யாவரையும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் நேசிக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கரிசனையாய் பார்க்கிறார். அவர் உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மையை கொடுக்க காத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து திட்டமுள்ளவர்களா இருக்கிறீர்களோ, நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களுடைய சொந்தங்களுக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் இருதயத்துல விரும்புகிற முடிவை அவர் உங்களுக்கு நன்மையாய் கொண்டு வந்து கொடுப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்வார். காரணம், இந்த நாட்கள் கடைசி நாட்கள், இது தேவனை நாங்கள் சந்திக்கிற நாட்கள், தேவனுக்காய் காத்திருக்கிற நாட்கள், தேவனுடைய பட்சத்துல அமர்ந்திருக்கிற நாட்கள். எங்களுக்கென்றல்ல, நாங்கள் கர்த்தருக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற நாட்களில நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இந்த சொற்ப இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடுவோமாயிருந்தால், அவருடைய வருகையை நாங்கள் தவற விடுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகவே நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு, தேவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் முடிவு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோட கூட அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லுகிறது போல, இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்காய் கொடுக்க அவர் ஆயத்தமாய், அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காய் நாங்கள் ஆயத்தமாவோம், நம்மோடு கூட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம், நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். எனக்கு அருமையான அன்புதனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே மற்றவர்களுடைய நண்பர்களுடைய உறவினர்களுடைய ரட்சிப்புக்காக செபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார், அவர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்கள் மீது அவர் கரிசனையாயிருக்கிறார், உங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான அன்பு உறவுகளை, அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்காக செபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். விசேஷமாய் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆறுதலை அல்லது சமாதானத்தை அல்லது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படத்தக்கதான ஒரு ஊந்துதலை உங்களுக்கு கொடுத்திருக்கமாயிருந்தால், என்னோடு கூட இந்த செபத்திலே ஒருமனப்படுங்கள், நான் உங்களுக்காக செபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற பரம தந்தையாகிய பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு பரிசுத்தமும் துதியும் கனமும் உண்டாவதாக. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்கள், இந்த வானொலி மூலமாய் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எந்த இடத்திலே அன்புரே உம்முடைய பிள்ளைகள் இந்த வானொலி மூலமா இந்த செய்தியை கேட்கிறார்களோ, அத்தனை பேரும் தேவனுடைய வருகைக்கு கத்தலாகி இயேசு கிறிஸ்துடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த ரகசிய வருகையிலே பங்கு கொள்ளத்தக்கதாய், அவர்கள் ஆயத்தப்படத்தக்கதாய், புத்தியுள்ள கன்னிகளை போல அவர்கள் இந்த கல்யாண வீட்டுக்குள்ள எஜமானோடு கூட அந்த மணவாளனோடு கூட பிரவேசிக்கத்தக்கதான அந்த அனுபவத்தை கொடுக்கும்படி காய்ச்சபிக்கிறேன். பிதாவே, எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க, உங்களுடைய ஆவியானவர் மூலமா எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க, எங்களிடத்துல இருக்கிற குறைவுகளை மாற்றுங்க, எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய திருக்கரம் எங்களை தாங்கும்படி காய். இந்த வானொலியை நடத்துகிறது பிள்ளைகளுக்காக, அவருடைய சுகத்துக்காக, அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்த நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி காய் ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், இந்த நாளிலும் எங்களுடைய அன்றைய செய்திக்கு ஆதாரமாய் நாங்கள் வாசித்த வசனங்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆண்டவருடைய கரத்திலே பாரப்படுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி, இந்த வார்த்தையை கேட்டு அத்தனை பேரும் இந்த வசனங்களின் அடிப்படையில மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப பாரம், ஜெப ஆவி இவர்களை நிரப்பும்படி காய்
1: ஜெபிக்கிறேன்.
3: பிதாவே, உங்களுடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான செய்தியாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், அதன்படி நிச்சயமாக கீழ்ப்படிந்து பிறருக்காக ஜெபிக்க அவர்கள் முன் வருவார்கள் என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாமே, உங்கள் கூட பேசின வார்த்தைக்கு ஆண்டவருக்கு துதி கனம் செலுத்தினோம். உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை கர்த்தருடைய வார்த்தை கூட எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி ஐயா.
3: தேங்க்யூ. God bless you.
4: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 1:36 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்யலாம். ஒவ்வொரு நாளும் ஜெப வேலை இருக்கின்றது. இன்றைய நாளும் 2:30 ஜெபம் இருக்கின்றது. நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பலாம். உங்கள் பெயர்கள் கூட விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் தெரிவிக்காமல் விடலாம். ஆனால் உங்களுடைய ஜெபத்தின் குறிப்புகளை மாத்திரம் அனுப்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து நாங்கள் 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: பிரைஸ் லார்ட். சௌரி, இப்ப கேக்குது? ஓகே ஓகே. நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இன்றைய நாளும் வேத வாசிப்பு பகுதியை திரும்பமாக சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 3 ஏசையா 49 வெளிப்படுத்தல் 7-9 ஆகிய புஸ்தகங்களை ஆண்டவருக்கு மகிமையாக எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக வாசிக்க இருக்கிறேன். வாசிங்களம்மா.
1: ஸ்தோத்திரம் தாப்பனே. அப்பா, தங்களிடம் 1 சாமுவேல் 3 வாசிக்க கேட்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3 சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 அது தொனித்து கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தர் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவது இல்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பேயர் சேபா மற்றும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 49 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பாரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தவுமாய் என் பெலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பெலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பெலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி வரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அறிவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய்கிற இடங்களை சுத்திகரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போக்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதில்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், அவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வனாந்திரங்களும்

இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மெனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஜோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக மோங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் தன்னை நோக்கி, வெள்ளை

0: அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். அடுத்ததாக வெளிப்படுத்த 9வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். 5வது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியினேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதமளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர். 1வது ஆபத்து கிடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. 6வது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி இக்காலத்தை பிடித்திருந்த 6வது தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது. அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வால்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வால்கள் பாம்புகளுக்கு பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாயும் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளில் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சகோதரி, மிக கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். ஆசீர்வாதமா இருந்தது. கேட்ட மக்களுக்கும் இது ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களோட ஊழிய பணிகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோமா. நேரம் கலையத்திலே 2:10. இது பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்துக்கான நேரம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபர் டிரம்ப் அறிவித்த இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம். 2 மணி நேரத்திற்குள் ஈரான் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டும் இஸ்ரேல். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கிய ஈரான். அமெரிக்க தாக்குதலுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கை என அறிவிப்பு. நேட்டோ பாதுகாப்பு கூட்டணி நாடுகளின் ஆண்டு கூட்டம். பாதுகாப்பு செலவினத்தின் முக்கிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரிய மைக்கேல். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து மத்திய கிழக்கில் குழப்பம் நிலவுகிறது. இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே சிக்கலில் இருப்பதாக தோன்றுகிறது. அதிபர் டிரம்ப் அறிவித்த இந்த ஒப்பந்தம் 12 நாட்கள் நீடித்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையை அதிகரித்தது. குறிப்பாக போர் நிறுத்தம் இப்போது அமலில் உள்ளது, தயவு செய்து அதை யாரும் மீற வேண்டாம் என்று டிரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். ஆனால் சில மணி நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இதனை ஈரான் மறுத்துவிட்டது. இந்நிலையில் இருதரப்பினரும் ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டிய அதிபர் டிரம்ப் இரு நாடுகள் மீதும் தான் அதிருப்தியில் இருப்பதாக கூறினார். ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
3: வான்பரப்பு அமைதியாகிவிட்டதால் அனைத்தும் தணிந்து வருவதாக தோன்றியது. இஸ்ரேல் ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டதை உறுதிப்படுத்தியதும் எப்போது நடைமுறைக்கு வரும் என்கிற கேள்வி இருந்தது. ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் கடந்த 12 நாட்களாக இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களை ஒழிப்பதில் இலக்குகளை அடைந்துவிட்டதாக இஸ்ரேல் கூறியது. இருப்பினும் 1 மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலின் வடக்கில் ஹைஃபாவை சுற்றி மீண்டும் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒழித்தன. அப்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் ஏவுகணையால் தாக்கியதாக இஸ்ரேல் கூறியது. ஆனால் ஈரான் இதனை மறுத்துள்ளதால் தவறான தாக்குதலா அல்லது திட்டமிட்ட நடவடிக்கையா என்கிற கேள்விகள் எழுகின்றன. இந்நிலையில் ஈரான் திட்டத்தை மீறியதாக கூறி வலுவான பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எனவே போர் நிறுத்தத்தின் எதிர்காலம் இஸ்ரேல் எடுக்கும் அடுத்த நடவடிக்கையை சார்ந்துள்ளது.
2: கடந்த சனிக்கிழமை ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானது. திங்கட்கிழமை நடந்த தாக்குதலை நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை என்று கண்டித்த கத்தார் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றது. அதிபர் டிரம்பும் அதனை உறுதிப்படுத்தினார். இதுகுறித்து பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் பிராங்க் கார்ட்னர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: கத்தாரில் ஒரு வழக்கமான இரவு, ஆனால் இது இயல்பானதல்ல. ஈரானில் அமெரிக்கா நடத்திய சமீபத்திய தாக்குதலுக்கான பதிலடியாக ஈரானின் 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அமெரிக்க விமான தளத்தை நோக்கி ஏவப்பட்டன. உயிரிழப்புகள் ஏதுமில்லை. அனைத்தும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டன. தோஹாவில் உள்ள இந்த பிரிட்டனின் ஆசிரியரைப் போல வெளிநாட்டினருக்கு இது இன்னும் அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்வு.
4: It was mesmerizing. இது வசீகரிக்கும் மற்றும் திகிலூட்டுவதாக இருந்தது என்று மட்டுமே என்னால் விவரிக்க முடியும். வானத்தில் பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தோம். பின்பு திடீரென அவை எதையோ நோக்கி மோதும். அங்கு ஒரு வெடிப்பு ஏற்படும்.
3: ஆபரேஷன் ஹெரால்ட்ஸ் ஆஃப் கான்குவெஸ்ட் என்று தெரிவித்து ஏவுகணைகள் ஏவப்படுவதாக கூறும் இந்த காணொலிகளை ஈரான் வெளியிட்டது. மிக முக்கியமாக குடியிருப்பு வாசிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஈரான் கத்தாருக்கு முன்னதாகவே தகவல் வழங்கியிருந்தது. இது திடீரென ஆனால் கவனமாக நடத்தப்பட்ட தாக்குதலாகும். மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவுக்கு சுமார் 17 விமான தளங்கள் உள்ளன. மேலும் ஈராக்கில் கடற்படை மற்றும் தரைப்படை தளங்கள் உள்ளன. அவற்றில் கத்தாரில் உள்ளதுதான் மிக முக்கியமான விமானதளம். கத்தாரின் தலைநகரான தோஹாவிற்கு அருகே உள்ள அல் உடைட் விமானதளம் இந்த செயற்கைக்கோள் படங்கள் காட்டுவதை போல ஈரானுக்கும் அருகே உள்ளது. ஜூன் மாத தொடக்கத்தில் அங்கு போர் விமானங்கள் இருந்தன. 2 வாரங்களுக்கு பின்பு அவை அகற்றப்பட்டன. பொதுவாக அல் உடைட்டில் போர் விமானங்கள் அதிகமாக இருக்கும். மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கான மத்திய கட்டளை மையத்தின் முன்கள தலைமையகமாக இது உள்ளது. 10,000 துருப்புக்கள் தங்கும் வசதியுடைய இங்கிருந்துதான் அமெரிக்கா மற்றும் கூட்டணி நாடுகளின் வான்வழி நடவடிக்கைகள் செயல்படுகின்றன. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரானின் உறுதியான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் அதனை இன்னும் மேற்கொள்ளாது என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. ஆனால் ஹோர்முஸ் நீரினை மூடப்படும் அச்சுறுத்தல் இன்னமும் தொடர்கிறது. அதனை மூடுவதற்கு ஆதரவாக ஈரான் நாடாளுமன்றம் வாக்களித்திருந்தது. அதனால் உலகின் 20% எண்ணெய் விநியோகம் பாதிக்கும். அந்த நடவடிக்கை ஈரான் மற்றும் சீனாவையும் கூட பாதிக்கும். ஆனால் இப்போதைக்கு பதற்றங்கள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டுள்ளன.
2: நேட்டோ பாதுகாப்பு கூட்டணி நாடுகளின் தலைவர்கள் 2 நாட்கள் நடைபெறும் உச்சி மாநாட்டிற்காக தி ஹேக்கில் இன்று கூடுகின்றனர். மத்திய கிழக்கு நெருக்கடி, யுக்ரைன் போர் ஆகியவை விவாதிக்கப்படும் தலைப்புகளில் அடங்கும். இந்த உச்சி மாநாட்டை முன்னிட்டு தி ஃபினான்சியல் டைம்ஸில் எழுதியுள்ள பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மக்ரோன் மற்றும் ஜெர்மனியின் ஆட்சித்துறை தலைவர் ஃபிரெட்ரிக் மர்ஸ் கொந்தளிப்பான நிலைமை நம்மை சுற்றி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அங்கு அதிபர் டிரம்பை சந்திப்பது உறுதியாகியுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் நேட்டோ கூட்டணி பாதுகாப்பு செலவினங்களை பெருமளவில் அதிகரிக்க உறுதியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% முக்கிய பாதுகாப்பு மற்றும் பரந்த பாதுகாப்பு முதலீடுகளுக்கு செலவிட ஒப்புக்கொள்ள வேண்டும் என நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே கூறியுள்ளார். ஹேக்கில் உள்ள பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு செய்தியாளர் ஜோனத்தன் பீல் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: 5% ராணுவ செலவினம் என்கிற நோக்கத்தை அடைய 3.5% முக்கிய பாதுகாப்பு செலவினமாகவும் எஞ்சிய 1.5% பாதுகாப்பு தொடர்பான செலவினங்களுக்கும் பயன்படுத்த நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டா எண்ணுகிறார். உண்மையாகவே 2035 5% செலவினம் செய்யும் நோக்கத்தை அடைய முடியாமல் இருக்கும் தெளிவற்ற வரையறை இது. அவ்வாறு இருந்தாலும் சில நாடுகள் இந்த இலக்கை பற்றி விவாதித்தாலும் மற்றவை சற்று நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என விரும்புகின்றன. ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் ஸ்லோவாக்கியா போன்ற பிற நாடுகள் இது குறித்து கவலை தெரிவித்துள்ளன. ஆனால் இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முயற்சிக்கும் மார்க் ரூட்டவின் குறிக்கோள் அதிபர் டிரம்ப் கோரியதை வழங்குவதாகும். இதன் மூலம் அந்த கூட்டணியை அவர் வலுவாக வைத்திருப்பார்.
2: நேபாளத்தில் காண்டாமிருகங்களை பாதுகாக்கும் திட்டம் இப்போது எதிர்பாராத சவாலை எதிர்கொள்கிறது. பாதுகாவலர்களால் வளர்க்கப்படும் தாயை பிரிந்த காண்டாமிருக குட்டிகள் மக்களுடன் வாழ விரும்புவதால் காட்டுக்கு திரும்ப மறுக்கின்றன. கிட்டத்தட்ட வளர்ந்த காண்டாமிருக குட்டி ஒன்று பெருநகர பகுதியில் சுற்றித் திரிந்து சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. ஆனால் பயிர்களை அழிப்பதால் விவசாயிகள் கோபமடைந்துள்ளனர். இதுகுறித்து தெற்கு நேபாளத்தில் உள்ள சிட்வான் தேசிய பூங்காவிலிருந்து பிபிசி செய்தியாளர் நவீன் சிங் கட்கா வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: மேகோலி என்ற இந்த காண்டாமிருகம் இங்கு மிகவும் பிரபலமானது. தெற்கு நேபாளத்தின் சிட்வான் தேசிய பூங்காவிற்கு வெளியே உள்ள இந்த தெருக்கள் தான் இதன் 2வது இருப்பிடம். இந்த காண்டாமிருகத்தின் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பார்த்த பிறகு உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் இதனுடன் செல்ஃபி எடுக்க இங்கு வருகிறார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இது தனது தாயிடம் இருந்து பிரிந்தது. ஒரு பாதுகாப்பு அமைப்பு இதனை மீட்டு வளர்த்தது. மீண்டும் இதனை காட்டுக்குள் விடுவிக்க முயன்றனர். ஆனால் இந்த காண்டாமிருக குட்டி தொடர்ந்து திரும்பி வந்து விடுகிறது. இந்த காண்டாமிருக குட்டிகளும் மெகோலியை போலத்தான். புலிகளால் தாக்கப்பட்ட பிறகு அவை தாயிடமிருந்து பிரிந்தன. 700 மேற்பட்ட காண்டாமிருகங்கள் இருக்கும் சிட்வான் தேசிய பூங்காவிற்கு வெளியே உள்ள இந்த பாதுகாப்பு மையத்தில் அவை பராமரிக்கப்படுகின்றன. அவை பெரும் கவனிப்பும் அன்பும் மனிதர்களுடன் ஓர் உறுதியான பிணைப்பை வளர்த்துக் கொண்டுள்ளன என்பதை இது காட்டுகிறது. மேலும் சுற்றுலா வரும் மக்களுடன் பழகுவதை இவைகள் விரும்புவதோடு தங்களை தொடவும் அனுமதிக்கின்றன.
6: மக்கள் அவற்றை மிகவும் நேசிக்கிறார்கள். அவற்றுக்கு உணவு மிக எளிதாக கிடைக்கிறது. அதனால்தான் அவை ஈர்க்கப்படுகின்றன. அவற்றை காட்டுக்குள் அனுப்புவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். ஆனால் வெற்றி விகிதம் மிகவும் குறைவாகவே உள்ளது.
3: காண்டாமிருகங்கள் காட்டுக்குள் திரும்ப மறுத்து மனிதர்களுடன் மிக நெருக்கமாக பழகும் போது நிலைமை மோசமாகலாம். மெகோலியின் விஷயத்திலும் இதுதான் நடந்துள்ளது. இவை வெளியே நடமாடவும் விவசாய பயிர்களை உண்ணவும் விரும்புகின்றன. இது ஷர்மிளா தாராய் போன்ற சில உள்ளூர் வாசிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது.
7: நாம் கடினமாக உழைத்து வளர்க்கும் பயிர்களை காண்டாமிருகம் தின்று விடுகிறது. பகல் இரவு என எல்லா நேரங்களிலும் வந்து விடுகிறது.
3: காட்டு காண்டாமிருகங்களும் சில நேரங்களில் தேசிய பூங்காவில் இருந்து வெளியே வருகின்றன. இதனால் மனிதர்களுடன் மோதல் ஏற்படுகிறது. விலங்கு நல ஆர்வலர்கள் அதிக எண்ணிக்கையிலான காண்டாமிருக குட்டிகளை வளர்க்கின்றனர். ஆனால் எதிர்காலத்தில் மெகோலி போன்ற காண்டாமிருகங்கள் அதிகமானால் என்ன செய்வது என்பதுதான் எஞ்சியிருக்கும் கேள்வி.
2: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் செய்தி அரங்கம். நேரம் கலையத்திலே 2:20, 2:30 திறப்பின் வாசல் ஜபத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் டொரண்டோவிலிருந்து சௌரி எஸ்தர் அவர்கள்.

நேரம் கலையத்திலே 2:27, 2:30 வருகிறது. திறப்பின் வாசல் ஜபம், ஜபத்தை அருமையான சௌரி எஸ்தர் அவர்கள் டொரண்டோவிலிருந்து வழி நடத்துவார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: திறப்பின் வாசலே ஜபத்தில் இணைந்திருக்கிறோம். எங்களோடு ஜபத்தை வழிநடத்த அருமையான சௌரி எஸ்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நான் பேசுற கேக்குதா உங்களுக்கு? சரி, பிரைஸ் லார்ட் அம்மா, உங்களுக்கு ஜப குறிப்புகள்
1: உங்களுடைய எனக்கு எக்கோ ஆகுது.
0: எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை.
1: சரி,
0: இப்போ சரியா இருக்குது. இன்றைய நாளில் தேவை செய்தி உங்களுக்கு எல்லாமே குறிப்புகள் அனுப்பியிருக்கிறேன்.
1: அது
0: ஒரு ஜப குறிப்பும் இருக்கிறது, அதுக்காக ஜபம் பண்ணுங்கள். அடுத்து இலங்கை மண்ணிலிருந்து தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி வர இருக்கிறது, அதுக்காகவும் ஜபியுங்கள். மற்றும் உங்களுக்கு ஜப குறிப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது, ஜபியுங்களம்மா. நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: ஹலலூயா. உங்கள் பரலோக தந்தையே, ஜீவனின் அதிபதியே, உடைய பரிசுத்த ரத்தத்தினால இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தால நான் மூடி மறைக்கிறேன் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு எங்கள் இந்த நேரத்தை நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உம்மிடத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் யார் ஆண்டவரே உமக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்று சொல்வதற்கு கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் உம்மிடத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் நாங்கள் இணைப்பதற்கு முன்பாக எங்கள் சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்காக ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருப்பதனால் ஆண்டவரே, உம்மை துதிப்பதும் சோத்தரிப்பதும் மாத்திரம் எங்கள் காரியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. யாருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாருமே பூட்டக்கூடாதபடி யாருமே திறக்கக்கூடாதபடி பூட்டினவரும் நீர் பூட்டினதை யாருமே திறக்கக்கூடாதபடியும் இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் வருகிறோம் ஆண்டவரே. வருகிறப்போ நீர் வந்தவரும் வரப்போகிறவருமா இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய நாளை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உம்முடைய வருகை சமீபத்தில் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை நாங்கள் எங்களுக்காக செலவழித்த நாட்கள் போக கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிற இந்த நேரத்தை நீரா ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. இந்த ஜபத்துக்காக இந்த வானிலை நிலையத்தை தேர்ந்தெடுத்து இதை நீர் இதன் மூலமாக உலகத்தில் அநேக மக்கள் நன்மை பெறும்படியாக இதை நடத்தி வருகிற சகோதரனுக்கு சகோதரியும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் சுகவீனமாயிருக்கிற சகோதரிக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே அவர்கள் தொண்டையிலே இருக்கிற அந்த வியாதியை நீர் தொட்டு சுகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை மீண்டும் இந்த இடத்திலே உச்சரிக்கும்படியாக கர்த்தாவே. ஏசாயாவின் நாவை நீர் அக்னி திறப்பால தொட்டது போல ஆண்டவரே தொட வேண்டுமாய் கேட்கிறோம் கர்த்தாவே. இதற்கு தடையாயிருக்கிற எந்த காரியங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வெட்டி முறியடிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. இந்த வேளையிலும் சுவாமி எங்களுக்கு செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராபர்ட் இளங்கோவர்களுக்காகவும், பாஸ்டர் டேவிட், பாஸ்டர் கிறிஸ்டி மரிய நாயகம், பாஸ்டர் சசி ரோஹார் அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடியார்களை மறைத்து நீர் வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வார்த்தை இந்த உலகத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் போய் சேர இந்த ரேடியோ நிலையம் உபயோகமா இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஜப குறிப்புகளை கொடுத்திருக்கிற அந்த இன்றைக்கு 43 வருஷங்கள் அவர்கள் வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிற அவர்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கை நீர் மட்டும் ஆசீர்வதித்து நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரப்போகிற வருஷங்களிலும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் அவரவருக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையை நீர் மென்மேலும் ஆசீர்வதித்து அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறோம் அப்பா. இன்றைக்கு வாசிப்பு வாஸ்த மெரினா அவர்களையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். வேத வாசிப்பை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. பாடல்களை பாடியவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உம்மட்டிலே ஜபிக்கிறோம் கர்த்தாவே. இதற்கு அடுத்து தொடர்ந்து வரப்போகிற சத்திய வசனம் என்ற அந்த நிகழ்ச்சி நிரலையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அதற்கு தடையா எந்த வித காரியங்களும் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள். இங்கே 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். அவர்கள் மத்தியில அவர்கள் கேட்கிறவர்கள் நான் அருளி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ பேர் ஆண்டவரே பாவ ஜீவியத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் பாவிகள் கர்த்தாவே, மனம் திரும்பி தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவர்கள் உம்முடைய தேவ ராஜ்யத்திலே பங்கு பெறுவான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர்களே. அப்படிப்பட்டவர்களுடைய மனதிலே நீர் பேசும்படியாக கேட்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் கல்லும் மண்ணும் அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே நீர் வாயை திறந்து பேசுகிறீர் ஆண்டவரே, மக்களின் மூலமாக நீர் பேசுகிறீர் ஆண்டவரே, வசனத்தின் மூலமாக நீர் பேசுகிறீர் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வசனத்தை படிக்கக்கூடிய படிப்பு அறிவியும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மக்கள் இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு படிப்பு இல்லை, படிப்பு அறிவு இல்லாததுனால அவர்கள் புரிந்து கொள்ளும் சக்தியும் இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக பரிதவித்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. யாரை கொண்டாவது எதை கொண்டாவது நீர் அவர்களோடு பேசும்படியாக கேட்கிறோம். உலகம் முழுவதும் உம்முடைய ராஜ்யம் வரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் உம்முடைய நாமம் பிரசித்தப்படட்டும். கனடாவில எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே, இந்தியாவில எழுப்புதல் வரட்டும், ஸ்ரீலங்காவில எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த செய்தி போய் பரவட்டும் ஆண்டவரே. இயேசு என்பவர் ஒருவர் உலக ரட்சிப்புக்காக தன் உயிரையும் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவின் சரித்திரத்தில் இடம்பெற்றவர் நீர் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பதை அறியாத மக்கள் இல்லை ஆண்டவரே. அதற்கான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர் நீர் இந்த உலகத்திலே வந்தது மனு குலத்தின் ரட்சிப்புக்கு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படி அறியாத மக்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் கர்த்தாவே. எத்தனையோ பேருடைய திணிக்கப்பட்ட பாவங்கள் ஆண்டவரே, பரம்பரை சாபங்கள்னால வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவள் எல்லாம் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரம்பரையான சாபங்களை அதனால அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களை நீர் பாரும். அவர்கள் தங்களுடைய அந்த ஜீவியத்துக்காக ஆண்டவரே உம்மிடத்துல வந்து அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கட்டும் கர்த்தாவே. தங்கள் முன்னோருக்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உம்மளோடு ஒப்புரவாகட்டும் சுவாமி. அப்படிப்பட்டவர்களை நீர் ஏற்றுக்கொள்வீர் கர்த்தாவே ஆண்டவரே. அதே போல ஆப்ரேஷன் டிப்ரெஷன் மன அழுத்தத்துல வாழ்பவர்கள் கர்த்தாவே, என்னுடைய நுகம் லகுவானது என்று சொல்லி இருக்கிறீர்கள் கர்த்தாவே. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே எங்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நிலையை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவருடைய நுகம் லகுவானது, அவர் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அந்த ஆப்ரேஷன் டிப்ரெஷன் அடிக்ஷன் எல்லாவற்றையும் நீக்க வல்லவராயிருக்கிறார். அதை உணர்ந்து கொண்ட மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்மிடத்திலே தங்களை தாழ்த்தி வரும்படியாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. அதற்கு தடையாயிருக்கிற காரியங்கள், பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்க தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே, வெட்டி முறியடிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் சுமக்க கூடாத பாரத்தை சுமந்து நொந்து போன மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வயது போன வயோதிக பெற்றோர்களுக்காக, அந்த அந்த பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டு வைத்திருக்கிற மகன்களையும் மகள்களையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய மனதிலே நீர் பேசும்படியாக கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த காலத்துக்கு ஏற்றபடி பெற்றோரை ஒரு முதியோர் இல்லத்திலே கொண்டு விட்டு விட்டுக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிறிய வயதிலே அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின அந்த பெற்றோருடைய மனநிலையை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிற அந்த பெற்றோரை பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு அது சம்மதம் இல்லை ஆண்டவரே. அந்த கண்ணீரை நீர் உம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைக்கிறீர் கர்த்தாவே. அதற்கான பலாபலனை இந்த பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது சுவாமி. அதற்கு முன்பு இவர்கள் மனம் திரும்பி பெற்றோரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யத்தக்கதாக அவருடைய இருதயத்திலே நீர் கிரியை செய்யும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. வாலிப மக்கள் குடியும் போதையிலும் போதைப் பொருட்களையும் புகைப்பிடித்தலும் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக கேட்கிறோம். கனடா தேசத்திலே அநேக பிள்ளைகள், 10 வயது 11 வயது பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் அந்த மாதிரியாக சந்திக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மன பாரத்தோடு கர்த்தாவே உம்மிடத்திலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறீரப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை மன்னியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருடைய மனநிலையை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கண்ணீருக்கு நீர் பதில் தருவீர் ஆண்டவரே. அன்னாளின் ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் நீர் அப்பா. இப்படிப்பட்ட மக்களை இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளை மற்ற பிள்ளைகளை போல இருக்காதா என்று துன்பத்திலே துக்கத்திலே கண்ணீரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற மக்களை பாரு ஆண்டவரே, கர்த்தாவே வழி நடத்தும். தீய செயல்களில் ஈடுபட்டு இருக்கிற பிள்ளைகளை பாரு ஆண்டவரே, கர்த்தாவே வாலிப வயதிலே தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவரே அவர்களுக்கு தடையாய் வந்து கொண்டிருக்கிற பிசாசனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே. யாரை விழுங்கலாமோ என்று கற்றுக்கிற சிங்கம் போல் காத்து கொண்டிருக்கிற அந்த செய்கையை நாங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரின் ரட்சிப்பினாலே ஆண்டவரே நாங்கள் வெட்டி முறியடிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே சேர்த்து அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு என்ன என்ன கஷ்டமோ எந்த வியாதியோ எந்த விதமான மன அழுத்தத்தினால் அவர்கள் அதை செய்தார்களோ அதை மன்னிக்கும்படியாக நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு விடுதலையான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. அதே போல மென்டல் ப்ராப்ளம் இருக்கிற பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கிறோமா. எத்தனையோ விதமான புது புது வியாதிகளை கேட்கிறோம் ஆண்டவரே. பைபோலார் அண்ட் வில்சன் டிசீஸ் அண்ட் ஃபைப்ரோமேலஜா இந்த மாதிரியான வியாதிகள் புது புது பேராக கொண்டு வந்து கொண்டிருக்க கர்த்தாவே இவளை எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். விடுதலையான வாழ்க்கை எங்களுக்கு வர வேண்டும் என்று நீர் அதை செய்தீர் என்பதை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உணர்ந்து கேட்கிறோம். எத்தனையோ இடங்களிலே கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தார் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னுடைய பெற்றோருக்காகவோ தன்னுடைய பிள்ளைக்காகவோ ஆண்டவரே கஷ்டத்துல இருக்கிற மக்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு வந்த ஜெப குறிப்பிலே கர்த்தாவே கொரோனாவிலே தன்னுடைய 24 வயது மகனை இழந்து போன அந்த ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு மன ஆறுதல் தரும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஒரே மகன் ஆண்டவரே, ஒரே மகன் கர்த்தாவே அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவர் நம்முடைய சன்னிதானத்திலே வந்து சந்தோஷமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது கர்த்தாவே. இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆறுதலை நீர் தரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளை நீர் உம்முடைய கரத்திலே தொட்டு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒருமுறை சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரி மீண்டும் ஒருமுறை வந்து எங்களோடு இந்த இடத்துல இந்த ரேடியோவில் பணியாற்றும்படியாக ஆண்டவரே. அந்த சகோதரி வர முடியாமல் இருக்கிற தடைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் வெட்டி முறியடிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பிசாசனுடைய கிரியைகளை ஒழித்து ஜெயித்தீர் ஆண்டவரே, நிசிலுவையில ஜெயித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள் கேட்க நினைத்தவர்கள், கேட்க மறந்தவர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலே வியாதியஸ்தராய் இருக்கிற மக்களுக்காகவும் பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிற அநேக ஸ்திரீகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென். நன்றி சௌரியஸ்திரி, அழகாக அருமையாக கருத்தோடு எல்லா ஜபங்களையும் விண்ணப்பித்திருக்கிறீர்கள். கர்த்தர் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுத்திருக்கார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார்.
0: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென்.

நிறம் கலையத்திலே 2:50 செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் ஜபத்தோடு இணைந்திருந்தோம். இப்பொழுது இன்னொரு நிகழ்ச்சிகளே நாங்கள் செல்ல இருக்கிறோம். இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி.

0: அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: தீபம்.
2: இருளான உலகிற்கு ஒளியூட்ட, புதிதான பாதைக்கு வழிகாட்ட தீபம். இன்னும் ஒரு இனிய நாளிலே தீபம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் எழுதி அனுப்புகின்ற உங்கள் அபிப்பிராயங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றும் நிகழ்ச்சியிலே முதல் அம்சமாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அவர் வலதுகரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகளே மறைவின் அடைக்கலம், நம்பி வா நீ இயேசுவை, நம்பி வா உன் தேவனை.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தேவ செய்தி. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தரும் அருமையான தேவ செய்தியை தருபவர் சகோதரர் பிரகாஷ் சுடியான் அவர்கள்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக

தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் வளர்வதற்கும் மிகவும் அவசியம். நாம் 1 யோவான் புத்தகத்தில் இருந்து சில கருத்துக்களை படிக்கப் போகிறோம். ஆனால் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை, நீங்களாகவே படித்துக் கொள்ள வேண்டும். ஆங்காங்கே சில வசனங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த புத்தகத்திலே அடிக்கடி யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளே என்ற வார்த்தை. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் வயதான ஒரு மனிதர், மூதாதையர், ஆகவே மற்றவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறபடியினால் அவர்களை பிள்ளைகளே என்று அவர் அழைத்திருக்கலாம். உதாரணமாக 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைகளே என்று அழைத்து யோவான் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மேல் வெற்றி உடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாவ மன்னிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட அந்த பாவங்களை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு மறுபடியும் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. இன்றைக்கு சிலர் நினைப்பது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பல பாவங்களை செய்துவிடலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு, அவர் கிருபையினாலே கிரயம் செலுத்தி நமக்கு கொடுத்த மன்னிப்பு, மறுபடியும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த பாசம், அதன் அடிப்படையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடு, மரணம், இவைகளெல்லாம் பற்றி யோசிக்கும் போது, என் பாவம் அவரை சிலுவையிலே அறைந்ததே, இனிமேலும் நான் பாவம் செய்து மறுபடியும் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவம் நீ செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வந்தது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. உன்னை நான் மன்னித்து விடுகிறேன், ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்தின் மேல் விடுதலை உடையவர்களாக ஜீவிக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமாம். அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. நாம் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே பாவத்தன்மை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறபடியினால், 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது பாவத்தன்மையை குறித்து குறிக்கிறது. திரும்ப நாம் செய்கிற பாவங்களை குறித்து அல்ல, அவைகளை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் அந்த தன்மை இருக்கிறபடினால் பாவங்களை செய்யக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், போகிற வழியிலே கல் தடுக்கி கீழே விழுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
என்ற கேள்வியை சில இடத்துல நான் கேட்ட பொழுது சிலர் நாங்கள் விழவே மாட்டோம்.

0: என்பார்கள். சிலர் சொல்லுவார்கள் விழுந்தாலும் விழலாம் என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள் விழக்கூடிய தருணங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதில் உண்மை என்னவென்றால், நீங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விழக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே மறுபடியும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாவம் செய்யக்கூடிய தருணங்களும் அதற்குரிய தன்மையும் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த விதமான ஆலோசனைகளை நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின ரத்தம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த திருச்சபையின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் வெற்றிக்கு நேராய் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை பற்றி பேசுகிறது. ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். உடனேயே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எழும்பி தூசியை உதறிவிட்டு வெற்றியின் மேல் வெற்றி சிறந்து முன்னேறி போக வேண்டுமே ஒழிய பின்னாக போய் நாம் சோர்ந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று உட்கார்ந்து விடக்கூடாது. தேவனை நோக்கி பார்த்து நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கிற வெற்றியை சுதந்திரித்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை தொடரை நீங்கள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் எங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வெற்றியோடு வாழ ஒப்பு கொடுக்கிறோம் என்று உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறார்களோ அவர்களை ஆட்கொண்டு படிப்படியாக வழிநடத்தும், நடைமுறையிலே வழிநடத்தும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இதை நீர் செய்து விட்டபடியினால் உமக்கே நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: சந்தோஷமாய் இருக்கிற வேளையிலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள். துன்பமும் துயரமும் நம்மை சூழ்ந்து நாம் விழுந்து போகிற வேளையிலே நம் மண்டையிலே இருப்பவர் யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கூட நம்மை கைவிடாத சொந்தம் ஒன்று உண்டு. ஆம், அடுத்து வரும் பாடலை கேட்டு பாருங்கள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சில சம்பவங்களில் சில சத்தியங்கள்.
1: அக்கா செல்லம்மாக்கா, எங்க அவசரமா போறீங்க?
2: அவசரமா போகிற என்ன பின்னால கூப்பிடுறது? நான் போறேன்.
1: இந்த ஆண்டவனே, இவ இன்றைக்கு யாருக்குத்தான் கொள்ளி வைக்க போறாவோ?
3: யார் அது? செல்லம்மாக்காவே, வாங்கோ வாங்கோ.
2: பிள்ளைகிருபா, எப்படி பிள்ளை, சுகமா இருக்கிறியே?
3: நான் நல்லா இருக்கிறேன். என்ன செல்லம்மாக்கா இந்த பக்கம்?
2: சும்மா வந்தனா? அது சரி, மனுஷன் வேலைக்கு போட்டாரு.
3: இன்றைக்கு லீவு நாளல்லோ, அவர் வீட்டுல இல்ல.
2: வீட்டுல இல்ல?
3: என்ன முணுமுணுக்கிறீங்க?
2: இல்ல பிள்ளை, ஒன்றும் இல்ல.
3: பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
2: என்ன பிள்ளைய அவளங்காத? இப்ப உண்ட மனுஷன கமலா வீட்டு பக்கம் பார்த்தனா, வீட்டுக்குள்ள போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஏதோ எனக்கென்ன, உண்ட நன்மைக்கு தான் சொல்றேன். அந்த கமலா அவ்வளவு நல்லவள் இல்ல பிள்ளை, அது ஊரறிஞ்ச உண்மை. பிள்ளை நீ நல்லா இருக்க வேணுமாடி. ஏதோ சொல்லி போட்டேன், இனி உண்ட கட்டித்தனத்துல தான் இருக்கு.
3: அக்கா நிறுத்துங்க, இது உங்களுக்கு பிழப்பா போச்சுது என்ன? ஏன் இந்த கோல் மூட்டுற குணம் உங்களுக்கு? எந்த மனுஷன் ரெண்டு நாளைக்கு முன்னால இந்தியாவுக்கு போட்ட, சீ, ஏன் உங்களுக்கு இந்த குணம்?
2: இல்ல, அவரே மாதிரி தான் ஒருத்தர கண்டனா சில வேளை, அவர் இந்தியாவில வந்து நேர அங்க.
3: போதும், போங்க வீட்டை விட்டு, எனக்கு வேறு வேலை இருக்கு.
4: விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 26:20-22. கோள் சொல்லுதல் எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த சிறு நாடகத்திலே நீங்கள் கேட்டீர்கள். அது குடும்பங்களினுடையதும் தனிப்பட்டவர்களினுடையதும் வாழ்வை கிழித்து சின்ன பின்னமாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, கோளுக்கு செவி கொடுப்பதும் ஆபத்தான விடயம்தான். கோள் கேட்பவன் இருந்தால் கோள் சொல்லுகிறவனும் இருக்கத்தான் செய்வான். ஆகவே இந்த ரெண்டுக்கும் நாம் விலகி நடக்க தேவ கிருபியை நாடுவோமாக.
0: குடிக்கு அடிமை, பாவ பழக்கங்களுக்கு அடிமை, இன்னும் உலகத்தின் பல்வேறு இச்சைகளுக்கு அடிமை. விடுதலை கிடைக்காதா? நானும் மற்றவர்களைப் போல் வாழ முடியாதா என்று ஏங்குகிறீர்களா? விடுதலை கொடுக்கும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அதற்காகவே இந்த பூமியிலே அவதரித்தார். ஆம், வேறு யாரும் அல்ல, அவர்தான் ஆண்டவர் இயேசு.

0: நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு மறவாத எழுதுங்கள். எங்கள் முகவரி தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. மீண்டும் அடுத்த ஞாயிறு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்லாசிகளை கூறி நிகழ்ச்சி ஒலிப்பதிவில் உதவி செய்த ரெக்ஸி ரமேஷோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ரவிசங்கர் சண்முகம். வணக்கம் நீர்களே.
1: அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 3:21. செவ்வாய்க்கிழமைக்கான மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இன்று காலையிலிருந்து ஒளிபரப்பான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மீண்டுமாக மறு ஒளிபரப்பாக வர இருக்கிறது. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பேரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 17 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10 மணி. தொடர்ந்து நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பயந்துள்ள இணைய போகிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்களை நாங்கள் வரவேற்க இருக்கிறோம். நேரில் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு?
1: நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம் கர்த்தருடைய மேலான கிருபையினால. ஆமென்,
0: ஆமென். நன்றி பாஸ்டர், மிக மகிழ்ச்சி உங்களோட வார வாரம் இணைந்து கொள்வது. உண்மையிலே ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. வேதத்தை அழகாக நீங்கள் சொல்வதிலிருந்து கற்றுக்கொள்ளும் போது எனக்கு இன்னுமாக ஆண்டோடைய வார்த்தையை அறிய ஆவலா இருக்கிறது. தொடர்ந்து இன்றைய நாளுக்கான ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வாருங்கள் ஐயா.
1: அந்த கடந்த கிழமையில ஒரு இது சொல்லியிருந்தேன், பேர் வந்து நோக்சன்.
0: நோக்சன்,
1: நோக்சன், நோக்சன். அதாவது இந்தியாவில வந்து வடகிழக்கு இதுல வந்து அஸ்ஸாம், முன்னால வந்து அஸ்ஸாம், இப்ப அது பிரிஞ்சு மேகாலயா வந்ததுனால மேகாலயா பகுதி தான் இருந்த பகுதி. முன்னால வந்து அஸ்ஸாம், இப்பொழுது மேகாலயா.
0: ஓகே ஓகே ஓகே, மேகாலயா. ஓகே, அவர் தான் அந்த பாட்டை எழுதுனது.
1: அது விக்கிபீடியா அந்த இதுகளெல்லாம் இருக்குன்னு
0: நாங்க
1: விக்கிபீடியா அந்த இதுகளை நெட்ல எல்லாம் பார்த்தா அது குறிச்சும் வரும் சொன்னாங்க. இவர் பாடினது, அதாவது எழுதுனது இல்ல, இவருடைய இது, அதாவது இந்த இயேசுவின் பின்னே போக இயேசுவே பின்ன, அதனால நான் பின்னால வரமாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு. அதன் பிறகு இது இந்த வார்த்தையை இந்த இதை கேள்விப்பட்டுதான் நம்ம சாது சுந்த சிங் இவங்க எல்லாம் வந்து அவங்க மூலமா அந்த இது எழுதப்பட்டு பிறகு வந்து பாடலாக வந்தது. அந்த வசனம்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே, மிக அருமையான ஒரு வார்த்தை ஐயா. அது உண்மையில பாடலாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. நான் கடந்த வாரம் அந்த பாடலை ஒளிபரப்பினே இங்க கேட்டீங்களோ தெரியல.
1: ஆமா ஆமா, கேட்டேன்.
0: நல்ல ரெண்டு வரி தான், ஆழமான வரிகள், பல பல வரிகளில் அது இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். உண்மையில அருமையான வார்த்தைகள்.
1: ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் நிறைய அதிகமான லாங்குவேஜ்ல பாடப்பட்ட பாடல் இதுதான்.
0: ஓ அப்படியா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே, நான் தேடி பாக்குறேன். இன்னும் அநேக தகவல் கிடைத்திருந்தா நான் வானொலியில அதை ஒளிபரப்புறேன். உண்மையில இப்படிப்பட்ட
1: அந்த இதுகளை விக்கிபீடியா அந்த இதுகளை போய் பார்த்தா அந்த இதுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க.
0: சரி, நன்றி பாஸ்டர், தவறு தந்ததுக்கு. இன்றைய நாள் ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து.
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மீண்டுமாய் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். நிச்சயமாக உங்கள் அனைவரையும் நிறைவாக கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கு பிலிப்பியர் 3 அதிகாரத்துல, பிலிப்பியர் 3:7-8 வசனத்துல நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. அதற்கு முந்தின வசனங்கள்ல நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது பவுல் நிறைய காரியங்களை சொல்லுகிறான். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்குமென்றால் மற்றவனை விட நான் அதிகம் வைக்கலாம் என்று. 8 விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பென்யமின் கோத்திரத்தான், இதெல்லாம் எழுதுகிற பொழுது கடைசியில ஏறத்தால அவன் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது, இவை எல்லாம் எனக்கு லாபமாக இருந்தது, ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான்? அவனை பொறுத்தவரை லாபமாக இருந்தவை என்று சொல்லுகிற பொழுது, மாமிச காரியங்கள், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, பணம், சொத்து மற்றவனை விட அதிகம் அப்படின்னா, நிச்சயமா அவன் பெரிய பணக்காரனாக இருந்தவன் அந்த நாட்கள்ல. அதுலேயும் அவன் ஏறத்தாழ அதிகாரிகள் மத்தியில செல்வாக்குள்ளவனாக இருந்ததுனாலதான், அந்த அந்த நிலையில இருந்ததுனாலதான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவன் ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு அவன் செல்லுகிற போதுதான் அவன் ஆண்டவரால சந்திக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொன்ன அந்த காரியத்துல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிற மூன்று வகையான காரியங்கள் இன்னும் சோதனைகள் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவ அந்த சோதனைகள் மூன்று வகையான காரியங்கள். முதலாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி பணம் சொத்து சுகம். இரண்டாவதாக சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம். மூன்றாவதாக அதிகாரம் பவர். இன்னும் வேலை வாய்ப்பு எல்லா காரியமும் சொல்லப்படுகிறது. இந்த மூன்று வகையான சோதனை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. முதல்ல மாமிசத்துக்கு அடுத்து கற்களை அப்பமாகி சாப்பிடும், மேலிருந்து கீழே கொதியும் தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள், அவர் இன்னார் என்பதை காண்பிக்க முடியும், தான் எப்படிப்பட்டவர் என்பதை கௌரவத்துக்கு அடுத்தது. மூன்றாவதாக எல்லாவற்றையும் காண்பித்து இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட, எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த அதிகாரம் பவர், இன்னும் வேலை வாய்ப்பு. இந்த மூன்று வகையான காரியங்களில் தான் இன்றைக்கு நமக்கு சோதனைகள் வரும். ஒரு மனிதருக்கு இந்த வருகிற எல்லா காரியத்திலும் இந்த மூன்று காரியத்துக்குள்ளாக அடக்கிவிட முடியும். எனக்கு அருமையானவர்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தினுடைய பணத்துக்காக எதையும் இன்றைக்கு செய்ய ரெடியாக இருக்கிறார். பணம் கிடைக்கணும், அதனாலதான் இன்றைக்கு நிறைய கட்டின மனைவியை கூட கொலை செய்கிற ஒரு சமுதாயம். எதை வேணாலும் செய்வான் பணத்துக்காக. இன்னைக்கு நிறைய இடங்களே இன்னைக்கு ஒரு சில டிவியில இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டிலே கடந்த நாட்கள்ல வருகிற பொழுது பணத்துக்காக சொத்துக்காக தன்னுடைய சொந்த தகப்பனையே தாயையே கொலை செய்கிறான். இந்த கிழமையில நடந்த சம்பவம் பணத்துக்காக எதையும் செய்கிற சமுதாயம். இரண்டாவதாக அந்தஸ்து கௌரவம். அந்த கௌரவம் குறைந்து போய்விடும் என்று தன்னுடைய பெத்த மகளை கூட என்றால் இன்னொரு ஜாதியில திருமணம் பண்ணிவிட்டால் என்று அவர்கள் நினைக்கிறபடி அந்த கௌரவத்துக்காக பெத்த பிள்ளையே கொலை செய்கிற சமுதாயத்தில் இருக்கிறோம். மூன்றாவதா பார்க்கிறோம் அந்தஸ்து, அதாவது அதிகாரம் பவர். என்னிடத்துல நான் ஒரு பங்குல இருக்கிற பொழுது மூன்று வாலிபர்கள் வந்து கேட்டாங்க, எனக்கு இந்துனு சர்டிபிகேட் கொடு ஏன்னு கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை இந்துனா தான் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக ப்ரமோஷன் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க, அதனால இந்துன்னு சர்டிஃபிகேட் கொடுனு. நீ கிறிஸ்தவன் என்று ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இல்லை இல்லை இப்போ எனக்கு வந்து வேலை வாய்ப்பு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், எனக்கு ஆண்டவர் முக்கியம் இல்லை என்றவர்கள் சொல்லுகிற பொழுது பணத்துக்காக பதவிக்காக பதவி அதிகாரத்துக்காக எதையும் இழப்பதற்கு ஆண்டவரையே விற்பதற்கு தயாராகிற இந்த சமுதாயத்தில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்று வகையான காரியமும் எங்களுக்கும் இருந்தது. நான் ஒரு காலத்துல ரோமன் கத்தோலிக்கத்துல குருவாக இருக்கிற பொழுது பணத்துக்கு கவலையே இல்லை, எதை பற்றி கவலை இல்லை, யார் எக்கேடு கெட்டு போனாலும் எவன் குடி கெட்டாலும் எங்களுக்கு சாப்பாடு இருக்கும், எதை பற்றி கவலை இல்லை, ஒரு ஆளுக்கு பெரிய பங்களா, எல்லா வசதியும் உண்டு. இரண்டாவது பார்க்கிறோம் சமுதாயத்துல நடந்து போனால் எல்லாரும் எழுந்து நிற்பார்கள். எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எந்த ஆபீஸுக்கோ போனாலும் அன்றைக்கு எல்லாரும் முதல் மரியாதை கொடுப்பார். ஏன்னா அந்தஸ்து கௌரவம் இருந்தது, பணம் இருக்கிறது, பதவி இருந்தது, அந்தஸ்து கௌரவம் இருந்தது. நிச்சயமாக இந்த மூன்று காரியங்களும் எங்களுக்கும் இருந்தது, ஆனாலும் இருதயத்துல சமாதானம் இல்லாமல் இருந்த காலத்துல தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். இத்தனுடைய சாட்சியில் நிறைய காரியங்கள் எழுதியிருக்கிறேன் எப்படி எல்லாம் சந்தித்தார் என்று. இனக்கருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு லாபமாயிருந்த இவைகள் அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அவனை பொறுத்தவரையில் லாபமா இருந்த அத்தனையும் ஏனென்றால் எதற்காக நஷ்டம் அப்படின்னா அதை இழக்கிறான், எதற்காக என்று பார்க்கிற பொழுதுதான் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக எதற்காக நாம் இழக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு 1000 ரூபாய் வேலை இருக்கிறது என்றால் 2000 தருகிறேன் என்றால் உடனே இதை இழந்து விட்டு அங்கே போவோம் என்ற மேலான ஒரு லாபத்திற்காக, இந்த உலகத்துக்குரிய லாபத்திற்காக நாம் இழக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற பொழுது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக நான் இலக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசுவை ஆதாயம் பண்ணும்படிக்கு அதனால்தான் ஒரு சில இடங்களை நாம் பார்க்கிறோம், எனக்கு சாவு கூட ஆதாயமே என்று எழுதுகிறார். மரணம் கூட ஆதாயமே. காரணம் என்னவென்றால், இந்த பூமியிலே நாம் ஆண்டவருக்காக மரிக்க வேண்டியது. ஒரு மரணம் என்பது பெரிய இழப்பு தான், ஆனால் ஆண்டவருக்காக, அதைத்தான் கடந்த கிழமையில கூட உங்களை சொன்னேன், அதாவது அந்த நோக்சன் என்ற அந்த வாலிபர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இரண்டு பேர் அத்தனை பேரோடும் ஆண்டவராய் அவரை மறுதளித்துவிட சொல்லுவர் இல்லை இல்லை, ஆண்டவராய் நான் பின்பற்றுகிறேன், அவர் பின்னால் போக துணிந்தேன், இனி நான் உலகத்தை பார்க்க மாட்டேன், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டேன், ஒருவேளை எனக்கு மரணம் வந்தாலும் அதுவும் எனக்கு ஆதாயமே. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அவன் மரித்தான், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அந்த மரண விலையேற பெற்றதாக இருக்கிறது. அங்கே இங்கே இந்த சரீரத்தை அவன் இழக்கிறான், ஆனால் அவன் பரலோகத்தில் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாயத்தை, அதாவது இழிவான ஆதாயம் அல்ல, மேலான ஒரு ஆதாயத்துக்காக இந்த உலகத்திலே அவன் இழந்தான், ஆனால் மேலான ஒரு ஆதாயம் நித்திய ஜீவனை. அதற்கான் பவுல் சொல்லுகிறான், இந்த பூமியில மரணம் கூட எனக்கு ஆதாயம் தான் என்று, நான் சீக்கிரத்துல மரிக்கவே விரும்புகிறேன் என்று. ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து நித்திய நித்தியமான ஒரு ஆதாயத்திற்காக, பரலோகத்தினுடைய ஆதாயத்துக்கு. அதனால்தான் பல இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில நீங்கள் இழக்கிற பொழுது அது பரலோகத்துக்கு, பரலோகத்துக்கு சொந்தமாக இருக்கும். இந்த பூமியில நாம் இழக்கிற ஒவ்வொன்றும் நல்லா கவனியுங்கள். உதாரணமாக ஒருவேளை நாம வீட்டில் வச்சிருக்கிற 1000 ரூபாயை எடுத்து கொண்டு போய் பேங்க்ல போடுகிற பொழுது வீட்டில் அதை இழக்கிறோம், ஆனால் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் கூடி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பூமியிலே ஆண்டவருக்காக நாம் இழக்கிற ஒவ்வொன்றுக்கும் பரலோகத்தில் நமக்கு கைமாறு கூடி கொண்டிருக்கிறது. அதனால் தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. இந்த பூமியில 3 காரியத்தை சொல்லுகிறான், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, பணம், சொத்து, சுகம், சமுதாயத்தினுடைய அந்தஸ்து, கௌரவம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகாரம், அதிகாரத்துக்காக பவர், அதிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில நமக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வருகின்றால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அந்த அதிகார மேன்மையை கூட ஆண்டவருக்காக துறந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று மாத்திரமல்ல குப்பை என்று சொல்லுகிறார். குப்பை என்றால் வீட்டிலே வைக்க மாட்டோம், பெருக்கி வெளியிலே போட்டு விடுவோம். அது குப்பை என்று சொல்லுகிறார். எல்லாமே குப்பை. இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே நமக்கு குப்பையாக இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு முன்பதாக, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது அதனை தொடர்ந்து அவன் சொல்லுகிறான். 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், இவ்வளவு இருந்தாலும் எல்லாம் எனக்கு தெரியும், இல்ல எல்லாம் எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், இன்னும் நான் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அவர் அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக இன்னும் நாம் அறிய வேண்டி இருக்கிறது, இன்னும் நாம் ஆண்டவருக்குள்ளாக. அதனால வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்துற விசேஷத்துல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பரிசுத்த நோக்கி போக வேண்டியிருக்கு. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன், எல்லாவற்றிலும் எனக்கு தேறியாச்சு, எல்லாம் இன்னைக்கு போனாலும் நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்தேன், அப்படி அல்ல. கடைசி வர ஓமில் இறுதி வர நமக்கு போராட்டம் இருக்கிறது, இறுதி வர நமக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது, இறுதி வரை நம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதால் தான் சொல்லுகிறான், நான் முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தாரோ, எதற்காக ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரோ என்றால், கிறிஸ்தவர்களை பிடிப்பதற்காக அவன் போய்கொண்டிருக்கிறான். நீங்கள் அப்போஸ்தலர் 9 வாசித்தால் தெரியும், அவன் போய்கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறான். கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு வருவதற்காக அவன் போகிறான், அப்பொழுது கர்த்தர் தரிசனமாகிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேள்வியை கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற அந்த இயேசு வேறு யாரும் அல்ல, நான் தான் என்று. இந்த இயேசுவின் பெயரை சொன்னாலே அவன் மிகுந்த கோபப்பட்டவன். அப்படிப்பட்டவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர அவன் போய்கொண்டிருக்கிறான். ஏற்கனவே சேவான் முதல் கொண்டு சேவானுடைய கொலைக்கும் அவன் பாத்திரனாக இருந்தான். அவன் அவர்கள் மத்தியில அந்த கொலைக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான் சேவானை. அப்படிப்பட்ட இந்த பவுல் இப்பொழுது அவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர அவர்கள் போகிற பொழுது, அதே ஆண்டவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசுவே, நான் எப்பொழுது உம்மை துன்பப்படுத்தினேன் என்று ஒருவேளை கேட்டிருக்கலாம் என்றால், ஆண்டவர் அநேக இடங்களை சொல்ல, சின்னஞ்சிறி இவர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை நீ எனக்கே செய்தாய் என்று. ஆக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று. அந்த இயேசு நான் தான் என்று எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த இடத்திலேயே அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அதனால்தான் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார், நீர் ஆண்டவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பத அந்த இடத்திலேயே நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பவுல் எழுதுகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, இயேசு எதற்காக பவுலை பிடித்தாரோ, எதற்காக அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தாரோ, எந்த தரிசனத்தின் மூலமாக அவனை ஆண்டவர் பிடித்து கொண்டாரோ, அந்த இலக்கை நோக்கி அவன் எப்படி தொடர்ந்தான், எப்படி அந்த இலக்கை நோக்கி அவன் பயணப்படுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த இலக்கை, அந்த இலக்கு கடைசி வரை முடியும் வரை அவன் இலக்கை நோக்கி பயணம் செய்கிறவனாக, அந்த இலக்குக்காக இந்த பூமியில தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரை. அதனால் தான் அவனை தெரிந்து கொள்ளும் பொழுதே அவன் எனக்காய் உபத்திரவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்தின் மத்தியில தெரிந்து கொண்டார். பவுலை போல உபத்திரவப்பட்டவன் வேறு யாரும் அல்ல. அவ்வளவு உபத்திரவங்களை தாங்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்காக பயணப்பட்டவன் இன்னும் எதற்காக பிடிக்கப்பட்டானோ என்ற காரியங்களை ஒரு சிலவற்றை நம் அடுத்த கிழமையில தொடர்ந்து பார்ப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் நிறைவான கிருபையை கொடுத்து நம்மை எதற்காக ஆண்டவர் பிடித்தாரோ அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து பயணம் செய்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துல கடைசி வரை நாம் நிலைத்து நிற்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்த கிழமை நிச்சயமாக நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமான செய்தி. தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் இதை குறித்து இன்னுமாக பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
1: ஆமே, நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமையின் அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பது.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13, Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கலையத்திலே 10:23. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் காலையில் கேட்டோம். மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அதனோட தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வாரம் இதே செவ்வாய்க்கிழமை காலையில் கேட்கலாம். எங்களோட இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேரம் கலையத்திலே 10:30 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அருமையான ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்தித்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை நாங்கள் கொடுத்து வருகிறோம். இது எங்களுடைய வார்த்தை அல்ல, வேதாகமத்தின் வார்த்தை, தேவாதி தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு வசனமும் வாக்கு தத்துவமும் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. நம்முடைய மனசில் இருக்கிற சோர்வுகளை மாற்றவும் எல்லா கலக்கங்களுக்கும் விளக்கி பாதுகாப்பதற்கும் இந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனங்களை நாம் தேடி தேடி வாசிக்கும் போது அந்த வசனங்களின் ஊடாக நமக்கு ஒரு புது ஜீவனை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு கூட உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? 2 Kings 17:39. உங்கள் தேவனாகி கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய சத்துருக்கள் எழும்புகிறார்கள், நமக்கு விரோதமாக, நம்மை அழித்து போடுவதற்காக, நம்மை நிர்மூலம் பண்ணி போடுவதற்காக அநேக சத்துருக்கள் எழும்புகிறார்கள், நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செய்து விடுவதற்கு துடியாய் துடிக்கிறார்கள் அம்மக்கள். அன்பானவர்களே, ஒரு காரியத்திலே மாத்திரம் அல்ல, பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். சில எதிரிகள் பாருங்களேன், நேரடியாக மோதிடுவாங்க. அது ரொம்ப எளிது அவங்கள நம்ம சமாளிக்கிறது. ஏன்னா கண்ணுக்கு எதிராக தெரியுது அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம எதிராளியா இருக்கிறாங்க, சத்துருவா இருக்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா நல்லா பழகிக்கிட்டே சில சத்துருவா இருப்பாங்க பாருங்க, நல்லா கை கொடுத்துக்குவாங்க, பிரதர் பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல உங்களுக்கு விரோதமான அந்த மனநிலையோடு இருப்பாங்க, சத்துருக்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களுடைய ஜீவிதத்தில் சத்துரு அவர்களை வழி நடத்துகிறான், பிசாசு அவர்களை வழி நடத்துகிறான். நாம் தேவனால் வழி நடத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட மறைமுகமாக வெளியிலே காட்டிக்கொள்ள முடியாத சில சத்துருக்கள் இருக்கிறார்கள். அதே போல நாம் வேலை செய்யற இடத்துல சில எனிமீஸ் நமக்கு எதிராக வேலை செய்யலாம். நல்லா பேசுவாங்க, எல்லா ஃபைல்ஸ்லையும் கையொப்பம் இடுவாங்க, எல்லா கோப்புகளையும் பார்வையிடுவார்கள், நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு விரோதமான மனப்பாங்கோடு இருப்பார்கள். சில நேரங்களில ஜாதி ஜனத்துக்கு நடுவில் முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான விசேட நிகழ்ச்சிகளுக்கு நாம் செல்லுகிற போது அநேகரை பார்க்கிறோம். அநேக உறவினர்களை, ரத்த சம்பந்தம் உடையவர்களை பார்க்கிறோம். எல்லாரும் நல்ல மனசோட தான் பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதுலேயும் ஒரு கூட்ட மக்கள் நமக்கு எதிரான மனநிலை இருக்கலாம். நம்முடைய வளர்ச்சி பொறுக்க முடியாதவங்களா, காயமகாரத்தோடு பார்க்கக்கூடியவங்களா, பிறகு நம்முடைய பிரச்சனை என்னதுன்னு தெரியாம நாம அவங்கள விட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்மளை பொறாமையா பாக்குறது, இப்படி பல்வேறு எண்ணங்களின் ஊடாக மனதளவிலே சத்துருக்களாய் மாறி போன உறவினர்களை நாம பார்க்கலாம். சர்ச்சில் கூட எல்லா நேரங்களிலேயும் நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்லா வேண்டிக் கொள்கிறவர்கள் தான், நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க தான், ஆனா மனசுல பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு காயமகாரம் இருக்கும். ஒரு விதமான மாமிச வைராக்கியத்திற்கு இடம் கொடுத்து நம்மிடத்துல சரியா பேச மாட்டாங்க, ஒரு தோத்திரம் போட மாட்டாங்க, பலவிதமான மன கசப்புகள் இருக்கிறதுனால அவங்களால ஃப்ரீயா அவங்க செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்களும் இந்த பூமியிலே வாழத்தான் செய்கிறார்கள், குறிப்பா சபைகளுக்குள்ளே. எல்லா சபையிலையும் அப்படி நிலைமைன்னு சொல்ல முடியாது. சில சபைகளில ஆவியானவர் நல்ல ஆளுகை செய்கிறதுனால எல்லாரும் அந்யோன்யத்தோடு, நல்ல அன்போடு, பற்றுதலோடு, பாசத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அங்க சத்துருக்கள் எங்கிருந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, அவங்களுடைய அப்ரோச், அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம விளங்கிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பலாம். சில நேரங்களில் பாருங்க, கடைசி நிமிடம் வரைக்குமே இவங்க வந்து நமக்கு எதிரான கருத்துடையவங்க தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடைசி நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க பாருங்க, அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சமீப நாட்களில் நாம இந்திய அரசியலை கவனிச்சு பார்ப்போம்னு சொன்னோம்.

0: சில அரசியல் கட்சிகள்ல அந்த தலைவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க, அந்த தலைவருக்கு அரசியல் கட்சி நடத்துற தலைவருக்கு ரொம்ப உண்மையுத்தமா இருந்தவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் மாற்று கட்சிக்கு போயிடுறாங்க. ஆச்சரியம், அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்தது. ஆனா அவங்க ரகசியமா இந்த தலைவருக்கு விரோதமான காரியங்களை, எதிரான விஷயங்களை முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தலைவருக்கே தெரியல. அப்படி அநேக பெரும் கட்சிகளில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்களுடைய தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டு தலைமைக்கு விரோதமான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய முடிவை எடுத்ததையும் நம்ம இந்திய அரசியல்ல நம்ம பார்க்க முடியும். தமிழக அரசியல் கூட அவ்வப்பொழுது நடக்கிறது. அன்றாடம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்குது. என்னுடைய ஊழிய காலங்களில ஒரு குறிப்பிட்ட சர்ச், அந்த சர்ச்ச நான் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு தேவ மனிதர், நான் இங்கே அவங்களுடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, மிகவும் பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய ஆலயத்தில் ஏறத்தாழ ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உன்னோடு நான் இருக்க விரும்புகிறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஐயா என்னுடைய சர்ச்சில் ஒரு 60 பேர் தான் இருப்பாங்க, அதில் வந்து குட்டி சர்ச்சு, அதில் வந்து நீங்கள் பேசணும், நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சில் நம்முடைய சபையில 3000 பேர் இருக்கிறாங்க, அதை சபை விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌடு இருக்காது, சின்ன கூட்டம் தானே என்று நான் தயக்கம் காண்பித்தேன். ஆனால் அருமையான தேவ மனிதர் சொன்னார், இல்லை இல்லை, ஆண்டவர் உன்ட்ட போக சொல்லியிருக்கிறார், நான் வரேன், அதனால் நான் வரது யாருக்கு தெரிய வேண்டாம், நான் வந்து உன்னுடைய உன்னோடு இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதித்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷம், கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு மாதிரி. ஏனென்றால் அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், ஆனால் ஒரு எளியவன் ஏதோ ஒரு மூளையில ஊழியம் செய்கிறேன் என்னை நேசித்து அவர் வருவதாய் சொன்னது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து பிரசங்கித்தார். பிரசங்கித்து கொண்டிருந்த போது அவர் பிரசங்கத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த செய்தியை இந்த சபையில் இருக்கிற 4 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த 4 பேரும் இன்னும் 15 நாள்ல இந்த சபைக்கு விரோதமாக கருத்துக்களை தெரிவித்து விட்டு சபை விட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னார். எனக்கு மிகவும் ஆச்சரியம், எப்படி இவரால் அதை சொல்ல முடிகிறது? ஏனென்றால் அதற்கான வாய்ப்பே இல்லை. என்னிடத்துல யாரும் வம்பிழுக்கல, யாரும் சண்டை போடல, யாருக்கு எதிரிகளும் இல்லை. ஆனால் அந்த தேவ மனிதர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் உறுதியாய் சொன்ன போது என்னால் நம்பாம இருக்க முடியல. சரி, நடக்கட்டும், பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, சரியா ஒரு 15 நாள் இருக்கும், ஒரு 4 பேர், மிகவும் நான் நேசிக்கிற பிள்ளைகள் தான், என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்னை அறியாமல் சில குறைவுகளை என்னிடத்தில் அவர்கள் பார்த்திருக்க கூடும் என்று நான் பிறகு யோசித்தேன். அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. இது ஒரு சத்துருடைய போராட்டம் தான். அதை உப்புச்சப்பில்லாத ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு சபை விட்டு வெளியே சென்று விட்டார். நல்ல வேளை அந்த தேவ மனிதர் வந்து அதை சொன்னதுனால நான் அதை தாங்கிக் கொண்டேன், சகித்துக் கொண்டேன், பொறுத்து கொண்டேன். ஆனால் அந்த அருமையான தேவ மனிதர் சொன்னார், அவங்க போனதை பற்றி கவலைப்படாத, அதுக்கு பிறகு சபை வளரும் என்று சொன்னார். அப்படியே கர்த்தர் வளரும்படி கிரியை செய்தார், அற்புதம் நடந்தது. இதை ஏன் சொல்றேன்னா, சில நேரங்களில் சத்துருக்கள் வந்து இவங்க நமக்கு சத்துருக்களா மாறுவாங்க நமக்கு தெரியாது. ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நல்ல அன்யூன்யமா இருப்பாங்க, நல்ல அன்பு காட்டுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, நல்ல உதவி கூட செஞ்சிருப்பாங்க, திடீர்னு அவங்க நமக்கு விரோதமா எழும்புவாங்க பாருங்க. அதனால சத்துருக்கள் பலவிதம், பல்வேறு விதங்களிலே சத்துருக்கள் எழும்பலாம். நம்முடைய உறவுகளுக்கு நடுவில், சபைக்கு நடுவில், வேலை செய்யற ஸ்தலத்துல நிறைய சத்துருக்கள் எழும்பலாம். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், உங்களுக்கு வாக்கு தத்தம் சொல்றாருன்னா, உன்னுடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பா, கவலைப்படாது, போ, யார் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, எல்லா சத்துருக்களுடைய கையில இருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்வேன், ரட்சித்துக் கொள்வேன் சொல்றாரு. சரி, இந்த தேவனுடைய மனநிலை பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு சத்துருடைய கையில நீங்க மாட்டிட்டு சத்துருக்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால், முதல்ல உங்களுக்காக பரிதாபப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒரு சத்துருக்கிட்ட நீங்க மாட்டிட்டீங்க, ஒருவேளை அவன் கடன் கொடுத்தவனா இருக்கலாம், வட்டிக்கு கடன் கொடுத்த ஆளா இருக்கலாம், வட்டிக்காரனா இருக்கலாம், ஐயோ நிற்கிறானே, என்னுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில உறவுகள் கொஞ்சம் தீய நோக்கத்தோடு கூட, செய்வினை, மாந்திரீகம், இப்படி பெல்லி சூனி இப்படி போகலாம். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக இந்த மாதிரி மாந்திரியங்களை செஞ்சிருவாங்களோன்னு நீங்க ஐயப்பாடோடு இருக்கலாம். அப்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழல்ல உங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எழுத்தின்படி எபிரேய மக்கள் சத்துருக்கள் அகப்பட்ட போது தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2:18 வசனம், கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்பு பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்கள் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்கிற நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார், ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். ஒருவேளை நீங்க சத்துருக்களினால மிகவும் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு கூட இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, என கண்பானவர்களே, உங்களுடைய ஜீவிய காலங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இந்த உலோக வாழ்க்கையில வரக்கூடிய சத்துருக்களின் நிமித்தம், உங்களை நெருக்குகிற சத்துருக்களின் நிமித்தம் நீங்க படுகிற வேதனைகளை உற்றார உறவினர் கவனிக்க தவறலாம், மற்றவங்களை ஆறுதல் சொல்ல தவறலாம், உங்களுக்கு உண்மையாக மனஸ்தாபப்படுகிற ஒரு சக்தி உண்டானால் அது நம்முடைய தேவனாய் கர்த்தர் தான். அவர் உங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார். ஐயோ, என் பிள்ளைகள் இப்படி சத்துருக்களில் கையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, வேதனையோடு கூட வாழ்கிறார் என்று உங்களுக்காக எனக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்படுறது மாத்திரல்ல, அவர் வாக்கும் கொடுக்கிறார், சத்துருக்களுடைய கையிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். 2 சாமுவேல் புத்தகம் 3 அதிகாரம் 18 வசனத்திலே நான் வாசிக்கும் போது, இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினாலே என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. தாவீதை குறித்து சொன்ன வாக்கு சொன்னபடியே தேவன் எல்லா சத்துருடைய கையிலிருந்தும் கர்த்தர் ரட்சித்தார். முதலாவது மனஸ்தாபப்படுகிறார், 2வது வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 3வது, பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நாம் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 1 சாமுவேல் புத்தகம் 12 அதிகாரம் 11 வசனம், அப்பொழுது கர்த்தர் யெருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார்.
1: பயமில்லாமல் குடியிருப்பதற்கு, பயப்படாம வாழ்றதுக்கு, கலக்கம் இல்லாமல் வாழ்றதுக்கு அவர் உதவி செய்வார். முதலாவது நம்ம மனஸ்தாபப்படுகிறார், 2வது வாக்கு பண்ணுகிறார், 3வது பயமில்லாமல் குடியிருக்க செய்கிறார். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து அஞ்ச வேண்டாம், எந்த ஒரு பய உணர்வு நமக்கு வர வேண்டாம். பயமில்லாமல் தேசத்திலே குடியிருக்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஏன் பயப்படணும், ஏன் கலங்கணும்? ஆண்டவர் நம்ம மனஸ்தாபப்படுகிறவர், வாக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படியே பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நீங்கள் வாழ தேவன் அருள் புரிவார். இப்போ நான் இந்த இடத்துல இப்படி தேவன் நம்மை சத்துருக்களுடைய கையிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி நம்ம மனஸ்தாபப்படவும், நமக்கு அவர் உதவி செய்யவும், பயம் இல்லாமல் திகில் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் வாழவும் செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? அதாவது எல்லா சத்துருக்களுடைய கையில் இருந்தும் கர்த்தரை ரட்சித்துக் கொள்வதற்கு, நான் காப்பாற்றப்படுவதற்கு, நான் பாதுகாக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நிபந்தனை ஒரு 3 விஷயம்தான். 1, தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள். நான் காண்பித்த முதல் வசனம், இந்த வாக்குத்த வசனத்தை நீங்க பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17 அதிகாரம் 39 முதற் பகுதியை பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்போ சத்துருக்களுடைய கையிலிருந்து ஆண்டவர்களின் ரட்சித்து நீங்களாக்கி மீட்பார். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடங்க, ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் ஜீவியுங்க. கர்த்தருக்கு அஞ்சி நீங்கள் வாழ்கிற போது உங்களை காப்பாற்றுகிறது, உங்களை பாதுகாக்கிறது, கலக்கம் இல்லாம திகழ் இல்லாம வாழ செய்கிறது அவருடைய கையில இருக்கு. உங்களை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார். எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படக்கூடிய எல்லா விதமான சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா கிரிகளையும் அவர் அழித்தொழித்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். Almighty God will do this. ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? ஆண்டவருக்கு நாம் அஞ்சி வாழ்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு சரியான உதாரணத்தை சொன்னா தாவீது சொல்லலாம். தாவீது 3வது சங்கீதம் 1 வசனத்துல பாடும்போது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறான், என்ன செய்யட்டும், சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களே, பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக, எப்படி நான் சமாளிப்பது, எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற தாவீது அந்த சங்கீதத்தினுடைய 6வது வசனத்துல, எவ்வளவு பெரியதா இருந்தா நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா, இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவன். தன்னுடைய சங்கீதத்துல பல இடங்களில தெய்வ பயத்தை பத்தி பேசுறான். 33வது சங்கீதம் 18-19 வசனங்கள், 31-19, 34-9,
0: 34:7 இப்படி பல இடங்களிலே தெய்வ பயத்தை குறித்து தாவீது சொல்கிறான். ஆம், நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நம்மை காக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி அவர் தம்முடைய தூதர்களை கூட அனுப்புவார், நம்மை காப்பாற்றுவார். சத்துருக்கள் எழும்பி வரலாம், அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால் சத்துருக்களுடைய கையில் இருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து காப்பாற்றுவார், மீட்டுக் கொள்வார். ஒரு முறை ஒரு கிராமத்தில் இலவசமாய் கொடுக்கப்பட்ட நிலத்தில் ஒரு செட்டை நான் போட்டு முடித்தேன். அதை போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய பங்களா கட்டின மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு வயது மிக குறைவு தான், ஒரு 23 வயது இருக்கும் ஒரு கிராமத்தில். ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த இடத்தை ஓனர் கொடுத்துட்டாரு, மீதி நிலங்களை விற்பதற்கு வேறொரு நபரிடத்தில் பவர் கொடுத்திருந்தாங்க. அந்த பவரை வாங்கினவர், அவர் இடத்து ஓனர் நிலத்தை கொடுத்தா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, பட் நீங்க எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்றார். பணம் தரலைன்னா இன்னைக்கு நைட்டே நாங்க இந்த செட்டெல்லாம் பிரிச்சுட்டு இந்த இடத்த இன்னொருத்தர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. மிகுந்த மனசு கஷ்டமா போச்சு. அன்னைக்கு என்ன செய்ய தெரியல, காவல் நிலையத்திற்கு போய் அன்று இரவு இன்ஸ்பெக்டரை பார்த்து, ஆய்வாளரை பார்த்து, ஐயா எனக்கும் நான் செய்து வைத்திருக்கிற அந்த பிரேயர் செட்டுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் ஒரு பாதுகாப்பை கொடுங்கள் என்று கேட்டபோது அவர் பரிகாசித்தார், ஒரு சீரியஸாக அதை எடுத்துக்கல. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பாரமாக இருந்தது. நான் மிகுந்த வேதனையோடு திரும்பினேன். எரிச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவர். ஒரே ஒரு முடிவு பண்ணினேன், ஒரு மூளையில போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே, சத்துருக்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த இரவு இந்த ஜெப கூடாரத்தை பிரிக்க போறதா சொல்றாங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அந்த சமயத்தில் ஒரு சகோதரன், அவர் சர்ச்சுக்கு வந்ததில்லை, ஆனா என்னை பற்றி கேள்விப்பட்டவர், இது போல ஒரு பிரச்சனை அவருக்கு வருதுன்னு சொன்ன உடனே சில வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வந்து, நாங்க இருக்கிறோம் பிரதர், கவலைப்படாதீங்க, வந்தா என்ன நடக்கும் பாருங்க, நாங்க இருக்கும் போது யாரும் வரமாட்டாங்க என்று சொல்லி அன்றைக்கு இரவு முழுதும் என்னோடு இருந்தார்கள். அந்த இரவு திட்டமிட்டபடி அவர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள். வேறு ஒரு குரூப் வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்சம் பயந்து பின்வாங்கி போனார். அந்த ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்தார். அதன் பிறகு எனக்கு உதவி செய்ய வந்த சகோதரன் ஆண்டவருடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்களுடைய கையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கணும், ரட்சிக்கணும்னு சொன்னா நாம தேவனுக்கு பயந்து அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தீர்மானியுங்கள். என்ன தீர்மானிக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டுவிட தீர்மானிக்கணும். 1 சாமுவேல் 12:10 ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம், இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம். சத்துருக்களுடைய கையிலிருந்து மீட்கப்படுவதற்கு ரெண்டாவது ஒரு நல்ல தீர்மானம் தேவை. விட வேண்டியதை விட்டுவிட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், அப்போ சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். இரண்டாவது, தேவனுக்கு பயந்து வாழ்வதோடு கூட அவருக்கு இஷ்டமில்லாத, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை நீங்கள் விட்டு ஓய்ந்து விட வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் இதை குறித்து அடிக்கடி பார்க்கலாம். எப்போதெல்லாம் விக்கிரகங்களை தொழுது கொண்டார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எபிரேய மக்கள் செய்தார்களோ, அப்போதெல்லாம் தேவன் அவர்களை சத்துருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்களாக்கி மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று, அன்பிற்குரியவர்களே, அவருக்கு இஷ்டமில்லாததை செய்வதை விட்டுவிடுவது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யோசுவா தன்னுடைய மக்களுக்கு சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 24:14-15 ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கப்புறத்துள்ள அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசமனுகிற தேசத்து குடிகளாகிய மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரமும் வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ரொம்ப தெளிவா சொன்னார். நியாயாதிபதிகள் காலத்துக்கு முன்னாடி மக்களை பார்த்து யோசுவா சொன்னார், எகிப்தின் விக்கிரகங்களை மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கீங்களே இங்க உள்ள விக்கிரகங்களை தொழுது கொள்ளுன்றாதீங்க. நாங்களும் எங்கள் வீட்டாரும் நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போம். நீங்க கத்தரை சேவிக்கணும்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மக்கள் நியாயாதிபதி புத்தகத்துல செய்யும் போதுதான் கத்தர் அவர்களை சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். இப்ப நீங்க தீர்மானம் பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத எதை நான் செய்யறேன், அதை விட்டுவிட தீர்மானியுங்கள், அதை வெறுத்துவிட தீர்மானியுங்கள். அப்பொழுது தேவநாயகத்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது, சத்துருக்களுடைய கையிலிருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அன்பான தெய்வ மக்களே, அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். ஜெபிக்கிற போது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார், ரட்சிக்கிறார். சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவனின் கைக்கும் என்னை தப்புவியும். ஜெபம் பண்ணுவது, தேவனை நோக்கி மன்றாடுவது, Lord help me, save me Lord from all my enemies, from all my enemies, என்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து நீ என்னை விடுவிச்சுக்கங்க, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்பது, ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பது. ஒரு முறை யோசபாத்துக்கு விரோதமா 3-4 ராஜாக்கள் சேர்ந்து வந்துட்டாங்க, அவன் பயந்தான். 2:4-3 பாருங்கள், 1:3 பாருங்க, 3 வசனத்துல அவன் பயந்து கத்தரை தேடுக்கு ஒருமுகப்பட்டான்னு இருக்கு. ஆண்டவர் நோக்கி பார்த்தான். அந்த அதிகாரத்தில் 22 வசனம் சொல்லுது, சத்துருக்கள் ஒருவரோடொருவர் சண்டையிட்டு வெட்டுண்டு மடிந்து போனார்கள். சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிடுவது, தேவனை நோக்கி நான் மன்றாடுவது, ஆண்டவரே நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீதான் எனக்கு தயை பாராட்ட வேண்டும், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி நாம் ஜெபிப்பது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்துட்டாங்க, பாரோ மன்னன் பெரிய ராணுவத்தோடு பின்தொடர்ந்து வந்துட்டான், லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் நிற்கிறார்கள், தப்பித்து ஓடுவதற்கு வழி இல்லை. பின்னே மிகப்பெரிய ராணுவம், எகிப்திய ராணுவம் பார்வோன் தலைமையிலே வருகிறது. முன்னே பார்த்தால் பிரமிக்கத்தக்க மிகப்பெரிய கடல், செங்கடல் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? சத்துருக்கள் நிச்சயமாக நம்மை பிடித்துக் கொள்வார்கள். மக்கள் எல்லாம் அலறினாங்க, மோசையை பார்த்து அரோனை பார்த்து சொன்னாங்க, ஐயா எகிப்தில பிரேத குடிகள் இல்லை என்று சொன்னா இங்க வந்து எங்களை சேர்த்துட்டீங்க, வனாந்திரத்துல சாக போறோமே, எகிப்தில இருந்தா நல்லா இருந்திருக்குமே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க, அவ்வளவு கோபம். இப்பொழுது தேவ மனுஷன் மோசே தேவனை நோக்கி பார்த்தான், கர்த்தர் பேசினார், செங்கடல் 2 பிளந்தது, அதன் ஊடாக அவர்கள் சென்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்து போன அந்த பாரோ மன்னனும் பாருங்கள், அப்படி போய்கொண்டிருக்கிற போது, அவர்களை பின்தொடர்ந்து போகிற போது, அவர்கள் தான் செங்கடல போகிறாண்டால் நாமும் போவோம் என்று போனார்கள். என்னாச்சு? செங்கடல் தானாய் மூடிக்கொண்டது. ஒருபுறம் அவர்கள் போய் கரையை கடக்கும் பொழுது பின்பதாகவே ஃபாலோ பண்ணி வந்து கொண்டிருந்த எதிரிகள் அப்படியே கடலிலே மூழ்கி மறித்து போனார்கள். ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரரோடு திரளான எகிப்திய ராணுவம் செங்கடலே மூழ்கி மாண்டு போனது. மிகப்பெரிய ஒரு அதிசயம், செங்கடலை பிளந்து ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். ஒருவேளை சத்துருக்கள் நெருக்குகிறார்களா? திரளாய் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவீது சொன்னது போல திரளாய் பெருகி இருக்கிறார்களா உங்க வாழ்க்கையில? எங்க திரும்பினாலும் சத்துருக்கள் பிரதர், எல்லாரும் எங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, எங்களுக்கு எதிரா பேசுறாங்க, எங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? எங்கு திரும்பினாலும் அவச்சொல்கள், எங்களுக்கு விரோதமான வார்த்தைகள், வாட் கேன் வி டூ என்ற கலக்கத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவரை நோக்கி கூப்பிடு, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு. நீங்க தான்ப்பா இந்த சத்துருக்களை கையிலிருந்து நீங்க தான் விடுவிக்கணும்னு சொல்லுங்க. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். திரும்ப ஞாபகம் ஊற்ற, நீங்க சத்துருக்களுடைய கையில இருந்து கஷ்டப்படுறத ஆண்டவர் பார்க்கும்போது உங்களுக்கு அவர் மனஸ்தாபப்படுவார். நிச்சயம் நான் உங்களை இருந்து தூக்கிடுவேன்னு சொல்லி வாக்கும் கொடுக்கிறார், அப்படியே செய்கிறார். பயம் இல்லாம கலக்கம் இல்லாம குடியிருக்க பண்றார். இப்படி தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும், நாம் என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுக்கு பயந்து வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். இரண்டாவது அவருக்கு இஷ்டம் இல்லாதத விட்டுறணும், அவர் விரும்புறத செய்யணும், அவருக்கு விரும்பாததை விட்டுறணும். மூணாவது அவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே நீ தான் சொல்லி அவரை நோக்கி கூப்பிடணும். அதை செய்யுங்க, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர்
2: ஆசீர்வதிப்பீராக.
0: தேவனே, கர்த்தாவே துதிக்கிறோம். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், அப்படி இப்படியிருந்து என்னை காப்பாற்றும் விடுவித்தருளும் என்று ஜெபிக்கவும், உமக்கு பயப்படவும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை செய்யாம ஜாக்கிரதையா இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயமான மாற்றங்களை செய்து நீர் ஆசீர்வத்து உயர்த்தும். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக, ஆண்டுடைய ஆசீர்வாதம் உடைய அடியார்களை நிரப்புவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
2: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியே இன்றைய நாளும் பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் வேர்ட் லைசன்ஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள் பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர் Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையத்திலே 10:58. செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது வேதாம் பாடம். இன்றைய நாளும் வேதாம் பாடத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவர்கள்.
4: இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள போகும் சங்கீதம் முதலாம் பகுதி எங்கள் எல்லாருக்கும் மிகவும் விருப்பமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 103. இதை நாங்கள் ஒரு பாடத்தில் கற்று முடிக்க முடியாது. அதனால் 2-3 பகுதிகளாக இதை நாங்கள் பிரித்து ஆழமாக கற்றுக்கொள்ள போகிறோம். இப்பொழுது நாங்கள் ஸ்லைடில் பவர்பாயிண்ட் காண்பிக்க போகிறோம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு சங்கீதம் 103 அதிகாரம் முதலாம் பகுதி. இதற்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு மறக்கவே மறக்க மாட்டேன். அது 2 எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது தாவீது தனக்காக எடுத்து கூறிய புத்திமதி. இது நாங்களும் எங்களுக்கு எடுத்து கூற வேண்டிய புத்திமதி. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறக்கவே மறக்க கூடாது. நமக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். நான் ஒரு நாள் என் மகனுக்கு சொன்னேன், மகன், இந்த நபர்களை நீ ஒருபோதும் மறக்க கூடாது. இவர்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார்கள். எங்கட காலம் முடிவடைந்த பிறகும் நீ இவர்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு தொடர்ச்சியாக நீ நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் என் மகனுக்கு ஒரு பெயர் பட்டியலை கொடுத்தேன், எங்களுக்கு உதவி செய்த அருமையானவர்களை குறித்து. இப்படிப்பட்ட எங்களுக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக கனம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். அவர்களை எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்திருப்போம். அவர்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் துண்டிக்கப்பட மாட்டார்கள். அது எங்களுடைய உலக உறவுகள், எங்களுடைய மனித உறவுகள். ஆண்டவரோடு நாங்கள் வைத்திருக்கும் உறவில் ஒருபோதும் அவர் எங்களுக்கு செய்திருக்கும் நன்மைகளை நாங்கள் மறக்கவே மறக்க கூடாது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், தேவ கட்டளை, தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து கொடுத்த கட்டளை உபாகமம் புத்தகத்தில் 8 அதிகாரத்தில் 2 முறை கொடுக்கப்பட்டுள்ளது. 11 வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க கூடாது. மோசே மூலமாக ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. 16 வசனத்தில் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்த வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். இந்த தேவன் உன்னை போஷித்தார். வனாந்திர பிரயாணத்தில் உனக்கு வேண்டிய எல்லா உணவையும் கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். அதனால் இந்த தேவனை நீ மறக்கவே மறக்க கூடாதென்று மோசே ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார், தேவ கட்டளை. ஆனால் துக்கமான காரியம் தேவ குற்றச்சாட்டு. தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து எடுத்து கூறிய குற்றச்சாட்டு. சங்கீதம் 106 அதிகாரத்தில் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 13 வசனத்தில் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இது தேவ குற்றச்சாட்டு. ஆண்டவர் செய்த கிரியைகளை வெகு சீக்கிரமாக மறந்து விட்டார்கள். ஷார்ட் மெமரி என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். ஆண்டவருடைய ஆலோசனைக்காகவும் காத்திருக்கவில்லை. இது எங்களிடத்திலும் காணப்படக்கூடிய ஒரு மிக பெரிய அபாயம். தேவ கிரியைகளை மறந்து விடுவது ஒரு பக்கத்தில், மற்ற பக்கத்தில் நாங்கள் தேவ ஆலோசனைக்காக காத்திருக்காமல் இருப்பது, அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுத்து அதன் மூலமாக வரும் மிக பெரிய பயங்கர விளைவுகள். அதே சங்கீதம் 106:21 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக செய்த போதிலும் இந்த மக்கள் மிக எளிதில் விரைவாக இந்த அருமையான தேவனை மறந்து விட்டார்கள். பாருங்கள், பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் 21 வசனத்தில். உங்களுடைய வேதத்தில் இதை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம். பெரிய கிரியைகள், அதிசயங்கள், பயங்கரமானவைகள் என்று 3 வித்தியாசமான வார்த்தைகள் பாவிக்கப்பட்டு தேவனுடைய செயல்கள் விபரிக்கப்பட்டுள்ளது. தேவன் கொடுத்த மாபெரும் விடுதலை தம்முடைய மக்களுக்கு. ஆனாலும் இந்த இரட்சகரான தேவனை மறந்து விட்டார்கள். அது தேவ குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை தேவன் இன்றும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாங்களும் எங்கள் மனித தன்மையின் காரணமாக தேவ செயல்களை மிக எளிதில் மறந்து விடலாம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் மறக்க வேண்டிய 10 காரியங்களை குறித்து சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். தேவ செயல்களை மறக்கவே மறக்க கூடாது. ஆனால் நாங்கள் மறக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. ஸோ நாங்கள் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பெட்டிக்குள் 10 காரியங்களை போட்டிருக்கிறோம். நான் வேதத்தை கற்பித்து கொடுக்கும் பொழுது இது எனக்கு ஒரு மிகவும் பிரியமான மெத்தட், முறைமை என்று சொல்லலாம். ஆண்டவர் எனக்கு இதை காண்பித்தார், இந்த விதமாக வேதத்தை கற்றுக் கொடுப்பது. மறக்க வேண்டியவை, முதலாவது மன்னிக்கப்பட்ட பாவங்கள். நான் பாவங்கள் என்ற வார்த்தையை பாவித்திருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுதுதான் நாங்கள் அதை மறக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த பாவங்கள் எங்களை எப்பொழுதும் குத்தி கொண்டே இருக்கும். குத்தி கொண்டே இருக்கும், எங்களை எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. நாங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது மாத்திரம்தான் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கப்பட்ட பாவங்களை நாங்கள் மறந்து விட வேண்டும். பிசாசு வந்து எப்பொழுதும் அதை தோண்டி எங்கள் கண்களுக்கு முன்பாக அதை வைக்க முயற்சி எடுப்பான். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. They are all under the blood என்ற வார்த்தைகளை பாவித்து, பிசாசே நீ காண்பிக்கும் இந்த பாவங்கள் உண்மை, அது நடந்தது, ஆனால் அவை எல்லாம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் கீழ் மறைக்கப்பட்டுள்ளது, அதனால் நீ என் வாழ்க்கையில் இந்த விதத்தில் அதிகாரம் செலுத்த முடியாது என்று நாங்கள் பிசாசின் குரலுக்கு பதில் கொடுக்க முடியும். இரண்டாவதாக நாங்கள் மறக்க வேண்டிய காரியம் எங்களுடைய தோல்விகள். எங்கள் எல்லாருக்கும் தோல்விகள் வாழ்க்கையில் ஏற்படுவது நிச்சயம். தோல்விகள் அடையாத யாரும் இந்த உலகத்தில் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் தோல்வி அடைகிறோம். தோல்விகள் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது? என்னுடைய கவலை ஈனமாக இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். அதனால் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடித்து திரும்பவும் நான் அந்த காரியங்களை செய்யாமல் நான் பாடங்களை கற்றுக்கொண்டு நான் முன் செல்ல வேண்டும். சோ, பழைய தோல்விகளை திரும்ப திரும்ப திரும்ப நாங்கள் ஞாபகப்படுத்தி அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரிடம் அவையும் மன்னிக்கப்பட்டிருந்தால் அவற்றை விட்டு விடுங்கள், அவற்றை விட்டு விடுங்கள். பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள், தோல்விகளை விட்டு விடுங்கள். மூன்றாவது, வாழ்க்கையில் வரும் ஏமாற்றங்கள், the disappointments of life. நாங்கள் யாரையோ நம்பியிருந்தோ அவர்கள் எங்களை கைவிட்டார்கள், அது ஒரு பெரிய ஏமாற்றம். எங்களுக்கு ஊழிய ஏமாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. ஊழியத்தில் இப்படி இப்படி இப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் கனவு கண்டோம், அது ஒன்றும் நடக்க இல்லை. அதனால் அது ஒரு பெரிய ஏமாற்றமாக வந்து எங்கள் உள்ளத்தில் கசப்பு கூட வரலாம். சோ, ஏமாற்றங்களையும் நாங்கள் மறக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு புது புது சந்தர்ப்பங்களை கொடுப்பார். சோ, ஏமாற்றங்களை நாங்கள் மையமாக வைத்து எங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாது, விட்டுவிடுங்கள். அதையும் நாங்கள் மறக்க வேண்டும். நான்காவதாக, வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள், the losses of life. வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்படும். ஒன்று வந்து உறவு இழப்புகள். உறவு இழப்புகள் என்று சொன்னால் மரணத்தின் மூலமாக ஏற்படும் உறவு இழப்பு. 5 வருடங்களுக்கு முன் நான் அந்த அனுபவத்திற்கூடாக கடந்து சென்றேன். என் அருமையான மனைவியை எதிர்பாராத விதத்தில் ஒரு வியாதியின் மூலமாக இழந்தேன். அந்த தாக்கம் இன்று கூட என் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஆனால் அந்த இழப்புகளை தேவ கிருபையினால் நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். மரணத்தின் மூலமாக ஏற்படும் உறவு இழப்புகள், மரணம் மாத்திரமல்ல முறியடிக்கப்பட்ட உறவுகள், முறியடிக்கப்பட்ட உறவுகள். ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுடைய உறவுகள் முறியடிக்கப்படுவது, துண்டிக்கப்படுவது. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படிப்பட்ட இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. சோ, அந்த உறவு இழப்புகளையும் நாங்கள் மறக்க வேண்டும். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், Some people come into our life, they are seasonal. எங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு சிலர் வருவார்கள், ஆனால் அது ஒரு காலத்துக்கு மாத்திரம். அவங்க வந்த மாதிரியே எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவாங்க. அதை நான் என் வாழ்க்கையில் அநேக முறை கண்டிருக்கிறேன். வருவாங்க, ஒரு காலத்துக்கு எங்களோட கூட இருப்பாங்க, எங்கள் ஊழியங்களிலும் ஈடுபடுவாங்க, எங்களுக்கு உதவி செய்வாங்க, ஆனால் வந்த விதத்தில் அவங்கள் வெளியேறுவாங்க. சோ, அதனால் அப்படிப்பட்ட உறவுகளும் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்பு, உறவு இழப்புகள். ஸோ நாங்கள் அதை குறித்தும் கவலைப்படுவோம் தான், ஆனால் அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இன்னும் புது நபர்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருவார். சீசனல் என்று சொல்வோம். இழப்புகளை பற்றி நாங்கள் சிந்திக்கும் பொழுது பண இழப்புகளையும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் சரியான விதத்தில் செயல்படாவிட்டால் பண இழப்புகள் ஏற்படும். வரவு செலவு திட்டங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்காக வைத்திருக்காவிட்டால் பணம் மிக எளிதில் எங்கள் வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் போகும். அடுத்த மாதத்தில் நான் இலங்கைக்கு வரும் பொழுது நாங்கள் ஒரு வாலிப பாசறையை நடத்த போகிறோம். நேற்று எனக்கு ஒரு இமெயில் வந்தது, கிட்டத்தட்ட 300 வாலிபர்கள் அதில் கலந்து கொள்ள போகிறார்கள். அதில் நான் கற்பித்து கொடுக்க போகும் ஒரு முக்கிய பாடம் பணம் சம்பந்தமான ஒரு பாடம். அதிலும் இந்த வரவு செலவு திட்டம், அதை எப்படி நாங்கள் எங்கள் வாலிப நாட்களில் இருந்தே கடைபிடித்து அதன் மூலமாக பிரயோஜனம் பெறுவது, இல்லாவிட்டால் பண இழப்புகள் ஏற்படும். எனக்கு என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் என்னிடமிருந்த பணம் திருடப்பட்டது. அதுவும் ஒரு பெரிய தொகை பணம். அதை குறித்து நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். மிக கஷ்டமாக நான் உழைத்த பணம், அதை என் கவலை ஈனமாக நான் அதை இழந்து விட்டேன். ஆனால் நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், பணம் போனாலும் அதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். கடின உழைப்பின் மூலமாக அந்த இழந்து போன பணத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை நாங்கள் எங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அது எங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்க நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஸோ நான்காவது, எங்களுடைய இழப்புகளை நாங்கள் மறக்க வேண்டும். ஐந்தாவது, எங்கள் கவலைகளை மறக்க வேண்டும். ஒரு பழைய கண்ணதாசன் பாடல் அந்த வரிகளை பாவித்து இருக்கின்றது. கவலைகள் பிறக்கட்டும் மறந்துவிடு என்று மிக சுலபமாக பாட்டில் பாடிவிட்டார். கவலைகள் பிறக்கட்டும் மறந்துவிடு, அதை எப்படி மறக்கலாம்? ஸோ ஆங்கிலத்தில் பாவிக்கும் வார்த்தை வொரி, கவலைப்படுவது. மத்தேயு 6 அதிகாரத்தில் ஆண்டவர் எடுத்து சொன்னார், உடையை பற்றி கவலைப்படாதே, உணவை குறித்து கவலைப்படாதே, தங்கும் இல்லத்தை குறித்து கவலைப்படாதே. உன் பரம பிதாவுக்கு இந்த தேவைகள் இருக்கின்றன என்று தெரியும். அவர் அதை பூர்த்தி செய்வார். நாங்கள் தேவ ராஜ்யத்தை முதலாவதாக தேடும் பொழுது, இந்த ஆண்டவர் மேல் எங்கள் முழு நம்பிக்கையை வைத்திருக்கும் பொழுது இந்த கவலைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வார். அதனால் கவலைகள் எங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அது ஒரு எங்கள் உடல் ஆரோக்கியத்தை கூட பாதிக்கும். ஸோ கவலைகளை நாங்கள் மறந்துவிட வேண்டும். 6, துயரங்கள் கண்ணீர். இதை ஒரு விதத்தில் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள். துயரங்கள் நிச்சயமாக வரும். நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் அவற்றையும் நாங்கள் மறக்க வேண்டும். அந்த துயர நேரத்தில் கண்ணீர் சிந்துவது மிக அவசியம். எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். திரும்பவும் எடுத்து கூற விருப்பப்படுகிறேன், எங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது மிக முக்கியம், மிக அவசியம். அப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாவிட்டால் வியாதிகள் வரும், டிப்ரெஷன் போன்ற வியாதிகள் வரும். ஸோ நாங்கள் அந்த காரணம் காரியத்தை குறித்து துயரப்பட்ட பிறகு நாங்கள் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்று முன்னோக்கி பிரயாணிக்க வேண்டும். துயரங்கள் கண்ணீரை நாங்கள் மறக்க வேண்டும். 7, நாங்கள் பின்வாங்கிய காலங்கள். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம். ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவை வைக்காமல், ஐக்கியத்தை வைக்காமல் நாங்கள் உலகத்தால் கவரப்பட்டு பிழையான தீர்மானங்களை எடுத்து நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து தூர பிரயாணித்தோம். அதை நாங்கள் எங்கள் மார்க் 14 அதிகாரத்தில் இன்னும் சில மணித்தியாலங்களில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவரோடு வைத்திருந்த நெருங்கிய ஐக்கியத்தை இழப்பது. ஸோ பின்வாங்கிய காலங்கள் இருக்கு, இதுக்கு ஆங்கிலத்தில் பேக்ஸ்லைடிங் என்று சொல்வோம். ஆனால் அதுவும் ஒரு குறுகிய காலமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பின்வாங்குதல் நீடித்து கொண்டிருந்தால் நாங்கள் எங்கள் ரட்சிப்பை குறித்தே கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். பின்வாங்கிய காலங்களை அதை குறித்து துயரப்பட்டு நாங்கள் அவற்றையும் மறந்துவிட வேண்டும். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு 8வது, எங்கள் வாழ்க்கையில் காயங்கள் ஏற்படும், புண்கள் ஏற்படும். காயங்கள், புண்கள், we will be wounded. வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலைகளின் காரணமாக, மக்கள் மூலமாக எங்களுக்கு வரும் காயங்கள், புண்கள். ஐயோ, இப்படி பேசிவிட்டாங்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவித்தாங்களே என்றெல்லாம் நாங்கள் மிகவும் துக்கப்பட்டு அவதிப்பட்டு காயங்கள் ஏற்படுகிறது. எங்கள் உள்ளத்தில் காயங்கள் ஏற்படுகிறது. அந்த காயங்கள், புண்களில் இருந்தும் நாங்கள் சுகம் பெற்று அவற்றை நாங்கள் மறந்துவிட வேண்டும். எங்களை காயப்படுத்திய நபர் எங்கள் மனதிற்குள் வரும் பொழுது கோபமடையாமல் அவருக்காக நாங்கள் ஜெபித்து அவரை ஆண்டவர் கையில் விட்டுவிடுவோம். காயங்கள், புண்கள். 9வதாக நாங்கள் மறக்க வேண்டியது, 9வதாக வீணாக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள். ஆண்டவர் அருமையான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக. உதாரணம் ஒன்று எடுத்து சொன்னால், அதை நாங்கள் வீணாக்குவது, அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் அதை நாங்கள் விட்டு விடுவது. நான் உங்களை பாராட்டுகிறேன், உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த இணைப்பின் மூலமாக வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்வது, நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள், அதனால் நான் உங்களை பாராட்டுகிறேன். ஆனால் துக்கமான காரியம், இன்னும் அநேகர் இதில் கலந்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு நாங்கள் அழைப்பை கொடுத்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இந்த சந்தர்ப்பங்களை வீணாக்குகிறார்கள். வீட்டில் இருந்தே வேதாமத்தை கற்றுக்கொள்வது, அப்படிப்பட்ட தொழில்நுட்ப வசதிகளை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தாமல் நாங்கள் சந்தர்ப்பத்தை இழந்துவிட்டோம், வீணாக்கி இருக்கிறோம். ஸோ அதை குறித்தும் நாங்கள் மன்னிப்பு கேட்டு நாங்கள் அதை மறந்துவிட வேண்டும். ஆண்டவர் கொடுக்கும் புது புது சந்தர்ப்பங்களை நாங்கள் இரு கைகளோடும் பிடித்து கொண்டு அதை முழுமையாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப 10வது ஒரு ஆச்சரியமான காரியம், இது பிலிப்பியர் 3 பவுல் தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றார். கடந்த கால வெற்றிகள், நாங்கள் பெற்றெடுத்த விருதுகள், பாராட்டுக்கள், அவற்றையும் நாங்கள் மறந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் எங்கள் உள்ளத்தில் பெருமை வளர ஆரம்பிக்கும், பெருமை வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் அந்த வெற்றியை பெற்றெடுக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், அதை கொண்டாடுகிறோம், அதில் தவறில்லை. ஆனால் அதில் தொடர்ச்சியாக நாங்கள் வாழ முடியாது, தொடர்ச்சியாக வாழ முடியாது. இன்று ஒரு வெற்றி வரும், நாளைக்கு ஒரு பயங்கர தோல்வி வரும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. ஸோ தோல்வியையும் மறந்துவிட வேண்டும், வெற்றிகளையும் மறந்துவிட வேண்டும், விருதுகளையும் மறந்துவிட வேண்டும். மக்கள் கொடுக்கும் கைத்தட்டுதல் பாராட்டுக்களையும் நாங்கள் மறந்துவிட வேண்டும். அந்த நேரத்துக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆனால் வெகு சீக்கிரமாக அதிலிருந்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஸோ இந்த பட்டியலை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் கண்கள் முன்பாக வைத்திருக்க வேண்டும். நான் என்னுடைய கண்கள் முன்பாக இந்த பட்டியலை வைத்திருக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் இன்னும் காரியங்களை கூட்டலாம், ஆனால் இதுதான் 10 பிரதான காரியங்கள், மறக்க வேண்டிய 10 பிரதான காரணங்கள் இவற்றை மறக்க வேண்டும். இப்போ அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் பவுல் ஒரு ஆச்சரிய பவுல் இல்ல தாவீது ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்ய நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுகிறோம். எங்களில் அநேகர் மற்றவர்களுக்கு, நான் உட்பட, மற்றவர்களுக்கு பிரசங்கம் செய்ய நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதுல தவறு இல்லை. ஆனால் நாம் நமக்கே பிரசங்கம் செய்ய தயங்குகிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறோமா? இல்லை, கொடுத்திருப்பது மிக மிக மிக அரிது, குறைவு. சோ இங்கே தாவீது எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். தாவீது தனக்கே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். இதை நாங்கள் சுய பேச்சு என்று அழைக்கலாம். சுய சம்பாஷணையின் அவசியம், செல்ஃப் டாக் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். செல்ஃப் டாக், எங்களுடைய சுயத்தை பார்த்து, ஆத்துமாவை பார்த்து, அந்த ஆத்துமாவுக்கு, சுயத்துக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு பிரசங்கம். தாவீது தனக்கே பிரசங்கம் செய்கிறார். இந்த சங்கீதம் 103 தாவீது மற்றவர்களுக்கு கொடுத்த பிரசங்கம் அல்ல, அவர் தனக்கே கொடுத்த பிரசங்கம். இதை மிக சுலபமாக முதல் 2 வசனங்களில் கண்டுகொள்ள முடியும். முதல் 2 வசனங்களில் என்ற வார்த்தையை, உங்கள் பேனாவை எடுத்து ஒரு ஒரு வட்டம் போட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய வேதத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 3 முறை 2 வசனங்களில் என் என்ற வார்த்தையை தாவீது பாவிக்கிறார். தன்னுடைய சொந்த ஆத்துமாவுக்கு, உள்ளத்திற்கு அவர் கொடுக்கும் பிரசங்கம். இது ஒரு அருமையான காரியம். இதை நாங்கள் மேன்மேலும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். மேன்மேலும் நாங்கள் இதை செய்ய வேண்டும். நான் என் மனைவியை பார்த்து மனைவிக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, மனைவி என்னை பார்த்து எனக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, நான் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பிரசங்கம் அல்ல, பிள்ளைகள் என்னை பார்த்து கொடுக்கும் பிரசங்கம் அல்ல. இது நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுக்கும் பிரசங்கம், அதன் முக்கியத்துவம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் அதில் இதன் நான் கேள்வியை கேட்டு திரும்பவும் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறேன். 10 காரணங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். நான் ஏன் எனக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும்? அது ஒரு மிக நல்ல கேள்வி. அதற்கான 10 காரணங்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். என்னை என்ற வார்த்தைகளை நான் பாவித்திருக்கிறேன். அதை நாங்கள் போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டிருக்கிறோம், அதை நாங்கள் கோடிட்டிருக்கிறோம். ஏனென்றால் அதுதான் முக்கிய காரணம். முதலாவது, என் மனதை எப்பொழுதும் தேவ வசனத்தினால் அறிவூட்டுவதற்காக, அது முதலாம் காரணம். நான் என்னை பார்த்து, ஆத்மாவை பார்த்து பிரசங்கம் செய்யும் பொழுது என்ன நடக்குது? நானே தேவ வசனத்தின் மூலமாக என் மனதை அறிவூட்டுகிறேன். செல்ஃப் எடியூகேஷன் என்று சொல்லலாம். இது சுய அறிவு. 2வது, இப்படி நான் எனக்கே பிரசங்கங்கள் கொடுத்தால் எனக்கு அது எச்சரிக்கைகளை கொடுக்கும். சிவப்பு விளக்கு எரிய ஆரம்பிக்கும். சிவப்பு விளக்குகள், பச்சை விளக்குகள் என்பதை வைத்து நான் வாலிபர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அநேக பச்சை விளக்குகள் எரிய வேண்டும். குறைவான விதத்தில் தான் சிவப்பு விளக்குகள் எரிய வேண்டும். சிவப்பு விளக்குகள் இருக்கும், அது இருப்பது அவசியம். அது எங்கள் மனித தன்மையை, பாவு சுபாவத்தை எடுத்து காண்பிக்கும். ஆனால் முன்னேறுவதற்கு எங்களுக்கு மேலதிகமான பச்சை விளக்குகள் காணப்பட வேண்டும், கிரீன் லைட். சோ இரண்டாம் காரணம், நான் எனக்கே பிரசங்கம் கொடுக்கும் பொழுது நான் எனக்கு எச்சரிக்கைகளை கொடுக்கிறேன். அதற்கு ஒரு சின்ன உதாரணம், உன் நேரத்தை வீணாக்காத. நான் எவ்வளவு முறை அந்த பிரசங்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன், ஐயோ நீ 10 நிமிஷத்தை வீணாக்குறேன், ஏன் அந்த 10 நிமிஷத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான் என்று நான் எனக்கே பிரசங்கங்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த தொலைபேசியில் ஏன் நீ அரை மணி தியானமா கதைச்சு கொண்டிருக்கிறா? டைம் வேஸ்ட், நேரத்தை வீணாக்குறா என்று எனக்குள்ளே நான் அந்த பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறேன். சோ எச்சரிக்கை கொடுப்பதற்காக. மூன்றாவது, என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக. எதிலிருந்து பாதுகாப்பதற்காக? ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பெருமையில் இருந்து. பெருமை ஒரு பயங்கர வியாதி, பாவ வியாதி. எல்லா பாவங்களுக்கும் தாய் பாவம் பெருமை, அதை மறந்துவிட வேண்டாம். லூசிபர் பிசாசாக மாறுவதற்கு முக்கிய காரணம் பெருமை. சோ என் ஆத்துமா பெருமை என்னும் இந்த கொடிய வியாதியினால் பாதிக்கப்படாமல், ஆண்டவர் முன்னிலையில் நான் எப்பொழுதும் தாழ்மையாக காணப்படுவதற்காக நான் எனக்கே பிரசங்கங்களை கொடுக்க வேண்டும், என் ஆத்துமாவை பாதுகாப்பதற்காக. நான் சில நேரம் என்னை பார்த்து பாவித்திருக்கும் வார்த்தைகள், நீ ஒரு பெரிய முட்டாள், நீ இப்படி நடக்கலாமா என்றெல்லாம் நான் என் ஆத்மாவுக்கு அந்த விதத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன். அது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. தாழ்மையின் பாதையில் நடப்பதற்கு அது என் ஆத்மாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. நான்காவது, என்னை உற்சாகப்படுத்துவதற்காக. நாங்கள் எல்லாம் மிக எளிதில் அதைரியப்படுகிறோம். ஊழியம் என்று சொன்னாலே அதை ஒரு வார்த்தையில் விபரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதைரியப்படுதல். இங்காங்கு ஆண்டவர் எங்களுக்கு சில வெற்றிகளை கொடுத்து நாங்கள் உற்சாகம் அடைகிறோம். ஆனால் பொதுவாக பார்க்க போனால், ஊழியம் என்று சொன்னால் எவ்வளவோ அதைரியப்படும் காரியங்கள் நடக்கும். நாங்கள் எதிர்பார்த்தபடி விசுவாசிகள் நடக்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் அதைரியப்படுகிறோம். ஸோ நாங்களே எங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்தால் அதன் மூலமாக நாங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது எவ்வளவு அவசியம், இல்லாவிட்டால் தலை குனிந்த நிலைமையில் தான் நாங்கள் எப்பொழுதும் காணப்படுவோம். ஐந்தாவது, இது எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான காரியம், இந்த ஐந்தாவது, என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நாங்கள் சிந்திக்கும் மக்களாக

0: என்னை சிந்தனை செய்ய வைப்பதற்காக. நான் தேவ சித்தத்தின்படி செயல்படுத்துவதற்காக ஆறாம் காரணம், என்னை தேவ சித்தத்தை செய்ய ஊக்குவிப்பதற்காக. சுயசித்தம் அல்ல, தேவ சித்தம். நானே எனக்கு பிரசங்கங்களை கொடுப்பேன். தேவ சித்தம் என்ன இந்த கட்டத்தில், இந்த நேரத்தில், இந்த வயதில் என்ற கேள்வியை கேட்டு, எனக்குள்ளே கேட்டு, நான் அதை குறித்து ஆழமாக சிந்தனை செய்து திட்டங்களை போட்டு அதன்படி செயல்படுவது.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: நேரம் கிரயத்திலே 11:32. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவருடைய செய்தியை மாலையிலே அதனுடைய தொடர்ச்சியை கேட்கலாம். இது உங்களுக்கான நேரம், ஆரம்பமான வேளை. இன்றைய நாள் உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் அழைத்து பாட வேண்டிய இலக்கம் 6473855962 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்து பாடலாம். பாடலே பதிவு செய்யலாம். உங்கள் விருப்ப பாடலில் நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
1: வணக்கம் பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க ஜேக்கப்?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கு. நீங்கள் எப்படி?
0: சாரி,
1: பரவாயில்ல,
0: கொஞ்சம் சுகமா இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் நினைப்பில் இருங்க. வணக்கம்.
2: பரவாயில்லையம்மா,
0: ஆண்டவிட்ட கிருபையால இருக்கிறோம்.

0: தம்முடையவரே. நெடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் ஏசுராஜா சோஸ்திரம் சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாளெல்லாமே துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அவர்களுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகள்வுடன் சோசிர பரிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் ஏசுராயா சோசிரம் சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவரே கோடி சோத்திரம் சேர்க்கிறேன் இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி ஐயா.
1: ஆமே நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அம்மா. அழைங்கள் 647-3385-519 வாட்ஸ்அப் இருக்கிறதே அழைக்கலாம். அல்லது 4-4-6-2-5-3-0-0-7-7-8-7 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். மற்றும் பாடல் விருப்ப பாடலை கேட்கிறவர்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.
2: தாங்கி தப்புவித்து சுமந்து ஏந்தி வாக்கினால் சொன்னதை தன் கரங்களினால் நிறைவேற்றுவார். இயேசுவின் அன்புக்கு அகலமும் இல்லை, ஆழமும் இல்லை, உயரமும் இல்லை. அளவிட முடியாதது அவர் அன்பு. அவரை போல ஒரு தெய்வம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் பிரதர் மல்லிகா அம்மா.
1: எப்படி இருக்கீங்க மல்லிகா சிஸ்டர்?
3: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். ஓகேயா, நீங்க எப்படி இருக்கிறீயா? கொஞ்சம் மிதுமல் இருக்கு.
1: பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குது.
3: ஓகே. சௌத்ரி எப்படி
1: இருக்கிறாங்க? மிதுமல் விட இல்லையம்மா.
3: விட இல்லையா? கொஞ்சம் நாளடைவு சொல்லுதான் சொல்லி நம்ம பிரதர் என்னன்னு தெரியலையே. ஓகேயா, மருந்துகள் எடுக்கிறீர்கள்
1: தான்.
3: ஓகேயா, நான் பாடுறேன். அது சுகமான்ற தந்திருவார், நான் பாடுறேன். ஓகே. தோற்றம் தகப்பனே குத்திரமா மகமே, மகிமையின் மகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகமே, மகிமையின் மகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், நேச மகனன்று நித்தம் சொல்லணும், நேச மகளன்று நித்தம் சொல்லணும். மகமே, மகிமையின் மகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகமே, மகிமையின் மகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஆமென். நன்றி பிரதர்,
1: நன்றி அம்மா,
3: நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. பிறந்த நாள் வாழ்த்துகள் பிரதர்.
1: நன்றி அம்மா, மறக்காம சொல்லிட்டேங்க. ஓகே, குட், தேங்க்யூ.

0: ஆமென். சொல்லுங்க பிரதர் ஜேக்கப்.
1: ஓ, நீங்க எல்லாம் ஓகேயா?
0: எல்லாம் ஓகே.
1: நான் பாட்டு படிக்கிறேன்.
0: ஆ, பாடுங்க.
1: தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளித்தேனிலும் மதுரமே அதற்கிணையில்லை உலகிலே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, கூனரை நிமிரச் செய்யும் குருடரை பார்க்க செய்யும், கூனரை நிமிரச் செய்யும் குருடரை பார்க்க செய்யும், இழாத செவிடரை கேட்க செய்யும்.

நல்லாமம் இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. காண கிடைக்காததங்கம் அவர் உண்மையும் சிவப்பும் ஆன தேவன். காண கிடைக்காததங்கம் அவர் உண்மையும் சிவப்பும் ஆன தேவன். கலை தங்கமயமான் தேவன் கலை தங்கமயமான தேவன் இந்த தரணியில் இணையில்லா இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. ஆகாரம் தரும் அதி மதுரம் சர்ம வியாதிகளை தீர்க்கும் நல்லுதிரம். ஆகாரம் தரும் அதி மதுரம் சர்ம வியாதிகளை தீர்க்கும் நல்லுதிரம். கலங்கின உள்ளங்களை ஏற்றோ கலங்கின உள்ளங்களை தேற்றும் ஜீவக்கானம் பரலோகம் கொண்டு நம்மை சேர்க்கும் தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே.

0: எனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. ஆமென்.
1: ஆமென். அருமையா பாடினீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. இப்படி உங்களை போல பாடுற மக்கள் அங்க இருந்தா அவங்களையும் ஒரு அறிவித்தல் கொடுங்க.
0: கட்டாயம் கட்டாயம், சீக்கிரமா.
1: நல்லா பாடுறீங்க. இவ்வளவு ஆழமா உங்களுக்கு இந்த பாடல் தாளம் தாண்ட கொடுத்துக்கிற
0: ரசிக்கப்பட்டு 29 வருஷம் ஆண்டவருக்காக ரசிக்கப்பட்டு 8 மாத்தாலே ஒரு பாஸ்டர் ஒரு கிட்டாரையும் தந்து, சிவசஞ்சன பாஸ்டர் கிட்டாரையும் தந்து நீ பாட்டு படிக்கணும், ஒரு கல்வாரி பாட்டு படிக்க விட்டார். ஒரு திரு இந்த ஈஸ்டருக்குள்ள வழங்கணும், என்ன நீ நெய் தீரோ என் சீராளி பாட்டு, அது படிச்ச உடனே பாஸ்டர் நீ அப்படியே ஒரு நல்லா அப்படியே ஆண்டவருக்காண்டி பாட்டு பாடுங்க. அப்புறம் இங்கே சபையில வேர்ஷிப்ச்சுக்கிறது பிரசங்கம் பண்ற எல்லாம் தான், வீட்டு கூட்டங்கள் உபவாச கூட்டங்கள் சகலம் நடத்தி இன்றைக்கு நான் 12 வருஷம் ஆஸ்மால இருந்து மூச்சு முட்டு வருத்தம் ஒரு மீட்டர் நடக்க மாட்டேன். அப்படியான ஒரு கஷ்டத்துல ஒரு கதை பாதிப்பு அந்த கதைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன ஆண்டவன அந்த ஒரு நாள் முதல் சுவிசேஷத்தை சொல்லி நான் போய் சும்மா அங்க போய் சேர்த்தில இழுப்பால போய் விழுந்தார், விழுந்தேன். தீர்க்க தரிசனமா ஆண்டவர் கூப்பிட்டார், ஒரு மகன் வியாதி நிமித்தம் தற்கொலை செய்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்திருக்கேன். உடனே வைஃப் வந்து கத்தோலிக்கப்பேன், நான் இந்து, என்ன தள்ளி விட்டு அவங்களதான் குருற போங்கோன். முதல் நான் முதல் நாள் அண்டு போய் விழுந்தேன். அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு ஒரு சீக்கிரமாக 3 மாதம் ஞானஸ்தானம் எடுத்து அண்டு படிக்க தொடங்கினான். இன்று வரைக்கும் ஆண்டவர் படிக்கிறேன், ஏன்னா முட்டு வருத்தத்தை படிக்கல,
1: படிக்கல.
0: ஆண்டவருக்காண்டி எவ்வளவு தூரம் இந்த கண்டு இதுலயும் படிக்கக்கூடிய ஆண்டவர் வச்சுக்கிறாரு, அதான் ஆண்டவர் என்ன கொடுத்த ஒரு வரம்.
1: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சி கூட, நல்ல ஒரு சாட்சி. இந்த சாட்சி
0: எங்கட வைஃபும் கத்தோலிக்கா, ரோமன் கத்தோலிக்கா, பெரிய பாவின்ற பரம்பை ஃபாதர் சிஸ்டர் எல்லாம் நிறைய பேர் இவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவர் இந்த இயக்கத்தோ இல்லை இது கொஞ்சம் இந்த ஜெயிலில் சிங்கரா ஃபாதர் அவருடைய மருமகள்லாம் எங்களை வாய் பாப்பா கத்தோலிக்க வயலாக்கி வரல. அவாக்கும் ஒரு மார்பில் கட்டி இருந்தது, கேன்சர் கட்டியது, ஆனால் அது ஒன்றுமே இல்லாம போச்சு அந்த ஜெப. அதுக்கு பிறகு நாங்கள் குடும்பமாக ஊழியஞ்சிக்கிறோம்.
1: ஆமீன். அவங்களோட சாட்சியம் ஒரு நாளைக்கு சொல்ல சொல்லுங்க.
0: சரி, நான் நேரம் சொல்ல கட்டாயம் நான் ஏற்படுத்துறேன்.
1: ஏற்படுத்துங்க. இரண்டு ஆண்டோட நாம மயப்படணும். இந்த பாடல் நிகழ்ச்சியும் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷ அறிவிக்கிற நிகழ்ச்சியா தான் நாங்க வச்சிருக்கிறோம். அநேக மக்களுக்கு இந்த பாடல் மூலமாக கேட்கிற மக்கள் என்ற இது இன்டர்நெட் வானொலி தானே, அநேக மக்கள் கேட்பார்கள். எல்லாருமே கிறிஸ்தவ மக்கள் கேட்பார்கள் இல்ல, பலவிதமான மக்கள் கேட்கக்கூடும். அவருடைய இதயத்துல இந்த
0: ஏதோ ஒரு வழியில போத்தான் வேணும். அதுக்காகத்தானே எங்களை வச்சிருக்காரு கடைசி காலத்துல சாட்சியா.
1: கண்டிப்பா அது மாதிரி
0: அநேக சாட்சி சொல்லுவேன்.
1: அப்பப்ப வரைக்கும் சொல்லுங்க, இது ஒரு நல்ல நேரம். இடையிடையே சின்ன சின்ன சாட்சிகளை நீங்க ஒரு முறையும் சொல்லுங்க. உங்களோட மனைவியோட சாட்சியம் எடுத்துவாங்க, மற்றும் அங்க பாடுற மக்களை உற்சாகப்படுத்துங்க. நன்றி ஐயா, மிகவும் சந்தோஷம். வாழ்த்துக்கள்.
0: பாய்.
1: நேரம் கலையத்திலே 11:47.

0: வணக்கம் ரீட்டாமா.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: பரவாயில்லையம்மா, இருக்கிறோம்.
1: என்ன இத்தனை நாளா இருக்கு? என்ன இப்ப என்ன செய்யுது அவளுக்கு?
0: அவருக்கு இது மாதிரி நிக்கிறது இல்ல. மருந்து எடுத்துக்கிட்டு இது மாதிரி நிக்க இல்ல. உடம்பு வருத்தமா போயிட்டது, அதனால நேற்றும் வரையில.
1: என்ன
0: செய்யறமா? நாங்கள் ரெண்டு பேரும்
1: ஒன்றும் செய்யல. ரெண்டு பேருக்கு மேல அடி என்ன செய்யற? ஒன்றும் செய்யல.
0: ஒரு தரம் இங்க உதவிக்கு வரவும் மாட்டோம், பக்கத்திலேயும் இல்ல. ஒரு தரம் இந்த பாட கூப்பிடுறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம். இலவசமா வந்து பாடுங்கன்னாலே பாட மக்கள் வர இல்ல. விருப்ப பாடல் கேட்கிறேன். அப்படியே போயிட்டுது. இப்படியே ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிக்கொண்டு பேர் பேரா கிறிஸ்தவ பேர்களையும் வச்சுக்கொண்டு இருக்கலாம். ஆனா கத்திருக்கண்டு தங்களை அர்ப்பணிக்கிற மக்கள் மிக மிக குறைவு. உங்களுக்கு என்ன விருப்ப பாட்டு வேணும்? இன்றைக்கு
1: உந்தனாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும்.
0: உந்தனாவி
1: உந்தனாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும்.
0: பாடலும் கூட உங்களுக்காக வருவோமா?
1: ஆமா, என்ன கொடுப்பே இல்லாதையா?
0: பாடுறது
1: ஆமா. சரி, வைக்கிறேன்.

0: வணக்கம்.
1: வணக்கம் நன்மையரே,
0: எப்படி இருக்கீங்க?
1: ஆண்டவர் இருக்கத்தால நல்ல சுகமா இருக்கிறோம். சகோதரியும் சுகமா இருக்க, நீங்களும் சுகமா இருக்க ஆண்டவரை வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன்.
0: ஆமீன் ஆமீன். என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் இருந்த இந்த பிறந்த நாள் நேற்று?
1: என்னுடைய பிறந்த நாள் உங்களோட பிறந்த நாள் நல்லபடியா ஞாபகம் இருக்கு?
0: அதுதானே பார்த்தேன். அது திசுந்தாதான் வந்து சொல்லுவேன். நான் சொல்றேன், இல்லைனாலும் அந்த நாளில் அநேக மக்களுக்கு தெரியும் எங்களுடைய பிறந்த நாள். அதுவும் அவன் கொஞ்சம் கூர்மையானது. அவன் வந்து யாருடைய பிறந்த நாள்னாலும் எடுத்து வாழ்த்திடுவான், எழுதி வச்சிருக்கான்.
1: கணக்க வருஷ அனுபவம் இல்லை ஆளுக்கு.
0: ஆனா இப்போ பிறந்த நாள் வாழ்த்தினாலும் வாழ்த்தினவர்கள் வேற மாட்டாங்க. மோன்ட்ரியல்ல கூடுதலான மக்கள் அப்படியே எங்களை மறந்துட்டு போயிட்டு நம்ம பரவாயில்ல. கத்தர் நல்லவர், அவரோடு நல்லா இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு
1: இந்த பெரிய ஊழியத்தை ஆண்டவர் வருஷ கணக்கா தொடர்ந்து செயல்படுத்துறாரு. அவர் உங்களை மறக்க மாட்டார், ஆசீர்வதிப்பார்.
0: 21 வருஷம் இந்த அடுத்த மாசத்தோட முடியுது. 21 வருஷம். அதோட டிவி, யூடியூப், பேஸ்புக், இந்த கனடால டிவி ட்ரெண்ட் சேனல் இப்படி எல்லாம் நடத்துறோம். ஆனால் ஒரு தரம் எங்களை பற்றி புகழ தேவையில்லை. இப்படி எல்லாம் இதுக்குதாண்டு கிறிஸ்தவ மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அதான் பெரும் கவலை. ஆண்டவர் சொல்ல நீங்க அறிவிக்காவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
1: சரி, பிரசங்கிக்கிறவன் இல்லாட்டா என்னன்னு ஜனங்கள் அறியும். ஆமேன்
0: சொல்ல இல்ல வேணும். அவங்க கேட்கிறாங்களோ கேட்க இல்லையோ, என்னுடைய கடமைக்கு ஒரு 10 பேர் கண்டால் சொல்ல இல்ல வேணும்.
1: உலகம் பிஸியில ஓடுது, கனடா பொறுத்த முடியல பிஸி. ஏனண்டா எல்லாரும் வேலை பார்த்தாதான் மோர்கேஜ் கட்ட வேணும். அப்படி எனக்கு அறியமானாலும் இன்னும் வீடுல இருக்கிற வயோதிபராவது இல்ல வந்து வாழ்த்தின செயல்பட்டா நல்லம் தானே? எத்தனையோ தாளந்துள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க.
0: ஆமா, இல்ல நீங்க சொன்னது உண்மை, பிஸி தான். ஆனால் கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு போக மட்டும் பிஸியா தான் இருப்பேன். அங்க ஒரு கடைசி கட்டம் வந்த அப்புறம் கத்தரை தேடுறதுக்கு திரும்பவும் ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்கு ப்ரே பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி. ஆனால் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்லிக்கொண்டு வர்றதானே, ஒரு குணமாவது அவரை நினைக்கல. நீங்க இரவும் போலும் தியானிக்க வேணாம், கிடைக்கிற நேரங்கள்லையாவது ஆண்டவரை பற்றி தியானிங்க. தியானிக்கிற மக்களோடு இணைந்து கொள்ளுங்க, ஒருவர் ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, தட்டி கொடுங்க. இதை தவிர வேற என்ன உங்களை கொசிப்பா பேசிட்டு இருந்தார். எத்தனையாயிரம் மக்களோட நான் பழகிறேன், ஒரு நாளும் நான் போன்ல எடுத்து இந்த கோசிப் பண்ற வேலை
1: செய்கிறேன்.
0: ஆண்டவரை பற்றி நாங்கள் சொல்லுவோம், அவங்க எடுத்தா பேசுவோம், அவங்களுக்கு தொந்தரவே கொடுக்கறேன்.
1: எனக்கு தெரியும், குற்றம் இருந்தாலும் அதை மறைச்சு அதை விட்டுட்டு கடந்து போய் திரும்பவும் அந்த ஊழியனை தட்டி கொடுத்து செயல்படுத்துறத நான் பார்த்திருக்கேன்.
0: ஆமா ஆமா. எங்களுக்கு எனக்கு நேற்று சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, நீண்ட நாளைக்கு பின்புதாக நான் ஃபேஸ்புக்கில் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசகம் என்ற ஒரு அருமையான சகோதரனுடைய சந்தித்தேன். அவர் நீண்ட நாட்களாக வரவில்லை. அவர் எங்களோட இசையமுதம் ஃபேஸ்புக்கில் ப்ரைஸ் லோட்டன் எழுதியிருந்தார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஜெசிந்தாட சொன்னோன்னா அவருக்கும் சரியா சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி விட்டு போனவர்கள் திரும்பவும் எங்களோட அவர் இணைகிறார்கள்ன்றால் நாங்கள் அந்த நாட்களில் அவரோட வைத்த அன்பு தான். எந்த விதத்திலுமே அவர்கள் எங்களை விட்டு போன என்பதாக புறம் சொல்கிறதே கிடையாது. அது மக்களுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அழைச்ச மக்கள். அவர்களை எப்பொழுதுமே உங்களுக்கே தெரியும், உங்களை கூட நான் இடையில விட்டு போனாலும் உங்களோட அன்பு எங்களை விட்டுட்டு போவே இல்லை.
1: சரி, நான் அந்த நாட்கள்ல கொஞ்சம் கூட சேர்ச்சிட ஊழியங்களை செய்து சரியான பிஸியா தான் இருந்தேன் நாங்கள். ஆனா திரும்பமாக உங்களுக்கு நான் வாழ்த்து சொன்ன போது, கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூட திருப்பி வந்து பாடுங்கன்னு கூப்பிட்டீங்க. அப்ப அது நல்லதா போச்சு, அதை நான் பாடுறேன். அடுத்ததாக அநேகம் தடையில் இருந்தாலும் கூட திரும்பவும் என்ன இதுல பாட வைக்கிறீங்க, இடம் கொடுக்கறீங்க, அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்றேன்.
0: அதோட நேற்று மறக்காம பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டீங்க, குட். உங்களோட பிறந்த நாள்படியா ஞாபகமா இருக்குது.
1: கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். சௌதரியை நான் மிக அன்பா கேட்டுக்கொள்றேன். அவருக்கு சீக்கிரமா பூரண சுகம் கொடுத்து இதுல வந்து செயல்பட வேணும் என்று இயேசப்பா வேண்டுகிறேன். இன்னுமாக பீட்டர் அவர்களுடைய செய்ய அந்த சாட்சியை சரியா இதயத்தை தொட்டது. அப்படியான உயிருள்ள சாட்சிகளை கேட்க வாஞ்சிக்கிறோம்.
0: பேர் அவர் இந்த இடம் ஜெர்மன், அவர் இடையிடையே இந்த இடத்துல சாட்சின்னு சொல்லலாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி தானே, சின்ன சின்ன சாட்சி கண்டு அழைத்த வரமாட்டார்கள், இந்த இடத்துல வந்து சாட்சியன்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாட்சி தானம்மா, காலையில எழுப்புறதே
1: இருந்தா பின்னரம் உயிருள்ள சாட்சி என்று கூப்பிடுறவர்தான். சௌதரி அந்த இருந்தால் பின்னர ஊழியம் நடக்கும். ஆனா உங்களுக்கு வசதி இல்லையாக்கும், இயலாம இருக்க. சரி, அவ அனுபவம் கூட.
0: ஆமா, அவ நல்ல பிடிச்சிட்டா, கப்பன்னு பிடிச்சிட்டா ஊழியத்தை.
1: அவ பேர் சொல்லி அழைச்சது
0: அவன் வேலையை விட்டுட்டு வந்துட்டா. அந்த மேனேஜர் வீட்டை வந்துட்டேன், ஸ்டூடியோக்கு வந்து வா வேலைக்கு வா, நான் வரமாட்டேன். இது உனக்கு பேயா பண்றாங்க? இல்ல, நாங்கள் பே பண்ற, நீ ஏன் பே பண்ற இடத்துக்கு வாராயில, பே பண்ணாத இந்த ரேடியோல இருக்கிறாயிட்டு.
1: ஐயோ, கத்தருக்கே மகிமை, எல்லா மகிமையும் அவருக்கு தன்றது.
0: ஆமீன். அப்படி ஆண்டது கொண்டு வாழ்ற மக்களை கத்தர் கடைசி வரையும் கைவிட மாட்டார்.
1: ஒவ்வொரு பாட்டுக்கும் இடையில கத்தர்நாமம் மயப்பட்டது, ஒவ்வொரு செய்திக்கும் இடையில கத்தர்நாமம் மயப்பட்டது. அந்த கத்தர்நாமம் கத்தர்நாமம் சொல்லி சொல்லி மயமப்படுத்துவா. அது எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயம்.
0: வீட்டுல அப்படித்தான், டீச்சர் தானே. ஐயோ, கிச்சனுக்கு போனா அதை அப்படித்தான் வைக்கணும், கரண்ட் எப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும். ஐயோ, தாங்காதம்மா தாங்காது.
1: அவ சரியா எல்லாத்தையும் சரியான விதத்துல நடப்பிக்க ஒண்ணு ஒரு வாஞ்ச உள்ள உள்ள
0: 15 நிமிஷம் தான் செய்தி ஊழியருக்கு கொடுத்துருக்கு. சின்ன 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட
1: எடுத்துருவேன்
0: சொல்லிடுவாஸ்டர். அடுத்த நிகழ்ச்சி இருக்கு, நீங்க 15 நிமிஷமே செய்யுங்க, அதுக்கு கூட போயிடாங்க. ஏன்னா அவ அப்படி நெருக்கமா வச்சிருக்கிறான், ஓவரால் பண்ணிடும். மக்களுக்கு தெரியாது தானே, புதிய மக்களுக்கு இதை பற்றி தெரியாது. அப்ப நீங்க பழைய ஆட்கள் சொல்லும் போது அவர்களும் அறிந்து கொள்றதுக்கு உதவியா இருக்கு. நன்றிமா, பாடுங்க.
1: வயது போன தாய்மார கணம் பண்ணி செயல்படுத்துறது, மண்டாடுறது, அவளுக்கு அவன் ஆலோசனை சொல்றது எல்லாம் அவ கூடத்தானே.
0: இங்கே பாருங்க, நோவா அம்மாவுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தயாருக்கு ஹோமில் இருக்கிறாங்க, ஃபோன் எடுக்க வசதி இல்லை, ஆனால் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
1: இதை கேட்டுருப்பா எங்களோட குஞ்சம்மன் செல்வன் குண அம்மா. அவ அப்படித்தான் வருத்தமா தான் இருக்கிறா, ஆனா இருக்கிறா. அவ மண்டாடுறவா, முதலாவது குண அம்மான்னு சொல்லிதான் மண்டாடுவா. அவ இருக்கிறா, இப்ப உயிரோட இருக்கிறா, ஆனால் வருத்தமா தான் இருக்கிறா. இல்லாம நடக்க இல்லாம தான் இருக்கிறா.
0: நாங்க அவங்கள வீட்டு போனாங்கல்ல இருக்கா, இப்ப ஞாபகம் வருது.
1: அப்படியா,
0: மிஸ் ஆக்கா இல்லையா?
1: அவை இருந்தா மிஸ் ஆக்கா இல்ல.
0: அப்ப எத்தோபிக்கா,
1: எத்தோபிக்கா
0: தான் நாங்க எத்தோபிக்கலாம் இருந்தாங்க. சரி,
1: நீங்க போயிருக்கலாம், எனக்கு தெரியாது. அவவும் எனக்கு சொல்லுவா, நடந்தால் எனக்கு ஞாபகம் இல்ல பிரதர்.
0: அவ ஜெசிந்தா போனோம்னா ஜெசிந்தா மடியில படுத்துட்டா. அவ்வளவு ஒரு அன்பு தாய், சரியான சந்தோஷம். ஆனா அவங்க கொஞ்ச நாளா வானொலிக்கு வராம போயிட்டாங்க.
1: அடிக்கடி அவவும் விசாரிப்பா உங்களை பத்தி. ஜெசந்தாவோட சரியான நேசம் அவ, ஏனண்டா சரியா பாரப்பட்டு மண்டாடுறான்னு அவக்கு தெரியும்.
0: ஓமாமா, அதான் எங்களை வர சொல்லி கூப்பிட்டோம், வாங்க வாங்க ஜெசந்தா வா வான்னு கூப்பிட்டு அங்க போனோம்னா ஜெசந்தா மடியில படுத்துட்டா.
1: நன்றி ஆண்டவர்,
0: சந்தோஷம். அந்த நாள் நினைவுகள் எப்பொழுதுமே மறக்க இல்லாது, ஆண்டவர் ஞாபகத்தில் வச்சிருப்பார். நாங்கள் மறந்தோம். என்ன
2: செய்யறேன்,
0: பாடுங்கம்மா.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எங்களுக்கும் உங்களுக்குமாக வாழ்நாள் எல்லாம் கழிவுந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையில கிருபியால் திருப்தியாக்குமென்ற ஒரு பாடலை எடுத்து வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. நீர் இம்மட்டுமா எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா.
2: வாழ்நாள் எல்லாம் களி கூந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் களி கூந்து மகிழும்படி

செய்யும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும்.

0: நாள் முழுதும் வாழ்நாள் எல்லாம் கழிகூண்டு மதிலும் படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலை தோறும் கழிகூண்டு மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால்.
1: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அப்பா தோத்ரா.
2: நன்றி நன்றி
1: நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: ஆமென். வணக்கம். சோத்ரம், எப்படியா இருக்கிறீங்க? வெரி குட். அப்படியா? சும்மா இருக்க அடிக்கடி. நேற்று உங்களோட பேச இல்லையா? அதான் இப்படி எப்படி கேட்டேன். என்ன ஒவ்வொரு நிமிடம் என்ன நடக்குன்னு தெரியாதானே யாருக்கும். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, பெரியண்ணா ஒரு நாளைக்கு வராட்டி கேட்பார்கள். இந்த பெரியண்ணா காண
3: இல்லையா?
2: என்ன பாட்டு பாட போறீங்க?
3: நான் குஷரோயை கையினால் கூசாமல் தொட்டார் ஐயா, கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தார் ஐயா.
2: ஓ அருமையான பாடல், பாடுங்க ஐயா.
3: குஷரோயை அவரை கையினால் கூசாமல் தொட்டார்

0: உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரையா.
1: பாடிட்டீங்களா பெரியண்ணா? பெரியண்ணா வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இணைப்பில் இருக்கிறீர்கள்?
2: இருந்தீங்க நீங்க? நான் பிரேயர்ல இருந்தேன், அதை ஆன்சர் பண்ண இல்ல.
1: ஓ,
2: நான் சிஸ்டர் கவிதா கதைக்கிறேன்.
1: ஓ, கவிதா பேசுறீங்களா? இங்க எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பரந்தன், கிளிநொச்சி பரந்தன்.
1: ஓகே ஓகே ஓகே அம்மா. இப்ப நீங்க ரேடியோல இணைஞ்சிருக்கிறீங்க? ஆமா, இல்ல, இது கனடாவில ரேடியோல இணைஞ்சு பேசிக்கொண்டிருக்கிறீங்க எங்களோடு. யார் உங்களுக்கு இந்த அறிமுகப்படுத்துறாங்க எங்களை?
2: நீங்க கோல் எடுக்கதான் நான் திருப்பி எடுத்தேன்.
1: ஆ, கோல் எடுத்தானா? இப்ப இன்றைக்கா?
2: ஓ, நீங்க எடுத்திருந்தீங்க, இப்ப எடுத்திருந்தீங்க, பிரைஸ் அலாட் போட்டிருந்தீங்க, பாத்துட்டு நான் திருப்பி அடிச்சேன் உங்களுக்கு.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. எந்த இடத்துல இருக்கிறீங்களா இலங்கையில?
2: நான் பரந்தன் இலக்கத்திலே அல்லது
1: 6473855 வாட்ஸ்அப் இலக்கத்தில் அழைத்து நீங்கள் நேரடியாக பாடலாம். அது மாத்திரமில்லை, உங்கள் விருப்ப பாடலில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு கூட செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும். நேரம் கலையத்திலே 12:08 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம். சோத்ரம் என்ன நடந்தது? இடையில நின்றுட்டீங்க. ஓ, லைன் நின்றுட்டுது. திரும்ப பாடுங்க சுருக்கமா, அந்த பாட்டு இடையில கேட்க முடியாம போயிட்டு.
1: என்ன
0: சரி, என்ன ஆண்டாட்ட திட்டம் இல்லை. ஒன்ஸ் அகைன் கேட்போம், பாடுங்க.

0: ஆட்டோ ரேடியோல
1: டெல்லிவோல படிக்கிறோம்.
0: ஆமா, இப்ப ஓகே வந்துச்சு. நல்லா நல்லா இருந்து அருமையா பாடினீங்கள். வாழ்த்துக்கள். இந்த இடத்தை பிடிச்சிருங்க, விட்டுறாங்க.
1: இது என்னன்னா 5-1-4
0: சொல்லுங்க.
1: 4-4-7 7-5-9-9 நம்பர் தான் எனக்கு தவறாக அந்த.
0: ஆமா, இது இலவச நம்பர். தெரிஞ்சாக்களுக்கும் சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நட்டம் இல்ல, கர்த்தரோட நாமத்தை துதிக்கிறதானே. இலவசமா பெற்று, இலவசமாய் கொடுக்கப்பட்டது. அது வீணாமண்டு தள்ளினா கஷ்டம் இல்ல.
1: நான்
0: வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ, அது கேள்வியோட வச்சிருக்கிறேன். அதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. நாங்கள் பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளோம்.
1: கடைசியா பெரிய வருத்தம் வந்து எல்லாருக்கு, கடைசி கட்டம் எல்லாரும் பிறந்துட்டோம். அதே மாதிரிதான் எங்களை வாழ்க்கையில எங்களை கைவிட்டு எல்லாரும் பிறக்கிறதுதான் ஆண்டு விட்டு அற்புதம்
0: நடக்கிறது. கைவிட்டு போன கட்டம் ஆனாலும் கத்தர் நெருங்கி வர்றாருன்ற ஒரு உண்மையை சொல்லிருக்கீங்க. நல்ல சாட்சி ஐயா.
1: இப்ப பரலோகத்துல ஒரு ஆத்மா போகக்கூடிய ஒரு வழியை எங்களோட இருக்குமா இருந்தால் பரலோகத்துல என்ன நடக்குது? They will be more joy in heaven.
0: சந்தோஷம் பொங்கும்,
1: சந்தோஷம் அதிகமா அங்க ஹெவன்ல, பரலோக ராஜ்யத்துல அங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அப்ப நாங்கள் ஒரு ஆத்துமா தானும் பரலோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஊழியம் செய்யறோமா? கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு செய்தா தான் இந்த தாகம் வரும்.
0: ஆமா,
1: சில பேர் வருவணும், சில பேர் எங்களுடைய இதற்கு வருவணும் பாடுவணும்னு சொல்லி யோசிக்கிறதும் நல்லதுதான்.
0: இல்ல இல்ல இல்ல, கேட்டுக்கு போற, கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்குதான். பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கன் நிறைந்தது. ஆண்டவரும் அதான் குவாண்டிட்டிய விரும்புற இல்ல, குவாலிட்டி. அவருடைய அந்த வார்த்தைய, குவாலிட்டியான அந்த வார்த்தையை தான் அவர் விரும்புற அப்படிப்பட்ட மக்களை. நானும் இந்த ஒரு மணி நேரத்தாலும் தானே கூப்பிடுறேன் பாட வாங்கன்னு சொல்லி. மற்றபடி வேறு நேரத்தில் நான் கூப்பிடுறேன் இல்ல, மற்ற அதோட நான் காணிக்க தாங்க காணிக்க தாங்கன்னு சொல்லி கேட்கறதும் இந்த வானொலி.
1: அதுல என்னன்னா
0: அது மக்கள உள்ளதிலே பேசணும், நாங்கள் கேட்டா வாங்கணும். இந்த பெரிய ஊடகத்தை இலவசமா நடத்தலமா? சம்மன் ஹேஸ் டு பே, யாராவது பே பண்ணணுமே. இல்ல
1: ஆண்டோட
0: வார்த்தையை முடிந்த அளவுக்கு என்னென்ன வசதி இருக்குமோ அதன் மூலம் நாங்கள் அறிவிக்க கத்திரங்களுக்கு ஒரு வெல்லனை தந்துக்கிறேன். அதுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். முடிந்த அளவு
1: நன்றி
0: ஐயா, மிக சந்தோஷம்.
1: நன்றி
0: பெரியண்ணா, இப்படி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவ பக்தரோட பேசுறது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா.
1: ஆமா,
0: நீங்க உங்களுக்கு இல்லை எனக்கு தெரியும், ஆனால் நான் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்க இல்ல வேணும்.
1: ஆண்டவர் கொடுக்கிற மரியாதையை மக்கள் கொடுக்கறோம்ன்றதுக்காக நாங்கள் முன்னுக்கு முன்னுக்கு இந்த வீர அப்பா இந்த வீர இருக்கு.
0: ஆமா,
1: அதுக்கு முன்னாடி நான் பேர வச்சா அப்ப அப்பா இல்லாத இல்லாம பிறந்தாலும்
0: போயிடும். ஆமென்.
1: நன்றி,
0: நன்றி ஐயா, நன்றி சகோதரன். இந்த நம்பர் இலவச நம்பர் மறந்துட்டாங்க, கொடுங்க. ஒன்றிய இல்லையா?
1: என்னோட
0: கிளியர் பண்ணணும் இல்ல.
1: எல்லாரும் சில சம்பவங்கள் நெகட்டிவா மாறுறதுதான். அதே மாதிரி வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்துட்டு சர்பத்தை உயர்த்தி வச்சார் மோசே. அதே மாதிரி எங்களுக்காக உயர்த்தப்பட்டவர், பிதாவினால் உயர்த்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து திருவாயில். சொல்றார், பிதா உங்களை அழைக்காவிட்டால் நான் ஒன்னும் செய்ய முடியாது சொல்ற.
0: கண்டிப்பா
1: இந்த சத்தியத்துக்குள்ள நாங்கள் வழிநடந்து பராடிக்கு சத்தியம் அங்கேயே போகுது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொன்னா சத்தியம் இல்ல. ஏது சொன்னதை செய்யற சொல்ற குழந்தை பிள்ளை கூட வேறென்று வாசிப்பான். தமிழ்
0: தமிழ் வாசிக்க பேசுவார்
1: பேசுவார். அப்ப நீங்களும் கொஞ்ச நாள் பிறகு இங்கிலீஷ்ல வந்தா வாசிக்க கொடுங்க, ஒரு சரி ஒரு ஒரு வார்த்தையே கொடுங்க, நோவான் மூன்று வாரம் கொடுங்க வாசிக்க சொல்லி. அது வாக்கு சொல்லி போட்டு அதுல என்ன எழுதி கேட்டா அதான் சொல்லுவான். வேற ஒன்னும் சொல்ல
0: மாட்டான்.
1: உங்களுக்கு சொல்ற
0: விளங்குது.
1: நீங்கள் தம்பி பேர நீங்க வா, நீ வாசின்னு சொல்லி போட்டு இதே டிஸ்கிரைப் பண்ணு சொன்ன அவன் வாசிச்சதான்
0: சொல்லுவான்.
1: ஏதாவது டிஸ்கிரைப் பண்றதுக்காக குழந்தை குழந்தையில போல ஆகணும் நாங்கள்.
0: குழந்தை போல இருந்த சிறுவர்களை நடந்து வரவிடுங்கள், பரலோர் ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
1: குழந்தைகளை போல இல்லாடிக்க அந்த வார்த்தையை நாங்கள் போற கண்ணுகள் மூக்கள் வாயெல்லாம் குறைச்சி தட்டி போட்டு சொல்ல வளர்க்கிட்டுருவோம். அதான் நடந்துருக்கு உலகத்தில். ஆண்டவர் எங்களுக்காக திரண்டி வச்சு வந்துருப்பார். ஆண்டவர் வந்த ஆலயக்கான் தெரியும், ராஜாதி ராஜாவாத்துல வந்த
0: ஆலயக்கான்
1: அப்படி சொன்னதான செய்யாம விட்டாரு. சரி மன்னிக்கு எங்களை வழி நடத்துறாரு. அதுக்கு பிறகும் நடக்க போகுது. அதுக்கு பிறகும் 998 வருஷம் நன்மையா இருந்து போட்டு அங்க 99 வருஷம் நன்மையா இருந்து போட்டு 94 வருஷத்துல 994 வருஷத்துல சாத்தாலி மாதிரி கிரியை செய்வான்.
0: திரும்பவும்
1: கிரியை செய்யறான். இந்த ஜனங்கள் தான் திரும்ப அவன் வகம் போயிருக்க. அப்ப அதுக்கு பிறகுதான் ஆண்டு வலது வகம் உடல் வகம் போயிரு வைக்க
0: போறேன்.
1: பனிஷன் பிறகுதான்.
0: நன்றி
1: விதின்சன்.
0: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. நேரம் கலையதிலே 12:21. உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். அலைங்கள் 647-338-5569 இலக்கத்திலே. அதே விதமாக பெரிய நான் சொன்ன மாதிரி மொன்றியல் இலவச இலக்கம் இருக்கிறது, அதிலே அழைத்து நீங்கள் ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்தலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: வணக்கம் மகேசம்மா, என்ன வச்சுட்டீங்க போன?
3: என்ன செய்யறது செய்தாலும் சரியான கஷ்டம். பிறகு பாக்குறது மூன்று நாலு மாசம் செல்லுமா பேசியா மாற என்ன கரைச்சு.
2: பரவாயில்லம்மா, அவங்க சொல்றபடி செய்யுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கூட இருந்து உதவி செய்வார். நீங்க மூன்று மாசத்துக்குள்ளேயே சுகம் பெற்று வந்துருவீங்க.
3: நான் செய்ய மாட்டேன் போட்டு வந்துட்டேன். நீங்கள எனக்கு டேப்லெட்டை தாருங்கோ, குளிர்ச்சியை தாருங்கோ போட்டு
2: வாழ்ந்து
3: செய்தவை சரியா. எங்களை பில்டிங்கில் சரியா கஷ்டப்படுகிறோம். நல்ல இந்தியாவில இருந்து நல்ல பாச்சன்மாரும் நல்ல வசனங்களும் நல்ல புரியரும் செய்து கொண்டிருக்கணும். அதுதான் அதுதான் ஒரு
2: ஆறுதல்.
3: ஆண்டவரே நந்தி ராஜா நன்றி. கத்தர் மேற்பார தவைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கத்தமிழ் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தாப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்து கொள்வார். தாப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை

நிறம் கலையத்திலே 12:42 ஒரு மணிக்கு ஆண்டுடைய செய்தியே தர இருக்கிறார்கள். டொரண்டோலிருந்து பாஸ்டர் கிறிஸ்டி மெரிநாயம் அவர்கள். அதுக்கு முன்பதாக 2 விருப்ப பாடல்களை நாங்கள் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். அருமையான சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். அவருடைய விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். கொன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ கொன்சிக்காக இந்த பாடல்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதிலே 12:49. கேட்ட பாடல் சௌரி குன்சி அவர்கள் லண்டன்லேருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து தாயார் ரீட்டாமா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். தாயார் ரீட்டாமாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடலை அருமையான தாயார் ரீட்டாம் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் கேட்டோம். ஆண்டவர் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. தொடர்ந்து எங்களோடு இணைந்தவர்கள் ஒரு மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை பாஸ்டர் கிறிஸ்தி மரியநாயகம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் கரையத்திலே 12:55.

0: பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க?
1: பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: பரவாயில்ல பாஸ்டர்.
1: ஆமென், ஆமென்.
0: கொஞ்சம் உடம்பு நலம் குறைவுதான், இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை படட்டும். அவரை வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார்.
1: ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பார்.
0: ஆமென். இன்றைய நாளும்
1: எப்படி இருக்கிறா?
0: அவருக்கு இன்னும் இந்த இருமல் விடையில பாஸ்டர்.
1: சரி,
0: ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டுனது ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கணும். முடிய விட்டு தான் சோமா பெறும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து அவருக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க ஐயா.
1: சரி.
0: ஆண்டோட வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்றைக்கு.
1: ஆமேன், ஆமேன். அப்போ நானே ரீட் பண்ணுறேன். ஆமேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்திலே உங்களை அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக அவரை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், நாம் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வல்லமையில் ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை நடத்தும்படியாக ஆண்டவரே தெரிந்து கொண்ட குடும்பத்தார் அவர்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற, பொன்சபண்ணுகிற, உதவி செய்கிற, ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஊழியம் தடைபடாதபடி தொடர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சுகம்பெல்லாம் ஆரோக்கியத்தோடு இந்த குடும்பத்தாரை பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்துங்கப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறோம், இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கும் மத்தேயு 6 9 13 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளும் நம்முடைய பரலோக தகப்பனை அப்பா என்று சொல்லி நாம் அழைக்க இயேசப்பா நமக்கு கற்றுத்தருகிறார் ஜெபம், எங்கள் பிதாவே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினத்தை நாம் எல்லாரும் கொண்டாடினோம். அந்த நாளிலே தந்தையர் தினத்துக்குரிய செய்தியையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அதோடு கூட இன்னும் ஒரு ஆழமாக அதை நினைவு கூர்ந்து இன்னும் ஒரு வித வித்தியாசமான கண்ணோட்டத்திலே இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலம் ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அது தந்தையர் மாத்திரமல்ல, தாய்மாருக்கும் சேர்த்து இந்த செய்தி, எல்லாருக்கும் சேர்த்து, தாய்மார், தந்தையர், பெற்றோர், பிள்ளைகள் எல்லாருக்குமாக சேர்த்து இந்த செய்தி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை. இன்றைக்கு அநேகர் உலகத்திலே தகப்பன்மார் இல்லாமலேயே இருக்கிறார்கள். கலாச்சாரம் மாறி சிலர், சில பிள்ளைகளுக்கு தகப்பனே தெரியாத அளவுக்கு இந்த கலாச்சார மாற்றங்கள் வந்துவிட்டது. சில குடும்பங்களிலே கணவன் மனைவியாக ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறார்கள். அவர்கள் பிரிந்து போய் கணவனோடு கொஞ்ச காலம், தகப்பனோடு கொஞ்ச காலம், தாயோடு கொஞ்ச காலம் பிள்ளைகள் வாழுகிற சூழ்நிலை. அங்கே அந்த பிள்ளைகள் தகப்பன் தன்னை அன்பு செய்யட்டும் என்று பிள்ளைகள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். தாய் தன்னை அன்பு செய்யட்டும் என்று தகப்பனையோட கூட இவர்கள் அன்பு செய்கிறதைப் போல காட்டுகிறார்கள். அதனால் பிள்ளைகள் சில வேளைகளிலே சில தவறான பழக்க வழக்கத்திலே போய்விடுகிறது. ஆனால் அன்பு சகோதரங்களே, நம்முடைய கனடாவிலும் சரி, பல தேசங்களிலும் சரி, தந்தையர் தினம், தாயார் தினம் என்று 2 மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே என்று வைத்திருக்கிறார்கள். அன்றைய நாளிலே தான் நாம் மதர்ஸை நினைவு கூறுவது, ஃபாதர்ஸை நினைவு கூறுவது என்று அல்ல. தாய்மார்கள், தந்தையர்மார்களை கர்த்தருடைய கட்டளையை பாருங்கள். உன் பெற்றோரை, உன் பிதாவையும், உன்னுடைய உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணு, அப்பொழுது உனக்கு நீடித்த நாயுள் ஆயுள் கிடைக்க பண்ணும். அங்கே ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் பெற்றோரை நாம், நம்முடைய தாயை, நம்முடைய தகப்பனை, தாய் தந்தையை கனம் பண்ண வேண்டும், அவர்களை உணவு பண்ண வேண்டும். இன்றைக்கு அநேகர்கள் வயது முதிர்ந்த தாயும் தகப்பன்மாரை பற்றியே சிந்திப்பதில்லை. அது சில போலே அவர்கள் திருமணமாகி பல பாரங்கள், பல குடும்ப, தங்களுக்கே குடும்ப பாரங்கள் அதிகமாகி, தங்களுடைய பிள்ளைகள் பாரங்கள் அதிகமாகிற வேளையிலே சில வேளைகளில் சூழ்நிலைகள் அப்படியா இருக்கலாம். ஆனாலும் நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தின தாய் தகப்பனை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை உணவு பண்ண வேண்டும். சில பிள்ளைகளில் இப்படி கூட நடக்கும். நம்முடைய கலாச்சாரத்திலே சில நேரம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், தாய் தகப்பன்மார் அவர்கள் பொய் பக்தியிலும் மாயிலும் அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையான மதத்திலே அவர்கள் இருக்கலாம், அதனால் நாம் அவர்களை உதாசீனம் செய்யலாம் என்று சொல்ல முடியாது. அவர்கள் சிலவுகளை நம்முடைய ஆராதனைக்கு தடையாக இருந்தால் அந்த விதத்திலே நாம் அன்பாக சொல்லலாம், தயவு செய்து நீங்கள் இதிலே தடையிட வேண்டாம், இது எனக்கும் ஆண்டவருக்கும் உரியது, ஆகவே நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை மதிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் உங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார் என்று அன்பாக அவர்களோடு ஹேண்டில் பண்ண வேண்டுமே ஒழிய அவர்கள் கும்பிடுகிற எல்லாவற்றையும் நாங்கள் கேலி பண்ணுகிற பாகமாகவோ பகுடி பண்ணுகிற பிரகாரமாகவோ நாம் கதைத்து விட்டோம் என்றால் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு பணியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவிடம் போய் சீசர்கள் ஜபிக்க கற்றுத்தரும்படியாய் கேட்கிறார்கள். அப்போ அந்த இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்திலே பல செய்திகள் இருந்தாலும் நாம் அந்த முதலாவது வசனத்திலே நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை என்னுடைய தகப்பன் என்று, இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய தெய்வம், அல்லது இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை இஸ்ரவேல் ஜனங்களுடைய யூதர்களுடைய தெய்வம், எங்கள் பிதாவை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய புத்திரராகிற பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு அப்பா பிள்ளை உறவு மிக மிக முக்கியம். எவ்வளவுக்கு நாம் அப்பாவோடு நெருங்கி வருகிறோமோ அப்போதான் நாம் நல்ல அப்பாவா இருப்போம், நல்ல அம்மாவா இருப்போம், நல்ல பிள்ளைகளா இருப்போம். அப்ப இன்றைக்கு அப்பா அம்மாருக்கு மாத்திரம் செய்து நினைக்க வேண்டாம், நான் பொதுவாக கொடுக்கிறேன் இதை. அதாவது இயேசுவை நாம நம்முடைய அப்பாவாக சுவைக்க வேண்டும். இன்றைக்கு உலக தகப்பன்மார் சிலவளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து போயிருக்கலாம், அவர்களோடு சரியான ஐக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் சிலவளை நாங்கள் எதிர்பார்க்கிற விதமாக நம்மை அன்பு செய்யாமல் கூட இருக்கலாம், அவர்கள் மீது நாம் கோபத்தை வைத்திருந்து எந்த பிரயோசனம் இல்லை, அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய காலத்திலே அப்படி நடந்து விட்டார்கள். ஆயிரத்திலே ஒரு தகப்பன் தாய் அவர்கள் தான் இப்படி பிள்ளையான காரியங்களை செய்கிறார்கள். பிள்ளைகளை நேசிப்பதில்லை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை, அவர்கள் வேறு சில தவறான உறவுகளை வேறு சிலரோடு வைத்து கொண்டு குடும்பத்தை கவனிப்பதில்லை, இப்படி காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அன்பு சகோதரங்களே, இந்த கடைசி நாட்களிலே பாவம் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது, அன்பு தணிந்து போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் நம்மை தன்னுடைய மகனாய் மாற்றியிருக்கிறார், மகளாய் மாற்றியிருக்கிறார். அப்போ முதலாவதாக நல்ல தகப்பனாக தாயாக பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அப்பாவை தகப்பனாக அறிந்து கொள்ள வேண்டும், அந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். மாற்கு 16 அதிகாரத்திலே வசனம் 36 இப்படி சொல்லுகிறது, அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரம் என்னால் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அப்பா பிதாவே, பாருங்கள் நம்முடைய இயேசப்பா நமக்கு மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். நமக்கு உலக தகப்பன்மார் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் அப்பா தான், நமக்கும் அப்பா, நம்முடைய பிள்ளைக்கும் அப்பா, நம்முடைய பிள்ளையின் பிள்ளைக்கும் அப்பா, நம்முடைய சந்ததிக்கும் அவர் அப்பாவாகவே இருக்கிறார். அப்ப நம்முடைய அப்பாவை நாம் எப்படி சுவைக்கிறோம், அவரோடு எப்படி உறவு வைத்திருக்கிறோம் என்பது முக்கியம். ஏனென்றால் நமக்கு பின்வருகிற சந்ததி, நம்முடைய உறவுகள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அப்பாவை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய உறவு மிக மிக முக்கியம். அப்ப பாருங்கள், அப்பாவோடு நல்ல தொடர்பு இருக்க வேண்டும், அந்த அப்பாவோடு நாம் உறவாடுகளாக இருக்க வேண்டும், அப்பா எழுதி கொடுத்த வேதத்தை அனுதினமும் தியானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அப்பா எழுதி கொடுத்த இந்த வேதத்திலே நமக்கு என்னெல்லாம் உரிமை சொத்தாய் கொடுத்திருக்கிறது, மகனுக்கு எது சொந்தம் என்பதை தேடி வாசிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், ரோமர் 8 அதிகாரத்திலே 14-16 வரை வாசிக்கிறேன், மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இன்றைக்கு நாம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று கூப்பிட வேண்டும் என்றால் முதலாவது நாம தேவ ஆவியால் நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவருக்கு நமக்கும் நெருங்கின தொடர்பு இருக்க வேண்டும். அப்ப அவரோடு நாம் கூட நடந்தால்தான் அவருடைய புத்திரராயிருப்போம். அந்த உரிமையிலே ஜபிப்போம். ஜபிக்கிற ஊழலிலே கிருபாசன தண்டையிலே தைரியமாக போக கடவீர்கள் என்று எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் ஒரு அடிமை என்றோ, நான் பயந்து கொண்டோ, நான் நடுங்கிக் கொண்டோ போக தேவையில்லை. தைரியமாய் போக முடியும். அந்த வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கிறேன். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடனே ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அப்ப நாம தேவன் சொல்லுகிறார், நீ என் மகன். தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகள். தேவன் சொல்லுகிறார், நீங்களின் பிள்ளைகள். நான் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தினேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்லுகிற போலே தம் குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? இதே ரோமர் புத்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. அப்ப நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தவர் மற்றவைகளை கொடுக்காதிருப்பாரா? அப்ப அவர் அப்பாவா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்ப தேவ ஆவியால் நாம் நடத்தப்படுவோம் என்றால் நமக்கு நிச்சயம் இருக்கும், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நமக்கு நல்ல அப்பாவா இருக்க முடியும், அம்மாவா இருக்க முடியும், பிள்ளைகளா இருக்க முடியும். இப்ப நாம தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள். அப்ப தேவ ஆவியானவர் நமக்கு நம்மை நடத்துவாராக. இன்றைக்கும் ஒன்று கொரிந்தியர் 4:15 ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 15 கிறிஸ்துவுக்கு 10,000 வாத்தியாயர் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் பவுல் இந்த நேரத்திலே கொரிந்து மக்களுக்கு எழுதுகிறார். திமேத்தியுவுக்கு சொல்லுகிறார், அவன் எனக்கு ஆவிக்குரிய மகன், நான் பெற்றெடுத்த மகன் என்று சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்களை கிறிஸ்துவுக்களை நடத்தி பாருங்கள், வாத்தியாய அது இப்ப இன்றைய மொழியில் என்றால் அநேக டீச்சர்கள் அல்லது படிப்பிக்கிறவர்கள் அல்லது கற்றுக் கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பது ஒரு சிலராய்த்தான் இருக்கிறோம். அன்பான சகோதரங்களே, நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நல்ல தகப்பன்மாராய் தாய்மாராய் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரி ஜீவியம் ஜீவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய உறவுகளுக்கு கூட ஒரு தகப்பனுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், தாயினுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், பெற்றோருடைய அன்பு கிடைக்காதவர்களை நேசிக்க, அவர்களை அன்பு செய்ய, அவர்களை கிறிஸ்துவுக்களை நடத்த, அவர்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாக நாம் மாற, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நல்ல ஆலோசனைகளை கேட்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கு அநேக வாத்தியார்கள் இருக்கலாம், ஆனால் தகப்பன்மார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே வைத்து கதைக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:1 பார்க்கிற போலே, கலாத்தியர் 4:1 நான் வாசிக்கிறேன். பின்னும் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளி அவன் எல்லாவற்றிலும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இது என்னத்தை வைத்து எழுதுகிறார் என்றால், அங்கே இருக்கிற வேலைக்காரர்களுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் அந்த பிள்ளையை பராமரிக்கிற, பிள்ளையை நடத்துகிற காரியத்தை அந்த வேலைக்காரனும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப வேலைக்காரன் சொல்லுகிறதே அந்த பிள்ளை கேட்கிறது. ஆனால் 2, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்ப வீட்டு விசாரணைக்காரன் அவன் ஒரு உரிமை உள்ளவனாக இருந்தால் கூட, அவன்தான் வருங்காலத்து அந்த வீட்டுக்கு அதிபதி என்றால் கூட, அங்கே அவனை அவர்கள் நடத்துவார்கள். இதை செய்யாத தம்பி, இதை செய், இப்படி இரு, இங்கே போகாதே, இதை விளையாடாதே, எல்லா காரியத்தையுமே அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நாம சிலவளை ஆண்டவரை அறியும் முன்பதாக நாம் இப்படி ஒரு காரியத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் பவுல் இதை விளங்கப்படுத்த எழுதுகிறார், நாம் புத்திரராக அப்படியே நாமும் சிறுபிள்ளையாய் இருக்கிற காலத்திலே இவ்வுலகத்தின் வடிவாளர்களுக்கு அடிமையாயிருந்தோம். அநேக காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்கு கிடைத்ததனால் நாம் இப்ப புத்திரர் என்ற வெளிச்சம் வந்துவிட்டது. அந்த மகனும் வளர்ந்து, ஓ இவர்கள் எல்லாம் எனக்கு கீழே தான் வேலை செய்ய வேண்டியவர்கள், ஆனால் என்னை நடத்தினார்களே என்று சொல்லி தெளிவு வருகிறது. அதே போல நமக்கும் இந்த உலகம் எல்லாம் நம்மை ஆட்கொள்ள பார்த்தது, ஆனால் நான் தேவனுடைய புத்திரனாய் புத்திரியாய் இருக்கிறபடியால் அவை என்னை மேற்கொள்ளாது. நான் பாவத்துக்கு நோ சொல்ல முடியும், பரிசுத்தத்துக்கு ஜெஸ் சொல்ல முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், என்றால் நான் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரன் என்று சொல்லி. அப்ப பாருங்கள், தொடர்ந்து இந்த வசனத்தை நான் குயிக்காக வாசிச்சுட்டு ஜெபிக்கலாம். நாம் புத்திர சுகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரிகளில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழமைய தம்முடைய குமாரனாகிய தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகவே நாம் அடிமை அல்ல, தேவனுடைய புத்திரர். தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். பழையற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற புதிய பாட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தார். அப்ப முதலாவது, நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், நல்ல பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய அப்பாவை நல்ல அப்பாவாக, அவரோடு நெருங்கின தொடர்புள்ளவர்களாக, அவரோடு நடக்கிறவர்களாக நாம் நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அதை சுவைத்தவர்கள் மற்ற காரியத்தை நாம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பன் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பாவோடு, நல்ல பரலோக அப்பாவோடு, எங்களுக்கு ஜீவனையை கொடுத்த இயேசு கிறிஸ்துவோடு நல்ல தொடர்புள்ளவர்களாக இருந்து பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டு குமாரனுடைய ஆவி ஓ அவர்களை நடத்தி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்கு எங்களுடைய தேவர்கள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார் என்ற விசுவாச வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்துமாய் பிரதர் வின்சனுக்காய், சகோதரி ஜசிந்தாவுக்காய், அவருடைய குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதித்து அவர்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் அவர்கள் வாயை திருப்தியாக்கி கழுவுக்கு வாழவை திரும்ப பண்ணுங்க. ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஒரு ஆழமான சத்தியம் இன்றைக்கு சொன்னீங்கள். அது மாதிரி கருத்தோடு ஜெபித்தீர்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
1: Thank you so much. God bless you. Amen.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையத்திலே 1:20 செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கலையத்திலே 1:32 செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: செவ்வாய்க்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இனிய பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த வரிசையில் அடுத்த ஒரு அழகான இனிமையான ஒரு பாடலை கேட்கலாமா?

நேரம் கலையத்திலே 1:44. அடுத்து நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த வானொலியில வேதாமத்தை அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் வாசிக்கிறார்கள். இதை வாசிப்பதனுடைய முக்கியமான நோக்கம், இன்றைய நாட்களில் அநேகருக்கு ஒரு வீகம், அநேகர் நாங்கள் வீகமான ஒரு வாழ்க்கை ஓட்டத்தில் இருக்கின்றோம். யாரை கேட்டாலும் பிஸி, நேரம் இல்லை. ஈவன் குழந்தையில கேட்டால் கூட ஐம் பிஸி டாட், பிஸி மாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் அப்படிப்பட்ட பரிமாண வளர்ச்சிகளே வந்திருக்கிறோம். அது நல்லதோ கெட்டதோ ஆனாலும் வீகமான ஒரு வாழ்க்கை முறை. அதனால அநேக மக்களுக்கு இந்த வேதாமத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அதோடு அவர்களுடைய நேரங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது தூங்கி கொண்டிருக்கலாம், அல்லது வருத்தத்தோடு வைத்தியசாலையில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் அதில் கண் தெரியாத மக்களுக்கு கூட வேதத்தை வாசிக்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அறந்தபடியால் தான் இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் 3 அதிகாரங்களையும் இந்த இப்படியாவது வேதத்தை இரவும் பேரும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் பதிவு செய்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த வேதாமத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அதை கேட்கிற மக்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். எங்களோடு இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து அருமையான சோரி பிரின் ரோஸ் அவர்கள் வேதாமத்தை வாசிக்க இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் சிறிது நேரத்துக்கு பின்பதாக. அதுக்கு முன்பதாக ஒரு இன்னும் ஒரு இனிய பாடலை நாங்கள் கேட்போம்.

0: கேட்பவனே.
1: நேரம் கிடையாது, 1:51. இது வேதம் வாசிக்க கேட்பதற்கான நேரம். எங்களோடு வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஜெர்மனியிலிருந்து அருமையான சோரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் தேவன் கிருபையால் நல்ல சுகமா இருக்கிறேன் பிரதர். நீங்களும் சிஸ்டரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களா? சுகங்கள் என்ன மாதிரி?
1: இன்னும் கூடிய சுகம் கிடைக்கல சிஸ்டருக்கு.
2: கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றபடி கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க பிரதர். எனவே கர்த்தர் சீக்கிரமா நல்ல சுகம் தந்து தொடர்ந்து நீங்கள் ஓர்வத்துக்கு பலன் தருவார் பிரதர்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி. மன்னிக்கோணும். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வேதத்தை நீங்கள் வாசியுங்கள்.
2: இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 19 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராஹிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவிலில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமனையாட்டி ஆக கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 வரைக்கும் இருந்தாள். அவள் புருஷன் அவளோடே நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். இஸ்திரியின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு இஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் 3 அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து இரா தங்கினார்கள். 4 காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரியாணப்படுகையில் இஸ்திரியின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். இஸ்திரியின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய இராத்திரிக்கும் இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்த போது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கேட்டு கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். 5 அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது இஸ்திரியின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்த நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது இஸ்திரியின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்க போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேளை ஆயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோட எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனோ இராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாய் இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ரா தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் இரா தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்துக்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பெஞ்சமின் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனம் ஆயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து ராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போன போது இரா தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தான். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராஹிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பெஞ்சமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரியாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவிலில் உள்ள ஊராகிய பெத்லகேமிலிருந்து வந்து எப்ராஹிம் மலைத்தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவிலில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வர் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியேனோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு. ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ரா தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிற போது, இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷர்கள் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோட சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக. இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இராமுழுதும் விடியங்காலம் மட்டும் அவளை இலட்சியாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரி வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய இஸ்திரி வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரியாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லோரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலொத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 41 அதிகாரம் வாசிப்போம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கில் இருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படவும் பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும். அவர்கள் தேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆப்ரஹாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சி அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூஜியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். திருமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேது மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் உண்ண மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும், அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும் படிக்கும், பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும் படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும், வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள், உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது, உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவெறுப்பானவன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான், சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. முதல் முதல் நானே சீயோனை நோக்கி, இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதித்திரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனை காரணம் அவர்களில் இல்லை. இதோ அவர்கள் எல்லோரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் 1 யோவான் 3:4 வாசிப்போம். இப்பொழுது நான் 3 அதிகாரத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்வித